நேரம் அதிகாலை 5:30. நாம் இறைவனின் அருளோடு இணைந்திருக்கிறோம். கோடிப்பண்பலை 100.5 அருள் மாலை.

இன்று வண்ணங்களாய் ஜொலிக்கவிருக்கும் கொடைப்பண்பலை 100.5 இனிய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 அனில் பாஸ்தா மற்றும் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மற்றும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மற்றும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ வழங்கும் வசந்த விடிகள். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளர் நேரம். 6:45 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும். 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் இன்று அறிமுக நேயர்களுக்காக. 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் அனில் பாஸ்தா மற்றும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில், வானவில் தரும் வண்ணம் எது வலிமை. 9:30 கேட்கலாம் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியா மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ வழங்கும் வெளியே வராத வெளிச்சங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. காலை 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்று சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் இளம்பிள்ளை பேருந்து நிலையம் அருகில் இருந்து வளம் வர காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ வழங்கும் யாதுமாகி. 12:40 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. நண்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரம் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நண்பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தியறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக திண்டுக்கல் மாவட்டம் தனுஸ்ரீ அவர்கள். நண்பகல் 3 மணிக்கு உயிரிழந்து இன்று மதுரை மாவட்டம் கோகிலா அவர்களின் தெரிவில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா மற்றும் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டா

அட்டானமஸ் மற்றும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்தூரிகை திக்குமுக்கு வண்ணத்தூரிகை 4:30 கேட்கலாம். பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை. மாலை 5 மணிக்கு சித்திரச் செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸின் சித்திரச் செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 6:40 பண்ணையும் பசுமையும். 7:00 சிறப்பு வாழ்த்து தென்றல். 8:00 இளமை பேசுகிறது. 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவி சுகம் இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இரவுச்சிறகு. இவை அனைத்தையும் நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு வரை கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சிகள். இனி செய்தி சுருக்கம்.

0: மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கனியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

கல்லானது தன்னை உண்டவரிடத்தில் மயக்கத்தை ஏற்படுத்தும், ஆனால் அது காமத்தைப் போல தன்னை கண்டவரிடத்தில் மயக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. குறள் எண் 1090 அதிகாரம் தகையணங்குறுத்தல்.

0: பல்லானது தன்னை உண்டவரிடத்தில் மயக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது காமத்தைப் போல தன்னை கண்டவரிடத்தில் மயக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. குறள் எண் 1090 அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.
1: ரம்மியமான காலை வணக்கம் நேயர்களே, இந்த விடிகள் எவ்வளவு அழகா இருக்கோ அதை விட அழகானது அன்பு. உண்மைதானே, நாம மத்தவங்க கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்கிற ஒரே விஷயம் அன்பு மட்டும்தான். அப்பேற்பட்ட அன்பை தாராளமா அள்ளி கொடுத்து எல்லோரோட வாழ்க்கையையும் வசந்தமாக்குவோம். இது கோடைப்பண்பலை 100.5 வசந்த விடிகள். உங்களுடன் இணைந்திருப்பது நான் உங்கள் அன்பு தோழி பத்மா நீலமணி.

0: எக்ஸாக்ட்லி பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நாம் இணைந்திருப்பது கோடி பண்பலை 100.5 வசந்த விடிகள்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடைப்பண்பலை 100.5 வசந்த விழிகள். இன்று காலை 8 மணிக்கு கோடைப்பண்பலை 100.5 மனதோடு ராகம் இன்று அறிமுக நேயர்களுக்காக. இன்று காலை 9 மணிக்கு கோடைப்பண்பலை 100.5 வானவில் தரும் வண்ணம் எது வலிமை பேசுவோம் வாங்க.

இன்று காலை 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு இந்த மாவட்டத்தை சந்திக்க போறோம் அப்படின்னா, நம்ம சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் இளம்பிள்ளை பேருந்து நிலையம் பக்கத்துல இருந்து வலம் வர காத்திருக்கிறது. இன்று நண்பகல் 12 மணிக்கு கோடை பண்பலை 100.5 யாதுமாகி.

0: ஜூன் 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகை.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள்

0: திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இன்று காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன்
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் என்று

இங்கு நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டிலிருந்து ஈசனை வழிபடுவதாக ஐதீகம். இதனால் இத்தலம் அனைத்து தோஷத்திற்கும் பரிகார தலமாக விளங்குகிறது. இங்குள்ள மூலவர் வன்மீகநாதர், தியாகராஜர் என இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. பெரிய கோவில் என்றால் நம் அனைவரின் நினைவிற்கும் வருவது தஞ்சை பெரிய கோவில்தான். ஆனால் சைவ மரபுப்படி பெரிய கோவில் என்பது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலை குறிக்கும். சைவ மரபுப்படி கோவில் என்பது சிதம்பரத்தையும் இறைவன் உரையும் மூலஸ்தானம் திருவாரூர் என்றும் சொல்லப்படுகிறது. உலகிலேயே மிக பெரிய தேரான ஆழித்தேர் திருவாரூரில்தான் உள்ளது. காமிகாம முறையில் திருவாரூர் கோவிலே பஞ்சபூத தலங்களில் பூமிக்குரிய தலமாக கருதப்படுகிறது. 33 ஏக்கர் நிலப்பரப்பில் திருவாரூரில் அமைந்துள்ள தியாகராஜர் கோயில்தான் இந்தியாவின் மிகப்பெரிய கோயிலாகும். 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 12 பெரிய மதில்கள், 13 மிகப்பெரிய மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 நந்தவனங்கள், 3 பெரிய பிரகாரங்கள், வருடத்தின் 365 நாட்களையும் குறிக்கும் விதமாக 365 லிங்கங்கள், 100க்கும் மேற்பட்ட சன்னிதிகள், 86 விநாயகர் சிலைகள், 24க்கும் மேற்பட்ட உள்கோயில்கள் என 33 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக விளங்குகிறது. இங்கு சிவன் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார்.

கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்த தலம், நமிநந்தி அடிகள் நீரினால் விளக்கேற்றிய தலம், மனுநீதி சோழன் வாழ்ந்த தலம் என அளவில்லாத பல பெருமைகளை பெற்ற திருத்தலம் திருவாரூர். புராணத்தின்படி முசுகுண்டா என்ற சோழ மன்னன் இந்திரனிடம் வரம் பெற்று விஷ்ணுவின் மார்பில் நடனமாடும் சிவலிங்கத்தை பெற விரும்பினான். இந்திரன் மன்னனை தவறாக வழிநடத்த முயன்று வேறு ஆறு சிலைகளை உருவாக்கினான். ஆனால் மன்னன் சரியாக சிலையை தேர்ந்தெடுத்து திருவாரூரில் பிரதிஷ்டை செய்தான். நாட்டுப்புற கதைகளின்படி திருவாரூர் ஒரு பசுவிற்கு நீதி வழங்குவதற்காக தனது தீய மகனை கொன்ற புகழ்பெற்ற சோழ மன்னன் மனுநீதி சோழனின் தலைநகரமாக குறிப்பிடப்படுகிறது. இக்கோயிலின் வடகிழக்கு சுவரில் ஒரு கல் தேரின் சிற்பம் உள்ளது. அதில் மன்னன், பசு மற்றும் தேரின் கீழ் அவனது மகன் ஆகியோர் உள்ளனர். திருப்பார் கடலில் திருமால் இத்தல இறைவன் தியாகராஜரை தமது மார்பில் வைத்து பூசித்தார். திருமாலின் மூச்சினால் அவர் மார்பின் ஏற்ற இறக்கங்களில் இருவர் நடனமாடினார். பின் இம்மூர்த்தத்தை இந்திரன் வரமாக பெற்று

பூசித்தார். அதன்பின் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இந்திரனால் வழங்கப்பெற்றது. இத்துடன் வழங்கப்பட்ட மேலும் 6 தியாகராச மூர்த்தங்கள் நிறுவப்பட்ட தலங்களுடனே இவை சப்த விடங்க தலங்கள் எனப்படும். இத்தலத்தில் சாயிரட்சி வழிபாட்டின் போது தேவேந்திரனே வந்து பெருமானை பூசிப்பதாக ஐதீகம். சிவபெருமான் இங்கே சிவன், உமை மற்றும் முருகப்பெருமான் இணைந்த வடிவமான சோமாஸ்கந்த மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். தியாகராஜர் என்ற திருநாமத்திற்கு ஏற்ப அனைத்து தெய்வங்களுக்கும் மேலான ராஜாவாக இத்தலத்தில் அவர் வீற்றிருக்கிறார். தியாகராஜரின் முகம் மற்றும் கைகள் மட்டுமே

0: மகாவிஷ்ணுவை திருமணம் செய்ததும் குழந்தை பேறு வேண்டி தவம் செய்து குழந்தை பேறு அடைந்ததும் இந்த தலமே. கடவுளுக்கெல்லாம் ராஜாவாக திகழும் தியாகராஜரின் அருளை பெற்று நாமும் மகிழ்வோம். இதுவரை திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழைய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ.
8: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்க நகை மாளிகை
2: வழங்கும் வசந்த விடியல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
5: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
6: சேகோலி இல்லை,
5: சேதாரம் 3% மட்டுமே.
6: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
5: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகை.
7: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்கள் 9524936156.
9: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
9: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
12: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
14: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
5: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
6: சேகோலி இல்லை,
5: சேதாரம் 3% மட்டுமே.
6: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
5: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகை.
15: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமை.

0: உடனடியாக வாங்கிடுவீர். ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலெக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலெக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
7: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
8: அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
9: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
8: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ
9: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
10: கோடை பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
11: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான செல்லக்குட்டி பாப்பா வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன செல்லக்குட்டி?
1: என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு இந்த ஏபிசிடி சொல்றீங்களா? எனக்கு தெரியாது. அதெல்லாம் எங்க போச்சு? தொலைஞ்சு போச்சா? ஆ, தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டாங்க. சரி சரி, சொல்ல குட்டி, இதை யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? எந்த மேம் சொல்லி கொடுத்தாங்க? ஓ, வளர்மதி மேம்கிட்ட கேட்கலாமா மீதி எல்லாம் எங்க போச்சுன்னு? வேண்டாமா? சரி, நம்மளா தேடி கண்டுபிடிச்சிருவோம் அந்த எழுத்தெல்லாம். உங்க வீட்டில் யார் யார் இருக்காங்க சொல்ல குட்டி? ஓ, அப்படியா? அம்மா பேர்
1: என்ன?
0: அப்பா பேரு?
1: ராஜ்கண்ணன்.
0: ராஜ்கண்ணன் அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? ஓ, வேலைக்கு போறாங்களா? நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலைக்கு போவீங்க?
1: எங்க அம்மா கூட காலேஜுக்கு.
0: ஓ, நீங்க படிக்க போவீங்களா காலேஜுக்கு, இல்ல வேலை செய்ய போவீங்களா? படிக்க போவீங்களா? சரி சொல்ல குட்டி, நீங்க படிச்சு மேலும் மேலும் சிறக்க கொடை பண்ண.

0: தமிழையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதி சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் ஜூலை 31 தேதிக்குள் இணைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்னினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்

0: மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதான உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கவுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழக முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலகோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்க

0: வர்த்தகத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் கொடை பண்பலை 100.5 வசந்த விடிகள்.

மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் விஜயபுரி அம்மன் கோவில் திருத்தேர் பெருவிழாவில் இன்று மாலை 4 மணிக்கு மேல் தேர் ஓட்டம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கநாத சுவாமி கோவில் ஆணி பிரமோற்சவ விழாவில் இன்றிரவு 7 மணிக்கு அம்மன் குதிரை வாகனத்தில் திருவீதி உலா.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்வி.

0: குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: மணப்பெண்ணின் மாணிக்கே தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ.
2: ஜூன் 27ஆம் தேதி நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கே தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்க நகை மாளிகை
1: வழங்கிய வசந்த விடியல்.
3: விடைபெறுகிறேன் நான் உங்கள் பத்மா நீலமணி. இனி கேட்கலாம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும். ஆகவே இன்றைய நாளை பற்றி மட்டும் யோசிப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். இன்று உங்கள் நட்பில் எழுத்திரிக்காடு டி கருப்பசாமி.

நேரம் காலை 7:07. நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் மாபெரும் தங்கநகை மாளிகையின் மனதோடு ராகம் எட்டு 30க்கும் ரசிக்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதொடராக மலைக்கிறது அறிமுக நேர்களை உங்களுக்காகத்தான். எந்த ஒரு நேரலை நிகழ்ச்சியிலும் பங்கு பெறாத அறிமுகங்கள் மட்டும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுக்கு பிடித்த புது பாடல்களையும் கேட்டு மகிழலாம். இணைந்திருக்கின்றோம். சுகமான காலை.

நேரம் காலை 7:12. காலை நேரத்தை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. நேர்களை இன்று காலை 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வாலம் வானவில், 9:30 சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். இன்று தந்திருக்கும் வண்ணம் எது வலிமை, எது வலிமை சொல்ல வாருங்கள். இன்று காலை 9 வலம் வரும் வானவில்லில் எது வலிமை?

0: 1, 2, 3 and 4.
1: எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. மியூசிக் ஸ்டார்ட் ஆனதே.
2: ஹேப்பி பர்த்டே.
3: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
4: ஆனந்தம் இன்றே ஆரம்பம், எல்லோருக்கும் என் வந்தனம்.
5: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
6: தமிழ்நாட்டு காப்பு தான் எல்லாம் காப்பு தான்
7: கோடை பண்பலை வானொலி.
5: அறிமுக நேயர்கள் 24/24/24 அனைத்து நேயர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04542.
3: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
5: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.
8: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் கேஜேஆர்.

0: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இன்று காலை 8:30க்கு வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
4: பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வெள்ளாத்தி
1: கண்டல் காடுகள் என்றழைக்கப்படும் அலையாத்தி காடுகள்
0: அல்லது
1: பனிப்பெண்
0: அல்லது
1: அடிமை
0: வெள்ளாத்தி
1: பனி

0: பாட்டும் பதமும்
1: பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நேரம் காலை 7:25.

0: திருமலை நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தேசிய போலியோ ஒழிப்பு திட்டத்தின் கீழ் நடைபெறும் தீவிர பல்ஸ் போலியோ சொட்டு மருந்து முகாம் 2026 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பிறந்த குழந்தை முதல் 6 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து இலவசமாக வழங்கப்படுகிறது. எனவே பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை அருகிலுள்ள போலியோ முகாம் மையங்களான அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களுக்கு அழைத்து வந்து போலியோ சொட்டு மருந்து முகாமில் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கொடைக்கானலில் நகராட்சி அலுவலகம், பிரையன் பூங்கா, ரோஸ் கார்டன், சில்வர் ஃபால்ஸ், கொடைக்கானல் பேருந்து நிலையம், மூஞ்சிக்கல் பஸ் ஸ்டாண்ட், போட் கிளப், குறிஞ்சி ஆண்டவர் கோயில், கோக்கஸ் வாக், பசுமை பள்ளத்தாக்கு, வெனாலன் மருத்துவமனை, KHMS மருத்துவமனை, சண்முகபுரம், விநாயகர் கோவில் ஆகிய இடங்களிலும் போலியோ சொட்டு மருந்து முகாம் அமைக்கப்பட்டுள்ளது.
1: நேரம் காலை 7:33. இணைந்திருக்கின்றோம் சுகமான காலை நேர்களை. இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில், 9:30 சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். இன்று தந்திருக்கும் வண்ணம் எது வலிமை, எது வலிமை சொல்ல வாருங்கள். இன்று காலை 9 மணிக்கு வலம் பெறும் வானவில்லில் எட்டு மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதொடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் மனதொடு ராகம். இன்றைய மனதொடு ராகம் யாருக்காக? ஆமாங்க, அறிமுக நேர்களை, உங்களுக்காகத்தான் இன்றைய மனதொடு ராகம்.
2: அனைத்துக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை ஜே கே கே சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
0: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இன்று காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ்.

0: பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: அண்ணா வணக்கம்.
4: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, இந்த தூக்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
3: ஏன்மண்ணா, உடல்நிலையை பற்றி மருத்துவரிடம் தான் கேட்க வேண்டும், தூக்கத்தை பற்றி உலகிலேயே உங்களிடம் தான் கேட்க வேண்டும்.
4: அப்படியானால் நீங்கள் எல்லாம் தூங்குவதே இல்லையா?
3: மன்னா, நாங்கள் எல்லாம் தூங்குகிறோம், வேலையை முடித்துவிட்டு தூங்குகிறோம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உங்களின் வேலையே தூங்குவதுதான் என்று.
4: அமைச்சரே, ராஜ ரகசியங்களை வெளியில் சொல்லாதீர், வெளியில் சொல்லாதீர் என்று நானும் உங்களிடம் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் அடிக்கடி தூங்குவதை இனி ஒரு முறை நீங்கள் சுட்டிக்காட்டினால் எனக்கு மிகுந்த கோபம் வந்துவிடும். எனக்கு கோபம் வந்தால் மீண்டும் தூங்கிவிடுவேன் அமைச்சரே.
3: சபா, பிரிக்க முடியாதது தூக்கத்தையும் நம் மன்னரையும் என்று எனக்கு நானே சொல்லிக் கொள்ள வேண்டியதா இருக்கிறதே. சரிமண்ணா, உங்களுக்கு ஏன் உணவிற்கு அடுத்தபடியாக தூக்கத்தை அவ்வளவு பிடித்திருக்கிறது?
4: அமைச்சரே, தூங்குவது என்பது எவ்வளவு சுகமான பணி தெரியுமா? அதனுடைய அருமை தெரியாததால் தான் நீங்கள் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். தூக்கத்தை பற்றி சொல்லுகிறேன், கேளுங்கள் அமைச்சரே. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் 25% தூக்கத்தில் தான் கழிக்கிறான் அமைச்சரே. அதே போல ஒரு குழந்தை பிறந்து 6 வரை அதனுடைய பெற்றோர்கள் தூக்கத்தை இழப்பார்களாம்.
3: ஆனால் மண்ணா, உங்களுடைய பெற்றோர் எல்லாம் 6 இல்லை, இன்று வரை தூக்கமின்றி தவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன்.
4: ஏன் அமைச்சரே?
3: உங்களை மகனாக பெற்றுவிட்டார்கள் அல்லவா?
4: பேசாமல் கேளுங்கள் அமைச்சரே. நிறைய தூங்கினால் உடல் எடை கூடும் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆராய்ச்சியினுடைய முடிவு என்ன தெரியுமா சொல்லுகிறது? 1 தூங்காமல் இருந்தால் 900 எடை கூடிவிடுமாம் அமைச்சரே. இப்போது புரிகிறதா நான் எல்லாம் ஏன் அதிகமாக தூங்குகிறேன் என்று?
3: காக்கை உட்கார பணம் பழம் விழுந்த கதையாய் அல்லவா இருக்கிறது.
4: அதே போல ஜப்பானில் வேலை செய்கிற போது தூங்கினால் நன்றாக தூங்குங்கள் என்று விட்டு விடுவார்களாம் அமைச்சரே.
3: மன்னா, பேசாமல் நீங்கள் ஜப்பான் சென்று வேற ஏதாவது வேலையை தேடிக்கொள்ளுங்களேன். ஏனென்றால் அங்கு உங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமே ஏற்படாது.
4: இந்த அமைச்சரை என்ன செய்வது? சரி, பிறகு யோசிப்போம். அமைச்சரே, திபெத்தில் எல்லாம் மத குருமார்கள் தலைகளாகத்தான் தூங்குவார்களாம்.
3: அதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? எங்கள் மன்னர் எல்லாம் தூங்கிக் கொண்டே மன்னர் வேலையை பார்ப்பாரே.
4: இவர் அடங்க மாட்டார். அமைச்சரே, முதல் நாள் இரவு நன்றாக தூங்காவிட்டால் கூட நான் நேற்று இரவு நன்றாக தூங்கினேன் என்று நினைத்துக் கொண்டே இருந்தால் அந்த நாள் முழுக்க உற்சாகமாக இருக்குமாமே.
3: இதை யார் மன்னா சொன்னது?
4: ஆராய்ச்சி சொல்லுகிறதையா? உலகிலேயே சுகவாசி யார் தெரியுமா அமைச்சரே?
3: யார் மன்னா? நீங்கள் தானே.
4: இல்லை அமைச்சரே, பூனைக்குட்டிகள் தான். தன் வாழ்நாளில் பூனை 70% தூங்கியே கழிக்கிறதாமே.
3: இங்கு ஒருவர் 100% தூங்கியே கழிக்கிறார், அது யாருக்கும் தெரியவில்லை.
4: அமைச்சரே கேளும் ஐயா, நாமெல்லாம் இரவில் நன்றாக தூங்கினால் கூட காலையில் படுக்கையிலிருந்து எழுவதற்கு மிகவும் சிரமப்படுவோம். இதற்கு அறிவியலில் டைசான்யா என்று சொல்லுகிறார்கள். அதே போல உலகம் முழுதும் இருக்கிற மாணவர்களில் 73% பேர் தூக்கம் இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் என்று ஆய்வு சொல்லுகிறது.
3: என்னா, நம்முடைய மாணவர்களுக்கெல்லாம் அவர்கள் தூங்கும் நேரம் வந்தவுடன் அவர்கள் கையில் இருக்கும் புத்தகத்தை பிடுங்கி விட்டால் சரியாக போய்விடுமா?
4: இல்லை அமைச்சரே, செல்போனை பிடுங்கி விட்டால் சரியாகிவிடும்.
3: அதுவும் சரிதான் மன்னா.
4: அதே போல அமைச்சரே, தூங்குகிற போது வன்முறை காட்சிகள் கனவாக வந்தால் உடலில் நரம்பு சம்பந்தமான, மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஆய்வில் சொல்லுகிறார்கள்.
3: ஓஹோ, அப்படியானால் என்ன செய்வது மன்னா?
4: தூங்குவதற்கு முன்பாக கனவே வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டு தூங்குவோம் அமைச்சரே.
3: சரி மன்னா, தூக்கமே வராதவர்களுக்கு உங்களின் அனுபவத்திலிருந்து ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்களேன்.
4: அதற்கும் வழி இருக்கிறது அமைச்சரே. மொத்தமான, அதே போல இருண்ட நிறத்தில், அதாவது டார்க் கலரில் போர்வைகளை போர்த்தி தூங்கினால் சுலபமாக தூக்கம் வந்துவிடும்.
3: சிறப்பு, சிறப்பாக சொன்னீர்மண்ணா. சரிமண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம்.
4: என்ன அமைச்சரே?
3: இல்லைமண்ணா, தூக்கம் முழித்தவுடன் படுக்கையை விட்டு எழுவதற்கு சிரமப்படுவதற்கு பெயர் டைசானியா. நீங்கள் மன்னர் இருக்கையில் அமர்ந்தவுடன் மன்னர் வேலையை பார்ப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறீர்களே, அதற்கு பெயர் என்ன சானியா?
4: என்ன?
0: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது புமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிராயர்கள்.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
0: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி.

0: மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இன்று காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
4: பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.

நேரம் காலை 7:44 இணைந்திருக்கின்றோம் கோடி பண்பலையின் 100.5 சுகமான காலை. இனி வரலாற்று சுவடுகளை பார்ப்போமே.

0: இன்று
1: ஜூன் 26
0: உலகின் உயரமான கோபுரங்களில் ஒன்று
1: கனடாவின் டொரண்டோவில் உள்ள சிஎன் கோபுரம்.
0: 31 ஆண்டுகளாக உலகின் உயரமான கோபுரம் என்ற பெயரை கொண்டிருந்தது.
1: இதன் கட்டுமானம் 1973 பிப்ரவரி 6 துவக்கப்பட்டு
0: பொதுமக்களின் பார்வைக்காக அனுமதிக்கப்பட்ட நாள் இன்று.
1: ஆண்டு 1976.
0: வெப்பநிலை அளவீட்டு முறையில் வெப்ப அலகாக பயன்படுத்தப்படுவது
1: கெல்வின், அது வில்லியம் தாம்சன் என்று அழைக்கப்படும்
0: லார்ட் கெல்வின் நினைவாக சூட்டப்பட்டது.
1: 19ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த அறிவியல் அறிஞர்களில் ஒருவராக கருதப்பட்ட இவர்
0: மின்காந்தவியல்,
1: வெப்பவியல் துறைகளில்
0: பல சிறந்த ஆய்வுகளை செய்தார்.
1: குறிப்பாக தனி முழு வெப்ப அளவீட்டு முறையை
0: நிறுவ பரிந்துரைத்ததோடு
1: அது குறித்து ஆய்வுகள் செய்து வெற்றியும் கண்டார்.
0: ஜேம்ஸ் தாம்சன், மார்கரெட்டுக்கு மகனாக பிறந்த
1: கெல்வின் இளமை கால கல்வி கற்றதென்னவோ வீட்டிலேயேதான்.
0: கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து
1: பல்கலைக்கழகத்தின் 2வது ரேங்க்லராக தேர்ச்சி பெற்றவர் என்ற
0: பெருமையோடு பட்டம் பெற்றார்.
1: இங்கிலாந்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே
0: தந்தி கம்பிகள் அமைத்த முயற்சி
1: தோல்வியில் முடிந்தாலும் முயற்சிக்கு கிடைத்தது
0: சர் பட்டம்.
1: வெப்பவியலிலும்
0: வானவியலிலும் பெரும் சாதனையாக ஆனது.
1: செல்சியஸுக்கு இணையாக தொடக்க அளவான
0: -271 டிகிரி செல்சியஸ்,
1: அதாவது 1 கெல்வின் என நிர்ணயம் செய்தது.
0: அயர்லாந்து விஞ்ஞானி வில்லியம் தாம்சன் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1824.
0: சிலப்பதிகாரத்தின் மீது கொண்ட காதலால்
1: தன் பிள்ளைகளுக்கு கண்ணகி,
0: மாதவி என்ற பெயர் சூட்டியவர்
1: மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம்
0: என்ற மாப்போசி.
1: சிலப்பதிகாரத்தின் புகழை
0: பார் முழுவதும் பரவ செய்ததில்
1: இவரின் பங்கு அளப்பரியது.
0: அதனாலே அழைக்கப்பட்டார் சிலம்பு செல்வர் என்று.
1: காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து
0: 700 நாட்களுக்கு மேல் சிறைவாசம் சென்ற மாப்போசி
1: சிலப்பதிகாரத்தை கற்று தெளிந்தது அந்நேரமே.
0: 2006ஆம் ஆண்டில்
1: நாட்டுடைமையாக்கப்பட்டன இவரின் நூல்கள்.
0: 1950
1: இவர் ஆரம்பித்த சிலப்பதிகார மாநாடு
0: இன்றும் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது.
1: தமிழ், ஆங்கிலத்தில் 100க்கும் மேற்பட்ட நூல்களை தந்த
0: மாப்போசியின் கப்பலோட்டிய தமிழன்,
1: வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படங்களாயின
0: B.R. பந்துலுவினால்
1: தமிழ் எழுத்துலகிற்கு மட்டுமின்றி
0: தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்வதற்கான
1: பல போராட்டங்களிலும் பங்கெடுத்த தமிழறிஞர்
0: மாப்போசி பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1906.
0: சித்திரவதை என்பது உடலால்,
1: உள்ளத்தால்
0: வலியையும்
1: வேதனையும் திட்டமிட்டு ஒருவர் மீது
0: பிரயோகிப்பது.
1: அப்படி உலகெங்களும் உடல் ரீதியாகவும்
0: உள ரீதியாகவும்
1: பல்வேறு சித்திரவதைகளுக்கு உட்பட்டோருக்கு ஆதரவு
0: ஆறுதல் தெரிவிக்கும் வகையிலும்
1: மனோரீதியாக விமோசனம் அளிக்கும் ஏற்பாடுகளை
0: செய்யும் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாள்.
1: இதற்காகவே உலகெங்கும்
0: ஐநா சபையினால் இயக்கப்படுகின்றன
1: 200க்கும் மேற்பட்ட மையங்கள்.
0: இன்று சித்திரவதைக்கு ஆளானோருக்கான சர்வதேச ஆதரவு நாள்.
1: அனைத்து விதமான நோய்களுக்கும் முன்னோடியாய் இருப்பது
0: போதைப் பொருள் பயன்பாடு.
1: உலகளவில் 15 வயது முதல்
0: 64 வயது உள்ளவர்கள் வரை
1: போதைப் பொருள் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை
0: 5 கோடியே 90 லட்சம்.
1: அப்பப்போது பயன்படுத்துவது
0: 25 கோடியே 10 லட்சம்.
1: இது ஐநா சபை போதைப் பொருள் குற்ற பிரிவு தந்திருக்கும்
0: 2008ஆம் ஆண்டின் புள்ளி விபரம்.
1: மனிதன் என்ற தகுதியை முழுவதுமாக அழிக்கக்கூடியது
0: இந்த போதை.
2: அது வந்து மொத்தமா ஆலையை க்ளோஸ் பண்ணிடும். அது வந்து போதை மருந்து எடுத்துக்கிறது தப்பு, அதை எடுத்துக்கிறதுக்காக என்கரேஜ் பண்றது அதை விட தப்பு. இது வந்து ஒரு தடவை தொட்டைனா ஒட்டிக்கும், அதுல இருந்து மீளவே முடியாது. மறுபடியும் சொல்றேன்,
1: போதை பொருளை போலவே
0: அதனை கடத்தி கோடிக்கணக்கில் பணம் ஈட்டப்படுவதாலும்
1: பாதிப்புகள் ஏற்படுகின்றன.
0: 1987ஆம் ஆண்டு
1: ஐநா சபையின் தீர்மானத்தின் படி
0: ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது
1: போதை பொருள்
0: மற்றும் சட்டவிரோத கடத்தல் ஒழிப்பு தினமாக.
3: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி, பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
5: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம், AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி

0: கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட லீடிங் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்.
1: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோபிச்செட்டிப்பாளையம்.
0: கவுன்சிலிங் கோட் 2758.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானுவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: இணைந்திருக்கின்றோம். 7:51 நிமிடத்தில் சுகமான காலை.

பல்சுவை தகவல்களையும் இனிய பாடல்களையும் தந்து இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

மீண்டும் சுகமான காலை பலம் பெறும் நாளை காலை 7 மணிக்கு தொடர்வது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதொடு ராகம் இன்று அறிமுக நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. அதற்கு முன்பாய் வருகிறது செய்தி சுருக்கம்.

0: நேரம் 8 மணி. நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின்

0: பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே.

0: வண்ணம் காடை பண்பலை நிறப்புள்ளி ஐந்தில் இப்போது கேட்கலாம் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம்.
3: கோடைப்பண்பலை நுறுபுள்ளி ஐந்தின் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது நான் உங்கள் அன்பு தோழி பத்மா நீலமணி. இந்த அறிமுகம் இருக்கே பா, நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத அடையாளங்களை உருவாக்கியிருக்கு, பல படைப்பாளிகளை உருவாக்கியிருக்கு. முதன் முதல் அறிமுகப்படுத்திய புத்தக படைப்புகளா இருக்கலாம், முதன் முதல் அறிமுகப்படுத்திய திரைப்படங்களா இருக்கலாம், முதன் முதல் அறிமுகப்படுத்திய விஞ்ஞான கண்டுபிடிப்பா இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத அறிமுக மனிதர்களா கூட இருக்கலாம். ஏங்க, நம்ம இந்த உலகத்திற்கு தாய் அறிமுகப்படுத்திய குழந்தை தானே. அப்படி அறிமுகன்றது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம கோடை பண்பலை நுறுப்புளி ஐந்தின் மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக. மனதை தொட்ட விருப்ப பாடல்களோடு வாங்க பேசலாம். அறிமுக நேயர்கள் 24/24/24 மகளிர் 24/24/29 வரலாம். கொடைக்கானல் முன் இணைப்பிற்கு சுழியம் 4542 இணைத்து. வாங்க அறிமுக நேயர். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: பாலாஜி பரமக்குடி பர்மா கால்ல இருந்து பேசுறேன் மேடம்.

0: சரிங்கய்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து புக் பைண்டிங் பண்றேன் மேடம்.
0: புக் பைண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயங்கய்யா. புத்தகம்லாம் படிப்பீங்களா? அப்போ நிறைய புத்தகங்கள் நீங்க படிச்சிருப்பீங்களா?
1: ஆமா படிக்கிறேன் மேடம். அதெல்லாம் வந்து நாங்க வந்து அட்டையா போடுற வேலை தான் மேடம்.
0: சரிங்க.
1: நோட்டு, தமிழ் நோட்டு, கோடு போட்ட நோட்டு, லாங்லாம் நோட்டு, அந்த இதுதான் மேடம் வரும்.
0: இப்போ ஒரு கவிதை எழுதினாலும் சரி, கதை எழுதினாலும் சரி, உங்கள்ட்ட இருந்துதான் அந்த பேப்பரும் போகுது, பைண்டிங்கும் போயிட்டு இருக்கு இல்லையா? ரொம்ப நல்ல விஷயங்கய்யா. நீங்க பைண்டிங் பண்ணதுலயே ரொம்ப பிடிச்சமான புத்தகம் இல்ல நோட் எதுங்கய்யா?
1: எனக்கு வந்து கட்டுரை ரொம்ப நல்லா பிடிக்கும். ஏன்னா அது கொஞ்சம் நீளமா இருக்கும், அந்த கல்கெல்லாம் போடுவாங்க, அந்த மாலை எல்லாம் போடுவாங்க.
0: சரிங்க,
1: நல்லா போடுவாங்க, அது நல்லா தெரியும். அது சீசன் அப்ப வரும் மேடம். அது மட்டும்.
0: ஒரு நாளைக்கு எத்தனை பைண்டிங் பண்ணுவீங்க நீங்க?
1: அது வந்து நாங்க வந்து கல்கியா போட்டு பசை ஊட்டி எல்லாமே ஒரு வாரம் எடுத்து வச்சிருவோம். ஒரு மூணு நாலு நாலு நாள் எடுத்து வச்சிருவோம். அதுக்கப்புறம் அது வந்து உடச்சு, அந்த இது பசை போட்டது எல்லாம் உடச்சு, அதுக்கப்புறம் அது பிரித்து, அதுக்கப்புறம் அந்த டிசைன் போடுவோம் மேடம்.
0: பாருங்க, ஒரு ஒரு நோட்டும் சரி, ஒரு புத்தகமும் சரி, உருவாகிறதுக்கு எத்தனை வேலைகள் இருக்குது இல்லையா?
1: மூணு நாள் ஆகும் மேடம்.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா.
1: பண்ணணும், அட்டை ஒட்டணும், கலிக்கா போடணும், அது உடச்சி விடணும், அதுக்கப்புறம் அந்த இது வந்து டிசைன் மேல வந்து ஒரு பேப்பர் வரும், அந்த இது பசை ஒட்டி அது தடவி போடுவாங்க.
0: சரிங்க,
1: மடச்சி அப்படியே போடணும். அந்த நாளா ஒரு நாலு நாள் ஆயிரும் மேடம்.
0: நாலு நாள் ஆகும். ஒரு நோட்டும் புத்தகமும் நம்ம கைக்கு வர்றதுக்கு நாலு நாள் ஆகுது பாருங்க. சரிங்கய்யா, சரிங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்கய்யா.
1: இந்த யூத் படத்துல இருந்து அந்த மஞ்ச பலூன் போடுங்க மேடம்.
0: கண்டிப்பா போட்டலா.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர்.

0: ரோட், சேலம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
3: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
2: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
9: மனம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் புகழுக்கும் இகழுக்கும் மானத்திற்கும் அவமானத்திற்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பதாலே இந்த மனம் என்பது செம்மைப்படுத்திவிட்டால் எவ்வளவு பெரிய வெற்றிகளையும் எவ்வளவு பெரிய அடைய முடியாத இலக்குகளையும் அடைய முடியும் என்பதை முதலாவதாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சாமியார் ஒரு ஊருக்கு வந்திருக்கிறார். தெருக்கு அவர் மேல ஒரு பொறாமை, என்ன இவருக்கு மட்டும் இவ்வளவு பெரிய செல்வாக்கு அப்படின்னு. அவர் அருள் வாக்கா சொல்றதெல்லாம் சொல்றார், நடக்கிறதெல்லாம் சொல்றார் அப்படின்னு அவரை பத்தி ரொம்ப பெருமையாக சொன்னார். உடனே ஒரு பையன் முடிவு பண்ணா, இந்த ஆளை முட்டாளாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினான். ஒரு சின்ன பட்டாம்பூச்சி, வண்ணத்தி பூச்சி, அதை எடுத்து பாக்கெட்டுக்குள்ள அப்படி விட்டு, பேண்ட்டுக்குள்ள அப்படி விட்டுக்கிட்டு மெதுவாக அந்த சாமியாட்ட வந்து கேட்டான், இது உயிரோடு இருக்கா செத்து போச்சான்னு. ஒரு ஐடியாவோட தான் கேட்கறான், ஏன் உயிரோட இருக்குன்னு அவர் சொன்னா க்ளோஸ் பண்ணி வெளியே காட்டிடலாம், செத்து போச்சுன்னு சாமியார் சொன்னால் எடுத்து வெளியே விட்டுருலாம். எப்படி சாமியார் தோத்து போனோம்? இந்த பட்டாம்பூச்சி செத்து போச்சா, உயிரோடு இருக்கா அப்படின்னு கைக்குள்ளே வைத்து மூடிக்கொண்டே கேட்குறான், இந்த பட்டாம்பூச்சி செத்து போச்சா, உயிரோடு இருக்கான்னு. சாமியார் ரொம்ப அழகாக சொன்னார், உள்ளது உள்ளபடி சொல்வதென்றால் அது உன் கையில் இருக்கிறதுன்னு. அது உன் கையில் இருக்கிறதுங்கிறது பொருத்தம், அது உயிரோடு இருக்குமா செத்து போகுமா என்பது உன் கையில் இருக்கிறது. ஒரு அமுக்கு அமுக்குனா க்ளோஸ், திறந்துட்டா தப்பிச்சிடும், அது உன் கையில் இருக்கிறது. நண்பர்களே, இந்த பட்டாம்பூச்சி தான் வாழ்க்கை, அது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அது அழிந்து விடுகிறது, சரியாக பயன்படுத்தி விட்டால் அது உயிரோடு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் நிர்ணயிக்கிறீர்கள். நம்முடைய வெற்றி தோல்விகளை, நம்முடைய மான அவமானங்களை, நம்முடைய புகழ் இகழ் ஆகிய எல்லாவற்றையும் நாம் தான் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம், கூடுமான வரைக்கும் எல்லாத்தையும் அடுத்தவங்க தலைமையில் வைக்கத்தான் ட்ரை பண்றோம். அவர் மட்டும் என் கூட ஒத்துழைச்சா, எனக்கு இன்னும் காற்று சாதகமாக இருந்தா, ஜாதகம் சாதகமாக இருந்தா, ராகு கொஞ்சம் உதவியாக இருந்தா, கேது கொஞ்சம் கெடுதல் இல்லாமல் இருந்தான்னு. பக்கத்து வீட்டுக்காரனே நல்லா இருக்க மாட்டேங்கிறான், ராகுவும் கேது நமக்கு எங்கேருந்து நல்லா இருக்க போறான். இன்னும் கொஞ்சம் எனக்கு மட்டும் சுக்கரன் சௌரியமாக இருந்தா நான் எவ்வளவோ மேலே வந்திருப்பேன். ஒரு தீர்மானமான முடிவுக்கு வர வேண்டும். நம்முடைய வாழ்வினுடைய வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் நாம் நிர்ணயிக்கிறோம். இந்த தெளிவு மிக மிக அவசியம். அப்புறம் நாம இன்னும் அடுத்தது என்ன நினைக்கிறோம், பிறரால் ரொம்ப பாதிக்கப்படுகிறோம் வாழ்க்கையில. யாராவது ஒரு சின்ன விமர்சனம் சொல்லிட்டா, இல்ல யாராவது ஒரு வார்த்தை நம்மளை பத்தி கூடுதலா சொல்லிட்டா, நாம் ரொம்ப பாதிக்கப்படுகிறோம். இன்னைக்கு பெருவாரியான மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை எங்கே தொலைக்கிறார்கள் என்று கேட்டால், யாராவது தன்னை விமர்சனம் செய்து விட்டால் உடனடியாக வாடி போய் விடுகிறார். ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு குழந்தை போய் அரங்கேற்றம் பண்ணுது, என்ன ஆடுது அப்படின்பா. இதுக்கெல்லாம் வாடி போகக்கூடாது. நம்மளை பற்றி பல பேர் சொல்லுகிறார்கள் என்றால் அதனால் வாடாத ஒரு மனோநிலையை முதல்ல பெற்றாக வேண்டும். சில பேர் சாப்பிட உட்கார்ந்துட்டு பாராட்டவும் மாட்டான். இப்போ பாராட்டாதான் சந்தோஷமாக இருக்கும். மனைவி பரிமாறுறா, இப்படி மனைவி பரிமாறுற போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பாள். அவள் பரிமாறிட்டு இவர் எப்படி ரசிக்கிறாரு, நம்ம வச்ச சமையல் நல்லா இருக்குன்னு பார்க்குறாரான்னு இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாள். அவ ஒரு ரசம் வச்சுட்டு அதை அப்படி விடுகிற போது இவன் ரசிக்கிறானா அப்படின்னு பார்ப்பா. அப்படி இடிச்ச புளி மாதிரி உட்காந்துருப்பான், பாராட்டவே மாட்டான், அப்படியே இருப்பான். பாராட்டாம இருக்கிறது ஒரு வகையான மன வருத்தத்தை உண்டு பண்ணும். இன்னும் சில பேர் எப்படின்னா எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் உப்பு

0: போட்டிருக்கலாம். அப்ப போடட்டுமா? வேண்டாம், போட்டா நல்லா இருக்காது. இதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம் அப்படின்பா, போடட்டுமா அப்படின்னா, இல்ல போட்டா நல்லா இருக்காது. இதுக்கு என்ன முடிவு இருக்கு? ஏதோ ஒரு குறை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே சொல்றான். இது நீங்க அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற விஷயம், அதுக்காக தான் அதுல தொடங்கினேன். நான் நம்பிக்கை விதைகளை நாள்தோறும் தூவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை வேறு யாரும் நிர்ணயிப்பது இல்லை, நாம் தான் நிர்ணயிக்கிறோம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மங்களன்பங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் நிறுவன நாள் சிறப்பு யாதுமாகியாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் மதுரை MSME உதவி இயக்குனர் ஆர் உமா சந்திரிகா அவர்கள்.
4: MSME அப்படிங்கிறது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், தமிழ்ல வந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி வரையறுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முதலீடு வேணும், அதுக்கப்புறம் அவங்களோட வியாபார கொள்முதல், அவங்க வந்து எவ்வளவுக்கு டேர்ன் ஓவர் பண்றாங்கிறது, இது ரெண்டும் பேசிஸ்ல தான் வந்து ஒரு MSME வரையறுக்கிறோம்.
3: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.

0: கோடைப்பன்மலை 100.5 இணைந்திருக்கிறோம் மனதோடு ராகம். இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் அனில் பாஸ்தா மற்றும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில் வானவில் தரும் வண்ணம் எது வலிமை. 9:30 பேசலாம் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில் வானவில் தரும் வண்ணம் எது வலிமை வாங்க சொல்லுங்க. நம்ம மனதோடு ராகம் நிகழ்ச்சியில அடுத்த அறிமுக நேயர்களை சந்திச்சிடலாமா? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, பேர் என்ன?
1: பொன்னமராயில இருந்து பேசுறேன் மேடம்.
0: பேர் என்னங்கம்மா?
1: அஞ்சலி தேவி மேடம்.
0: அஞ்சலி தேவி, சொல்லுங்கம்மா, என்ன பண்றீங்க? சரிங்கம்மா, இன்னைக்கு முதல் முறையா நம்ம கோடைப்பண்பலை பேசுறீங்க, எப்படி உங்களுக்கு உணர்வுகள் இருக்கு? அப்படியே வானத்துல பறக்குறீங்க இல்லையா? கால் தரையில படவே இல்ல. சந்தோஷங்கம்மா, சந்தோஷம். கோடைப்பண்பலை விரும்பி கேட்கிற நிகழ்ச்சி எதுங்கம்மா? சந்தோஷங்கம்மா, எப்பயுமே கேளுங்க, கோடைப்பண்பலை 100.5 நம்ம வீட்டுல ஒரு ஆளாவே இருக்கும் கண்டிப்பா இல்லையா? சரிங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு கருப்பு படத்துல இருந்து ஏதாவது ஒரு சாங் போடுங்க மேடம்.
0: போட்டுருவோம் வாங்க.

0: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
3: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானுவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் இளம்பிள்ளை பேருந்து நிலையம் அருகில் இருந்து வளமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டுச்சு வைத்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
3: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வழங்கிய மனதோடு ராகம். கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: அறிமுக நேயர்களா ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருக்காங்க. இது கோடி பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சி. அறிமுக நேயர்கள் வாங்க, 24/24/24 மகளிர் 24/24/29 கொடைக்கானல் முன் இணைப்பிற்கு சுழியம் 4542 இணைத்த வாங்க. அடுத்த அறிமுக நேயர்கள் வாங்க. வணக்கம்.
1: மேடம்
0: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? பேர் என்ன?
1: மேடம் தேனி மாவட்டம்.
0: தேனி மாவட்டம்
1: பெரியகுளம் கல்லுப்பட்டி எஸ் முருகன்.
0: எஸ் முருகன், சொல்லுங்க ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: மேடம் நான் காலவாசல வேலை பார்க்கறோம் மேடம்.
0: சரிங்க ஐயா. தேனி காத்து எப்படி இருக்குது?
1: சூப்பரா இருக்கு மேடம்.
0: அருமையா இருக்குது. தென்றல் வந்து அப்படியே தீண்டுது. அப்படியா?
1: ஆமாங்க மேடம். ஆமா.
0: மழை இது அங்கிட்டு பெய்தாங்க ஐயா?
1: இல்லங்க மேடம், முந்தானத்துக்கு சாரல் பேஞ்சதுங்க.
0: சரிங்கய்யா.

0: சரிங்கய்யா, தேனி காத்து எப்படி இருக்குது?
1: சூப்பரா இருக்கு மேடம்.
0: அருமையா இருக்குது. தென்றல் வந்து அப்படியே தீண்டுது. அப்படியா?
1: ஆமாங்க மேடம். ஆமா,
0: மழை இது அங்கிட்டு பெய்தாங்கயா?
1: இல்லங்க மேடம், முந்தானத்துக்கு சாரல் பேஞ்சதுங்க.
0: சரிங்கய்யா,
1: நேத்து இல்லங்க.
0: இயற்கை சூழ்ந்த தேனி மாவட்டத்துல மழை இல்லாமையா முந்தானைத்து தாங்க பேஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. சரி, உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: பாரிஸ்ல இருந்து போடுங்க மேடம். ரஞ்சிதா.
0: ரஞ்சிதமே போட்டலாம்.

0: தான் மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: ஆரம்பிக்கலாங்களா?
4: பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
5: ஒரே ஒரு பெயர் தான்
6: கோடை பண்பலை.
5: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
6: தனமா இருக்கும்,
5: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
7: கோடை பண்பலை 100.5
8: எல்லா நாளுமே நல்ல நாளுதான், எல்லா நேரமும் நல்ல நேரம்தான்.
4: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
9: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
4: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
10: எத்தனை

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
5: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.
2: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
3: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
4: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
5: பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
4: பண்பலை படைப்பாளிகள்.
3: சனிக்கிழமைகளில்
4: நண்பகல் 12 மணிக்கு
3: பண்பலை படைப்பாளிகள்.
7: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
4: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
5: கோடை பண்பலை 100.5
3: பண்பலை படைப்பாளிகள்.
4: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
5: நிலைய இயக்குனர்,
4: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
5: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
4: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
3: பண்பலை படைப்பாளிகள்.

0: நேரம் காலை 8:48 ஆகுதுங்க. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு காலையில 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் அனில் பாஸ்தா மற்றும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் வண்ணம் எது வலிமை, எது வலிமை. 9:30 கேட்கலாம் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். அடுத்த அறிமுக நேயர்களை சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசுங்க. பெரிய குளத்துல இருந்து பிரியா சங்கர் பேசுறீங்களாங்கம்மா?
1: சுந்தர்.
0: பிரியா சுந்தர், ஓகே ஓகேங்கம்மா. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க, சிறப்புங்கம்மா. நீங்க சமைக்கிறதுலயே எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு?
1: சாம்பார்.
0: சாம்பார். வீட்டுல வேற யாராருக்கெல்லாம் என்னென்ன பிடிக்கும்னு சமைச்சு கொடுப்பீங்க? பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்பீங்களா? நான் சமைக்கிறதுல எல்லாமே எங்க வீட்டுல பிடிக்கும்ப்பா, எதுன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரிங்கம்மா, உங்க கைப்பக்குவமே இங்க கோடை பண்பலை வர மணக்குது. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. உங்களுக்கான பாடல் கேட்டலாமா? உங்களுக்கு என்ன பாடல் வேணும், விருப்ப பாடல்? ஓகே, போட்டலாம்.
2: ரோஷன் ஸ்டூடண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.

0: Viking Bunions and Briefs. கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்,

0: கோடை பண்ணலை நூறுபள்ளியில் சைபால்
1: முகத்தில் வருவார் சைபால் சொரியா திறந்தோ சைபால் இதையில் தடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனித்து பாருங்கள். ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்தில் தெரியும். முகம் அழகாக இருக்கிறது எப்போ? அவன் புன்னகையோடு இருக்கிறப்ப தான். கோபமாக இருக்கிறப்போ முகம் அழகாக இருக்காது. சார் கோபத்தில் இருக்கார், இந்த கோபம் குறையறதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்கோ அழகாக இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறவர் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பாக வச்சுங்க சார், அப்போ தான் நல்லா அமையும் அப்படின்னு நான் சொல்லுவார். ஒரு உண்மை என்ன தெரியுமா? கோபம் வந்து மனசையும் கெடுக்கும், உடம்பையும் கெடுக்கும். கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் விஞ்ஞான உண்மை. கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்லை. கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது. கோபப்படுற அதிகாரிகள்கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க. கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்கிறதில்ல. அவன் எப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான், அதனால் எப்போவும் அவன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கோபம் வந்து எதனால் வருது? இயலாமையினால் தான் வருதான். இப்போ நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமாக வெளிப்படுது, அவ்வளவுதான். திறமை உள்ளவன் வந்து கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உண்மையான கவிஞன்கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் வந்தால் அது அவனுடைய இயலாமையை காட்டுது. இப்போ சிற்பி வந்து சிலை செதுக்கிறதுக்கு கோபப்படக்கூடாது. ஒரு அதிகாரி சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் சார், இருந்தாலும் கோபப்படலைன்னா வேலை நடக்காது சார், அதனால தான் தினமும் ஆஃபீஸில் வந்து கத்திட்டு கிடக்கிறேன் அப்படின்னார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கத்துறதுனால கத்துறது தான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது. வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும், அவ்வளவுதான். தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்லை, திட்டு வாங்குகிற யாரும் தான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை, அதை வந்து அவங்க உணர்கிறதும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? திட்டுறதுன் நோக்கம் என்ன? திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே. நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும்? திட்டுறது மூலமாகவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனையெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் திட்டி போயிட்டு வாப்பா இனிமேல் நீ திருந்திவிட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுடலாமே. இதில் நாம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கோபம்ங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லை, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. அடுத்தவங்களை திருத்துறதாக நினச்சிக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி. நம்ம மனசு கெட்டு போகுது, நம்ம உடம்பு கெட்டு போகுது, அதுதான் கண்ட பலன். நம்மால் ஒருத்தன் சொன்னான், நான் வந்து கோபம் வந்துட்டதுன்னா அதை வந்து மனிதர்கள் மேலே காட்ட மாட்டேன் சார், அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். பாத்திரங்கள் பேரில் காட்டுவேன், வீட்டில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் எடுத்து வெளியில் வீசி எறிவேன் அப்படின்னா. அதனால் கோபம் குறைஞ்சிதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு குறைஞ்சிது,

0: ஆனால் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாகிட்டதுன்னு நான் அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில் வீசி எறிகிறேன் அப்படின்னு
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் கோடி பண்பலை நுறுப்புள்ளியின் மனதோடு ராகம். இன்னைக்கு அறிமுக நேயர்களோட பேசினது அதீத மகிழ்ச்சியா இருந்தது. உற்சாகத்தோடு பேசிய நேயர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறது கோடி பண்பலை நுறுப்புள்ளியின். நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு தோழி பத்மா நீலமணி.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டிச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும். அடுத்ததாக கோடி பண்பலை 100.5 வானவில் பிரகாசிக்கும் முன் செய்தி சுருக்கம்.

பிரிட்டன் இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் மாநில கூட்டுறவு

அமைச்சர் திரு காந்திராஜ் தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் கேட்டு ரசிக்க கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜை தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: இனிய காலை வணக்கம் நேர்களே. நாளொரு வண்ணமாய் வலம் வரும் வானவில் இன்று தரும் வண்ணம் எது வலிமை, எது வலிமை, வலிமைன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க சொல்ல வரலாம். அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற வழக்கமாக பேசக்கூடிய நம்முடைய நேயர்கள் 24 24 26 290 300 333 வரலாம். முன் இணைப்பிற்கு 0 45 42. நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் ரவிச்சந்திரன்.

0: பாட்டில் கேட்டிங்கள, இது ஒரு விதமான வலிமை அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள எதிர்த்து தாயாக பேசுவோம் நாங்கள் எப்போவுமே, காலரை தூக்கி விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறத வந்து சில பேர் வந்து வலிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா அம்மாட்ட மரியாதை இல்லாமல் பேசுனா அது கூட வந்து ஒரு விதமான ஒரு கெத்து, ஒரு ஒரு வலிமை அப்படின்னு இன்றைக்கி சில பிள்ளைங்கள்லாம் நினைக்கிறாங்க. சட்டப்பட்டனை, மேலே இருக்கிற சட்டப்பட்டனில் ரெண்டு பட்டனை கழட்டி விட்டுட்டு அப்படியே நடந்தோம்னா அது வந்து வலிமை அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. சண்டை போட்டால் தான் வலிமை, மற்றவங்களாம் சத்தம் போட்டு திட்டினா தான், ரோட்டில் போய் நின்று சத்தம் போட்டு திட்டிட்டு வந்தால் தான் வலிமை அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, பணம், செல்வாக்கு, புகழ் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் அதுதாங்க மிகப்பெரிய வலிமை அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி வலிமை எது அப்படிங்கிறதுக்கு நிறையா பதில்கள் இருக்கிற மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இந்த சூழலில், நிஜமாகவே எது வலிமை அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் சொல்ல வரலாம். வருக முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்ங்க
0: சகோதரி.
1: சித்ராமணிக்கு பேசுறப்பா.
0: சொல்லுங்க சகோதரி.
1: எது வலிமைன்னு சொன்னாலும் நம்ம கிட்ட இருக்க தைரியத்தை காட்டுறதுல வலிமை இல்லை. நம்ம பொறுமையா போய் அந்த இடத்துல எப்படி பேசணுமோ அந்த இடத்துல மட்டும் பேசணும். நம்ம தைரியத்தை காட்டணும். வீட்டுக்குள்ள அடங்கிதான் போகணும். நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம வாயை சுடுக்கா பேசக்கூடாது.
0: பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது வலிமைன்னு நீங்க சொன்னதாக எடுத்துக்கிறாங்கம்மா. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர்.
2: அன்பு நண்பருக்கு இனிய காலை வணக்கத்தோடு. ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன் சார்.
0: சொல்லுங்க சரவணன்.
2: என்னுடைய பார்வையில சார், எது வலிமைனா மௌனம் தான் சிறந்த வலிமை. ஏன்னா சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல வந்து மௌனமா இருந்தா அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடணும். அதுல மாற்று கருத்து இல்ல. நல்ல செயல்கள் நடக்கிறது கூட சில இடங்கள்ல மௌனம் உறுதுணை புரியுது சார்.
0: எப்படி
2: சார், இப்போ ஒரு அலுவலகத்திலேயே உயர் அதிகாரி இருக்காரு பாருங்க, ஒரு கீழே அவர் கீழே ஒரு அதிகாரி எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருப்பார். இவர் தவறே செய்யலினால அந்த உயர் அதிகாரினுடைய குணநலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கீழ உள்ள அதிகாரி மௌனமா இருந்துட்டாரு, திட்டிட்டு இந்த காதல வாங்கி அந்த காதல் விட்டுட்டு போயிட்டா போயிருவாரு. ஒரு பொன்மொழியோட சொல்லுவாங்க சார், ஒரு அறிவ ஒரு முட்டாள் வந்து தன் பேச்சால் அறியப்படுகிறான், ஒரு புத்திசாலி தன் மௌனத்தால் அறியப்படுகிறான்னு. இந்த மௌனம் பாத்தீங்கன்னா சார், நம்மளை போன்ற ஆண்களுக்கு கூட சில இடங்களில் உறுதுணை புரியுது.
0: இணைப்புல விடுபட்டுட்டீங்க. வருக அடுத்த நேயர்.
3: வணக்கம்பா.
0: வணக்கம் சகோதரி.
3: நான் பரமக்குடியில இருந்து, தற்போது கோவையில இருந்து பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா சகோதரி.
3: எது வலிமைனா பொறுத்து கொள்றதுல வலிமை இருக்குங்கப்பா.
0: பொறுமையாக இருக்கிறது தான். நீங்களும்
3: நம்ம வசை சொற்களை பின்னர் தூரும் வசை சொற்களை பொறுத்து கொள்றது அந்த நேரத்துல வேணா தோல்வியா தெரியலாம் நம்மளுக்கு. அதோட பிரதிபலன் வந்து பின்னாடி ரொம்ப பெரிய விஷயங்கப்பா. ஒரு கணவன் மனைவிக்குள்ள, குழந்தைகள் அம்மா அப்பாக்குள்ள ஒருத்தர் கொடுத்த பொறுத்து போகும்போது அது சரி நல்லா பொறுத்து போறாங்கன்னு அவங்கள பார்த்து இவங்களும் கத்துக்கிடுவாங்க.
0: சரி, பொறுமைய வந்து வலிமைன்னு சொல்றீங்க, ஆனா பொறுமையாக இருக்கிறது சில இடங்கள்ல கோழைத்தனம் அப்படின்னு பாக்கப்படுது இல்லைங்களா?
3: இல்லையே, அப்படி கோழைத்தனமா எனக்கு தெரியல. ஏன்னா நான் எங்க வீட்லயே, நம்ம வீட்டுல யாராவது வீட்டுக்காரவங்க பேசினாங்கன்னா சரி பின்னாடி புரிய வைப்போம், இப்ப புரிய வச்சா தெரியாது அவங்களுக்கு, அது விவரம் தெரியாதுன்னு கொஞ்சம் அமைதி காத்துக்கிடுவேன். மறுநாள் சொல்லும் போது அதை எடுத்து தருவாங்க. உடனே கோவம் வரும்போது யாருக்கும் வந்து அது தெரியாதுங்கப்பா, வலிமை தெரியாதுங்கப்பா.
0: நன்றிமா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:10.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா,

0: இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு மகனே? இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ்,
0: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
9: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
8: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
9: சேகோலி இல்லை,
8: சேதாரம் 3% மட்டுமே.
9: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
8: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை, மூவா மாணிக்கம் & கோ தங்க நகை மாளிகை.
10: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
11: அனில் பாஸ்தா, குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
10: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
12: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ணாடி கட்டு மாப்பொடி பட ஒன்னொரு கட்டு பாத்திரி பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: நேரம் 9:15. இது கோடை பண்பலை வானொலி 100.5. எது வலிமை என்ற தலைப்போடு இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: சத்தியமங்கலம், கேஎன்பாளையம், பேச்சுமுத்து.
0: சொல்லுங்க பேச்சுமுத்து.
1: அதாவது சார், நமக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அந்த துன்பப்படக்கூடிய காலங்கள்ல அதை நிதானத்தோடு எதிர்கொள்வதற்கு பேர் தான் வலிமை அப்படின்னு நினைக்கிறேன் சார். அதாவது இந்த இடும்பை கிடும்பை படுப்பர், இடும்பை கிடும்பை படாதவங்கிற ஒரு குரல் கூட இருக்குல்ல, அந்த விஷயத்தை ஃபாலோ பண்றவங்க தான் அதுதான் வலிமை அப்படிங்கறத நான் நினைக்கிறேன்.
0: எல்லா நேரங்களிலும் நிதானத்தோட இருக்கணும் அப்படிங்கறதான் மிகப்பெரிய வலிமைன்னு சொல்லியிருக்கீங்க. வருக அடுத்த நேயர். வானவில் பண்பலை 100.5.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: சிவகங்கை அளவுடன் தமிழ் பேசுறேன்.
0: சொல்லுங்க தமிழ்.
2: அதாவது இன்றைய சூழலை பார்த்தா எது வலிமைன்னு கேட்கும் போது ஏதோ நிறைய சவால சமாளிக்க வேண்டிய இருக்கு. சில இடங்கள சிக்கல் நிறைய, வெள்ளத்துல விழுந்து எந்திரிச்சாப்புல இருக்கு, வெள்ளத்துல விழுந்தாலும் மேலே எந்திரிச்சுதான். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் பார்த்தா மனசு தான் பக்கம் வச்சுக்கிறேன். எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி எதை பயன்படுத்தி மனசு மட்டும் உறுதி, மனசு பக்கம் இருந்தா என்னுடைய வலிமைன்னு என்னுடைய கருத்து சார்.
0: நல்லா சொல்லியிருக்கீங்க தமிழ்ச்செல்வன். அதாவது தோல்வியில துவண்டு போகக்கூடாது அப்படின்னு வச்சுக்கிறேன்.

0: ஆமாம், நீங்கள் சொன்னதா? சரி, அப்படியாகவே இருக்கட்டும். வருக அடுத்த நேயர்.
1: ஐயா வணக்கம்.
0: பேர் சொல்லுங்கய்யா. வணக்கம்.
1: வளமுடன் வளர கோலையப்பம், கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரம் பேசுறேங்க ஐயா. ஐயா நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கோம் தாமோதரம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கிறேங்க ஐயா.
0: சொல்லுங்க.
1: அதாவது மனிதனுக்கு வலிமை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உண்மையும் நேர்மையா இருந்தா வலிமையா இருக்கலாங்க ஐயா. உண்மையை பேசுனா நேர்மையா இருக்கணுங்க ஐயா, எல்லாத்தையும் அப்ப வலிமை தானா கூடி வந்துருங்க ஐயா.
0: அருமையா சொல்லியிருக்கீங்க தாமோதரன், நன்றி உங்களுக்கு. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: சகோதரி யாருங்கம்மா?
2: பரமக்குடி சத்தியமூர்த்தி காலனில இருந்து பிரேம்.
0: பிரேமா?
2: அதாவது நம்ம உடலும் மனமும் ரெண்டும் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும். எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் எதையும் சமாளிக்க தைரியம் இருக்கணும் மனசுல.
0: மனசுல
2: ஏதாச்சும் ஒரு உபாதை நம்ம உடம்புக்கு வந்துட்டா கூட அதையும் நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட நம்ம இருந்தா அதுதான் நமக்கு வலிமையே
0: நன்றிமா. பிரேமா நிகழ்ச்சி வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர். வானவில் பண்பலை 100.5 இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
3: ரவிச்சந்திரன் ஐயாவுக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி நினைவு சேலம் பேம்படிங்க.
0: சொல்லுங்க.
3: எது வலிமை அப்படிங்கும் போது, ஒரு நாட்டுக்கு பொருளாதாரமும் வேலை வாய்ப்புகளும் சிறப்பா இருந்தா அதுதான் அந்த நாட்டுக்கே வலிமை.
0: சரி,
3: தனி மனிதனுக்கு எது வலிமைனா, அதாவது தன் தவறு செய்யாத மனிதன் யாரும் இல்லை. தவறு செய்யும்போது தவறை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு திருத்திக்கிறதுதான் அவனுடைய வலிமையாக இருக்க முடியும். அதாவது தனது பலம் பலவீனத்தை உணர்ந்து இருக்கிறவன் தான் வலிமையான மனிதன் அப்படின்னு சொல்லலாம்.
0: ஒப்புக்கொள்றதுக்கு மனசுல என்ன வேணும்?
3: அது கோட்டையா தகுந்த மாதிரி ஆயிப்போயிரு. ஒரு மனுஷன் வந்து ஜெயிக்கிறதுக்கு நம்பிக்கை தான் வேணும்.
0: நன்றிங்க அன்புமணி, நம்பிக்கை தான் மிகப்பெரிய வலிமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வருக அடுத்த நேயர். வணக்கம்
4: ஐயா.
0: பேர் சொல்லுங்க.
4: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
4: ஈரோடு வெட்டுக்காட்டு வந்து தங்கவேல் ஐயா.
0: வாங்க தங்கவேல்.
4: போன வாரம் கூப்பிட்டு பேசியிருந்தேன், இந்த வாரம் தான் பேச முடியுது.
0: அவ்வளோதான், நானும் அப்படி தானே வரேன்.
4: நீங்களும் வாரவருக்க நாமளும் வாரவருக்க வர வேண்டியதா இருக்கு.
0: சொல்லுங்க தங்கவேல்.
4: பரவாயில்ல, எது வலிமைன்னு கேட்டிருக்கிறீங்க. இப்ப நம்ம நண்பர்கள் சொன்னது எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்துல அது அந்த வலிமை இழந்துடுறமே. வலிமைன்னு எதுவுமே கிடையாதுங்களே.
0: இல்ல ஏதாவது ஒரு
4: சொல்லுங்க.
0: இல்ல நமக்கு
4: அவரவர் பார்வையில அது வந்து வலிமையா தெரியுது.
0: ஆனா உண்மையிலேயே ஒரு வலிமை இருக்கு.
4: உண்மையிலேயே வலிமை அப்படின்னு இருக்குதுன்னா, அந்த மௌனம் அதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாமே வந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம அதை கடந்துடுறோம். அது மௌனத்தை உடைச்சிடறோம். இப்போதைய சூழல் பார்த்தோம்னா, இந்த பணம் ஒண்ணுதான் வலிமையா தெரியுதுங்க.
0: எல்லா வேலையும் அதுலதான் நடக்குது.
4: எல்லா வேலையும் அதுலதான் இருக்குதுங்க. அவர் வந்தாருன்னா எல்லாமே அடங்குது. இந்த கோபம் தாபம் பொறுமை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் போயிருதுங்க. இது ஒண்ணுதான் போச்சு. அதாவது வந்து யதார்த்தத்தை தான் நான் சொல்றேன். அதாவது வந்து மன வலிமை அதெல்லாம் அதுவுமே ஒரு இடத்துல கெட்டு போயிருதுங்க. நன்றிங்க.
0: வணக்கம் தங்கவேல், நிகழ்ச்சி வந்தமைக்கு. அடுத்த நேரை சந்திக்கலாம். அதற்கு முன்பாக
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
10: அனில் சோயா சங்க்ஸ்.
11: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
12: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
13: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
14: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
15: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
16: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
17: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH

0: ஜூன் 30 வர ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்றுவலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
2: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை,
1: அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: எது வலிமை என்ற தலைப்போடு இன்றைய நிகழ்ச்சி. இது கோடை பண்பலை வானொலியின் 100.5. வருக அடுத்த நேயர். வணக்கம். பேர் சொல்லுங்கய்யா.
1: கரூர் மாவட்டம் பெங்கமேட்ல இருந்து உலகநாதன் பேசுறேங்க. நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் ஐயா உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: ஐயா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க.
1: அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க, வலிமைன்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்து மட்டும் ஐயா, எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் இனிமையா செய், இனிமையா செய்ய வேண்டியது. அதாவது எந்த ஒரு வேலையை கொடுத்துட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு பாதி செஞ்சுட்டு நாளைக்கு பாதி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தளர்வு வந்து என்பது ஒரு வலிமையாகாதுங்க ஐயா. அதாவது எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட ஒரு வலிமையா செய்யறதுதான் ஒரு சிறப்புங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க ஐயா.
0: நன்றி ஐயா, நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:25.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: வருக அடுத்த நேயர். எது வலிமை என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி. வணக்கம்
4: ஐயாவுக்கு, இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கன் கிரான்ல பேசுறீங்க. நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நலமா இருக்கீங்க.
0: சொல்லுங்க,
4: எது வலிமைன்னு கேட்டிருக்கீங்க ஐயா. வலிமைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல இருக்கும். ஒருத்தருக்கு விளையாட்டுல இருக்கும், ஒருத்தருக்கு பேச்சு போட்டியில இருக்கும், ஒரு பைப்புல இருக்கும். இதுக்கெல்லாம் தலைவர் எந்த வலிமைன்னு கேட்டா

0: சரிங்க அழகரசாமி ஐயா, இந்த மன வலிமை வேறு எதுக்கெல்லாம் பயன்படுது? இப்போ இந்த துணிச்சலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மன வலிமை பயன்படுதுன்னு சொன்னீங்க, வேறு எதுக்கெல்லாம் மன வலிமை வேணும்? நன்றிங்க, வருக அடுத்த நேயர் வானவில் பண்பலை 100.5. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சகோதரி, யாருங்கம்மா?
1: நான் திருச்சி மாவட்டம் திரையூர் வட்டம் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களாங்க சார்?
0: நல்லா இருக்கேங்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார். தலைப்பு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஒரு திரைப்பட பாடல் கூட இருக்குங்க சார், ஏமாற்றாதே ஏமாறாதே, பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடு, நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு அப்படின்னு ஒரு பாடலே இருக்குதுங்க சார். நம்ம எல்லாத்துக்குமே நம்ம பொறுமையா போனா நம்ம காரியம் ஒண்ணுமே ஜெயிக்காதுங்க சார். நம்ம என்ன செய்யணும், நம்ம வலிமையா எதிர்த்து கேட்கணும். ஏன் அன்னைக்கு அப்படி சொன்னியே, ஏன் இப்படி சொல்ற, மாத்தி பேசுற அப்படின்னு போய் பேசுறியே அப்படின்னு நம்ம கண்டிச்சு கேட்டாதான் நம்ம காரியம் நடக்குங்க சார்.
0: துணிச்சல் தான் வந்து வலிமை அப்படின்னு நீங்க சொன்னதாக நாங்க எடுத்துக்கிறாங்கம்மா. வருக அடுத்த நேயர் வானவில் பண்பலை 100.5.
2: வணக்கம். ஈரோடு கொண்டையமலையத்துல இருந்து தமிழ் செல்விங்க.
0: சொல்லுங்க தமிழ்.
2: வலிமை அப்படின்னா தன் தாய் செஞ்ச தவற மனம் திறந்து ஒப்புக்கொள்ளும் போது அதை மன்னிப்பது மிகப்பெரிய வலிமைன்னு நான் நினைக்கிறேங்கய்யா.
0: மன்னிப்பது
2: மனம் திறந்து மன்னிப்பு கேட்பதே ஒரு வலிமை. அதை ஏத்துக்கூட நம்ம மன்னிக்கிறோம் பாத்தீங்களா, இப்ப ரெண்டு வலிமையும் ஒன்னா சேரும் போது அது மிகப்பெரிய வலிமையா நான் நினைக்கிறேன்.
0: ஏன் மன்னிக்கிறதா நம்ம வலிமைங்கிற அந்த வட்டத்துக்குள்ள கொண்டு வரோம், ஏன் அப்படி கொண்டு வரணும்?
2: நம்ம மன்னிக்கவே மாட்டோமே, நீ அதை பண்ணிட்டே இதை பண்ணிட்டே அவங்கள குறை சொல்லதான் தோணுது. தவிர நானும் உன்ன மாதிரி சாதாரண மனிதன் தான், தவறு செய்வது இயல்பு அப்படிங்கிற எண்ணம் நம்ம வரமாட்டேங்குதே. நம்ம செஞ்ச தவறுக்கு எப்பவுமே நம்ம வழக்கறிஞரா மாதிரிதான் வழக்குறைக்கிறோம். தவிர நான் தான் செஞ்ச அது மாதிரி அவனும் செய்வான் நம்ம என்ன எண்ணறதே இல்லையே. அந்த எண்ணம் வந்துட்டுச்சுனாவே மன்னிப்புத்தனம் வந்துச்சாவே அவங்க ஒரு மிகப்பெரிய வலிமையுடைய மனிதனா மாறிடுறாங்க.
0: நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேய வானவில் பண்பலை 100.5. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கங்க ஐயா.
0: பேர் சொல்லுங்கய்யா.
3: நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி வட்டம் விளங்குளம் அண்ணாநகர்ல இருந்து செல்வராஜ் பேசுறேங்க.
0: சொல்லுங்கய்யா செல்வராஜ்.
3: அதாவதுங்கய்யா, வலிமைக்கு வந்து அச்சிவரமே வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சி
0: கூட்டம் சேர்க்கிறதா,
3: கையில களவு வாயில பொய்யும் இல்லாம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நல்ல நேர்மையா சொல்லி பழகி அவங்கள வந்து சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரையிலயும் அஞ்சுல விளையாடுறது 50ங்கிறதெல்லாம் உண்மைதான். அத வந்து நம்ம படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லி கொண்டு போய் அவனை நல்ல புத்தியோட கொண்டு போயிட்டா அதான் பெரிய வலிமை.
0: அந்த பையனுக்கு அதான் பெரிய வலிமையாக இருக்கும்னு சொல்லிருக்கீங்க. நன்றிங்க செல்வராஜ். நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. நேரம் 9:30.
4: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
8: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கும் வானவில்.

0: நேரம் 9:33 வருக. அடுத்த நேயர், எது வலிமை என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி.
1: ஐயா வணக்கத்துடன், ஈரோடு மாவட்டம் சிவகிரி கடைவீதியிலிருந்து ஜேபி ராமச்சந்திரன் பேசுறீங்கய்யா.
0: வணக்கம் ஜேபி, சொல்லுங்க.
1: அதாவது பேச்சு வந்து குறைவா இருக்கணும்யா, செயல்பாடு வந்து அதிகமா இருக்கணும்யா, அப்படின்னா அவங்களுக்கு வலிமையா நம்ம இருப்பதற்கு தோணும். எந்த செயலா இருக்கும், எந்த விஷயமா இருந்தாலும்
0: அருமையா சொல்லியிருக்கீங்க. செயல்பாடுதான் முக்கியம், பேச்சு வந்து அது சொல்லாது, நம்ம செஞ்ச செயல் தான் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றிங்க ஜேபி நிகழ்ச்சி வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: பேர் சொல்லுங்கய்யா.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்கய்யா. எங்க ஆண்டிபட்டி?
2: ஆமா, தேனி மாவட்டம் டி சுப்ளாரம் நாளிமலை ஆடி வர்றாங்க. நான் பேசுறீங்கய்யா,
0: சொல்லுங்கய்யா.
2: அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க ஐயா.
0: என்னண்டு?
2: மலுமட்ட பயலுக்கு பொண்ணை கொடு, ரோசக்காரனுக்கு கடனை கொடு.
0: இன்னைக்கு
2: மலுமட்ட பயலை யாருமே ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு மலுமட்டத்தனம் பண்ணிட்டா அந்த பொறுமை அந்த மௌனம் எல்லாமே வந்துடும். யார் என்ன சொன்னாலும் சரி சரி சரி அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுல ரொம்ப வலிமையானது மலுமட்டத்தனது. அந்த மலுமட்ட பயலை ஜெயிச்சதுல நாட்டுல சரித்திரம் கிடையாது. இதுவே மனிதனுக்கு ரொம்ப வலிமை. யாரு கோலன்னு சொன்னாலும் கூட சில பேர் அப்ராணி பைய நல்ல மனுஷன் மௌனமா இருப்பாரு அப்படின்னுவாங்க. வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
0: ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா மலுமட்டத்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறது வலிமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை வலிமையாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் அதுதான் வலிமையா அப்படிங்கிறதையும் இன்னும் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு சொல்லலாம். நேரம் 9:35.
3: எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
9: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
10: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
11: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
12: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
13: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
12: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
13: சேகோலி இல்லை,
12: சேதாரம் 3% மட்டுமே.
13: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
12: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகை.

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: வானவில் பண்பலை 100.5 எது வலிமை என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
3: காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
2: சொல்லுங்க முருகன்.
3: சார், எது வலிமைன்னு கேட்டீங்க. மனம் தளராமல் இருப்பது சார் வலிமைன்னு நான் சொல்லுவேன்.
2: எப்படி
3: எப்படின்றா, நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. இரண்டா, நம்ம வந்து மகிழ்ச்சி வந்தா மட்டும் கொண்டாடுறோம், துன்பம் வந்தா மட்டும் சோர்ந்து போய் ஐயோ நம்மளுக்கு இப்படி ஆயிருச்சு, நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு வந்து போய் உட்காந்துடுறான். அப்படி அதை போய் உட்காராம நம்ம எதையும் வந்து கடந்து போகிற மனநிலைக்கு எப்பவும் வருவோம். எப்பவும் வந்து கான்ஃபிடண்டோட இருக்கணும், வந்து நம்ம எதையும் கடந்து போயிடலாம் அப்படிங்கிறது மலம் தளராம இருப்பதான் சார் வலிமை நான் சொல்லுவேன்.
2: நன்றிங்க முருகன். வருக அடுத்த நேயர். வானவில் பண்பலை 100.5. வணக்கம்.
4: எங்கள் அன்பிற்கினிய ஐயா அவர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லேருந்து முத்துராமன்.
2: வணக்கம் முத்துராமன், சொல்லுங்க. உங்களுடைய இணைப்புல ஏதோ மறுபடியும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க முத்துராமன்.
5: ஐயா வணக்கம்யா.
2: ஓ, அவரை விடுபட்டுட்டார். யாருங்கய்யா பேசுறீங்க?
5: ஐயா வணக்கம்யா.
2: யார் பேசுறீங்கய்யா? வணக்கம்ய்யா.
5: சேலம் இஷா புதூர் மலர்ராஜா.
2: வாங்க மலர்ராஜா.
5: ஐயா வணக்கம்யா.
2: வணக்கம்ய்யா. கேக்குதா உங்களுக்கு?
5: ஆ கேக்குதுங்க, கேக்குது.
2: சொல்லுங்க
5: ஐயா. எது வலிமன்
2: கேட்டிருக்கீங்க?
5: சகிப்பு தன்மையே வலிமன் நான் சொல்றேங்கய்யா.
2: எப்படி?
5: வானத்தை வளைச்சு போடணும் வாய் சவடால் விடுவாங்க. வானம் ஏற்கனவே வளைஞ்சுதான் இருக்குதுங்க, அவங்களுக்கு தெரியறது இல்ல. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சகிப்புத்தன்மையோட இருக்க பாருங்க. அவங்கதான் என்னைக்குமே ஒரு நிதானத்தோட வாழ்றவங்களா இருந்தாதான் அவங்க வந்து வலிமையா இருப்பாங்க.
2: நன்றிங்க மலர்ராஜா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
6: ரவினா வணக்கம். நான் ராமநாதபுரம் ரிஃபாயா.
2: வணக்கம் ரிஃபாயா, சொல்லுங்கம்மா.
6: நம்மை நாமே வெல்வதுதான் வலிமை அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா.
2: எப்படி?
6: நமக்கு முன்னாடி வந்து இப்ப சாப்பாடு வைக்கிறாங்கன்னு வைங்களேன், நம்மளுக்கு தேவையானது இருக்கும், ஆனா தேவைக்கும் மேலையும் நம்ம வந்து எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு வைங்களேன். ஆனா அது வேண்டாம், மற்றவங்களுக்கும் வேணும் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது அப்படின்னா கூட நம்ம அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் நமக்குள்ள வலிமை. எதிராலையும் அடிக்க முடியும், ஆனாலும் வந்து அதாவது கோபப்படுற விஷயத்துக்கு மட்டும்தான் கோபப்படணும்.
2: கருத்தாக எடுத்துக்கிறோம். நேரம் 9:40.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ்,
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
11: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
12: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
13: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
14: தொடர்புக்கு 9524936156.
0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
15: That's right.

0: நேரம் 9:42 வருக. அடுத்த நேயர் வானவில் பண்பலை 100.5. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: காரைக்குடி காளிமுத்து.
0: வாங்க காளிமுத்து.
1: சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அது போகாம அந்த பாதையில போகாம நம்ம நிக்கிறோம்
0: பாத்தீங்கன்னா,
1: அந்த மனம் தான் வந்து உண்மையிலே ரொம்ப வலிமையானது. உலக போதை ஒளிப்பட்டனும் அதான் அபய பாட்டியா சொன்னால, தன்னைத்தானே வென்றான்
0: மனம் வந்து அலைப்பாயும் பொழுதெல்லாம் வந்து அதை அங்கிட்டு இங்கிட்டு போகவிடாம அதை கட்டுக்குள்ள யாரால வச்சுக்க முடியுதோ அவங்க தான் வலிமையான மனிதர்கள்னு நீங்க சொன்னதாக எடுத்துக்கிறோம் காளிமுத்து. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக. அடுத்த நேயர்.
2: அன்பிற்கினிய சகோதரர் பவித்ரன் ஐயாவுக்கு இனிமையான காலை வணக்கம்.
0: வணக்கம்.
2: மங்களபுரம் ராஜசேகரங்கய்யா.
0: சொல்லுங்க ராஜசேகர்.
2: ஐயா, என்னுடைய பார்வையில் மன வலிமையா கருதப்படுவது ஊக்கமுடைமையான மிக வலிமையானது. ஏன்னா இது வந்து 6 மணிக்கு உட்பட்டதுங்கய்யா. ஏன்னா இதுதான் வந்து நம்ம வாழ்க்கை வளப்படுத்தக்கூடியது. இது வந்து படிக்கும் மாணவர்களுக்கு, தொழில் செய்பவர்களுக்கு, ஒரு விளையாட்டு வீரனுக்கு எல்லாத்துக்கும் அவசியம் ஐயா. அதனாலதான் ஐயன் திருவள்ளுவர் உரமுறுவருக்கு உள்ள வெறுக்கை அத்திலார் மரம் மக்கள் ஆதலை வேறுன்னு ஒரு அருமையான திருக்குறளை சொல்லியிருக்காருங்கய்யா. அதனால என்ன பொறுத்திருக்கு ஊக்கமுடைமை என்பது தாங்க வலிமையிலேயே மிக வலிமை. ஒரு விளையாட்டு வீரர் இப்போ வந்து பின்தங்கறானா கூட அவனை ஒரு என்கேஜ் பண்ண கூட அவன் வந்து வேகம் ஓடி ஃபர்ஸ்ட் கூட வந்துடுறாங்க. கால்பந்தில் கூட பாருங்க, இப்போ சமீபத்தில் கோல் போடாத சில வீரர்கள் கூட கோல் நல்லா போட்டிருக்காங்கிறது என்னுடைய நான் உதாரணம் சொல்றேங்க.
0: நன்றிங்க ராஜசேகர் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. இது வானவில் பண்பலை 100.5. நேரம் 9:45.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
4: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
5: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
10: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: வருக அடுத்த நேயர் வானவில் பண்பலை 100.5.
3: ஐயா வணக்கம். அதே நேயருங்கய்யா, முத்தூர் முத்துராமன் ஐயா.
2: வாங்க முத்தூர் முத்துராமன், எங்க போனீங்க?
3: ஆமாங்க ஐயா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால திரும்ப உங்களோட பேசுறதுக்குன்னு வந்துட்டேன்.
2: வாங்க முத்துராமன், சொல்லுங்க.
3: பாத்தீங்கன்னா எது வலிமைன்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு எது வலிமைன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கடவுள் கொடுத்த அந்த தலையும் அந்த தலைக்குள்ள இருக்கிற 300 கிராம் மூளையும் தாங்க. அது வந்து மூளையில சின்ன ஓட்டை விழுந்துட்டாலும் நம்ம வாழ்க்கையே வீரா போயிரும். அதனால தலை கவசம் உயிர் கவசம் ஐயா.
2: நன்றிங்க முத்துராமன் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக நிறைவாக வரக்கூடிய நேயர் வணக்கம்.
4: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கிற வச்சு செய்யும் கோடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சியையும் அன்பு ஐயாவையும் வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
2: சொல்லுங்க,
4: எது வலிமைன்னு கேட்டிருக்கீங்க.
2: சொல்லுங்க.
4: முயற்சி தான் வலிமை.
2: எப்படி?
4: அதாவது முயன்றால் வருவது வளர்ச்சி, முடங்கினால் வருவது தளர்ச்சி. எந்த ஒரு செயலையும் விடாமுயற்சியோடு நாம் ஈடுபட்டோம், அது முயற்சி வெற்றி பெறும். அதாவது இம்பாசிபிள், ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா,
2: இம்பாசிபிள் அப்படிங்கறதுங்கிறது வந்து எப்பவுமே வாழ்க்கையில இருக்கக்கூடாது. முயற்சி தான் எல்லா விதமான வலிமைகளுக்கும் காரணமாகவும் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்ன கருத்தை நிறைவான கருத்தாக எடுத்துக்கிறோங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். எது வலிமை என்றுதான் கேட்டிருந்தது நிகழ்ச்சி. முதல் பார்வையில் இது ஒரு சாதாரண கேள்வியாக தோன்றலாம், ஆனால் ஆழமாக பார்த்தால் மனித வாழ்க்கையின் மிக பழமையான கேள்விகளில் இதுவும் ஒன்று. ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு மனிதர்களும் வலிமை என்பதற்கு வெவ்வேறு அர்த்தங்களை தந்திருக்கிறார்கள். சிலர் உடல் வலிமையை வலிமை என்றார்கள், சிலர் பணத்தின் வலிமையை வலிமை என்பார்கள், சிலர் அதிகாரத்தை வலிமை என்பார்கள், சிலர் அறிவை வலிமை என்பார்கள், சிலர் செல்வாக்கை வலிமை என்பார்கள். ஆனால் நாம் வாழும் இந்த வாழ்க்கை நம்மிடம் ஒரு கேள்வியை கேட்கிறது, உண்மையான வலிமை எது? பொதுவாக மனிதர்கள் வலிமை என்றால் உடல் பலம், பணம், புகழ், பதவி, அதிகாரம், மற்றவர்களை கட்டுப்படுத்தும் திறன் என வெளிப்புற வலிமைகளை பற்றித்தான் சிந்திக்கிறார்கள். இவை அனைத்தும் ஒரு வகையான வலிமைகள்தான், அதை மறுக்க முடியாது. ஆனால் அவை அனைத்தும் பிறரை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமைகள், தன்னை நிலைநிறுத்தக்கூடிய

வலிமைகள் அல்ல. எது தன்னை நிலைநிறுத்தக்கூடிய வலிமை? ஒரு மனிதன் பதவியால் உயரலாம், பணத்தால் உயரலாம், புகழால் உயரலாம், ஆனால் அவன் மனம் பலவீனமாக இருந்தால், அவன் தன்னை கட்டுப்படுத்த முடியாதவனாக இருந்தால், அவனுடைய அந்த உயரத்தை அவன் தக்க வைத்து கொள்ள முடியாது. இந்த இடத்தில்தான் இன்னொரு கேள்வி பிறக்கிறது. வலிமை என்பது மற்றவர்களை வெல்வதா, தன்னைத்தானே வெல்வதா? இந்த கேள்விக்கான பதிலை நம்முடைய அன்றாட வாழ்க்கையே நமக்கு கற்றுத்தருகிறது. கோபம் கொள்வது எளிது, கோபத்தை கட்டுப்படுத்துவது கடினம். பழிவாங்குவது எளிது, மன்னிப்பது கடினம். குறை சொல்வது எளிது, பொறுப்பேற்பது கடினம். விலகிச் செல்வது எளிது, பிரச்சனையை எதிர்கொள்வது கடினம். வெற்றியில் மகிழ்வது எளிது, தோல்வியில் துவளாமல் இருப்பது கடினம். எளிமையானதை செய்வது வலிமை அல்ல, கடினமானதை சரியாகச் செய்வதே வலிமை. உலகம் பல நேரங்களில் சத்தமாக பேசுகின்றவர்களையே வலிமையானவர்கள் என்று நினைக்கிறது. ஆனால் வாழ்க்கை நமக்கு காட்டும் வலிமையான மனிதர்கள் வேறு. அமைதியாக துன்பத்தை தாங்கிய ஒரு தாய், தோல்விக்கு பிறகு மீண்டும் எழுந்த ஒரு மனிதன், நேர்மைக்காக இழப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு அதிகாரி, உண்மைக்காக தனியாக நின்று போராடிய ஒரு சாதாரண மனிதன், இது போன்றவர்கள். இவர்களிடம் அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், புகழ் இல்லாமல் இருக்கலாம், செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இவர்களிடம் ஒரு அரிய வலிமை இருக்கிறது. தன்னுடைய மனதை உடையவிடாமல் காத்து கொள்ளும் வலிமை. இதைவிட சிறந்த ஒரு வலிமை இருக்கிறது, அது தன்னைத்தானே ஆளும் வலிமை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சில இயல்பான உணர்வுகள் இருக்கின்றன. கோபம், பயம், ஆசை, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் போன்றவைகள். இந்த உணர்வுகள் இருப்பது பலவீனம் அல்ல, அவை மனித இயல்புகளின் ஒரு பகுதி. ஆனால் அவை நம்மை ஆளத் தொடங்கும் போதுதான் பிரச்சனைகளும் தொடங்குகின்றன. கோபம் வரலாம், ஆனால் கோபம் நம்மை ஆளக்கூடாது. பயம் வரலாம், ஆனால் பயம் நமது முடிவுகளை நிர்ணயிக்கக்கூடாது. ஏமாற்றம் வரலாம், ஆனால் அது நம் எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடாது. ஆசைகள் ஏற்படலாம், ஆனால் அவை நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். மனிதனின் மகத்துவம் என்பது உணர்வுகளே இல்லாமல் இருப்பதில் அல்ல, அவற்றை சரியான திசையில் வழிநடத்துவதில் இருக்கிறது. மனிதனின் மகத்துவம் என்பது உணர்வுகளே இல்லாமல் இருப்பதில் அல்ல, அவற்றை சரியான திசையில் வழிநடத்துவதில் இருக்கிறது. வாழ்க்கை ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை கற்றுத்தருகிறது. உண்மையான வலிமை என்பது மற்றவர்களை ஆளுவது அல்ல, தன்னைத்தானே ஆளுவது. உண்மையான வலிமை என்பது உலகத்தை வெல்வது அல்ல, தன் மனதை வெல்வது. உண்மையான வலிமை என்பது மற்றவர்களை கட்டுப்படுத்தும் திறன் அல்ல, சூழ்நிலைகள் நம்மை கட்டுப்படுத்தாமல் பார்த்து கொள்ளும் திறன். சூழ்நிலைகள் நம்மை கட்டுப்படுத்தாமல் பார்த்து கொள்ளும் திறன். ஏனென்றால் வலிமை என்பது சக்தி அல்ல, தன்னைத்தானே ஆளுவது. இயல்பான உணர்வுகளின் கைதிகளாக இருப்பது எளிது, ஆனால் அவற்றின் எஜமானாக இருப்பதுதான் வலிமை. இயல்பான உணர்வுகளின் கைதிகளாக இருப்பது எளிது, ஆனால் அவற்றின் எஜமானாக இருப்பதுதான் உண்மையான வலிமை. வள்ளுவத்தின் 126வது குறள் இப்படி சொல்கிறது: ஆமை தன் 5 உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்து கொள்வது போல, ஒருவன் 5 புலன்களையும் அடக்கும் ஆற்றல் பெற்றவனாக இருப்பானென்றால், அது அவனுக்கு 7 பிறப்பிலும் அரணாக இருந்து அவனை காக்கும் என்று. ஒருமையுள் ஆமை போல் 5 அடங்கள் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்
4: எது வலிமை என்ற வண்ணத்தில் நேயர்களின் என்ன கருத்துக்களை சுமந்து வலம் வந்தது இன்றைய வானவில். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ரவிச்சந்திரன். நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், எஸ் அனிஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு லோகப்பிரியா, கணினியாக்கம் சுரேந்தர், வேல்முருகன். கோடை பண்பலை 100.5 தொடர்வது பண்பலை வானவில் இந்தியாவில். வெளியே வராத வெளிச்சங்கள், மும்பை செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மரியாதை செலுத்தினார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த

காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ
1: தங்க நகை மாளிகை.
2: ஜூன் 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்க நகை மாளிகை
1: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியா. மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன் கோவின் வெளியே வராத வெளிச்சங்கள். சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் சாலை ராஜா, மெய்வழிச்சாலை வசிப்பாளர் புதுக்கோட்டை அவர்கள். தொகுத்து வழங்குபவர் பி. கார்த்திகேயன் அவர்கள்.

0: திசைகள் எட்டும் போற்றப்படாமல் காத்து கிடக்கின்றன சிலரின் திறமைகள்.
1: சின்ன வயசுல சரியான கைடன்ஸ் இல்ல, அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்ப நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?
2: இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது, திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம்.
0: முன்னுதாரணமாய் முன்னேறிவிட்டு முகம் காட்டாது காத்து கிடக்கின்றன சிலரின் முகங்கள்.
3: கழுகுகளை வம்புக்கு இழுக்கிற ஒரே பறவை காக தான். ஆனா கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுறதுல, மாறா கழுகு மேல மேல பறக்கும் போது அப்போது காகம் உயர செல்லும் போது மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு தானா கீழே வந்துடும். அது போல நம்ம நிலையை கண்டு கேலி கிண்டல் செஞ்ச யாரையும் நம்ம கண்டுக்காம நம்ம இலக்குல குறிக்கோடா இருந்து வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கும் போது நம்மளை கேலி செஞ்ச சில்லறைகள் எல்லாம் தானா செதறிடும்.
0: பல நூறு சாதனைகளுக்கான கலங்கரை விளக்காக காத்து கிடக்கின்றன சிலரின் சாதனைகள்.
1: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேக்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேச.
0: அரிதாரம் பூசாத அந்த முகங்களையும் அவர்தம் சாதனைகளையும் அவரின் திறமைகளையும் உங்கள் செவிவசம் கொண்டு வந்து சேர்க்கின்றது கோடை பண்பலையில் வெளியே வராத வெளிச்சங்கள். களப்பயணத்தில் தேடி கண்டறிந்த வெளிச்சங்களை உங்கள் வசம் சேர்க்க நான் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.

சாதாரண நிலையிலிருந்து சாதனை படைத்த பல்வேறு சாதனையாளர்களை நம்முடைய வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் சாதனையாளரை நம்ம அறிமுகப்படுத்த போறது இல்லை, அதற்கு பதிலா ஒரு ஆச்சரியமான ஒரு இடத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்படி என்ன அந்த இடத்துல ஆச்சரியம் இருக்கு?

அந்த இடத்துல வசிக்கக்கூடிய மக்கள் ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாம ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்கள் பின்பற்றக்கூடிய மதம், போதிக்கக்கூடிய வாழ்வியல் முறையானது மரணத்திற்கு பின் இருக்கக்கூடிய பெருவாழ்வு குறித்து விளக்குது. இந்த கிராமம் ரொம்பவே ஆச்சரியமானது. இங்கு ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு கிடையாது. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சொந்தமானது ஒரே ஒரு குடிசை வீடு மட்டும்தான். ஆச்சரியமா இருக்குல்ல? இதை விட ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஊருக்குள் பயணிக்கிற போது உள்ளூர் வாசிகளாக இருந்தாலும் சரி, வெளியூர் வாசிகளாக இருந்தாலும் சரி, காலணிகளை கலட்டி விட்டுட்டு வெறுங்காலோட தான் நடந்து போகணும். அது மட்டும் இல்லை, இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயும் இந்த கிராமத்தில் மின்சாரம் அப்படின்றது கிடையாது. மின்சாரம், மின்சாதன பொருட்கள் இந்த கிராமத்தில் பயன்படுத்துறதே கிடையாது. இன்னும் ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த கிராமத்துல இறந்தவர்களை புதைக்கும் போது யாரும் அழுவது கிடையாது, சிரித்து கொண்டே அடக்கம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது. பல்வேறு மதத்தினர் இங்க வாழ்ந்தாலும் இங்கு கொண்டாடப்படக்கூடியது ரெண்டே ரெண்டு பண்டிகைகள் மட்டும்தான், சமத்துவ பொங்கல், கார்த்திகை தீபம். இது மட்டும்தான் இங்கு கொண்டாடப்படுது. இப்படியெல்லாம் ஒரு கிராமம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில அந்த கிராமம் இருக்கு. புதுக்கோட்டையிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்தின் பெயர் மெய்வழிச்சாலை. பெயரை போலவே நிறைய ஆச்சரியங்கள் அந்த கிராமத்தில் இருக்கு. அது குறித்த தகவல்களை நம்முடைய நேயர்களுக்கு வழங்குவதற்காக நிகழ்ச்சியில் இணைகின்றார் சாலை ராஜா முகமது அவர்கள். அவரிடத்தில் நிறைய செய்திகளை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். முன்னதாக ஒரு பாடல், இந்த பாடலை தொடர்ந்து நாம் சிறப்பு விருந்தினரை சந்திக்கலாம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
5: June 27 தேதி நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
6: சேகோலி இல்லை,
5: சேதாரம் 3% மட்டுமே.
6: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
5: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: That's right. வசந்த் அண்ட் கோ, சரி சரி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: That's right.
10: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ
11: தங்க நகை மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
12: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். மெய்வழிச்சாலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு ஆச்சரியமான கிராமம். நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் நான் சொன்ன மாதிரி புதிய நபர்களாக இருந்தாலும் சரி, உள்ளூர் வாசிகளாக இருந்தாலும் சரி, இந்த கிராமத்திற்குள் நுழைகிற போது காலணி அணைவது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் இப்போவும் மின்சார வசதி அப்படின்றது கிடையவே கிடையாது. பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் இங்கு வாழ்ந்தாலும் மதம் சார்ந்த விழாக்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது. சமத்துவ பொங்கல், கார்த்திகை தீபம் மட்டும்தான் இங்கு கொண்டாடப்படுது. இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம், இறந்தவர்களை அடக்கம் செய்யும் போது சிரித்து கொண்டே அடக்கம் செய்யக்கூடிய வழக்கம் இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலாக இருக்கிறது. இப்படி ஆச்சரியமான செய்திகள் மெய்வழிச்சாலையை பற்றி நிறைய இருக்கு. இது குறித்த இன்னமும் செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக சாலை ராஜா முகமது அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா வணக்கங்க. ஐயா
13: வணக்கங்க.
12: உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
13: என் பேர் சாலை ராஜா முகமது. எங்கள் ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டு.

0: ஐயா, மெய்வழிச்சாலை அப்படின்ற பகுதி தமிழ்நாட்டில், குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு வித்தியாசமான பகுதி அப்படின்னு நாங்கள் சொல்ல கேட்டது உண்டு, ஆவணப்படங்கள்லையும் பார்த்துருக்குறோம். முதல்ல மெய்வழிச்சாலை அப்படின்னு என்னங்கய்யா?
1: மெய்வழிச்சாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஊர் இருக்கு, இப்போ ஒரு ஊருங்கள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இது கிடையாது. இது என்ன அப்படின்னா ஒரு குருகுலம். இது மெய்க்கல்வி கலாச்சாலை. எங்கள் தெய்வமோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு குருகுலம். இது என்றும் பொய்யகத் துறைந்துள்ள மனதை, என்றும் பொய்யகத் துறைந்துள்ள மனதை. இப்போ நம்ம உலக பொய் உலக வாழ்க்கையில் தானே பிடிச்சிட்ருக்கோம், பொய் உலக வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், இதுதான் மெய்ன்னு வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால தான் சண்டை வருது. இப்போ நான் இதை நிரந்தரமாக நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால தானே பிரச்சனை வருது. நான் பெருசு, நீ பெருசு, நீ பெரிய ஆள், நான் சின்ன. அப்போ இது இல்லை, இது கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்துட்டு போக போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு பொறாமல் வருமா?
0: வராது.
1: இப்போ ஒரு பஸ் டிராவலில் போயிட்டுருக்கோம், பக்கத்து சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு மேலே பொறாமல் வருமா நமக்கு? ஏன் வராது? அடுத்த ஸ்டாப்பில் இறங்க போகிறோம். அந்த எண்ணம் தான் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கணுங்கிறாங்க. அப்போ என்றும் பொய்யகத்துறைந்துள்ள இந்த உலகம், அப்போ இது பொய் உலக வாழ்க்கை தான், மாயை வாழ்க்கை தான். நம்ம யாருமே பெரிய பெரிய பில்டிங் கட்டினவங்க, கோட்டை கட்டினவங்க, நாட்டை உலகத்தையும் ஆண்டவங்கெல்லாம் இன்றைக்கி இல்லை. அதான் எங்கள் தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்றும் பொய்யகத்துறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய்யறி உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறம்பும் சிறக்க செவ்விழைவனவாகிய நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக ஆக்கும் முழு தீரத்தையுடையது மெய்க்கல்வி கலாச்சாலை. இந்த மெய்க்கல்வி கலாச்சாலைக்கு இதுதான் அர்த்தம். இந்த மெய்க்கல்வி கலாச்சாலைன்னா என்ன அப்படின்னா, நம்மளை மரணமில்லா பெருவாழ்வாகிய அந்த தேவநிலைக்கு, அந்த சொர்க்கபதிக்கு ஏற்றி வைக்கக்கூடிய மெய்க்கல்வி கலாச்சாலை. இதுக்கு அந்த இறைவனே மனிதன் தோளம் தாங்கி வந்து இந்த மெய் நகரத்தை, இந்த மெய்வழி சாலையை உண்டாக்கியிருக்காங்க. நாங்கள்லாம் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்.

0: இருக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111. மேலும்
4: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965-2399.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
8: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை,
7: அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள்.
1: மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ்றது அப்படின்றது ஒரு பெரிய பாக்கியம். அதற்கான பயிற்சியை தான் இந்த மெய்வழிச்சாலை கலாச்சார கல்வி மையம் செய்யுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது?
2: அதாவது மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகம் பூரா உடலை நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் அப்படிங்கிறது உடலை நினைக்கிறாங்க. ஆனால் வேதங்கள் அப்படி சொல்லலை. நான் அப்படிங்கிறது வேதங்கள் உடலை சொல்லலை, அவங்க நினைவை சொல்லுது. அதான் நினைவுன்னு, அந்த நினைவு தான் இளமையானது, மாறாதது, என்றும் நித்தியமாக வாழக்கூடியது, நோய் நொடி வந்து தீண்ட முடியாதது, பஞ்சபூதங்களாலும் அதை அழிக்க முடியாதது எதுனா மனிதனுடைய நினைவு. பார்த்தீங்கன்னா 20 வயசுலேயும் அப்படியே தான் இருப்பான், 100 வயசில் போய் ஒருத்தவங்க பேசினாலும் நினைவு அப்படியே தான் இருக்கும். அந்த ஆசைகள், அந்த எதிர்பார்ப்புகள், அந்த ஒரு வேகம் எல்லாமே நினைவில் அப்படியே தான் இருக்குது. ஆனால் உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்போ நித்தியமானது எப்படின்னா, உடல் இல்லை, நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய நினைவுங்கிற ஒரு வாழ்க்கை தான், அதுதான் ஆத்மா அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு உண்டான ஒரு எஜுகேஷன். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ளஸ் 2 முடிச்சுட்டு ஒரு MBBS டாக்டருக்கு ஆகிறதுக்கு உள்ளே போகிற என்ட்ரி ஆகிறாங்க. 6 வருஷம் கழித்து வெளியில் வரும்போது டாக்டர் அப்படிங்கிறோம். அப்போ அந்த டாக்டர்னு சொன்னது உடல் இல்லை,
1: அந்த நினைவு,
2: நினைவு தான் சொன்னோம். அப்போ நினைவு தான் டாக்டர் ஆனது ஒழிய உடல் இல்லை, இல்லைங்களா?
1: நினைவுக்கு அழிவு இல்லை,
2: நினைவுக்கு அழிவு கிடையாது, அதுதான் நித்தியமானது. இந்த உலக மக்கள் நினச்சிருக்காங்கன்னா உடல் அப்படியே இருக்கும், அதான் நித்திய நினைவு. நித்திய வாழ்க்கைங்கிறது நம்முடைய ஆத்மாவாகிய நினைவு தான். அந்த நினைவுக்கு தான் இங்கே எஜுகேஷன், உடம்புக்கு இல்லை. அதே மாதிரி தான் எல்லா கல்விக்கூடத்துலேயும் நீங்கள் ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா நினைவு தான் கற்றுக்குதே உடைய உடலுக்கு
1: கற்றுக்கலை.
2: இப்போ டிரைவிங்கே பழகிறோன்னா ஃபஸ்ட்டு நினைவு தான் செட் பண்ணுது. பிரேக் பிடிக்கணும், கிளச் பிடிக்கணும், இப்போ ஸ்டேரிங்கு, இது எல்லாமே வந்து நினைவு தான் பழகுது. ஏங்க கொஞ்சம் மிஸ் ஏங்க சாரிங்க, நினைவு வந்து தவறிச்சிங்க சொல்கிறோமா இல்லையா, நான் மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டேன். அப்போ உடலில் வந்து எந்த ஒரு வேலையும் இல்லை, நினைவில் தான் சர்வமும் இருக்குது.

0: நிலக்கோடை பண்பலை நூறு புலி ஐந்தில் மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ
1: தங்க நகை மாளிகை.
2: ஜூன் 27ஆம் தேதி நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்க நகை மாளிகை
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
3: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மெய்வழி சாலை குறித்து பல்வேறு தகவல்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் சாலை ராஜா முகமது அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
4: அந்த நித்திய ஆன்மா, ஆன்மா நித்தியமானதுன்னு சொன்னீங்க, அந்த நினைவுக்கு அழிவு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அந்த அழிவில்லாத ஆன்மாவை அல்லது அந்த நினைவுகளை உருவாக்குறதுக்கு இங்க மெய்வழிச்சாலையில என்ன மாதிரியான

0: மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்?
1: அதாவது இங்கே பேஸை எடுத்தோடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஜாதி மத பேதங்கள் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல வந்து இங்கே உரைச்சிட்டாங்க. இங்கே வந்து மனுக்குலம் ஒன்று தான், ஒரே இறைவனால் படைக்கப்பட்டது தான் மனுக்குலம் எல்லாமே.
0: அதாவது ஒன்றே குலம்
1: ஒருவனே தேவன். சூப்பர், அருமையான ஒரு வசனம். ஒன்றே குலம், ஒரே ஒருவனே தேவன். அப்போ இறைவன் படைத்தது தான் மனுக்குலம் அத்தனையுமே. அப்படின்னா வேற வேற இறைவனா உங்களுக்கு கசக்கிறதுக்கு எனக்கு இனிப்பா இருக்கும். படைத்த ஒரே இறைவனால ஒரே பேட்டன் தான் இந்த உடல் எல்லாம். பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ரத்தத்திலிருந்து.

0: அப்போ ஒரே குலம் தானே?
1: நிச்சயமா.
0: அப்போ இந்த வேட்டன் ஆகி இந்த உடம்பை படைச்சதும் ஒரே இறைவனாக தான் இருக்க முடியும், வேற வேற இறைவனாக இருக்க முடியாது அப்படிங்கிறது இங்கே வந்து ப்ரூஃப் பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே வந்து எல்லா ஜாதிகளும் எல்லா விதமான ஒரு மக்களும் இருந்தாலும் எங்களுக்குள்ள அந்த அந்த வேற்றுமைங்கிறது கொஞ்சம் கூட அந்த ஒரு சின்ன துளி கூட கிடையாது. இப்போ நான் ஒரு முஸ்லீமுடைய இதில் நான் பிறந்திருந்தாலும் என்னுடைய முஸ்லீமில் தான் நான் வந்து அந்த அதனுடைய உன்னதத்தில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மதத்தில் என்னென்னலாம் கோட்பாடு என்ன ஒரு இது எடுத்து வச்சுருக்காங்களோ அதான் சைவத்துலேயும் இருக்குது, அதே தான் வைணவத்துலேயும் இருக்குது, அதுதான் கிறிஸ்துவத்துலேயும் இருக்குது. அப்போ வேதங்களுக்குள்ள சண்டையே கிடையாது, ஒரு மக்களுடைய புரிதலுக்குள்ளே தான் சண்டை சண்டை இருக்குது. இப்போ ஒரு வேதத்தை எடுத்துக்கோங்க, பேஸ் என்ன? மனிதன் மரணம் அடைஞ்சால் நீ புண்ணியம் பண்ணியிருந்தால் சொர்க்கத்துக்கு போவ, பாவம் பண்ணியிருந்தால் நரகத்துக்கு போய் தானே இருக்குது பேஸு. பஞ்சமாம் பாதங்கள் செய்யக்கூடாது, பொய் கொலை களவு கல்காமங்கிற பஞ்சமாம் பாதங்கள் செய்யக்கூடாது இல்லைங்களா. அந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும்மலத்தை நீ வந்து ஒதுக்கணும், ஆணவம் இருக்கக்கூடாது, கண்மம் ஆகி பாவம் பண்ணக்கூடாது, மாயை அப்படிங்கிற அந்த உலக மாயில் சிக்கிடக்கூடாது பண்ணுற சொல்கிறாங்கள்ல. அப்போ இந்த மாதிரியான இந்த இதுதான் எல்லா வேதங்களினுடைய பேஸு. அப்போ எல்லா வேதங்களும் ஒரே இறைவனாக இறக்கப்பட்டது தான் தெரியுது. இந்த உலகத்தில் முதல் முதல்ல உண்டாக்கின மதத்திலிருந்து ஜாதி மதங்கள்லேருந்து கடைசியாக வந்த ஜாதி மதங்கள் வரைக்கும் ஒரே இறைவனால் உண்டாக்கப்பட்டது தான் சர்வ வேதங்களும் மதங்களும் ஜாதிகளும். அப்போ அந்த வேதங்களில் எந்த விதமான பேதமுமே இல்லையே அப்படிங்கும்போது எல்லாமே ஒரே குலம் தான் எங்கள் தெய்வம் அவர்கள் நிரூபித்து ஒரே ஃபேமிலி ஆக்கியிருக்காங்க. எங்கள் மேவிலிசாலை மக்கள்களை
1: கடந்து
0: ஒரே குடும்பமாக,
1: ஒரே குடும்பம்
0: குடும்பம் அது மேவிலிசாலை மக்கள் அப்படிங்கிறது ஒரு குடும்பம், அது வேற வேற இல்லை.

0: செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: வசந்த் அண்ட் கோ, சரி சரி வசந்த்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
6: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டி வந்துருமோன்னு பயமா இருக்கு.
7: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இதை சாதாரணமா நினைக்காதீங்க.
8: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
9: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
10: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
9: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
10: சேகோலி இல்லை,
9: சேதாரம் 3% மட்டுமே.
10: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
9: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: வசந்த் அண்ட் கோ, சரி சரி வசந்த்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
11: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மெய்வழி சாலை குறித்து பல்வேறு தகவல்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் சாலை ராஜா முகமது அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
12: படித்தது உண்டு, ஆவணப்படங்கள்லையும் பார்த்திருக்கிறோம். மெய்வழி சாலையில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாழ்வியல் முறை அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஊருக்குள்ள நுழையும் போது நுழைவு வாயில தொடங்கி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இங்க வரைக்குமே பாத்தீங்கன்னா வித்தியாசத்தை நாங்க உணர்றோம். நம்ம கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு உங்களுடைய அந்த வாழ்வியல் முறை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
13: அதாவது எங்க தெய்வம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மெய்வழி சாலை அப்படிங்கிற ஒரு ஊரை வந்து ஒரு சாதாரணமான ஒரு அன்னாட சம்பாதிக்கிறாங்கல்ல மக்கள், அன்னைக்கு உழைச்சிட்டு அன்னைக்கு சம்பாரிச்சு அன்னைக்கு இது பண்ணுறாங்க வாழ்கிறாங்கல்ல, அவங்களும் இங்கே வாழலாம், பெரிய மில்லியனரும் இங்கே வாழலாம். அந்த மாதிரியான ஒரு இந்த ஊரினுடைய அமைப்பு எப்படி அப்படின்னா, இங்கே ஒரு வீடு கட்டுறதுக்கு மேக்ஸிமம் இஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா 100,000 ரூபா இருந்தால் வீடு கட்டிக்கலாம். இப்போ அது முன்னெல்லாம் வந்து ஒரு 10,000-20,000 கூட போதும். ஒரு 4 செவரு, அது 3-4 அடிக்கு மேலே செவர் கிடையாது, கூரை தான் மேலே வந்து கீத்துக தென்னங்கீத்துகளால் ஆன கூரைங்க தான். அப்படிங்கும் போது நீங்கள் யார் வேணாலும் தாராளமாக வீடு கட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி வாழ்க்கையை தான் எங்கள் தெய்வமர்கள் எடுத்து வச்சாங்க. எளிமையான வாழ்க்கை, இந்த உலக இந்த உடல் வாழ்க்கையை எளிமையான வாழ்க்கையாக வாழ்ந்து பழகிக்கிங்க, அந்த உயிருக்குண்டான வாழ்க்கையை அதிகமாக நீங்கள் வந்து பயன்படுத்துங்க, அப்போ நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க. இப்போ இந்த உடலுக்குண்டான வாழ்க்கையை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 24 மணி நேரம் பத்தலை மக்களுக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க உலக மக்களுக்கு வந்து சம்பாதிக்க சம்பாதிக்க அதை வந்து இஎம்ஐ அது இதுன்னு போட்டு நீங்கள் வர்ற வருமானத்தை விட அதிகமான செலவு தான் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா உடலுக்குண்டான தேவைகளை அதிகப்படுத்திக்கிட்டாங்க, அது நமக்கு தேவையே இல்லையே. சிக்கனமான ஒரு வாழ்க்கை, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை. இப்போ நீங்கள் சாலையில் வாழணும்னா மாசத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 10,000 ரூபா 10-15,000 ரூபா இதுக்கு மேலே நம்ம செலவாகாது. அப்படிங்கும் போது நமக்கு தேவையானது நமக்கு வந்து நல்லாவே இருக்கும். நமக்கு வருமானத்துக்கு வந்து நம்ம செலவு, நம்ம சிக்கனம் பண்ணுறது, சேர்த்து வைக்கிறது அப்படிங்கும் போது இங்கே நல்லா உங்களுக்கு உலக வாழ்க்கையும் இங்கே சிறப்பாக இருக்கும்.
12: ஏழைகள் தொடங்கி கோடீஸ்வரர் வரைக்கும்
13: இருக்காங்க, இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ்

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிரெக்னென்ட் லேடி, ஆல்ரெடி ஃபிட்ஸ் இருக்குது, அதனால நான் ஃபிட்ஸுக்கு டேப்லெட்லாம் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி ஆகுதுல, ஏதாவது பாதிப்புகள் வருமா, நார்மல் டெலிவரி ஆகலாமா, இல்லை ஃபிட்ஸ் இருக்க எல்லாருமே சிசேரியன் தான் போகணுமா, எனக்கு ரொம்ப பெயின் அதிகமாக வர தாங்க முடியாது, ஃபிட்ஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, நார்மல் அண்டர்கோ பண்ணலாமா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கான விடையை பற்றி பார்க்கலாம். பிரெக்னன்சியின் போதோ இல்லை ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபிட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க ஃபிட்ஸு டேப்லெட்டை ப்ராப்பராக எடுக்க சொல்லுவாங்க. இந்த ஃபிட்ஸ் டேப்லெட்டை எடுக்கும்போது உங்களுடைய ஆப்ஸ் கைனகாலஜிஸ்ட்டும் அது இல்லாமல் நீங்கள் இது ரொட்டீனாக பார்த்துட்ருக்க அந்த மூளை நரம்பு டாக்டர் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி ப்ராப்பரான ட்ரக்கை ப்ராப்பராக ஃபுல்லாக பர்ஃபெக்டாக எடுக்கணும். ப்ரெக்னன்சியின் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ ஃபிட்ஸ் மாத்திரை எடுத்தால் பேபிக்கு பாதிப்பு வந்துடும் அப்படின்னு இவங்களாம் ஒன்று நினச்சிட்டு மாத்திரையை சென்டரில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த மாத்திரை எடுத்திருந்தாலும் அந்த மாத்திரை உங்களுக்கு சேஃப்டியானதா அப்படிங்கிறது, ப்ரெக்னன்சிக்கும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் சேஃப்டியானதா, டோஸை கூட்டணுமா இல்லை குறைக்கணுமா, இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் உங்கள் நரம்பில் டாக்டரும் உங்களுடைய ஆப்ஸ்டீஷியன் அவங்களும் ரெண்டு பேருமே ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பர்ஃபெக்டாக எடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்படி எடுத்தீங்கன்னா ப்ரெக்னன்சியின் போதும் சரி டெலிவரி பீரியட்லையும் கண்டிப்பாக ஃபிட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன் அந்த பெண்ணுக்கு இந்த எண்ணம் தோணுச்சு அப்படின்னு சொன்னால், டெலிவரியின் போது பெயின், ரொம்ப சிவியரான பெயின் வரும்போது நம்ம நரம்புகள் பாதிக்குமா அப்படின்றத கேள்வி தான் அவங்க மனசில் இருக்குது. முதல்ல ஃபிட்ஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, மூளையில் இருக்க நரம்புகள் ஒரு பகுதியில் ஓவராக வேலை பார்க்குது, ஃபயர் ஆகுது. அதுதான் என்ன பண்ணுதுன்னா

0: ஃபிட்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து வருது. அப்போ வந்து ஃபிட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வரும்போது என்ன ஆகும்னா, உங்கள் மூளையில் இருக்க அந்த பர்டிகுலர் நரம்பு ட்ரெயின் ஆகிடும். அப்படி ட்ரெயின் ஆகும்போது அந்த நரம்புகள் வேலை பார்ப்பது கம்மியாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிட்ஸு மாத்திரையை பர்ஃபெக்டாக எடுத்தீங்கன்னா மூளையை பாதிப்பு ஏற்படாமல் ப்ராப்ளமேட்டிக்காக ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். டெலிவரியின் போது பெயின் இருக்கிறதுனால உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா இந்த ப்ராப்ளங்கள் வரலாம் அப்படிங்கிறதுக்காக உங்கள் டோஸை அதுக்கு தக்கன ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் டாக்டர் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது ஃபிட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் குறையும். இப்பெல்லாம் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டில் டெலிவரி அப்போ பெயினையே பார்க்க தேவையில்லை. வழியில்லா சுகப்பிரசவம் அப்படிங்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்போ இருக்குது. ஏன்னா அந்த காலத்து மக்கள் மாதிரி அவ்வளோ பெயினை தாங்கக்கூடிய மக்கள்லாம் இப்போ நிறைய பேர் இல்லை. சில பேருக்கு நான் எல்லாரும் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு சில பேரால் பெயினை பொறுக்க முடியாது. ஒரு சில பேர் நரம்புகள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பெயின் ஆரம்பித்த உடனே சிவியராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில பேருக்கு டெலிவரி பெயின் குறிப்பிட்ட டயத்தில் முடியாது, ரொம்ப ப்ரொலாங்டு டெலிவரியாக இருக்கும். அப்படிப்பட்ட மக்கள் லேபரல் அனல்ஜீசியா மெத்தட் பயன்படுத்துறதன் மூலமாக உங்களுக்கு பெயினே இல்லாமல் ஜாலியான ஒரு டெலிவரி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிட்ஸ் வரும், எனக்கு பெயின் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லேபர் அஞ்சிசி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதனால் பெயின் ஃபேக்டர்னால ஃபிட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் குறையும். ஆனால் நீங்கள் பர்ஃபெக்டாக மாத்திர மருந்துகள் சரியாக போட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது டெலிவரி அப்போ உங்களுக்கும் குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அதை மட்டும் வச்சுக்கோங்க. சில பேருக்கு ப்ரெக்னென்சியின் போது ப்ரெஷர் இருக்கும், பிபினால ஃபிட்ஸ் வரும், அதுக்கு பேர் எக்லாம்சியா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எக்லாம்சியா வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் பேபியை உங்ககிட்டேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் டாக்டருடைய எய்மாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபிட்ஸ் வந்ததுக்கான ரீசனே உங்கள் பேபி உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் ப்ரெஷர் கூடுது. ப்ரெஷர் கூடுறதுனால தான் ஃபிட்ஸ் வருது. அப்போ பேபியை உங்ககிட்டேருந்து பிரிச்சுட்டா அந்த அந்த ப்ராப்ளமேட்டிக் ஃபிட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிடும். அதனால பேபியை ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணணும் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் உங்கள் டாக்டர் வந்து சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். ஆனால் ரொட்டீன் ஃபிட்ஸ் பேஷண்ட்டாக இருந்தால் நீங்கள் ப்ராப்பராக மாத்திர மருந்துகள் போடுவதன் மூலம் ப்ரெக்னென்சியின் போது ஃபிட்ஸ் வராமல் தடுக்கிறதின் மூலம் கண்டிப்பாக நார்மல் டெலிவரியை உங்களால் ஹாப்பியாக அண்டர்கோ பண்ண முடியும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் ஆன சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தால் எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 8358 8358 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மெய்வழி சாலை குறித்து பல்வேறு தகவல்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் சாலை ராஜா முகமது அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
6: இப்போ வீடுகளுடைய அமைப்பை பற்றி சொன்னீங்களே, இங்கே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்களே. இங்கே மின்சாரம் இல்லை, மின்சாரம் பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க.
7: இப்போ மின்சாரம் இல்லை அப்படிங்கும்போது நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் மின்சாரத்தை பழகிட்டீங்கனால உங்களுக்கு அது தேவையாக தெரியுது. மின்சாரம் இல்லை அப்படிங்கிறது இங்கே நிம்மதியாக இருக்கும். ஏன் அப்படின்னா மின்சாரம் இருந்ததுன்னா கரண்ட், இது வாஷிங் மிஷின் வேணும், கிரைண்டர் வேணும், மிக்சி வேணும், அப்புறம் வந்து வீட்டில் தேவையான ஃப்ரிட்ஜு வேணும், இதெல்லாம் நீங்கள் லைட்டு அது இது எல்லாமே நீங்கள் வந்து அத்தனையும் உள்ளே வந்துடும். அப்புறம் டேப் ரிகார்டு, டிவி இதெல்லாம் உள்ள வந்துடும் இல்லைங்களா.
6: ஆடம்பர வாழ்க்கைக்கு மாறிடுவோம்.
7: ஆடம்பர வாழ்க்கை மட்டும் இல்லை, இவனுடைய பிசிக்கலாகவே இந்த உடலுடைய அமைப்பு எப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கணும். இந்த உடலுக்கு நீங்கள் வேலை பார்த்தா தான் உடல் வந்து நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். எது காலையில ஓடுறீங்க வீட்டு வேலையை பாருங்க, இத்தனை நோய் உண்டானதுக்கு காரணமே என்ன அப்படின்னா வீட்டு வேலையை விட்டுட்டு லக்ஸரியான லைஃபாக ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த உடம்புக்கு நோய் உண்டானது. அழகாக அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த மாதிரியான ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கைய ஒரு அது வந்து நார்மலான ஒரு வாழ்க்கை. நம்மளுடைய

0: நம்ம தேகத்துக்கு உண்டான நடைமுறையான வாழ்க்கை அன்னைக்கு மாறி போச்சு. அதனால நோய் உண்டாகுது. நீங்க பாத்தீங்கன்னா 90-80-90 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருப்பாங்க, அழைத்து வருவாங்க, பாத்துருக்கீங்கல்ல. அப்ப இந்த உலக இந்த வாழ்க்கை முறையே அந்த காலத்துக்கு உண்டான வாழ்க்கை இது. அதனால இங்க எஜுகேஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்க டாக்டர் இப்ப நீங்க வாத்தியாருங்க இருக்காங்க, ஜட்ஜஸ் இருக்காங்க, வக்கீல் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அப்ப இந்த உலக வாழ்க்கையை வந்து இந்த உடல் வாழ்க்கையில வாழ்றதுதான் எஜுகேட்டட்னு கிடையாது. அந்த காலத்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு ரிச்சான லைஃபை நீங்க வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்க தொழில் முறையில உங்களை அறிவு சார்ந்த அதுல நீங்க ரிச்சை காட்டுங்க. உடல் வாழ்க்கைக்கு உண்டான ஒரு வாழ்க்கை முறையை வந்து ஏன் அதுல நம்ம அதுக்கு பேர் சோம்பேறித்தனம், ரிச்சர் கிடையாது. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. ஒரு ரிச்சான வாழ்க்கை அப்படிங்கிறது அறிவு சார்ந்த வாழ்க்கை. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க இருக்கிறாங்கன்னா லக்ஸரி வாழ்க்கை தான் ரிச்சான வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படி இல்லை.
1: மெய்வழி சாலை குறித்து நிறைய செய்திகளை நம்முடைய நேயர்களோட பகிர்ந்துகிட்டீங்க, அதற்கு உங்களுக்கு கோடை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் ஐயா. என்ன நண்பர்களே, இந்த வார சிறப்பு விருந்தினர் சாலை ராஜா முகமது அவர்கள் பகிர்ந்து கொண்ட மெய்வழி சாலை குறித்த செய்திகளை கேட்டீர்களா? தமிழகத்தில் இப்படி ஒரு கிராமம் இருக்கிறது என்பதை கேட்கிற போதே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இல்லையா? உங்களால் இன்னமும் நம்ப முடியவில்லை எனில் வாய்ப்பும் நேரமும் இருந்தால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மெய்வழிச்சாலைக்கு சென்று வாருங்கள். மெய்வழிச்சாலை குறித்து நாம் நடத்திய நேர்காணலின் இரண்டாம் பகுதி அடுத்த வார வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக காத்திருக்கிறது. கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினருக்கும் கேட்டு பயனுற்ற நேயர்களான உங்களுக்கும் நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். அறிவிப்பாளர் கார்த்திகேயன் மீண்டும் வரும் திங்கள் காலை 10 மணிக்கு வரும் வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.
2: வெளியே வராத வெளிச்சங்கள் பகுதியில் நம்மோடு இணைந்திருந்தார் சிறப்பு விருந்தினர் சாலை ராஜா மெய்வழிச்சாலை வசிப்பாளர் புதுக்கோட்டை அவர்கள். காய்ச்சலை வழியே வலம் வர காத்திருக்கிறது சிறப்பு தேடி வரும் பண்பலை. சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் இளம்பிள்ளை பேருந்து நிலையம் அருகிலிருந்து இணைந்த இருங்கள் நேர்களே. முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழினத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும், போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும், போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான், தன்மி ஷர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: அன்பான வணக்கம் நேயர்களே. நேரம் நண்பகல் 11 மணி ஆகுதுங்க. கோடை பண்பலை 100.5 இது சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாங்களே உங்களை தேடி வந்திருக்கோங்க. ஆமாங்க, இன்னைக்கு எந்த மாவட்டம் அப்படின்னா இரும்பு மற்றும் தொழில் நகரம்னு சொல்லப்படுது. ஜவுளிக்கும் ஜவ்வரிசிக்கும் பெயர் போனது. கைத்தறி விசைத்தறி நிறைந்த தொழில் நகரம். மூக்கணியில ஒன்றான மாம்பழம் இங்க ரொம்பவும் பிரபலமானதுங்க. ஆமாங்க, இன்னைக்கான சிறப்பு தேடி வரும் பண்பலை சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் இளம்பிள்ளை பேருந்து நிலையம் அருகில் இருந்து வலம் வருகிறது. அங்க இருக்க நேயர்கள் நம்மோட பேசுறதுக்கு ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. நம்மோட இணைந்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி அவர்கள்.
4: இனிய வணக்கம் நேயர்களே. மலர்கள் நிறைந்த மலர்வனம் எங்கும் இசைமொழி பேசும் கவிக்குயில் கோடை பண்பலை 100.5 நேயர்களின் மனம் நிறைத்து புன்னகை ராகம் இசைக்க மலர்கிறது சிறப்பு தேடி வரும் பண்பலை. நம்ம அறிவிப்பாளர் சொன்ன மாதிரி தொழில் நகரம் இங்க அப்படியே வானத்தில் இருக்கக்கூடிய வானவில் பூமியில வந்து வட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த இடத்துல பார்த்தாலும் இளம்பிள்ளையில என்ன சொல்றது, பெண்கள் அணியக்கூடிய அந்த சாரி, வண்ண வண்ணமான புடவைகள் எல்லாம் ரொம்ப அழகா அந்த கடை முன்னாடி அவ்வளோ அலங்கரிக்கப்பட்டு இருக்கு. இதுல நம்ம நேயர்கள் அந்த வானவில்லையும் மிஞ்சுற மாதிரி புன்னகையோட பண்பலை இன்னைக்கு நம்ம ஊரை தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ மகிழ்வா காத்துட்டு இருக்காங்க. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஏற்பாடுகள், அவ்வளவு தயாரிப்புகள். தேர்வுக்கு தயாரானா எப்படி தயாராவாங்களோ அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் பேப்பர் எல்லாம் கையில வச்சுட்டு எதேதோ எழுதிட்டு இருக்காங்க. நான் இதை பேசணும், இந்த கவிதையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி மகிழ்வோட இருக்கக்கூடிய இளம்பிள்ளை பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய இந்த சுற்றுவட்டார பகுதி நேயர்களை இன்னைக்கு சந்திக்க இருக்கோம். முதல்ல நம்மகிட்ட யார் பேச இருக்காங்கன்னு கேட்டுலாம். வணக்கம் ஐயா.
5: வணக்கம். சேலம் வேம்படி தளத்திலிருந்து தண்டபாணி.
4: மகிழ்ச்சி ஐயா. என்னன்னா இன்னைக்கு பண்பலை உங்களை தினம் தினம் எப்படியும் பண்பலையில பேசிடணும், பண்பலை நிகழ்ச்சிகளையா தொடர்ந்து கேட்கக்கூடிய நேயர்கள் நீங்க எல்லாரும் உங்களை தேடி வந்திருக்கிறோம். இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு?
5: மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. தொழில் நகரம் சொன்ன மாதிரி நம்ம ஜவுளி உற்பத்தியில மிக சிறப்பா செயல்பட்டு இருக்கக்கூடிய இளம்பிள்ளை மாநகரம் இந்த நகரத்துக்கு தேடி வரும் பண்பலை வந்திருக்கிறது சந்தோஷமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த ஜவுளி புடவைங்கிறது பெண்களுக்கு ஆன ஒரு விஷயம். அதை எந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சு தரணும் அப்படிங்கிறதுல முன்னணியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் எல்லா ஊரும் இருக்கு. சிறப்பு எல்லாத்துக்கும் அந்த ஊருக்கு சிறப்பு இருக்கு. இந்த இளம்பிள்ளைக்குன்னு தனி சிறப்பு ஒன்று இருக்குதுன்னா இந்த புடவைகள் தான். விலை குறைவா மனம் நிறைவா எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு இந்த இளம்பிள்ளை மாநகரத்தினுடைய இந்த தொழில் ஜவுளி தொழில் விளங்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன்.
4: ரொம்ப மகிழ்ச்சி. உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க.
5: வீட்டில் என் மனைவி, மகள், பேர குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே கோடை பண்பலை கேட்டுட்டு தான் இருப்பாங்க.
4: இப்ப நீங்க அவங்களோட பெயரெல்லாம் சொல்லிருங்க. என்ன அவங்க ஆவலா கேட்டுட்டு இருப்பாங்க, போயிருக்காரு, பேச போறாரு நிகழ்ச்சியில, நம்ம பெயர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி.
5: எங்க சம்சாரத்து பேரு சாந்தி. சொல்லுங்க. சத்யா, பூர்ணிமா, தீபா, பேர குழந்தைகள் அன்னூர், ஆனந்த், அருண்குமார், ஸ்ருதி, துர்காசினி, சிவ, கபரி இப்படி இருக்காங்க. நம்ம கோடை பண்பலை ரெண்டு நேரம் பேரை மட்டும் சொல்லிக்கிறேன். மங்களவர் ராஜசேகர், சேலம் கணேஷ் அவர்கள்.
4: தமிழ்நாடு முழுவதும் இன்னும் என்ன சொல்றது, ஆண்யார்

0: நியூஸ் ஆன்யர் செயலி மூலமா உலகெங்கும் இருக்கக்கூடிய நேயர்கள்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடலாம். உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்வா இருக்கு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், என் பேர் பிரபாகரன்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: பவர்லூம் மிஷின் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கைத்தறி பட்டு அதில்லாத விளம்பர சரி எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம்.
0: நல்ல தொழிலா செஞ்சிட்டு இருக்கீங்க. எப்படி எப்படி டிசைன்ஸ் எல்லாம் நீங்களே மேக் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் டிசைன்ஸ் வடிவமைப்பும் நீங்களே செய்யறீங்களா?
1: கண்டிப்பா, புது புது டிசைன்ஸ் எல்லாம் நாங்களே ஓனா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜுக்காக எந்த புடவை எந்த மாதிரி டிசைன் கொடுத்தா நல்லா மார்க்கெட்ல மூவ் ஆகுங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம்.
0: அதாவது எல்லாரும் மனசையும் புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு எந்த நேரத்துல என்ன மாதிரி டிசைன் கொடுத்தா பிடிக்கும் அப்படின்னு நேரம் உங்களுக்கு அந்த சிந்தனை இருந்துட்டே இருக்குமா?
1: கண்டிப்பா எல்லாருமே இருக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ மூன்று விஷயம் முக்கியமா தேவை: உணவு, உடை, இருப்பிடம். நாங்க உடையை உற்பத்தி பண்றதுல முக்கிய பங்குல இருக்கோம். ஏன்னா அந்த சிந்தனை அதிகமா இருக்கிறதுனால நாங்க வந்து புது புது டிசைனுக்கு என்ன மக்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கறத நாங்க ரெடி பண்ணிருக்கோம்.
0: நம்ம எந்த தொழில் செய்யறோமோ அது சார்ந்த சிந்தனை நேரம் நம்ம கிட்ட இருந்துட்டேதான் இருக்கும். சரி, நீங்க எந்த ஊர்? இதே ஊரா, எந்த பகுதி நீங்க?
1: நான் வந்து சிந்தாமணி ஊருங்க. எங்க ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பியூர் பட்டு தான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம்.
0: இங்கிருந்து எவ்வளவு தொலைவில் சிந்தாமணி ஊர் இருக்கு?
1: இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர், சேலத்துல 20 கிலோமீட்டர், மேட்டூர் போற வழியில இருக்கு.
0: அங்கிருந்து பண்பலையில பேசுறதுக்காகவும் வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க பேர் சொல்லுங்க.
1: எங்க அம்மா, அம்மா பேர் வந்து சாந்தி, அப்பா வந்து கைத்தறி நெசவாளர், அவர் பேர் பழனியப்பன். என் மனைவி விஷ்ணுபிரியா, என் பையன் பிரித்திஷ் பிரியன்.
0: சரி, இப்ப உங்க மனைவி உங்களுக்கு உதவி பண்ணுவாங்களா? இந்த மாதிரி டிசைன்ஸ் இப்ப கொடுக்கலாம், எனக்கு இப்படி எல்லாம் இருந்தா பிடிக்கும், அது மாதிரி தானே எல்லா பெண்களுக்கும் அப்படின்னு அந்த டிசைன்ஸ் எல்லாம் மேக் பண்றதுல அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்களா?
1: கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. அவங்க கிட்டும் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல சாரி எல்லாம் ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால டிசைன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு, புதுசா ட்ரெண்டிங் எதாவது போட்டா ஓடும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நேயர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சுப்பிரமணிங்க.
0: எந்த ஊர் நீங்க?
2: காரியம்பட்டி.
0: அருகாமையில இருக்குங்களா? எவ்வளவு தொலைவு?
2: 2 கிலோமீட்டர்.
0: நீங்க என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: ஜவுளி தருவாங்க.
0: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, உங்க பேர் எல்லாம் சொல்லுங்க.
2: மனைவி ஜோதி, மகள் வந்து மகாதர்ஷினி தாரிணி.
0: ரொம்ப மகிழ்ச்சி. வேற என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த ஊரை பத்தி எல்லாரும் அப்படியே தொடங்கினதுல இருந்து அவ்வளவு பெருமையா சொல்றாங்க, இங்க அவ்வளவு சாரீஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணுவோம் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஊரை பத்தி ஒரு சிறப்பா சொல்லணும், அவங்க சொல்லாதது அப்படின்னா என்ன சொல்வீங்க?
2: இங்க வந்து பக்கத்துல சித்தர் கோயில் இருக்கு, நீங்க வந்தீங்களா? சித்தர் கோயில விசிட் பண்ணிட்டு புடவை வந்து நல்ல நல்ல புடவையா இருக்கு, நீங்க வந்து ரொம்ப விரும்பவே எடுத்துட்டு போலாம்.
0: சித்தர் கோயில் அருகாமையில இருக்கு அப்படின்றத சொல்லிருக்கீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், நான் சேலம் கேஆர் தொபர் கோமதி குப்பு சமி பண்பலையில. ரொம்ப பாச பறவைகள்னு தான் எங்களை சொல்லணும். நமது தேசத்தை நேசிப்போம், கோடை பண்பலை சுவாசிப்போம்னு சொல்லிட்டு உலகத்தில் அதிசயம் 7, தயே உனக்கு வயதோ 27. அந்த 27க்கான உதய நாள் விழாவை சொல்றது உனக்கு வயது தடை கிடையாது. எங்கள் சேலம் மாவட்டத்தில் மலைகள் அரசி என ஊட்டி என அரை சொல்லும் ஏற்காடு மலை அமைந்துள்ளது. மேட்டூர் டேம் இருக்கு. வெள்ளி கொலுசுக்கு பேர் போன ஊர் எங்க சேலம். ஜவ்வரிசுக்கு பேர் போனது, ஜவுளிக்கு பேர் போனது. என்னற்ற ஆடை வேணும்னா கலர் கலரா இளம்பலை புடவைகள்.
0: எங்க ஊர் பெருமையை நாங்க விட மாட்டேங்க. எந்த ஊர் எங்க சொந்த ஊருக்கு ஈடாகுமா அப்படின்ற மாதிரி அவ்வளவு இன்னும் கவிதைகள். அது என்ன சொல்றது, அப்படியே ரைவிங்கா வேற சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: எங்க வீட்டுல எங்க வீட்டுக்கார பேர் குப்புசாமி, எனது 2 மகன் 1 பொண்ணு, கௌதம், மௌனிகா, கைலாஸ். எனக்கு 3 குழந்தைங்க. நாங்க விசை தறி ஓட்டுறோம், நாங்க புடவை தான் நெய்யறோம். நாங்க புடவை நின்று இளம்பலை தான் கொண்டுட்டு வருவோம். எல்லாருமே வந்து போவோம். கோணு வாங்கிட்டு போறது, வார்ப்பு வாங்கிட்டு போறது, கெண்ட வாங்கிட்டு போறது, இத்தனைக்கும் நாங்க தினந்தோறும் இளம்பலை வந்து போய் எத்த இருப்போம்.
0: நீங்க இப்ப கோடை பண்பலை இங்க வருதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அவ்வளவு தயாரிப்புகள். உங்க பொண்ணுக்கு வேற கிளாஸ் எடுப்பாங்க இல்லைங்களா? டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி பொண்ணுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. அவங்க நீங்க சொல்றதை திரும்ப சொல்றாங்க, அதுல நிறைய கரெக்ஷன் எல்லாம் வேற சொல்லிட்டு இருந்தீங்க. கோடை பண்பலையோட தீவிர நேயர் அப்படின்னு வேற உங்களை சொன்னீங்க. என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: எனக்கு வந்து நான் முதல்ல நம்ம பண்பலையில பேசுனது வந்து வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு நாங்களும் நடிப்போம்ல, அப்ப வந்து வெள்ளிக்கிழமை அதில் முதல் முறையே பேசியிருக்கிறேன். நம்ம கோடை பண்பலையில எந்த நிகழ்ச்சி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாமே கிடையாதுன்னு எல்லா நிகழ்ச்சியுமே சூப்பரா பிடிக்கும். ஆனா எங்க வீட்டுல ஓடிக்கிட்டே தான் இருக்குன்னு

0: சிலர் சொல்லுவாங்க, அது அப்படி கிடையாது, ஓடிக்கிட்டே இருந்தாலும் அது கவனிப்பா நான் காதல கேட்டுக்கிட்டே எனது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு விசை தேடி சவுண்ட்லயும் நான் அந்த சவுண்டு வச்சு நான் கேட்டுக்கிட்டு என்ன சொல்றாங்க நம்ம பண்பலையில என்ன பாடல் வருது அதை நான் கவனமா கவனிப்பேன். வந்து நம்ம தினந்தோறும் நம்ம பண்பலையோட எனர்ஜி தான் இருப்பேன். வெளியில போயிட்டு வந்தா கூட நின்ன பைய வைக்கிறதே இல்லையே சுத்ததான் போடுவேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி, அவ்வளவு பிடிக்குது உங்களுக்கு கோடை பண்பலை. சரி, உங்க பொண்ணு பக்கத்திலேயே நிக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். பொண்ணு வேற சொல்றாங்க, அம்மா பாட்டு கேளுங்க, என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. நம்ம இன்னும் இருக்கிற நேயர்கள்ட்ட பேசிட்டு பாடல் கொடுத்துடலாம். என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு பாடல் வந்து அழகிய தமிழ் மகள் வந்து, மதுரைக்கு போகாதடி அந்த மல்லி பூ கண்ண வைக்கும்.
1: நீங்க விட்டா முழு பாடலையும் நீங்களே பாடிடுவீங்களா? தான் இருக்கு, விட மாட்டேன்றீங்க. மதுரைக்கு போகாதடின்னு பாடல் வரும், அதுக்கு முன்னாடி இன்னும் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம். மலைகளின் அரசி 100.5 இளவரசிக்கு 27 உதவிழாக்கான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சேலம் கேஆர்தோப்புலிருந்து மௌனிகா பேசுறேன்.
1: மௌனிகா, நீங்க யாருன்னு சொல்லுங்க, அம்மா பேர் சொல்லுங்களே.
2: அம்மா பேர் கோமதி, அப்பா பேர் குப்புசாமி, அவங்க பொண்ணு பேசுறேன்.
1: அதுதான் என்னன்னா, அவங்களுக்கு ரொம்ப நேரமா கிளாஸ் எடுத்தாங்கதான அம்மா, எவ்வளவு சொல்லிட்டே இருந்தாங்க இப்படி சொல்லணும் அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், செகண்ட் இயர் படிக்கிறேன், பிகாம் சிஏ படிக்கிறேன்.
1: ஆனா நேயர்கள்லாம் என்ன நினைச்சுக்குவாங்க தெரியுமா, ஏதோ குழந்தை பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க எப்பயும் இப்படி மலையாள மொழியாதான் பேசுறீங்களா?
2: எப்பயும் இப்படிதான் பேசுவேன்.
1: சரி, பாட்டெல்லாம் பாடுவீங்களா?
2: பாட்டெல்லாம் பாடுவேன்.
1: சரி, நீங்க அப்ப பண்பலை நேயர்களுக்காக நீங்க ஒரு 2 ஏதாவது பாடல் பாடணும் அப்படின்னு என்ன பாட்டு பாடுவீங்க? யோசிச்சு வைங்க. குட்டீஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட நாங்க பாடல் கேட்க போறோம். வாங்க குட்டி செல்லம், அழகா பாத்துட்டு இருக்கீங்க, கண்ணுல அழகா மையெல்லாம் போட்டிருக்கீங்களே, கியூட் செல்லம். உங்க பேர் என்ன?
3: யாழினி.
1: யாழினி, என்ன படிக்கிறீங்க?
3: போர்த்தே.
1: சரி, இன்னைக்கு லீவா உங்களுக்கு? நீங்க இதே ஊரா? வேம்படி தாளமா சொல்லிக்கிட்டுறாங்க. சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
3: கவர்மெண்ட் ஸ்கூல்ல.
1: சரி, யாழினிக்கு எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசை யாழினி குட்டிக்கு? சரி, உங்க ஆசை நிறைவேறட்டும், வாழ்த்துக்கள். வணக்கம் குட்டி செல்லம், உங்க பேரு? வெற்றிவேல். நீங்க என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஆமா, எங்களுக்காக ரைம் சொல்றீங்களா? நீங்க என்ன ரைம்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், யோசிச்சுட்டே இருக்கீங்களா? சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கா? உங்க வீட்டுல
3: அம்மா, தாத்தா.
1: சரி, ஆயா பேர் என்ன, தாத்தா பேர் என்ன?
3: தாத்தா பேர் செங்கோடன், ஆயா பேர் சாந்து.
1: அம்மா பேரு?
3: தனம்.
1: தனம். அம்மாவை கூப்பிட்டு வரலையா நீங்க? நீங்களே வந்துட்டீங்க எஃப்எம்ல பேசணும்னு சொல்லி. கியூட். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் குமரவேலுங்க.
1: நீங்க எந்த ஊர்?
4: வேம்படி தளம்.
1: குழந்தைங்களை நீங்க தான் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி. சரி, வேம்படி தாளத்துல இருந்து இங்க பண்பலை வரப்பகுதி இளம்பிள்ளைக்கு அப்படின்ட்டு வந்திருக்கீங்க நிகழ்ச்சியில பேசுறதுக்காக, ரொம்ப சந்தோஷம். சரி, உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி பண்பலையில பிடிக்கும்?
4: எல்லாமே கேட்போம். தறி ஓட்டும் போது, திசை தறி நெய்யும் போது, அது எனி டைம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கேக்குறது எங்களுக்கு வேலையை, எல்லா பண்பலையும் கேட்போம்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. சரி சொல்லுங்க, இந்த இளம்பிள்ளை அப்படின்னா நிறைய பேர் சொன்னாங்க நிறைய சிறப்புகளை, நீங்க இளம்பிள்ளை சிறப்புனா என்ன சொல்லுவீங்க?
4: எங்க ஊர்ல எல்லாமே சிறப்பு தாங்க.
1: அதான்,
4: எல்லா செயலியிலுமே தெரியுங்க, எதையும் பிரிச்சு சொல்லல, எல்லாமே பேசலாம் எங்க ஊர்ல, எதையுமே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நம்மள
1: குறிப்பிட்டு சொல்றக்கு இல்லைங்க, எல்லாமே எங்க ஊர்னா சிறப்பு தான் அப்படின்றாங்க. இன்னொரு நேயர் ரொம்ப ஆர்வமா, எல்லா நேயர்களையும் வாங்க நம்ம பண்பலையில பேசலாம் அப்படின்ட்டு நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு பண்பலைய நம்ம மெதுவான சவுண்ட்ல கேட்டா பார்த்தாது நிறைய ஸ்பீக்கர் எல்லாம் வச்சு கேட்டுட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கங்க. இனிய காலை வணக்கத்தான சில வேம்படுதலாம் தியாகராஜன். பண்பலை நம்ம ஊருக்கு வந்து சிறப்பா பேர் வேறு வந்தது எனக்கு மிக்க நன்றி. இது ரொம்ப நாளா என்னோட கனவு, வேம்படுதலத்துல 2 வச்சாச்சு. இளம்பலையில நம்ம இத்தோட மதத்தர வந்திருக்கு, நம்ம சீலக்கடை வச்சிருக்கிறோம், நம்ம ஊருக்கு நம்ம வந்ததுக்கு மிக்க நன்றி.
1: என்னன்னா உங்களை எல்லாம் சந்திக்கல எங்களுக்கும் மகிழ்ச்சி. என்னன்னா அவ்வளோ ஒரு ஆர்வத்தோட நேயர்கள் எல்லாம் இருக்கீங்க பண்பலைய கேட்கறது, அதை நம்ம சாதாரணமா கேட்டா பத்தாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ மகிழ்வோட எல்லாருமா சேர்ந்து அப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்ப நிகழ்ச்சியில பாடல் வருது, கேட்டுடலாம்.
6: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குட்டின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள்

0: அங்கீகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
4: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
3: June 27 தேதி நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
4: சேகோலி இல்லை,
3: சேதாரம் 3% மட்டுமே.
4: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
3: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகை.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: தட்ஸ் ரைட்.
11: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
12: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
13: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
1: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகை,
0: அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
5: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
6: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
7: நம் கோடை பண்பலையில் 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இணைப்பு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் இளம்
8: பேருந்து நிலையம் அருகில் இருந்து வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் அவளோட காத்துட்டு இருக்காங்க. இங்க சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பக்கத்துல இருக்கிற நேயர்கள் மட்டும் இல்லாம ரொம்ப தொலைவுல இருந்து கூட நேயர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசிடலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
9: அனைவருக்கும் தமிழ் கடவுள் வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் மகேந்திரவன் கூழ்ச்சாமி அமராவதி என் சகோதரி கோமதி கூப்பிட்டாங்க. நான் 300 கிலோமீட்டர் வந்திருக்கேன். காந்தி மைதானத்தில் கிரிக்கெட் என் பேத்தி விளாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த கிரிக்கெட்டை விட்டு போட்டு கோடை எப்பவும் நான் காலை 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மாலை 11 மணி வரைக்கும் கேட்பேன். கோடை பெண்கள் என் உயிர். என் சகோதரி கூப்பிட்டதுக்காக அங்கேருந்து 300 கிலோமீட்டர் ஒடியாந்தேன். அனைவருக்கும் தமிழ் கடவுள் பிற்பகல் வணக்கம். 9410 நாட்கள் அடி எடுத்து வைக்கிறார்கள். 28வது உதய விழா பணிமான வணக்கமும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
8: என்னன்னா நாள் கணக்கு நாங்க போட்டு சொல்லிடுறோம், நீங்க 27 ஆண்டுகள்னு சொல்லா நான் நாள் கணக்கு போட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. சரி, அவ்வளவு தொலைவுல இருந்து இங்க பண்பலை வந்திருக்குன்னு சொன்ன உடனே சேலம்ல அங்க பேசிய விட்டுட்டு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. பேத்தியோட பெயர் என்ன?
9: என் பேத்தியோட பெயர் KM வித்யாஸ்ரீ. என் மருமகள் வந்து நதிகா, என் மகன் முருகேசன், வேல்முருகன், முத்து பிரியா, முத்து குமரன், முத்து அரசி, அமராவதி.
8: ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன உங்களை சந்திக்கல அவ்வளவு மகிழ்வா இருக்கு. பண்பலை மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருந்தா நீங்க அங்கிருந்து நீங்க வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. குட்டி செல்லம் ரெண்டு பேர் நம்ம பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
10: என்ன
8: பேரு? சன்மிதாஸ்ரீ. என்ன படிக்கிறீங்க? எங்க படிக்கிறீங்க நீங்க? சரி, நீங்க ரைம்ஸ் எல்லாம் நல்லா சொல்வீங்களாமே. என்ன பிடிக்கும் உங்களுக்கு, ரைம்ஸா திருக்குறளா, என்ன சொல்வீங்க?
10: திருக்குறள்.
8: சரி சொல்லுங்களே, எங்களுக்காக ஒரு திருக்குறள் சொல்லுங்களே.
10: திருக்குறள் அகர முதலே எழுத்து எழுத்தெல்லாம் ஆதிவன் புதற்றே உள்ளது கச கசகவை கட்டவி நிற்க அதுக்கு அதுக்கு தக.
8: சின்ன சின்னதா சொற்கள் மட்டும் மாறி போச்சு அப்படிதானே? ரொம்ப அழகா சொல்றீங்க. நான் ஒரு குரல் கேட்டேன், நீங்க ரெண்டு திருக்குறள் சொல்லிட்டீங்க. சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
10: ஆயா, தாத்தா,

0: எங்க அப்பா.
1: சரி, அப்பா பேர் என்ன?
0: சங்கரன்.
1: அம்மா பேரு?
0: கோகிலா.
1: தாத்தா பேரு, ஆயா பேரு சொல்லுங்க. தாத்தா பேர் தெரியலையா? மறந்துருச்சா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
0: ஸ்ரீஜா.
1: ஸ்ரீஜா, நீங்க என்ன பண்றீங்க?
0: சிக்ஸ்த்
1: படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
0: ஜோசப் ஸ்கூல்ல படிக்கிறேன்.
1: எந்த ஊர் நீங்க?
0: வேம்படித்தாளம்.
1: இங்க இளம்பிள்ளைக்கு அருகில் இருக்கக்கூடிய வேம்படித்தாளம். சரி, உங்களுக்கு எந்த பாடம் ரொம்ப பிடிக்கும்?
0: இன்பத்தமிழ் பாடல்.
1: இன்பத்தமிழ் பாடல் உங்களுக்கு பிடிக்கும். தமிழ்ல அதை பாடுறீங்களா ஒரு ரெண்டு வரி?
0: தமிழ்.

0: ஸ்கூல்ல படிக்கிறேன்.
1: எந்த ஊர் நீங்க?
0: வேம்படி தாளம்.
1: இங்க இளம்பிள்ளைக்கு அருகில் இருக்கக்கூடிய வேம்படி தாளம். சரி, உங்களுக்கு எந்த பாடம் ரொம்ப பிடிக்கும்?
0: இன்பத்தமிழ் பாடல்.
1: இன்பத்தமிழ் பாடல் உங்களுக்கு பிடிக்கும் தமிழ்ல? அத பாடுறீங்களா ஒரு ரெண்டு வரி?
0: தமிழுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர்.
1: இன்பத்தமிழ் இன்பத்தமிழெங்கள் உயிருக்கு நேர்.
0: தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர்.
1: ரொம்ப அழகா அப்படியே போயிட்டு இருக்கும், அப்படிதானே? ரொம்ப அழகான வரிகளை நினைவுபடுத்தினீங்க. இன்னும் நிறைய நேயர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லார்ட்டையும் பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ரேவதி.
1: ரேவதி, ரொம்ப புன்னகையோட சொல்றீங்க. எந்த ஊர் ரேவதி நீங்க?
2: நாங்க திருச்சியில இருந்து வந்திருக்கோம்.
1: திருச்சியிலிருந்து இங்க எதுக்காக வந்திருக்கீங்க?
2: எனக்கு மேரேஜ், அதுக்கு சாரி எடுக்க வந்திருக்கோம்.
1: உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் கொடி பண்பலை சார்பா. நிறைய புடவைகள்லாம் நிறைந்த இடம் அப்படின்றதுனால இங்க வந்திருக்கீங்க. பண்பலை உங்களை தேடி வந்துருச்சு, கொடி பண்பலை. சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? இப்ப யார் யார் வந்திருக்கீங்க?
2: எங்க வீட்டுல நானே, எங்க அம்மா அப்பா, அவ்வளவுதான் இருக்கும். மூணு பேர் மட்டும்தான். எங்க அக்கா ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதனால அவங்க மூலமா இங்க வந்திருக்கோம். சாரி கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கு.
1: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. ஒரு அம்மா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க பேசணும்னு சொல்லி. அவங்க பேர் என்ன, எந்த ஊர்னு கேட்டுருவோம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் சின்ன பொண்ணு. நாங்க கே கே நகர். இங்க வந்து இளம்பிள்ளையில வந்து எங்களுக்கு இந்த மடிக்கிற தொழில் தான் எங்களுக்கு முக்கியம்.
1: இந்நேரம் புடவைகளை அழகழகா மடிச்சு வைப்பீங்க, எல்லாரும் கண்ணையும் கவர்ற மாதிரி
3: மடிச்சு வைப்போம். நல்லா
1: சின்ன பொண்ணு நீங்க, எப்பயும் எவ்வளவு வயதானாலும் சின்ன பொண்ணு அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறதுனால சின்ன பொண்ணு. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கம்மா?
3: உங்க வீட்டுல நாலு பொண்ணுங்க, பேரம் பேத்திங்க, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க.
1: சரிங்கம்மா, மகிழ்ச்சி. ஏன்னா ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தீங்க பேசுறேன்னு சொல்லி, இப்ப உங்க ஆசை நிறைவேறிடுச்சு
3: தானே?
1: சரிங்கம்மா, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: நம்ம பேர் கணேசம்மா. சேலம் மாவட்டம் இளமையில சாரி கடை வச்சிருக்கிறோம்மா. நம்ம சொந்த ஊர் வந்து மடத்தூர்.
1: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
4: அப்பா, அம்மா, நானே, எங்க வீட்டுல எங்க பொண்ணு ஒண்ணு, பாப்பா ஒண்ணு, தம்பி ஒண்ணு.
1: பாப்பா தம்பி பேர் சொல்லுங்க.
4: பாப்பா அபிநயா, பையன் பேரு பூபாலம்.
1: பண்பலையில பேசணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கீங்க. உங்களை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது, இத்தனை பேர் நிறைந்து இருக்கிற இந்த இடத்த பார்க்கும் பொழுதே மகிழ்வா இருக்கு. இன்னும் ஒருத்தர் ரொம்ப நேரமா பேசணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர்?
5: என் பேர் சுமதிங்கம்மா.
1: நீங்க ரொம்ப அமைதியா?
5: இல்ல இல்ல இல்ல, நல்லாவே பேசுறேன்.
1: இல்ல, பார்க்கும் பொழுது அவ்வளவு பவ்யமா இருக்கீங்க, அமைதியா.
5: தேங்க்யூ.
1: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? நீங்க இதே ஊரா?
5: நாங்க இதே ஊர் தான், ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கோம், மடத்தூர்ல. நாங்க இங்க சீல கடை வச்சிருக்கோம். அப்புறம் சாரி உற்பத்தியாளர்லாம் நாங்க. அப்புறம் வந்து எங்க வீட்டுக்கார இருக்காரு கணேசன். என் பேர் சுமதி. பாப்பா பேர் அபிநயா, பையன் பேரு பூபாலன்.
1: அபிநயா என்ன பண்றாங்க?
5: அவங்க பிகாம் சிஏ படிச்சிட்டு இருக்காங்க.
1: பூபாலன் தம்பி என்ன பண்ண?
5: பிகாம் சிஏ அவங்க படிச்சிட்டு இருக்காங்க.
1: சரி, உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, பண்பலையில பாடல் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க.
5: படம் வெற்றி குடிக்கட்டுல இருந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாடல்.
1: இத்தனை கலர்ஸ் சாரி எல்லாம் இருக்கு, உங்களுக்கு கருப்பு கலர் பிடிக்கும் அப்படின்றீங்க. பாடல் கேட்கலாம், கொடி பண்பலையின் ஒரு புள்ளியை.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965-2399.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
7: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
6: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
7: சேகோலி இல்லை,
6: சேதாரம் 3% மட்டுமே.
7: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
6: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
8: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: கவிச்சோலை வண்ணமையில் நம் கோடை பண்பலை 105 சிறப்பு தேடி வரும் பண்பலை நேயர்களோட மகிழ்வான பங்களிப்போட சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் இளம்பிள்ளை பேருந்து நிலையம் அருகிலிருந்து இன்னைக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை வந்துட்டு இருக்கு. நம்மகிட்ட பேசுறதுக்காக அவளோட காத்துட்டு இருக்காங்க அந்த நேயர்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
11: என் பேர் KR பிரணேஷன்.
10: ரொம்ப அமைதியான தம்பியா நீங்க, அவ்வளவு பவ்யமா இருக்கீங்களே. இப்ப பொதுவா பசங்க அப்படின்னா கொஞ்சம் குறும்பு பண்ணுவாங்க, நீங்க குறும்பெல்லாம் பண்ண மாட்டீங்களா?
11: ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
10: அதெல்லாம் படிக்கிற வயசுல இது அப்படி குறும்பு பண்ணலாம், இப்பெல்லாம் வேலை பார்க்கும் பொழுது பவ்யமா இருக்கணும்ன்றீங்க. சரி, உங்களுக்கு உங்களை இவ்வளவு பவ்யமா உருவாக்குன உங்க பெற்றோரோட பேர் சொல்லுங்க.
11: ரேவதி கருணாகரன்.
10: அம்மா பேர் ரேவதி. அம்மால என்ன செஞ்சிட்டு இருக்காங்க?
11: சரி,
10: எந்த ஊர் நீங்க?
11: சின்னாமணி.
10: அதுவும் என்ன சொல்றது, இங்க இருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி. சரி, நீங்க என்ன என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க?
11: SSK கன்ஸ்ட்ரக்ஷன்ல மேனேஜரா இருக்கேன்.
10: பாருங்க, ஒரு மேலாளர் இவ்வளவு ஒரு அமைதியோட பவ்யமா இருக்கீங்களே. உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடியவர்கள்லாம் உங்களை பார்த்து என்ன கேட்க மாட்டாங்களா, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க, எங்களை எல்லாம் திட்ட மாட்டீங்களான்னு திட்டுவீங்களா? எல்லாத்தையும்
11: இல்லையா, எல்லாத்திட்டையும் அமைதியா எல்லாத்திட்டையும் கரெக்டா போனதா?

0: நம்ம ஒரு ஒர்க்கை நல்லா எடுத்து செய்ய முடியும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்ப என்ன சொல்றது, உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடியவர்களா ரொம்ப குடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லணும். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: எங்கள் ஊருக்கு தேடி வந்ததுக்கு முத முதல்ல நன்றி சொல்லிக்கிறேம்மா. நான் வந்து சேலம் மாவட்டம் வேம்படிதாளம் சமூக ஆர்வலர் நம்மால் முடியும் சு சரவணன் பேசுறேன். கோடை பண்பலை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நாங்க வந்து சோதனை ஒளிபரப்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம். எங்க குடும்பத்துல இது ஒரு தேவதை மாதிரி ஆயிடுச்சு. கோடை பண்பலை வந்து எங்கள் வீட்டு தேவதைன்னே சொல்லலாம். 27 ஆண்டு காலமா எங்க வீட்டுல வந்து டெய்லி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். எங்க ஊர்லயே எனக்கு ஒரு பேர்னா இந்த கோடை பண்பலை மூலியமா தான் தமிழ்நாடு ஃபுல்லா எனக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சது. நல்ல நண்பர்கள் எனக்கு வந்து கிடைச்சாங்க. அவங்க வீட்டு விசேஷம் எங்க வீட்டு விசேஷத்தை கலந்துக்கிறதுக்கு கோடை பண்பலை ஒரு நட்பு பாலமா இருக்கிறது. மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். 27 ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் வந்து மிக்க மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். எங்க நெசவு சார்ந்த இதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
1: என்னன்னா, நெசவு தொழில் செய்யக்கூடியவங்க நேரம் இப்படி பண்பலையோட பயணிச்சுட்டே இருக்கும் பொழுது அவங்களோட வேலை அலுப்பும் தெரியாது. அது இல்லாம இங்க எல்லாருமே அவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க பண்பலை மேல, ரொம்ப மகிழ்வா இருக்கு. உங்க வீட்டு தேவதை அப்படின்னு, நீங்க தேவதையோட உதய விழாக்காக தான் இந்த சிறப்பு தேடி வரும் பண்பலை. அதனால உங்களை மாதிரி இப்படி அன்பு வச்சிருக்கிற நேர்களையா பண்பலை தேடி வந்துட்டு இருக்கு. சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க.
2: அப்பா பேர் சுப்பிரமணிய, அம்மா பேர் தனம், அக்கா பேர் ராதிகா, ஒய்ஃப் பேர் அழகம்மாள், அப்புறம் அர்ச்சினி யோகேஷன். நல்ல குடும்பத்தோட வந்து நெசவு சார்ந்த தொழில் தான். இதை செஞ்சுக்கிட்டு நம்ம கோடை பண்பலை ஒழிச்சுக்கிட்டே இருக்குங்க. இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு தான். அது வந்து நல்ல நட்பு ஓட்டத்தை கொடுத்துருக்கு. யாருன்னா முகமரியா நண்பர்கள் இன்னமும் தொலைபேசி மூலமா பேசிக்கிட்டு நல விசாரிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கருத்து பரிமாற்றோம். அது வானவில்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பாடம். அதை டெய்லியும் ஒரு தலைப்பு கொடுத்தா நாம் பேசலாங்கிறது இன்னொருத்தர் பேசுவாங்க. அந்த தலைப்பை நாம் இந்த கருத்தை சொல்லலான்னு இருந்தோம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப எங்களுக்கு ஒரு மன நிறைவா இருக்கும். எங்க குடும்பத்துல ஒன்றி இருக்கிறது நம்ம தேவதை கோடை பண்பலை 100 பிள்ளை.
1: ரொம்ப மகிழ்ச்சி, எவ்வளவு பண்பலையோட நீங்க இணைந்து இருக்கிறீங்க அப்படின்றது நீங்க பேசறதுலயே தெரியுது. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: சந்தோஷ்குமார் பேரு.
1: சந்தோஷ்குமார், இனியும் மகிழ்வாவே இருப்பீங்களா? எந்த ஊர் நீங்க?
3: எடப்பாடியிலிருந்து.
1: எடப்பாடியிலிருந்து இங்க வரீங்க. சரி, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
3: கடைக்கெல்லாம் வீடியோ எடிட் பண்ணி ஷூட் பண்ணி கொடுக்குறோம்.
1: ஓ, இங்க என்ன சொல்றது, தொழில் நகரம், அதாவது புடவைகள்லாம் ஆன்லைன்ல விற்பனைக்காக ரெடி பண்ணி தர தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க. சரி, மகிழ்ச்சி. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: அப்பா அம்மா, தம்பி. தம்பி பேர் பரணிதரன், அம்மா பேர் மாக்கிலட்சுமி, அப்பா பேர் பாரணமுள்ளி.
1: என்னன்னா, இங்க இருக்கிற நிறைய பசங்களை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு பவ்யமா இருக்காங்க, அவ்வளவு அமைதியா பேசக்கூடியவங்களா இருக்காங்க. இன்னும் நேயர்கள்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: எங்கள் செவிகள் சுவைக்க இயற்கை சோலையிலிருந்து கவிச்சுவையையும் கருத்து பரிமாற்றத்தையும் காற்றோடு கலந்து அனுப்பி இயற்கையின் சிகரத்தில் இருந்து வானவெளியில் வண்ணமும் வண்ணத்துறையையும் எடுத்து வாழ்க்கைக்கு வண்ணம் பூசும் கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் சேலம் துளத்தம்பட்டி லட்சுமணன்.
1: எத்தனை கவிதை, ஒவ்வொரு நாள் பண்பலைக்கு வரும் பொழுது இப்படி கவிதைகளோட தான் வர்றது?
4: எல்லா நாளும் கவிதைகளோடய வருவேன். பண்பலை கவிஞர்னு சொல்லி நீங்களே எனக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கீங்க.
1: பாருங்க, எவ்வளவு பெரிய பட்டம் இல்லையா. என்ன, தொலசம்பட்டியிலிருந்து இப்ப ஓடி வந்துட்டீங்க இளம்பிள்ளை அப்படின்னு கேட்ட உடனே அவ்வளவு மகிழ்வு உங்களுக்கு.
4: ஆமாங்க மேடம், இதுக்கு தூங்கா நகரம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கான். அப்படின்னா அவ்வளவு வந்து மக்கள் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, இந்த புடவை நெசு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
1: மதுரைய சொல்லுவாங்க அது மாதிரி இளம்பிள்ளையும் அப்படி பெயர்
4: வந்து தூங்கா நகரம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கான். ஆமாங்க மேடம்.
1: சரி, உங்க வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா நேரும் பண்பலையில் பேசக்கூடிய நேயர் தான். இந்த நிகழ்ச்சி மூலமாவும் சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க.
4: பசங்க பாலச்சந்தர் அவர் காலேஜ் முடிச்சுட்டு தறியோட தான் இருக்காரு. கலையரசனும் காலேஜ் முடிச்சுட்டு தறியோட தான் இருக்காரு. வீட்லயும் தறிதான். எல்லாருமே நெசவு தொழில் தான் இங்க எல்லாருமே.
1: வீட்டுக்காரம்மா பேரையும் சொல்லி
4: தங்கம் அவங்க பேரு. ஒரு கவிதை ஒண்ணு சொல்லிடுறாங்க மேடம்.
1: நீங்க இந்நேரம் வரைக்கும் சொன்னதே கவிதை தானே, தொடங்கும் பொழுதே அவ்வளவு வரிகள் சொன்னீங்களே, சின்ன கவிதையா சொல்லிடணும்.
4: இதுதாங்க மேடம். இல்ல வேற ஒரு
1: நேரம் பேசட்டோம்னா தயாரி பண்ணிக்கிறேன். டக்குன்னு நினைவுல வந்துச்சு, அதுக்குள்ள லைட்டா மறந்துருச்சு அப்படின்றாரு. குட்டி செல்லங்கள் இன்னும் நிறைய பேரும் இருக்காங்க, அவங்ககிட்ட எல்லாம் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர், இன்னும் நிகழ்ச்சிக்கு இப்படி எல்லாம் பண்ணலாம், அங்க இருந்து அங்க யாரு இருக்காங்க, இங்க யாரு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரே பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு நேயர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: இதய நாடியின் இசை துடிப்பான கோடை பண்பலை 100.5 வணக்கம். சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ்.
1: நாங்க எல்லாரும் நலமா இருக்கோம். இளம்பிள்ளை நேயர்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்பவே மகிழ்வா இருக்கும். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். கோடை பண்பலைக்கு 27வது உதயவிழா நல்வாழ்த்துக்களை சேலம் மாவட்ட நேயர்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் மேடம். ரொம்பவே சிறப்பாக போயிட்டு இருக்குது. உதயவிழா நாளை எதிர்நோக்கி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு திருவிழா போல கொண்டாடுறதுக்கு எல்லா நேயர்களும் கோடிக்கணக்கான நேயர்கள் தயாரா இருக்காங்க, ரொம்ப ஆவலோட இருக்காங்க.
1: உங்களுடைய அன்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னன்னா இங்க நிகழ்ச்சி வருது அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு தொலைவில் இருந்தெல்லாம் பயணிச்சு வந்திருக்கீங்க, எல்லாரும் அவ்வளவு ஆர்வத்தோட நிகழ்ச்சியில் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு பேசிக்கிறதெல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப

0: மகிழ்வா இருக்கு. உதய விழா நாள்ல உங்களை எல்லாத்தையும் அன்போட வரவேற்கிறோம். சரி சொல்லுங்க, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, நீங்க இங்க வந்திருக்கீங்க, பண்பலையில பேசுறக்க அவங்களை யாரையும் நீங்க கூப்பிட்டு வரலன்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா மேடம், அப்பா அம்மா தம்பிங்க எல்லா நண்பர்கள் எல்லாருமே கேட்டுதாமல் இருக்காங்க. தொடர்ந்து எப்போதுமே கோடை பண்பலையோடு இணைஞ்சே இருக்கிற நேயர்களை நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லா நிகழ்ச்சியிலுமே கேட்டுட்டு தான் இருக்கோம், ஒரு சில நிகழ்ச்சியை தவிர மீது எல்லா நிகழ்ச்சியுமே தொடர்ந்து கலந்துகிட்டு தான் இருக்கிறேன் மேடம். கோடை பண்பலை வந்து ஒரு சில நாள்ல வந்து நம்ம கோடை பண்பலை சேலம் மாவட்டத்துல எடுக்காத நேரத்துல ஒரு என்னமோ மாதிரி எதையோ இழந்துட்ட மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் உருவாயிருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சரியா வந்துருக்கு மாதிரி, இன்னும் கொஞ்சம் நல்லா வர மாதிரி பண்ணி கொடுத்தா எல்லா நேயர்களும் ரொம்ப மகிழ்ச்சியோட கேட்பாங்க.
0: கண்டிப்பா நல்லா கேக்கு, ஏன்னா உங்களுடைய அன்புக்காக எல்லாம் அது ரொம்பவே சிறப்பா வரும். சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுங்க.
2: சேரன் பாண்டியன் அப்படிங்கிற படத்துல இருந்து கே சம்பாநாத் அப்படிங்கிற பாடல் காற்றாலையில் தவளை விடுங்கள் அவளோட இருக்கும்
0: பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி மௌனிகா நிகழ்ச்சி தொடங்கும் பொழுதே பேசினாங்க, நான் பாடல் பாடணும், அது சம்பாநாத் பாடல ஒரு இரண்டு வரியாவது பாடணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. வாங்க மௌனிகா, ஒரு ரெண்டே ரெண்டு வரி நீங்க பாடுங்க.
3: சம்பநாத்து புற காத்து மச்சா சொல்லு நிதாமி செய்துங்க அங்கம் பூர, என் பொண்ணு வாசம் என் பூவு வாசம் என்ன பூசிக்குங்க கட்டிக்கிங்க.
0: மௌனிகா பேசுறதே குழந்தை பேசுற மாதிரி இருக்கும், இந்த மழலை பகுதியில பேசுவாங்க இல்லையா, அப்படி பாடலையும் பாடிட்டாங்க. கொடி பண்பலை 100.5 இப்போது
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: கோடை பந்தலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட்.

0: நரசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் இளம்பிள்ளை பேருந்து நிலையம் அருகில் இருந்து வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. யார்கிட்ட பேசுறது, யார்கிட்ட விடுறது, யாரை விட்டுறதுன்னு தெரியாத மாதிரி வேக வேகமா எல்லாத்தையும் பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு கோவிந்தம்மாள்.
2: கோவிந்தம்மாள், நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
3: நான் TNPSC கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன்.
2: அரசு வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக தயாராயிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: எங்க வீட்டுல ஹஸ்பண்டு, பையன், மாமனார், மாமியார், அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க.
2: சரி, குழந்தைங்க பேர் சொல்லுங்க.
3: குழந்தைங்க விபின், பையன் பேரு, பேரு மகில் மித்ரா.
2: சரி, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திச்சதுல. நிகழ்ச்சி வேற நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என்ன
2: படிக்கிறீங்க?
4: 9th ஸ்டாண்டர்ட்.
2: எங்க படிக்கிறீங்க?
4: முருங்கப்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூல்.
2: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
4: மொத்தம் எங்க வீட்டுல 4 பேரு. எங்க அப்பா, எங்க அம்மா, நானு, எங்க அக்கா.
2: அக்கா பேரு என்ன? அப்பா அம்மா பேர்லாம் சொல்லுங்க.
4: அக்கா பேரு தனிஷ்கா, எங்க அம்மா பேரு கோமதி, எங்க அப்பா பேரு ராம்குமார்.
2: ரொம்ப அழகா பேசுறீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: ராம்குமார்.
2: நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
5: சரி, ஓவர்லோம் சார்.
2: எந்த ஊர் நீங்க?
5: சித்தர்கோயில்.
2: சித்தர்கோயில். கொஞ்சம் முன்னாடி கூட நேயர் பேசும்போது சிறப்பு அப்படின்னு சொன்னா சித்தர் கோயில் சிறப்பு அப்படின்னு சொல்லி. ரொம்ப அழகான ஒரு மலை குன்றுல அமைஞ்சிருக்கக்கூடிய கோயில்.
5: ஆமாங்க.
2: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
5: எங்க வைஃப், எங்க ரெண்டு பிள்ளைங்க, நானு.
2: அந்த பிள்ளைகள் பேர் சொல்லலாம்.
5: ஜீவினன், தனிஷ்கா, கோமதி எங்க வைஃப்.
2: மகிழ்ச்சி உங்களை எல்லாம் பேசினதுல. இன்னும் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: வணக்கம் மேடம். 27வது உதய விழா வாழ்த்துக்களோடு சேலம் மாவட்டம் துளசம்பட்டி சுதாகர் மேடம்.
2: என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. இன்னும்
6: இங்க இளம்பிள்ளை நாங்க எங்க மாவட்டத்துல தேடி வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நம்ம கோடை பண்பலை அறிவிப்பாளர் அனைவருக்குமே நன்றி. இன்னும் அப்புறம் எங்க வீட்டுல மீனா மனைவி, அப்புறம் குழந்தை சுபாஷினி, இன்னொரு குழந்தை சஞ்சீவினி, இன்னொரு சந்தோஷினி.
2: சரிங்க, மகிழ்ச்சி. இன்னும் உங்க நண்பர்கள் இருக்காங்க. உங்க இன்னொரு நண்பர் வேற, நான் கவிதை சொல்லணும்னு முன்னையே தொடங்கினாரு. இல்ல, கொஞ்சம் பேர்கிட்ட பேசிட்டு வாங்க சொல்றேன்ட்டு வேற தயாரா முன்னாடி வந்து நிக்கிறாரு. என்ன கவிதை சொல்ல போறீங்க?
7: குப்பையும் பொக்கிசமானது, உன்னை விரும்புகிறேன் என்று அவள் எழுதிய கடிதம். இன்னொரு கவிதை வந்து, வெளிகள் பேசும் மொழிகள் புரிந்தவன் நானேன், பெண்ணை உன்னால் தான். அவ்வளவு
2: கவிதை தயாரிப்போட வந்து கவிதை சொல்லிட்டீங்க, நன்றி. குட்டி செல்லம், நீங்க என்ன சொல்றீங்க? சண்டே மண்டே சொல்றீங்களா? எல்லாருக்கும் கத்து குடுக்கறீங்க இப்படி எல்லாம் இருக்கு கிழமைகள்னு. சரி சொல்லுங்க வேகமா.
8: சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே.
2: இப்படி 7 நாட்கள் இருக்கு வாரத்துல. உங்க குட்டி செல்லம், உங்க பேர் இன்னொரு சொல்லிருங்க. நீங்க
8: வெற்றி.
2: வெற்றிவேல், முன்னையே பேசுனீங்க இல்லையா? இந்த குட்டி செல்லம் என்ன சொல்ல போறீங்க? நீங்க ரொம்ப நேரமா ஏதோ சொல்லணும் சொல்லணும்ட்டு கோமதி காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
9: எங்க மாவட்டத்துக்கு சேலம் தேடி வந்ததுக்கு நிலைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஐயா அவர்களுக்கும், நமது அறிவிப்பாளர் அனைவருக்கும் நமது நேயர்களுக்கு சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இது வாங்கல் ராஜஸ்பர்கி கல்யாண நாள், திருமண இது பிறந்த நாள்.
2: பாருங்க, நான் விடமாட்டோம் அப்பையும் எங்க நண்பர்களை பத்தி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப அழகான நேயர்கள் பட்டாளத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே அழகா வளம் வந்துச்சு. நேயர்கள் அவ்வளவு பாசமா நிகழ்ச்சிக்காக தேடி வந்துட்டாங்க. நம்ம பண்பலையில காலையில இருந்து அறிவிப்பு போகும் பொழுது கேட்டு கிளம்பிள்ளை வருது அப்படின்னு சொல்லி வந்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் ஒவ்வொருத்தரா பேர் சொல்லிட்டு இருக்க முடியாது, முன்னாடியே பேசிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்காக அவ்வளவு ஏற்பாடுகள் செய்த, வந்த அன்பா பேசின அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சாந்தி சேகர். நன்றி நேயர்களே.

இதுவரை நாம் இணைந்திருந்தோம் கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. நேரலையை குதூகலமாக கொண்டு சென்றார் அறிவிப்பாளர் சாந்தி அவர்கள். நம்மோடு பேசிய நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. விடை பெறுகிறேன் நான் உங்கள் அன்பு தோழி பத்மா நீலமணி. அடுத்ததாக கோடை பண்பலை 100.5 யாதுமாகி.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தங்க நகை மாளிகை
2: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் கோ தங்க நகை மாளிகை
3: வழங்கும் யாதுமாகி.
4: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
5: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: நம் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் நிறுவன நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் மதுரை MSME உதவி இயக்குனர் ஆர் உமாச்சந்திரிகா அவர்கள். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள்.
7: வணக்கம் நேர்களே, வணக்கம் தோழிகளே. மீண்டும் ஒரு யாதுமாகி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இது சாதனை மகளிரின் சரித்திரம் சொல்லும் நிகழ்ச்சி யாதுமாகி. இது பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி என்ன சிறப்போட வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளை MSME டே. அது என்ன MSME டே? குரு

0: சிறு நடுத்தர நிறுவனங்களுக்காக செயல்படக்கூடிய அமைச்சகத்தினுடைய ஒரு நாள். அந்த நாள் ஏன் ஏற்படுத்தியிருக்காங்க, எம்எஸ்எம்இய எதற்காக நாம அணுகணும், தொழில் தொடங்குறவங்க என்னெல்லாம் பண்ணணும் இப்படிங்கறதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக யாதுமாகி நிகழ்ச்சி மேடையை அலங்கரிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. மதுரையிலிருந்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் வசதியாக்கல் அலுவலகத்திலிருந்து உதவி இயக்குநராக பணியாற்றி வரும் ஆர் உமாச்சந்திரிகா அவர்கள், அவர்களை நேர்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி கோடை பண்பலைக்கு மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கிறீங்க. எம்எஸ்எம்இ டேக்காக முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம், நன்றியையும் தெரிவிக்கிறோம்.
1: நன்றி மேடம். மேடம், எம்எஸ்எம்இ டே எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்தியால விவசாயத்துக்கு அடுத்தபடியா அதிகபட்ச தொழில் வாய்ப்புகளை அள்ளித்தர ஒரு துறைனா எம்எஸ்எம்இ துறை தான். கிட்டத்தட்ட ஒரு 32 கோடி மக்கள் வந்து இந்த துறை மூலமா வேலை வாய்ப்பை எடுத்து இருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா, இந்தியால உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள்ல 35% இந்த எம்எஸ்எம்இங்கிற குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள்ட்ட இருந்துதான் கிடைக்குது. அது போக இந்தியால இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் ஒரு 45% வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டர் தான், அதாவது அவங்க பங்களிப்பா போயிட்டு இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா, இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி, ஒரு நாட்டோட வளர்ச்சியை நம்ம கால்குலேட் பண்ற இந்த ஜிடிபி மெஷர் வந்து எம்எஸ்எம்இ செக்டர் வந்து 31% கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இவ்வளவு சிக்னிபிகன்ட் ரோல் அவங்க கிட்ட இருந்தா கூட இவங்க வந்து ஒரு வரையறுக்கப்படாத நிறுவனங்களா தான் ரொம்ப வருஷமா வந்து செயல்பட்டு வந்தாங்க. சிறு நிறுவனங்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முறைப்படுத்தப்பட்ட வரையறைக்குள்ள கொண்டு வந்த நிறுவனங்களா மாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் எம்எஸ்எம்இ ஆக்ட் வந்து 2006 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ ரெகனைஸ் பண்ணணும், கண்ட்ரியோட பொருளாதாரத்திற்கு எம்எஸ்எம்இ கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கிறதுனால எம்எஸ்எம்இ வந்து செலிபிரேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக எம்எஸ்எம்இ டே வந்து நம்ம June 27 வந்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா செலிபிரேட் பண்ணுவாங்க. நான் சார்ந்திருக்கிறது மத்திய அரசாங்கத்தோட ஒரு நிறுவனம் அப்படிங்கறதுனால, நியூ டெல்லியில இருக்கிற விக்யான் பவன் அப்படிங்கிற அலுவலகத்துல ஜனாதிபதி முன்னிலையில இந்த எம்எஸ்எம்இ டே வந்து செலிபிரேட் பண்ணுவாங்க மேடம்.
0: எம்எஸ்எம்இ அதோட முழு அர்த்தத்தை நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: எம்எஸ்எம்இ அப்படிங்கறது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், தமிழ்ல வந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி வரையறுக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முதலீடு வேணும், அதுக்கப்புறம் அவங்களோட வியாபார கொள்முதல், அவங்க வந்து எவ்வளவுக்கு டேர்ன் ஓவர் பண்றாங்க, இது ரெண்டும் பேசிஸ்ல தான் வந்து ஒரு எம்எஸ்எம்இ வரையறுக்கிறோம். சோ மைக்ரோ நிறுவனம் அப்படிங்கறது வந்து குறு நிறுவனம் சொன்னோம். இப்ப ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அவங்களோட பில்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்கட்டமைப்பு, அது போக இயந்திர தளவாடங்கள் வந்து ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு உள்ள அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்கள குறு நிறுவனம்னு சொல்லுவோம். அவங்களோட டேர்ன் ஓவர் வியாபார கொள்முதல்
0: 1 கோடி
1: வியாபார கொள்முதல் அந்த டர்ன் ஓவர் வந்து 10 crores கீழே இருக்கணும் மேடம். இது சிறு நிறுவனமா இருக்கு அப்படின்னா 25 crores இன்வெஸ்ட்மெண்ட், 100 crores டர்ன் ஓவர். இப்ப நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும் போது 125 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், 500 கோடி டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா இவங்களை எம்எஸ்எம்இ அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு வராங்க. இப்ப அரசாங்கம் வச்சிருக்கிற நிறைய திட்டங்கள் வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால், இவங்க ரெண்டு பேருக்கு தான் நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கலந்துரையாட போற திட்டங்கள் கூட வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் தான் நிறைய இருக்கு.
0: 2.5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது 25 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்,
1: 2.5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது 10 கோடி ரூபாய் டர்ன் ஓவர், அது ரெண்டு தான். எது வந்து ஹையர் சைடா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை மாத்திருவாங்க. சப்போஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.5 கோடியா தான் இருக்கு, ஆனா டர்ன் ஓவர் 11 கோடியா மாறிடுச்சுன்னு வச்சுங்க, அவங்க வந்து சிறு நிறுவனமா கேட்டகரைஸ் பண்ணிருவாங்க.
0: அதாவது அப்கிரேட்
1: பண்ணிருவாங்க, அவங்க
0: ரெண்டையும் பேஸ் பண்ணி வைக்கிறது. ஒன்னு அவங்க வச்சிருக்கிற ஸ்கேல விட அதிகமா இருந்ததுன்னா அடுத்த கேட்டகரிக்கு போயிடுறாங்க. குறு நிறுவனமா இருக்கிறவங்க, சிறு
1: நிறுவனமா இருக்கிறவங்க வந்து 10 கோடி ரூபாய் டர்ன் ஓவர், என்ன இப்ப ஃபர்ஸ்ட் வருஷம், போன வருஷம் அவங்க 10 கோடி ரூபாய்க்குள்ள பண்ணிருக்காங்க, இந்த வருஷம் அவங்களோட டர்ன் ஓவர் 11 கோடி ரூபாய் ஆயிருச்சுன்னா அவங்க வந்து சிறு நிறுவனமா மாறிடுவாங்க.
0: இதெல்லாம் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே வந்து வரையறுக்கப்படாத நிறுவனங்களா இருக்கிறதுனால, இவங்கள வரையறுக்கப்பட்ட நிறுவனமா மாத்தணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இந்திய குடிமக்களுக்கு ஆதாரம் வந்து ஒரு அடையாள அட்டையா நம்ம இப்ப வச்சிட்டு இருக்கிறோமோ, அது மாதிரி தொழில் பண்றவங்களுக்குன்னு ஒரு அடையாளமா இந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்து வச்சிருக்காங்க மேடம். இந்த சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா
0: உத்தியமா உதயமா,
1: உத்தியம் தான் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்.
0: உத்தியம்
1: நம்ம தமிழ்ல வந்து உதயம் உதயம்னு சொல்றோம். சரி, இப்ப வந்து உத்தியம்
0: உத்தியம் அதாவது உத்தியோகம் அப்படிங்கிற மாதிரி
1: உத்தியோகம்.

0: அப்படிங்கிற மீனிங்ல உத்தியம் வேலைய வரையறுக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட். சோ இதுக்கு வந்து அடிப்படையான விஷயங்கள் வந்து தொழில் பண்றவங்களோட ஆதார் கார்டு. சோ ஃபர்ஸ்ட் அந்த ஆதார் கார்டை வேலிடேட் பண்ணுவாங்க மேடம். அந்த ஆதார் கார்டு 10 வருஷத்துக்குள்ள இப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஆதார் கார்டு எடுக்கிறாங்கன்னா மறுபடியும் போய் அப்டேட் பண்றது இல்ல நம்ம பயோமெட்ரிக்ஸ். சோ 10 வருஷத்துக்கு மேல பயோமெட்ரிக்ஸ் அப்டேட் பண்ணாமே இருந்தாங்கன்னா அந்த கார்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்களோட ஆதார் கார்டு அப்டேட்டடா இருக்கணும், அவங்க யூஸ் பண்ற மொபைல் நம்பர் ஆக்டிவா இருக்கணும்.
1: ஏன் அப்டேட் பண்ணணும்னா அவங்களுடைய பிங்கரோட ரேகை மாறி இருந்திருக்கலாம், தேஞ்சிருந்திருக்கலாம்.
0: ஆதாரம் வந்து அப்டேட் பண்ணும்போது அவங்களோட ஐபால்ஸ் வந்து போட்டோ எடுப்பாங்க, கைரேகையை போட்டோ எடுப்பாங்க. சோ இது ரெண்டும் தான் அந்த மனுஷனோட அடையாளம். சோ இந்த தொழில் பண்றது நான் தான் அப்படிங்கறதுக்கு ஒரு ஐடென்டிட்டியா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆதார் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ ஆதார் கார்டு வேலிடேஷன் கம்ப்ளீட் ஆகணும். சோ அவங்க நம்பர் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஓடிபி வரும். சோ அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது வந்து மல்டிபிள் ஸ்டெப்ஸா இருக்கும் மேடம். உத்தியம் சர்டிபிகேட் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆதார் வேலிடேஷன், செகண்ட் ஸ்டெப்ல பான் வேலிடேஷன். சோ பான் கார்டும் அப்டேட்டடா இருக்கணும். இப்ப இனிஷியல்ஸ் மிஸ் மேட்ச், உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஆதார் கார்டுல 6 உமா சந்திரிகான் இருக்கும், என் பான் கார்டுல உமா சந்திரிகா 6 இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இனிஷியல் மிஸ் மேட்ச் ஆகுறது, உமா சந்திரிகாக்கு கேப் இருக்கு.
1: முன்னாடிதானே இனிஷியல் இருந்து, ஒரு இதுல முன்னாடி இருக்கு, ஒண்ணுல பின்னாடிதான் இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனை
0: இல்ல மேடம், எக்ஸாக்டா இருக்கணும். எக்ஸாக்டா வந்து லெட்டர்ஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆக கூடாது. அதே மாதிரி ஸ்பேஸ் கூட வரும்.
1: ஒரு சிலர் வந்து ஆதாருக்கு அப்பா பேரை பயன்படுத்திருப்பாங்க, பான் கார்டு வரும்போது கணவரோட பேரை பயன்படுத்திருப்பாங்க பெண்களாக இருந்தாங்கன்னா. அதுவும்
0: போய் மாத்திட்டுதான் ரெண்டும் சின்க்ரோனைஸ் ஆகணும் மேடம். ரெண்டுமே வந்து எந்த விதமான பிழைகளும் இருக்கக்கூடாது, ரெண்டும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும், இல்லாட்டி சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணாது. சோ பான் கார்டு வேலிடேட் பண்ணுவாங்க, அது வந்து செகண்ட் கேட் மாதிரி ஓபன் ஆகும் மேடம். சோ செகண்ட் கேட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 15 கேள்விகள் கேட்பாங்க. நீங்க வந்து இது ப்ரொப்ரைட்டரிஷிப்பா, இல்ல பார்ட்னர்ஷிப்பா, இல்ல லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனியா. ஒரு 7 வகையான கேட்டகரி இருக்கு, வகைகள் இருக்கு ஒரு தொழில் பண்றதுல. முக்கவாசி ப்ரொப்ரைட்டரிஷிப்பா தான் பதிவாங்க. ஃபர்ஸ்ட் தொழில் பண்றவங்க ப்ரொப்ரைட்டரிஷிப் தான் பதியணும். ஏன்னா அவங்க வந்து எடுத்த உடனே ஃபேக்டரிஸ் ஆக்ட், கொஞ்சம் பெரிய பெரிய ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம்.
1: என்ன மேம் வித்தியாசம்?
0: 5 பேருக்கு கீழே வந்து வச்சு தொழில் பண்றோம். நான் வந்து ஒரு 5 பேருக்கு கீழே தான் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறேன் அப்படின்னா, நான் ஒரு ஆள் தான் அந்த பிசினஸோட ஓனர் அப்படிங்கறது தான் அதோட அர்த்தம், ப்ரொப்ரைட்டரிஷிப். சோ ப்ரொப்ரைட்டரிஷிப் நான் ஒரு ஆள் மட்டும் தான் அடையாளம், ஏன் ஆதார், ஏன் பேனை யூஸ் பண்ணி என் தொழில நான் பதிவு பண்றேன். இப்ப பார்ட்னர்ஷிப் ஃப்ரைம், நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃப்ரைம் உருவாக்குறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும், இது வந்து நிறைய பேர் ஒரு தப்பு பண்றாங்க மேடம். நான் இப்ப இருவர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் அந்த கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணணும், பார்ட்னர்ஷிப் ஃப்ரைமா ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கு பான் கார்டு எடுக்கணும் மேடம். இவங்க நிறைய என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற இண்டிவிஜுவல் பேனை, என்னோட பேனை யூஸ் பண்ணியோ இல்ல உங்களோட பேனை யூஸ் பண்ணியோ பார்ட்னர்ஷிப் கம்பெனின்னு ரிஜிஸ்டர் பண்ணிருவாங்க. சோ அப்படி பண்ணும்போது
1: ஒரு தனி பேனா இருக்க கூடாது.
0: ஆமா,
1: ரெண்டு பேரா சேர்ந்து பார்ட்னரா பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பேன் இருக்கணும்,
0: கம்பெனி பேர்ல பேன் இருக்கணும். அதுதான் முக்கியம். இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்ல. இப்ப நீங்க என்னோட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல நீங்க கம்பெனி ஆரம்பிச்சிருப்பீங்க, கொஞ்சம் வருஷம் கழிச்சு நீங்க தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க. அப்ப கொண்டு போகும்போது உங்களோட பான் கார்டு ரொம்ப முக்கியம். சோ அப்ப நீங்க ஏற்கனவே அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனில உங்களோட பான் கார்டை யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா உங்களோட தனித்துவமான கம்பெனியை நீங்க ஆரம்பிக்க முடியாது. பான் கார்டு, ஒரு பான் கார்டை யூஸ் பண்ணி 10 வகையான தொழில் பண்ணிக்கலாம், பதிவு பண்ணிக்கலாம். ஆனா 10 டிஃபரெண்ட் தொழில் பண்ண முடியாது, 10 டிஃபரெண்ட் உத்தியம் சர்டிபிகேட் எடுக்க முடியாது. இப்ப ஒரு பான் கார்டு வச்சிருக்கீங்க, உத்தியம் சர்டிபிகேட் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ட்ரேடிங் பண்றீங்க, வியாபாரம் பண்றீங்க, காய்கறிகள் பழங்களை வந்து வியாபாரம் பண்றீங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்களே வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் வைக்கிறீங்க, ஒரு ஊறுகா செய்யற யூனிட், இங்க கொடைக்கானல்ல இருக்கிற ஹில் கார்லிக் வச்சு ஒரு மலை பூண்டு ஊறுகா செய்யறீங்கன்னா நீங்க வந்து மேனுபேக்சரிங் யூனிட்டா மாறுவீங்க. ரெண்டாவது, சோ அது மேனுபேக்சரிங் ஆக்டிவிட்டி, உற்பத்தி செய்யற ஆக்டிவிட்டி, அது ரெண்டாவது ஆக்டிவிட்டியா நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா உற்பத்திய தனியா ஒரு உத்தியமாகவும் ட்ரேடிங் தனியா ஒரு உத்தியமாகவும் பதிய முடியாது. ஒரு பான் கார்டுக்கு கீழே ஒரு உத்தியம் சர்டிபிகேட் தான் பதிய முடியும்.
1: அதோட நம்பரை வச்சு அடுத்தடுத்த தொழில்களை நம்ம வந்து
0: என்ஹான்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஒரு பான் கார்டுக்கு கீழே நிறைய தொழில்கள் பதியலாம், ஆனா ஒரே ஆளே விதவிதமான தொழில், பலவிதமான தொழில் பண்ற மாதிரி காமிக்க முடியாது.
1: ஒரு
0: உத்தியோகங்கிறது வந்து 2022 வரைக்கும் புழக்கத்துல இருந்தது மேடம். 2022 உத்தியோகம் வந்து உத்தியமம் மாத்திட்டாங்க. அப்ப இந்த மிஸ்யூஸ் நிறைய நடந்தது. ஒரு பான் கார்டு வச்சு அப்ப வந்து இந்த பான் கார்டு லிங்க் பண்ணாம இப்ப ஆதாரும் பேனும் லிங்க்டு. சோ ஆதாரும் பேனும் லிங்க்டுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே அந்த எலிமினேட் பண்ணிடுவாங்க, மிஸ் மேட்ச் வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. அரசாங்கம் வந்து 4 வந்து இதை டைட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய மிஸ்யூஸ் நடக்குது, அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்ப இது ரெண்டும் லிங்க் ஆயிருக்கு. நீங்க கேட்டீங்க இல்லையா எப்படி இந்த தொழில இருந்து நான் எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்றேன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போது இந்த செகண்ட் ஸ்டெப்ல நாங்க பான் கார்டை வேலிடேட் பண்ணிடுறோம். சோ பான் கார்டை வேலிடேட் பண்ண

0: போது இன்கம் டாக்ஸ் போர்ட்டல லிங்க் ஆயிரும். சோ ஒவ்வொரு வருஷமும் ஐடி ஃபைலிங் அந்த கம்பெனியோ அந்த தனிநபரோ ஐடி ஃபைலிங் பண்றாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் எவ்வளவு டேர்ன் ஓவருக்கு பதிகிறாரோ அது இந்த உத்தியம் சர்டிபிகேட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிரும் ஒவ்வொரு வருஷமும்.
1: சோ இன்டர்லிங்க் இருக்கு,
0: இன்டர்லிங்க் இருக்கு.
1: அதனால இவங்க வந்து மீடியம்ல இருக்காங்க, மைக்ரோல இருக்காங்க.
2: AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரைன் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
7: ஞானபீடம் பரிசு அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
6: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
7: சேகோலி இல்லை,
6: சேதாரம் 3% மட்டுமே.
7: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
6: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா, மாணிக்கம் & கோ தங்க நகை மாளிகை.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை, மூவா, மாணிக்கம் & கோ
11: தங்க நகை மாளிகை.
10: வழங்கிக் கொண்டிருக்கும் யாதுமாகி.
12: தொழில் முனைவோருக்கான சிறப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் மதுரை MSME உதவி இயக்குனர் R. உமா சந்திரிகா அவர்கள்.
0: விதவிதமான திட்டங்கள் இருக்கு மேடம். அதாவது அரசாங்கத்தோட நிறைய திட்டங்கள் வந்து இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ், அதாவது புதுசா தொழில் பண்றவங்களை கை தூக்கி விடணும். ஸ்டார்ட் அப் மாதிரி ஸ்டார்ட் அப் மட்டும் நான் சொல்லிக்கணும் மேடம். ஆக்சுவலா மெயினா நான் வந்த நோக்கம் வந்து இந்த ரெண்டு விஷயத்த வந்து கிளாரிஃபை பண்றது. ஸ்டார்ட் அப்ங்கிற வேர்டை வந்து புதுசா தொழில் பண்ற எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. ஸ்டார்ட் அப்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு தொழில் பண்ண போறேன், அதுல ஒரு புதுமையான ஐடியா இருக்கு.
1: இனோவேஷன்
0: இருந்தா மட்டும்தான் அந்த தொழில ஸ்டார்ட் அப் நம்ம சொல்ல முடியும்.
1: உதாரணத்துக்கு
0: இப்ப திண்டுக்கல் மாவட்டத்திலேயே வந்து நீங்க இ ஸ்கூட்டர் பாக்குறீங்க. பொதுவா வெளியில ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கணும்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வாங்குவீங்க. இப்ப இதே பழனியில இருக்கிற ஒரு MSME வந்து பாத்தீங்கன்னா சைனால இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி இங்க அசம்பிள் பண்ணி அந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இ ஸ்கூட்டரை இங்க 60,000-70,000 ரூபாய்க்கு கூட அதே சேஃப்டி நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணி இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சோ பொருள் ஒரே பொருள் தான், ஆனா அதுல ஒரு புதுமையானது காஸ்ட் ரிடக்ஷன். சோ ஒரு புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம், இல்ல ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கிறதோட ஒரு பொருளாதாரத்துல ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும். சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எகனாமிக்கல்.
1: சோ அப்ப நீங்க வந்து ஸ்டார்ட் அப்ங்கறத வந்து எப்படி வகைப்படுத்துறீங்க அப்படினா, செஞ்சிட்டு இருக்கிற வேலையிலே ஒரு புதுமை இருக்கணும்.
0: புதுமை இருக்கணும், ஏதாச்சும் ஒரு வகையில புதுமை இருக்கணும்.
1: சொசைட்டிக்கு பயனுள்ளதா இருக்கணும், சமுதாயத்துக்கு வந்து ஒண்ணு வந்து ரேட் கம்மியானதா இருக்கலாம்,
0: தொழில்நுட்பம் புதுசா இருக்கலாம்,
1: இருக்கலாம். சோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டார்ட் அப்ல கேட்டகரைஸ் பண்றீங்க. அப்ப இது சொல்லுங்களேன், அப்போ நீங்க MSME ல வந்து புதுசா ஏதாவது பண்றாங்க, அந்த 3 கேட்டகரி சொன்னீங்க இல்லையா, எப்படி வந்து அவங்களை
0: அந்த இது எல்லாமே என்டர்பிரைசஸ் தான் மேம் நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். மைக்ரோ ஸ்மால் மீடியம் வந்து ஸ்டார்ட் அப்ங்கிறதுக்குள்ள கொண்டு வர மாட்டோம். ஏன்னா ஸ்டார்ட் அப்புக்கு வந்து எடுக்கணும்னா DPIIT ஒரு நம்பர் இருக்கு மேடம். அது வந்து டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்டே இருக்கு, அவங்க கிட்ட ஒரு ஐடி வாங்கணும். ஆன்லைன்ல வந்து ஸ்டார்ட் அப் இந்தியால வந்து ரெஜிஸ்டர் பண்ணி DPIIT நம்பர் வாங்குறவங்க மட்டும்தான் ஸ்டார்ட் அப்ப வந்து ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க. அது என்ன கான்செப்ட்னா மேடம், இப்ப என்கிட்ட ஒரு புதுமையான ஐடியா இருக்கு, நான் வந்து ஸ்டார்ட் அப்ப பதிகிறேன்னா 2 வருஷம் வரைக்கும் எனக்கு வேலிடிட்டி இருக்கும், அதுல எனக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் இருக்கு, நான் 3 வருஷம் ஐடி கட்ட தேவையில்லை. சோ எனக்கு வந்துட்டு வெஞ்சர் ஃபண்டிங் வந்து
1: நான்
0: புது ஐடியா, அது வந்து நல்லா வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. நான் அடக்காக்குற ஒரு கோழி முட்டை மாதிரி தான் அது, அதுல இருந்து குஞ்சு வருமா வராதாங்கிறது எனக்கு தெரியாது. சோ அதுக்கு வந்து
1: சலுகைகள் இருக்கு.
0: ஆமா, அது ஸ்டார்ட் அப்புக்கும் தனியா சலுகைகள் இருக்கு. ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரு ஸ்டார்ட் அப்ங்கிற வேர்ட மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஒரு அவேர்னஸ். ஸ்டார்ட் அப்புக்குன்னு நிறைய பம்ப் பண்றாங்க மணியை. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியால

0: ஸ்டார்ட் அப்புக்கு தான் மேடம் ஃபர்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் செக்டர் அக்ரிக்கு கொடுப்பாங்க, அதுக்கடுத்து டிஃபென்ஸ் செக்டர் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ செக்டருக்குள்ள ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய ஃபண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்தியா வந்து இப்ப இளைஞர் சமுதாயத்தில் ரொம்ப அதிகமா இருக்காங்க. சைனா வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சைனா இந்த செக்டர்ல தான் நிறைய பணத்தை வந்து பம்பிங் பண்ணாங்க. ஏன் அப்படி பம்பிங் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இளைஞர் சமுதாயத்தை தொழில் பண்றவங்களா மாத்தனம்னா நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக்கு அது உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இப்ப இந்தியா அதே சிச்சுவேஷன்ல இருக்கு.
1: இப்ப நம்ம வந்து சைனாவுடைய ப்ராடக்ட் அதிகமா பயன்படுத்துறதுக்கு காரணம் கூட அவங்க ஸ்டார்ட் அப்க்கு முதலீடு பண்ணிருந்தது தான், சைனா முதலீடு
0: பண்ணதுனாலதான்.
1: இப்ப அதேதான் நம்மளும் நம்மளுடைய நாட்டிலயுமே வந்து புதுமை கொண்டு வந்திருக்காங்க. பொருளாதாரத்துல முன்னேறதுக்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காகவும் தான் ஸ்டார்ட் அப் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகா சொல்றீங்க மேடம். இந்த ஸ்டார்ட் அப்ப எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸ்டார்ட் அப் வழியா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க எந்தெந்த வகையான தொழில்களை செய்யலாம்?
0: அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கற ஸ்டார்ட் அப்னு ரெகனைஸ் பண்றதுக்கு சில வகைகள் இருக்கு மேடம். நான் சொன்ன மாதிரி டிபிஐஐடி நம்பர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுக்கும் போது அவங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அல்லது பார்ட்னர்ஷிப் கம்பெனி அல்லது எல்எல்பி இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இது ரிஜிஸ்டர் பண்றதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 25,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். இதே இது புனேல போய் பண்ணாங்கன்னா 15,000 ரூபாய்க்குள்ள பண்ணிருவாங்க. ஒவ்வொரு
1: மாநிலத்தை
0: பொறுத்து மாறும். இப்ப புதுசா தொழில் பண்றவங்க வந்து இந்த செலவுகளை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஏன்னா சக்சஸ் ஆவோமா வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமான்னு தெரியாது, தெரியாம அவங்கனால அவ்வளவு பணத்தை வந்து போட யோசிப்பாங்க. சோ அதுக்காக தான் கவர்மெண்ட் இப்ப நீங்க சொல்றீங்களா சக்திவேல் சார் சொன்னீங்க இல்லையா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு. இப்ப எம்எஸ்எம்இலேயே ஐடியா இன்குபேஷன் பிசினஸ் இன்குபேஷன் ஐடியான்னு ஒரு நான் எங்க டிபார்ட்மெண்ட் பண்றது மட்டும் நான் இப்ப சொல்றேன் மேடம், இது எப்படி ஸ்டார்ட் அப் நர்ச்சர் பண்றாங்க அப்படின்னு. சோ நான் சொல்றேன் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுமே ஸ்டார்ட் அப் தமிழ்நாடா இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் இந்தியாவா இருக்கட்டும், இல்ல எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் கொடுக்கற டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேஷன் ஸ்கீமா இருக்கட்டும், இதுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும். உதாரணத்துக்கு ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் இருக்கான், அவன் டெய்லி வந்து சனி ஞாயிறு போய் மீன் வெட்டுற பையனா இருக்கான். அதுல வந்து செதில்கள் அதிகமா இருக்கு, கட் பண்றதெல்லாம் வேஸ்டா இருக்கு, அந்த வேஸ்டை எப்படி வெல்தா மாத்துறதுன்னு யோசிக்கிறான். அப்படி பாக்கும்போது நம்ம ஒரு காயம் பட்டா பேண்டைட் போடுறோம், அந்த பேண்டைடுக்குள்ள எல்லோ கலர் வந்து மருந்தா வச்சிருக்காங்க. இவன் என்ன யோசிக்கிறான்னா அந்த மீன் வந்து ரிச் இன் புரோட்டீன், அதுக்கு வந்து புரோட்டீன் சக்தி அதிகமா இருக்கு, அந்த மீன் செதுல வந்து அந்த வெயிலே காஞ்சிச்சுன்னா எடுத்து அரைக்கி மட்டும் செய்யறான், பவுடர் மாத்துறான், அந்த பவுடரை இந்த கோட்டிங்ல போடுறான், போட்டுட்டு ஹேண்டி பிளாஸ்ட் மாதிரியா ஒரு கான்செப்ட்ல பிளாஸ்டர்ஸ் உருவாக்குறான். சோ அது வந்து வேகமா நார்மலா யூஸ் பண்ற பிளாஸ்டரை விட இது வந்து காயங்களை ரொம்ப வேகமா வந்து குணப்படுத்தி கொடுக்குது. சோ அது வந்து ஒரு ஸ்டார்ட் அப். சோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவை பிச் பண்ணுவாங்க, எப்படி கிரிக்கெட் விளையாடும் போது பால பிச் பண்றோமோ இந்த ஐடியாவை வந்து பிச் பண்ணுவாங்க. ஒரு நாள்
2: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
2: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள் மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ARN VR 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்கள் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம், கால் 9965523999.
5: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கூடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
1: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை,
0: அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.
2: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
3: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
2: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
3: சேகோலி இல்லை,
2: சேதாரம் 3% மட்டுமே.
3: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
2: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: நாலஞ்சு பேர் இருப்பாங்க டிபார்ட்மெண்ட்ஸ் ஆளுங்க, அவங்க முடிய அவங்க ஐடியாவை பிச் பண்ணும்போது ஓகே இதுக்கு அடுத்த ஒரு 5 or 10 இதுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்னு அவங்களால அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா 15 lakh வரைக்கும் மானியம் குடுக்கறாங்க, கிராண்டா குடுக்கறாங்க. சோ இது வந்து லோன் எடுக்க தேவையில்லை.
7: வந்து கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள்,
6: அரசு அதிகாரிகள், இன்ஸ்டிடியூஷன்ஸ், டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சார்ந்து இருப்பாங்க, IIT, IIM. இப்ப அந்த பிசினஸ் வந்து வயபிளான்னு பாக்குறதுக்கு IIM ல இருந்து கெஸ்ட் கூப்பிடுவாங்க மேடம், ஸ்பெஷலிஸ்ட் சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் கூப்பிடுவாங்க. இப்ப இவர் சொல்ற ப்ரொபோசலுக்கு தகுந்த மாதிரி, இப்ப ஒரு உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் ரெலவெண்டா ஒருத்தர் ஸ்டார்ட் அப் பண்றாருன்னா சிப்பட்ட கூப்பிடுவாங்க, அந்த துறை சார்ந்த வல்லுநர்களை கூப்பிட்டு தான் அதை அசஸ் பண்ணுவாங்க.
7: நீங்க முன்னாடி சொன்னது மெடிக்கல் சார்ந்து இருக்கிறதுனால மெடிக்கல்
6: கூப்பிட்டு இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு
7: கமிட்டி
6: முன்னாடி அவர் வந்து பிரசன்ட் பண்ணணும். சோ பிரசன்ட் பண்ணா இந்த ஸ்டேஜஸ்ல வந்து எந்த விதமான செலவினங்களும் அவருக்கு இருக்காது.
7: இப்ப இந்த மாதிரி தொழில் தொடங்குறவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் பண்றவங்க, இளைஞர்களுக்கு ஊக்கப்படுத்துறோன்றது இருக்கு. இருந்தாலும் தன்னதை வந்து சொல்லதான் தெரியும், பேப்பர் பிரசன்டேஷனா பண்ண தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் எந்த விதமான உதவி பண்றீங்க?
6: அவங்களுக்கு வந்து நாங்க ஃபேஸ் பண்ற டிபிகல்ட்டி இது. இது ஒரு வேலிடான க்வெஸ்சன் மேடம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் பண்ண முடியாம தான் சிரமப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து எங்கனால ஃபண்டிங் சப்போர்ட் வாங்கி கொடுக்க முடியல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அசஸ்மெண்ட் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். ஃபைனல் ஸ்டேஜுக்கு அவங்க டெல்லியில போய், என் டிபார்ட்மெண்ட்டை வந்து பார்க்கும்போது டெல்லியில போய் பிரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அது சம்பந்தப்பட்டதான் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ரீஜனல் லாங்குவேஜ் வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கறதுனால அது சம்பந்தப்பட்ட துறைக்கும் வந்துட்டு இப்ப எப்படி வந்து எக்ஸாம் எழுத முடியாதவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட்டர்

0: கொடுக்கற மாதிரி இதுக்கும் வந்து செயல்பாடுகள் இருக்கு. ஆமா, டிரான்ஸ்லேட்டரா செயல்பாடுல இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு பொட்டன்சியலா வந்து பீப்புள் வந்து இன்னும் பிச் பண்ணாம இருக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப நியூஸ் பேப்பரை பாக்குறது, நியூஸ்ல பாக்குறது, அது அப்படியே கிளிப்பிங்ஸ் எடுத்து வந்து இது எங்களோட ஒர்க் அப்படிம்பாங்க. அதை டெக்னிக்கலா நம்ம க்வெஸ்சன் பண்ணா கூட அவங்க நல்ல பதில் சொல்ல முடியாது. நம்ம லெவல்லயே டெக்னிக்கலா வந்து பதில் சொல்ல முடியாம போறப்ப ஹையர் கேசஸ்ல ஹையர் ஒரு கமிட்டியில போய் அவங்க நல்லா பிரசன்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்மளே வந்து ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிடுவோம்.
1: இதுக்கு அவங்க என்ன செஞ்சுக்கணும் மேடம்?
0: அவங்க வந்து கரெக்டா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். நியூஸ் பேப்பர்ல வந்து வரதோ இல்ல சோசியல் மீடியால வரதோ வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வராது. இந்த பிரச்சனை இருக்கு, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் யாருனாலும் எடுக்கலாம் மேடம். ஏன்னா இப்ப எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும், உங்க டிபார்ட்மெண்டா இருக்கலாம், எங்க டிபார்ட்மெண்டா இருக்கலாம், எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ஒரு நடக்கும் மேடம் வருஷம் வருஷம். அந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ, இவங்க எல்லாருக்கும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அவைலபிளா இருக்கும். சோ இப்ப இருக்கிற கரண்ட் சினரியோல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அசஸ் பண்றது அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனா சொல்யூஷன், இது ப்ராப்ளம் தீர்வு, நீங்க எப்படி அந்த தீர்வை சொல்ல முடியும்,
1: சொல்லலாம் என்ன தேவை இருக்குதுன்னு சொல்லலாம், அந்த தேவைக்கான தீர்வை நீங்க கொண்டுட்டு.
0: மூணு விஷயம் மேடம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அது ஈஸியா எல்லாரும் சொல்லிருவாங்க. ரெண்டாவது தீர்வு, மூணாவது எப்படி தீர்வு. இதுல வந்து நீங்க சொல்ற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லாம ஒரு தொழில் முனைவரா இருக்கிறவங்க வந்து அந்த ரெண்டாவது விஷயங்கள்ல வந்து தட்டு தடுமாறுறாங்க. அதாவது எப்படி தீர்வு செய்யணும், எப்படி தீர்வு. அப்ப வந்து அவங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட டை அப் பண்ணலாம். இப்ப நான் சொல்றேன் இல்லையா, ஒரு ஐடியாவை, ஸ்டார்ட் அப் ஐடியாவை டெவலப் பண்றதுக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்கன்னு சொல்றேன். அதுல 10 லட்சம் ரூபாய் ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட், அதுல ஒரு மென்தர், எப்படி ஒரு ரிசர்ச் பண்ணும் போது நமக்கு ஒரு கைடு இருப்பார் இல்லையா, அது மாதிரி நம்மளே ஒரு கைடை சூஸ் பண்ணலாம். எனக்கு இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் டெக்னாலஜி இருக்கா சொல்யூஷன் கொடுக்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுவேன். ஒரு வருஷத்துக்குள்ள நான் அதை வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன்.
1: ஐடியா இவரோடது, இருக்கிற டெக்னிக்கல் சப்போர்ட்டை வந்து அவர் பயன்படுத்திக்கிறார்.
0: ஆமா, 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதுக்கு நம்ம சார்ஜஸ் கொடுக்கறோம். இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு லேப்ல போய் அவர் டெஸ்ட் பண்ணணும், இல்ல அது சம்பந்தப்பட்ட படிப்பு பத்தி தெரிஞ்சுக்கணும், ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் போக்குவரத்து செலவு, மிச்சம் 3 லட்சம் ரூபாய் வந்து அவங்க கைடா இருக்காருல்ல அந்த கைடுக்கு சார்ஜ் 3 லட்சம் ரூபாய். இந்த 10 லட்சம் ரூபாய் அந்த டெக்னாலஜியை ஆக்சஸ் பண்ணும். சோ இந்த 15 லட்சம் ரூபாவும் அவர் மைண்ட்ல இருக்கிற ஒரு ஐடியாவை ஒரு புரோட்டோடைப்பா கன்வெர்ட் பண்றது. அது வந்து ஃபெயிலியர் ஆனாலும் பிரச்சனை இல்ல, ஆனா அது பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத அசஸ் பண்றதுக்கு தான் இந்த 15 லட்சம் ரூபாய் ஃபண்ட் 3 டிபார்ட்மெண்ட்ஸுமே கொடுத்துட்டு இருக்காங்க.
1: எவ்வளவு நாளுக்குள்ள இவங்க சப்மிட் பண்ணணும்?
0: ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க அதை முடிச்சு காமிக்கணும்.
1: இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணவங்களா?
0: உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் மேடம். இது உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தா அதுல இருந்து இது ஒரு பெனிஃபிட் இருக்கு. நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எல்எல்பியா பதியும் போது 25,000 ரூபாய் செலவு பண்ணணும்னு சொன்னேன். உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே வந்து
1: ஆன்லைன்லயே
0: பண்ணலாம். 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதும், எல்லா க்வெஸ்சன்ஸும் செல்ஃபாவே நம்ம பண்ணிக்கலாம்.
1: அதுல ஒரு 15 கேள்விகள் இருக்கும் சொல்லிருக்கீங்க, அந்த 15 கேள்விகளுக்கான ஆன்சரையும்
0: அவங்களே பண்ணிட்டாங்க.
1: தொழில் முனைவோரா இருக்கணும்,
0: தொழில் பண்ண போறோம்னு நினைச்சிட்டாங்கனாலே அது பதியலாம். அதுல வந்து ஒரு 14வது கேள்வியா, தொழில் தொடங்கி விட்டீர்களா, வெதர் பிசினஸ் கமென்ஸ்டு ஆர் நாட்னு ஒரு கேள்வி இருக்கும், அங்க மட்டும் நோ கொடுக்கணும். ஏன்னா தொழில் பண்ண போறேன்னு ஒரு ஐடியா இருக்கு. இப்ப இந்த மாதிரியான கேசஸ் நான் சொல்றேன் இல்லையா, இப்ப டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேஷன் ஸ்கீம் வந்து அவங்க அவைல் பண்ண போறாங்கன்னா அவங்க தொழில் தொடங்கி இருக்க மாட்டாங்க. ஆனா உத்தியம் சர்டிபிகேட் இருந்தாதான் அந்த ஸ்கீம் வழியா அவங்க பெனிஃபிட் அடைய முடியும்.
1: அந்த ஸ்டார்ட் அப்கான ஸ்கீம் எடுத்துக்கணும்னா கூட உத்தியம் சர்டிபிகேட் அவங்களுக்கு கண்டிப்பா வேணும். அது வந்து நீங்க ஆன்லைன்லயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சொல்றீங்க. முக்கியமா ரெண்டு வச்சிருக்கணும் அவங்க, ஆதார் வச்சிருக்கணும், அப்டேட்டடோ அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும், பேனும் வந்து கரெக்டானதா வச்சிருக்கணும் சொல்லி,
0: பிளஸ் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் மேடம். இது கரண்ட் அக்கௌண்டா இருந்தா ரொம்ப நல்லது. உடனே எல்லாருமே கரண்ட் அக்கௌண்ட் எடுத்து பண்ண மாட்டாங்க தொழில். சோ அப்ப சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் வச்சிருப்பாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் அதை வச்சு ஓபன் பண்ணிட்டு எப்ப கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்களோ அப்ப அதை மாத்திக்கலாம் மேடம்.
2: கோடை பண்பலை 100.5 மனப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ
3: தங்க நகை மாளிகை. June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் 3% மட்டுமே. மனப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்க நகை மாளிகை.
2: வழங்கிய யாதுமாகி.
4: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: வெறும் விவசாயம் அல்ல,

0: அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
3: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
2: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
3: சேகோலி இல்லை,
2: சேதாரம் 3% மட்டுமே.
3: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
2: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகை.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி

0: தாரம் 3% மட்டுமே.
1: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
2: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் & கோ தங்க நகை மாளிகை.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: தொழில் தொடங்க உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் இதர தகவல்களோடு யாதுமாகி நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் மதுரை MSME உதவி இயக்குனர் ஆர் உமாச்சந்திரிகா அவர்கள்.
8: உத்தியம் வந்து 2 விதத்துக்கு உதவி செய்யுது. நாங்க புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒண்ணு ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற தொழில வந்து அவங்க கண்டினியூவா செய்யறாங்க அப்படின்னா உத்தியம் வழியா அவங்க பதிஞ்சுக்கலாம்னு சொல்றீங்க. அதே வந்து புதுசா ஸ்டார்ட் அப் மாதிரி அவங்களோட புது ஐடியா வச்சு செய்ய போறாங்க அப்படின்னாலும் இந்த உத்தியம் சர்டிபிகேட் வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. MSME ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்றதே முதல்ல வந்து இந்த உத்தியம்
9: சர்டிபிகேட் தான் மேடம். MSME அதாவது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் யாரு கொடுக்கற சலுகைகளை அவங்க எடுக்கணும்னாலுமே உத்தியம் சர்டிபிகேட் இல்லாம எடுக்க முடியாது.
8: போர்ட்டல் போகணும் மேடம், அவங்க
9: மை MSME, அவங்க ஆன்லைன்ல போயிட்டு MY மை MSME அப்படி டைப் பண்ணாங்கன்னா போதும் மேடம். MSME இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸுமே அதுல வந்து நம்ம போன்ல பாக்குற மாதிரியான செட்டப்ல தான் அது இருக்கும். அவங்களுக்கு எந்த ஸ்கீம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். உத்தியம் சர்டிபிகேஷன்ல இருந்து எல்லாமே.
8: இப்ப 3 விதமான கேட்டகரி சொன்னீங்க, குறு, சிறு, நடுத்தர, இந்த 3 சொன்னீங்க. அதுல வந்து குறு தொழில் பண்றவங்களுக்கு, மைக்ரோ லெவல்ல பண்றவங்களுக்கு நிறைய விதமான திட்டங்கள் இருக்கு, மத்திய அரசு தரக்கூடியது, மாநில அரசு தரக்கூடியதுன்னு. திட்டங்களை கொஞ்சம் வகைப்படுத்தலாமா?
9: இப்போ ஒரு தொழில் பண்ண ஆரம்பிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு தொழில் வருமா வராதான்னு எப்படி பாக்குறதுன்னா, உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குவேன், ஒரு கடையில இருந்து நான் ஹோல்சேல்ஸ்ல ஒரு சேலை எடுக்கிறேன், அதை கொண்டு வந்து நான் ரீட்டைல் பிசினஸ் பண்றேன், சின்ன சில்லறை வியாபாரம் பண்றேன். அதுக்கு பேர் வந்து வர்த்தகம், வியாபாரம், ட்ரேடிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி எனக்கு தொழில் வருமா வராதானே தெரியாது மேடம். இது நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு பொருளை வாங்கி இன்னொருத்தவங்க கிட்ட கைமாத்தி விட முடியுதா, ஒரு அளவுக்கு ப்ராஃபிட், ஒரு 10% 20% மார்ஜின் என்னால பார்க்க முடியுதா அப்படிங்கறத அசஸ் பண்றதுதான் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டிக்கு வந்து நம்ம மாநில அரசாங்கம் வந்து UYEGP ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க, அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். UY அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், வேலை இல்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டம்.
8: அருமையான திட்டமா இருக்கு.
9: திட்டங்கள் எல்லாமே 45 வயதுக்கு உள்ள இருக்கிறவங்க தான் மேடம் யூஸ் பண்ண முடியும். திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவசாயம் சார்ந்த தொழில்கள் இருக்கும். ஒரு அரிசி கடை வைக்க போறோம், இல்ல ஒரு மளிகை கடை வைக்க போறோம், 15 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷன் வாங்கணும். ஒரு பெரிய கடையில இருந்து 15 லட்ச ரூபாய்க்கு இவங்க பேர் போட்டு ஒரு கொட்டேஷன் வாங்கி ஆன்லைன்ல UYEGP டைப் பண்ணாலே நம்ம ஆன்லைன் போர்ட்டல் ஓபன் ஆகும். எல்லாமே ஆன்லைன் தான், நேர்ல போய் யாரையும் பார்க்கணும் பேசணுங்கிற அவசியமே கிடையாது. சோ ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா வித்இன் 1 மந்த், 1 மாசத்துக்குள்ள அவங்கள இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அந்த UYEGP ல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 15 லட்ச ரூபாய் வரைக்கும், 5 லட்ச ரூபாய், 10 லட்ச ரூபாய், 15 லட்ச ரூபாய். 5 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுக்கலாம், 10 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுக்கலாம். அந்த பொருள் வாங்குறாங்க இல்லையா, சோ அந்த பொருளை வாங்குறது எவ்வளவு அமௌண்ட்டுக்கு அவங்க போறாங்களோ அதிகபட்சம் 15 லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்கீம்ல பெனிஃபிட் அடையலாம். இதுக்கும் வந்து உங்களுக்கு 25% மானியம் கொடுக்கறாங்க மேடம்.
8: இப்போ இவங்க இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றாங்க, தனக்கு வருதா வரலையான்னு தானே செக் பண்றாங்க. நல்ல லெவல்ல வந்துருச்சுன்னா அவங்க வந்து மைக்ரோல இருக்கலாம், அதுக்கு அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம், ஸ்மாலுக்கு வரலாம் அல்லது மீடியம்க்கு வரலாம். அவங்களுக்கு ஒருவேளை நஷ்டமாகுது, முயற்சி தானே பண்ணி பார்த்திருக்காங்க, ஒருவேளை நஷ்டமாகுது, அப்போ இந்த பணத்தை அவங்க திருப்பி கட்ட வேண்டியது வருமா, இந்த ஒரு பயம் இருக்கும்ல பொதுவா எல்லாருக்கும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன்.
9: இது கட்ட வேண்டிய பணமா தான் மேடம் இருக்கும். ஆனா கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு மேடம். பொதுவா வந்து பேங்க்ல லோன் வாங்குறாங்க, இப்ப பேங்க்ல லோன் வாங்கினா மட்டும்தான் அரசாங்கத்துல மானியம் வாங்க முடியும். இப்ப எங்க டிபார்ட்மெண்ட்லயோ இல்ல மாநில அரசாங்கத்தோட எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்லயோ சப்சிடி மானியம் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேங்க் லோன் கொடுக்கணும். சோ பேங்க்ல லோன் வாங்கணும்னா பேங்க் வந்து சிபில் செக் பண்ணுவாங்க. ஏற்கனவே அவங்க கிட்ட வந்து எதுவும் லோன் இருக்கா, யாருக்கும் கேரண்டர் சிக்னேச்சர் போட்டிருக்காங்களா. இப்ப சிபில் வந்து ஒரு 700 ல இருந்து 800

0: இருந்தாதான் பேங்க்ல லோன் கொடுக்க ஒத்துக்குவாங்க. பேங்க்ல லோன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த திட்டங்கள் எல்லாத்திலயுமே வந்து அவைல் பண்ண முடியும். இப்ப பேங்க்ல லோன் கேட்டு
1: போறவரையாவே அவங்களுக்கு வந்து ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா சிபில் ஸ்கோர் வந்து அவங்களுக்கு சரியா இருக்காது.
0: ஆமா மேடம், ஆனாலுமே ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் இப்ப சிபில் ஸ்கோர் வந்து நஷ்டத்துல வந்து இல்ல மேடம், ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறாரு, இந்த மாசம் டியூவை வந்து நான் கட்டாம விட்டுட்டேன், இப்ப குழு கடன் வாங்கியிருக்காங்க டியூ கட்டாம விட்டுருக்காங்க, அதுதான் சிபில வந்து அஃபெக்ட் பண்ணும். அது தவிர நஷ்டமா இருக்கு லாபமா இருக்குங்கறது சிபில்ல ரெஃப்ளெக்ட் ஆகாது மேடம். ஒரு கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட ரெகுலரா பண்றோமா இல்லையா. இப்ப நான் உங்களுக்காக கையெழுத்து போட்டிருக்கிறேன், நீங்க கரெக்டா லோனை கட்டுறீங்கறத என்ஷூர் பண்றது என்னோட வேலை.
1: நான் வந்து கையெழுத்து போட்டு
0: டியூ டேட்டுக்குள்ள இருக்கணும். எதுவா இருந்தாலும் டியூ டேட்டுக்குள்ள பண்ணிட்டாங்கன்னா சிபில் அஃபெக்ட் ஆகாது. இதுல எவ்வளவு கடன் வாங்குறாங்களோ
1: அந்த லாபம் வந்தா தானே அவங்க கட்டிருப்பாங்க. அப்ப அங்கேயே வந்து அவங்களுக்கு இந்த டியூ வந்து கட் ஆயிடுது, கட்ட முடியாம ஆயிடும். அப்ப சிபில் பாதிக்கும்.
0: சிபில் பாதிச்சுனாலே கஷ்டம்தான்.
1: அதுக்கு அடுத்தடுத்த லெவல்ல அவங்க வந்து தொழில் தொடங்குறது
0: கஷ்டமா வந்து போயிருவாங்க.
1: அப்ப அவங்க முதல்ல ஆரம்பிக்கும் போதே நீங்க சொன்ன மாதிரி UIEGP வழியா அந்த 45 வயதுக்கு உட்பட்டவங்க வந்து ஒரு தொழில ஆரம்பிக்க போறாங்கன்னா அது எந்த அளவுக்கு லாபம் தரும்னு ஓரளவு யோசிச்சு பண்றது ரொம்ப நல்லது.
0: கண்டிப்பா.
2: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்போ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் ஆக்கர்மன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளாா்.

0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப் பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல, குடும்பம், கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ நண்பர்களின் அழுத்தத்தினாலோ மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப் பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப் பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின் போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாப்பூசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: மத்திய அரசாங்கத்துல இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோட தராங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்துல இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், 1 மாதத்துக்குள்ளே எனக்கு மானியம் 60,000 ரூபா வந்துருச்சு. இப்போ நான் 3500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்சி, கிரைண்டரு, லைட்டு, ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து.
0: வலுவான நம்பிக்கை மிகுந்த விநியோக கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான 2வது பாக்சிலிகா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கு

0: தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியா லீயை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 20:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் டியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மேன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்றுப் பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நம் கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது சர்வதேச குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் நிறுவனால் சிறப்பு யாதுமாகியாக நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிகழ்ச்சியை சிறப்பித்தார் மதுரை MSME உதவி இயக்குனர் ஆர். உமா சந்திரிகா அவர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி சுரேந்தர் வேல்முருகன். எதிர்வரும் வாரமும் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாம் கேட்டு ரசிக்கலாம்.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாய வலை மீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாய வலை மீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி.
3: நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் காவல் ஆய்வாளர் எஸ் ராமலட்சுமி அவர்கள்.
4: ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைபர் குற்றங்கள் வந்து வேகமாக வந்து இப்போ அதிகரிச்சுட்டு இருக்கும். எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு லிங்க் வந்துச்சுன்னா அதை தெரியாமல் டச் பண்ணி விட்றாங்க. யார் டச் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கிடச்சிருது. அப்போ அதை வச்சு அவங்க வந்து அவங்க அக்கௌண்டில் உள்ள பணத்தை ஃபுல்லாக வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ஸ்டேட்டு எங்கெங்கிருந்தோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. அதிகமாக வந்து பதிவாக சைபர் குற்றங்கள் என்னென்னா இந்த அமேசானு அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் இதில் பூரா வந்து உங்களுக்கு கிஃப்ட் கார்டு வந்திருக்கு, அதுக்கு வந்து டாக்ஸி கட்டணும், பணம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து போட சொல்கிறது. போட்டுட்டு அவங்ககிட்ட வந்து டாக்ஸி கட்டுறதுக்கு இது பத்தாது, இன்னும் வந்து 30,000 போடுங்க, 50,000 போடுங்க, 100,000 போடுங்க இப்படியே சொல்லி. ஏன்னா கிஃப்ட் அமௌண்ட் வந்து அதிகமான அமௌண்ட்டு, 10 lakhs இருக்குது, 20 lakhs இருக்குது. இவ்வளோ அமௌண்ட்டுனா நீங்கள் வந்து அதுக்கு ஃபுல்லாக டாக்ஸி கட்டணும். முதல்ல வந்து 20,000-30,000 அப்படின்னு ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட சொல்கிறது. அவங்க ஃபுல்லாக கட்டினா தான் வந்து கிஃப்ட் கார்டு வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியப்பெல்லாம் சொல்லிட்டு அவங்க ஓரளவு அந்த பார்ட்டி தெளிவாக கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. பணம் போடலை கேள்வி கேட்க ஆரம்பித்தோன்னா உடனே வந்து அதை அப்படியே வந்து அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது இல்லாமல் வந்து லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லோன் ஆப் ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து சீட் பண்ணுறது. பொதுமக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் தான் வந்து நிறைய ஏமாறுறாங்க. அது இல்லாமல் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லிட்டு உங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் ஃபோன் நம்பரு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கடத்தலுக்காண்டி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த கடத்தல்லேருந்து உங்கள் ஆதாரு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணனால இதில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கனால இதுக்கு வந்து இதில் எஃப்ஐஆர் போட போகிறோம். இந்த எஃப்ஐஆர்லேருந்து உங்களை வந்து ரிலீஸ் பண்ணணும், அப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணணும். அதனால் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கணும். நாங்கள் சொல்லும்போது தான் வந்து நீங்கள் வெளியில் போகணும், எங்களை கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லி டிஜிட்டல் அரசுன்னு சொல்லி அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு விட்டு அப்போ அவங்க பயந்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நாங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு போட்டிங்கன்னா நாங்கள் வந்து இதிலேருந்து உங்களை காப்பாற்றிடுவோம், திருப்பி வந்து அந்த அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த கேஸ் க்ளோஸ் ஆனோன்னா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்ருவோன்னு சொல்லிட்டு பொய்யா வந்து அந்த மாதிரி சொல்லி பணத்தை வந்து வயசானவங்க பயந்துக்கிட்டு டிஜிட்டல் அரெஸ்ட் இந்த மாதிரி நம்மளை உள்ளே வச்சு விட்ருவாங்க, அரெஸ்ட் பண்ணால் நம்ம வெளியில் எங்கேயும் போக முடியாதுன்னு பயந்துக்கிட்டு அமௌண்ட்டை போட்டு விட்றது. அதை வாங்கிட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பணத்தையும் போட மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதனால் வந்து முதல்ல வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏதாவது தவறு பண்ணால் போலீஸ் வந்து கைது பண்ணுவாங்க, எதுக்காண்டி கைது பண்ணுறாங்கங்கிற விவரத்தை வந்து சொல்லுவாங்க, வைப்பாங்க. அதுதானே தவிர்த்து டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிறதே கிடையாது முதல்ல. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கோங்க.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாய வலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும்
3: காவல் ஆய்வாளர் எஸ் ராமலட்சுமி அவர்கள்
2: இதே நேரம் இணைவார்.
0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாய வலை மீள வழி.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

நம்மோடு இணைந்திருந்தார் உதவி இயக்குனர் ஆர். உமாச்சந்திரிகா அவர்கள். நிகழ்வு தொகுப்பு முருகேஸ்வரி அவர்கள். தொடர்ச்சியாக கேட்டு ரசிக்கலாம் தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. எத்தனை முறை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் பாடல்கள், காலங்கள் கடந்து சென்றாலும் இன்றும் நினைவில் உள்ள பாடல்கள். சிவியோரம் இசைக்கும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 காலத்தை வென்ற காவிய கானங்களோடு நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சிகள் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. வரும் முதல் பாடல் பாப மன்னிப்புக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திண்டுக்கல் அண்ணாமலையார் ஸ்கூல் ரோடு தேவதாஸ் தேவி சிவானி மகாலட்சுமி உமா இவர்களுக்காக ஒலிக்க காத்திருக்கிறது பாடல். பாடலுக்கு இசை அமைத்திருக்கிறார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலுக்கு வரிகள் தந்திருக்கிறார் கண்ணதாசன். பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன் நாகூர் கணிப்பா.

நேரம் 1:07. இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலையின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனிவரும் பாடல் முகமது பின் துக்ளக் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க காத்திருக்கிறது. விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கரூர் ராயனூர் மனைவி சாகுல் அமீது, கதிஜா பேகம், காத்தான் பிவி, முகமது ரகம் அப்துல்லா. பாடலுக்கு இசை அமைத்திருக்கிறார் MS விஸ்வநாதன். பாடலுக்கு வரிகள் தந்திருக்கிறார் வாலி. பாடலை பாடுகிறார் MS விஸ்வநாதன்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
3: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
2: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
3: சேகோலி இல்லை,
2: சேதாரம் 3% மட்டுமே.
3: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
2: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா, மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகை.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: காலத்தை வென்ற காவிய கானங்களோடு நெஞ்சில் நிறைந்தவை. இனிவரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஈரோடு நாராயண வலசு, முகமது மீருன், அமினா, மிதும் பிவி, மசூதா பேகம், ஜன்னத் பிவி. பாடலுக்கு இசை அமைத்திருக்கிறார் விஜயபாஸ்கர். பாடலை பாடுகிறார்கள் SP பாலசுப்ரமணியம், LR அஞ்சலி. பாடலுக்கு வரிகள் தந்திருக்கிறார் கண்ணதாசன்.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

நேரம் பகல் 1:17 இணைந்திருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை. இனிவரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தேனி அரசு மருத்துவக் கல்லூரி அன்னை இந்திரா நகர் இளஞ்சலியன் தமிழரசு துளசியம்மாள். இவர்களுக்காக 1960 ஏ எஸ் சாமி இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் சீர்காழி கோவிந்தராஜன் ஜமுனா ராணி குரல் கொடுக்க பாடல்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் கேஜேஆர் நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
1: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை,
0: அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் பகல் 1:26. காலத்தை வென்ற காவிய கானங்களோடு இது நெஞ்சில் நிறைந்தவை. இனிவரும் பாடல் இவர்களுக்காக. காங்கேயம் ஓலப்பாளையம் மல்லிகா ரவிச்சந்திரன், மனோபிரியா ரவிச்சந்திரன். இவர்களுக்காக ஒலிக்க காத்திருக்கிறது விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இசையில் பாடல்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: காலத்தை வென்ற காவிய கானங்களோடு இது நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் பிற்பகல் 1:31. இனி பணம் படைத்தவன் திரைப்படத்திற்காக ஒலிக்க காத்திருக்கிறது பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பெருந்துறை ஆய கவுண்டம்பாளையம், தேவராஜ், கௌசல்யா, நந்தகுமார், டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், வாலி வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
6: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
7: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
6: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
7: சேகோலி இல்லை,
6: சேதாரம் 3% மட்டுமே.
7: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
6: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
8: நேரம் பகல் 1:38. இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலையின் 1:5 காலத்தை வென்ற காவிய கானங்களோடு நெஞ்சில் நிறைந்தவை. இனி இது சத்தியம் திரைப்படத்திற்காக ஒழிக்க காத்திருக்கிறது. கொடைரோடு ராஜஸ்தானி கோட்டை மரியன் சாமி, ஏஞ்சல் மேரி, இனியா, எலோவின் இவர்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் பாடல் வரிகளில், சீர்காழி கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரல் கொடுக்க, கோடை பண்பலை 1:5 பாடல்.

0: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். எந்தெந்த வேலைக்கு என்னென்ன கேன்சர் வரும் அப்படின்றது நான் இப்போ சொல்கிறேன். கேன்சர் வந்துட்டு முக்கியமான காரணம் வரதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பெஷலி நம்பர் ஒன் ஹேபிட்ஸ், நம்ம எடுத்துக்கிற விதிமுறைகள், அதை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறது. ரெண்டாவது காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மரபு ரீதியாக வர கேன்சர்ஸ், அதாவது தாய்க்கு இருந்துச்சு, அவங்க தங்கச்சி அக்காவுக்கு இருந்துச்சு, அவங்க பொண்ணுக்கு இருந்துச்சு, அடுத்த தலைமுறைக்கும் வந்துருச்சு. ஸோ மரபு ரீதியாக ஒரு ஒரு ஃபேமிலி மூலமாக அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்ற கேன்சர்ஸ், மரபு ரீதியாக வர கேன்சர்ஸ், அதை பற்றி நான் பேசலை. பியூர்லி வேலை செய்கிறதுனால வர கேன்சர்ஸ் பற்றி பேசுகிறேன். இப்போ ஒரு வேலை எடுத்துப்போம். ஒரு பர்சன் வந்துட்டு பைலட்டாக இருக்காங்க, அவங்க வந்து ஏரோப்ளைனில் போகிறாங்க, டெய்லி ஒரு 5 டைம் அந்த ஏரோப்ளைன் வந்துட்டு மேலே ஏறுது, கீழே இறங்குது. நம்ம வந்துட்டு பைலட் வந்துட்டு மேலே ஏற ஹைட்டில் நம்ம பூமியை சுற்றி இந்த அட்மாஸ்ஃபியர்ன்ற வளிமண்டலம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு தின் ஆகிட்டே போகும், அதாவது சன்னம் ஆகிட்டே போகும். நம்ம ஹைட் ஏற இந்த அட்மாஸ்ஃபியர் என்ன பண்ணுது, சூரியனுடைய கெட்ட அலைகளை வந்துட்டு அது ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான அலைகளை மட்டும் உள்ளே விடுறது தான் அதனுடைய வேலை. ஆனால் ஹைட் ஏற ஏற அந்த லேயர் சன்னமாக இந்த சூரியனுடைய கெட்ட வேவ்ஸ் வந்துட்டு நம்ம உடம்புல படும். ஸோ இப்போ ஒரு பைலட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஹைட்லேயே போயிட்டே இருக்காங்க, டெய்லி பண்ணுறாங்க, எவ்ரி ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த சூரியனுடைய கெட்ட ஒளி வந்துட்டு அவங்க தோலில் வந்துட்டு படுறதுனால அவங்களுக்கு தோல் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றும் எலும்பில் இந்த போய் ரத்தம் உருவாகிற இடத்துல போய் அடித்து அவங்களுக்கு வந்துட்டு சில டைம் பிளட் கேன்சர்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே ஒருத்தர் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, ஸ்டீல் ஃபேக்ட்ரி, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, புகையாக இருக்குது. அந்த இடங்களில் என்ன இருக்குன்னா, இந்த புகையை வந்துட்டு நம்ம சுவாசிக்க ஒழுங்கான ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணாமல் மாஸ்க்லாம் போட்டு வேலை செய்யாமல் இருக்கும்போது 30 வருஷம் 40 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு என்ன நடக்கும், அந்த சின்ன சின்ன துரு பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம நுரையில் படிஞ்சு அது என்னவும் அங்கே இரிட்டேஷன் பண்ணி கேன்சர் உருவாக்கும். ஸோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி, இந்த கப்பல்

0: செய்கிற ஃபேக்ட்ரி மற்றும் உடைக்கிற ஃபேக்ட்ரி, ஸ்டீலில் வேலை செய்கிறவங்கள ஒழுங்கான மாஸ்க் மற்றும் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருந்தாங்கன்னா அதில் வர்ற நஞ்சு கெமிக்கல்ஸ்லாம் நம்ம சுவாசிக்கிறப்போ நுரையீரல் புற்றுநோய் வரும். இப்போ டை யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்துட்டு துணியை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி அதில் சாயம் போட்டு அந்த கலர் கலராக நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணி துணியெல்லாம் உருவாக்குறோம். அந்த டை என்ன பண்ணும், அந்த டையில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்துட்டு நம்ம தெரியாமல் அறியாமல், ஏன்னா கை வச்சு தான் அதை மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு கெமிக்கல் வந்து கையில் இருக்கும், எவ்வளோ தான் கை சுத்தம் பண்ணாலும் கொஞ்சம் ரெசிடியூ இருக்கும். அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா அவங்களுக்கு இறைப்பை மற்றும் யூரின் பிளாடர் கேன்சர் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே இருந்தோம்னா நிறைய போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வேலை இருந்துச்சுன்னா அதில் தீமை இருக்கும் நன்மை இருக்கும், அதில் வர கஷ்டங்களையும் நம்ம ப்ரிகாஷன்ஸையும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டால் தான் நம்ம உயிரை வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சாலும் கடைசியில் அந்த வேலையினுடைய பலன் வந்துட்டு கேன்சரில் முடியுதுன்னா அந்த வேலை செய்கிறதுல அர்த்தமே இல்லை. ஸோ யாராவது இந்த மாதிரி கஷ்டமான வேலையில் இருக்கீங்கன்னா அதனுடைய ப்ரிகாஷன்ஸ் என்ன எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யுங்க.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: மடல்வழி விருப்ப கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். கோடை பன்மலையின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் பகல் 1:46. இனி நீரும் நெருப்பும் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க காத்திருக்கிறது. நெகமம் ஆனந்தன், மகேஸ்வரி ஆனந்தன், விக்னேஷ் சபரீஸ்வரி, சுஜிதா, கவிதா, வேணி குப்புசாமி, சந்தோஷ் கீர்த்தனா இவர்களுக்காக 1971 நீலகண்டன் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில், பாலி வரிகளில், TM சவுந்தரராஜன், P சுசிலா குரல் கொடுக்க பாடல்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நேரம் பகல் 1:52. காலத்தை வென்ற காவிய கானங்களோடு நெஞ்சில் நிறைந்தவை. இனி பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து ஒழிக்க காத்திருக்கிறது. தென்காசி சுப்பலாபுரம் ஆறுமுகம் சுந்தரவல்லி, பிரியரஞ்சனி, மாறன், ராமசுப்பு இவர்களுக்காக 1967 கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில், கே வி மகாதேவன் இசையில், வாலி வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல் கொடுக்க, பாடல் கோடை பன்மலை 100.5.

நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தாராபுரம் சின்ன கடை வீதி இளங்கோவன், காளிமுத்து, வள்ளிநாயகம், சிவபிரகாசம், அப்துல் காசிம், இவர்களுக்காக ஒலிக்க காத்திருக்கிறது பாடல். பாடலை பாடுகிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

மடல் வழியே காலத்தை வென்ற காவிய கானங்களை தந்து இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நூறுபடி ஐந்தில் நெஞ்சில் இறைந்தவை. மீண்டும் கேட்கலாம் நாளை பகல் ஒரு மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை நூறுபடி ஐந்தில் தொடர்வது ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: இத்தனை நேரமும் வானதி சிவிகையிலேயே இருந்தாள். சிவிகையை இப்போது இறக்கி பூமியில் வைத்தார்கள். வானதி பல்லக்கிலிருந்து வெளியே வந்து நின்றாள். நெருங்கி வந்த ஊர்வலத்தை பார்த்து கொண்டே நின்றாள். காலாமுகர்களும் அதே திசையை பார்த்து கொண்டு மௌனமாயிருந்தார்கள். தண்ணீர் ததும்பிய கழனிகளில் தவளைகள் இட்ட சத்தமும் வாடைக்காற்றில் மரக்கிளைகள் அசைந்த சத்தமும் மட்டுமே கேட்டன. ஓடி தப்பிக்கலாம் என்ற எண்ணமே வானதிக்கு தோன்றவில்லை. அது இயலாத காரியமென்று அவளுக்கு தெரிந்திருந்தது. இந்த காலாமுகர்களிடமிருந்து ஏதேனும் யுக்தி செய்து தப்பினாலும் தப்பலாம். அன்பில் அனிருத்தரிடமிருந்து தப்புவது கனவிலும் நினைக்க முடியாத காரியம். அவருடைய அறிவாற்றலும் இராஜதந்திரமும் சூழ்ச்சித்திறனும் உலகப் பிரசித்தமானது. அதோடு சக்கரவர்த்தியிடம் அவர் மிகச் செல்வாக்கு உடையவர் என்பதும் உலகம் அறிந்தது. பழையாறையிலிருந்து அரண்மனை பெண்டிர் சோழ சாம்ராஜ்யத்தின் மற்ற அதிகாரிகளையும் சிற்றரசர்களையும் பற்றி வம்பு பேசுவார்கள். ஆனால் அனிருத்தரை பற்றி எதுவுமே பேச மாட்டார்கள். அந்த புறத்தின் உள்ளறைகளிலே மிக மிக அந்தரங்கமாக பேசினாலும் அவருடைய காதுக்கு எட்டிவிடும் என்று பயப்படுவார்கள். சக்கரவர்த்தி வேறு எதை பொறுத்தாலும் தன் அந்தரங்க பிரியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய முதன்மந்திரியை பற்றி யாரும் அவதூறு பேசுவதை பொறுக்க மாட்டார் என்று அனைவரும் அறிந்திருந்தார்கள். இவையெல்லாம் வானதிக்கும் தெரிந்திருந்தன. இளவரசி குந்தவையும் அவரிடம் பெரும் மதிப்பு வைத்திருந்ததை அவள் அறிந்திருந்தாள். ஆகையால் அவரிடமிருந்து தனக்கு உதவியும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாள். இந்த காலாமுகர்கள் வேறு விதமாகச் சொன்னதும் அவளுடைய மனோதிடம் குலைந்தது. அவர் இதற்காக இந்த அநாதை பெண்ணை கைப்பற்ற சொல்லியிருக்க வேண்டும். ஒருவேளை இவர்கள் பொய் சொல்லுகிறார்களோ என்னமோ. வருவது ஒருவேளை பழுவேட்டரையர்களாக இருக்கலாம், அல்லது மதுராந்தகரும் அவருடைய பரிவாரங்களாகவும் இருக்கலாம். யாராயிருந்தாலும் ஒன்று நிச்சயம், இளவரசரை பற்றி தனக்கு தெரிந்த செய்தியை எவரிடமும் சொல்லக்கூடாது. அதனால் தனக்கு என்ன நேர்ந்தாலும் சரிதான், தன் உயிரே போவதாயிருந்தாலும் அதற்கும் பாதகமில்லை. இதை பற்றி எண்ணியதும் வானதி குலைந்த மனோதிடத்தை மீண்டும் பெற்றாள். வரட்டும், யாராயிருந்தாலும் வரட்டும், நான் கொடும்பாளூர் வேளிர் வீரபரம்பரையில் வந்தவள் என்பதை நிலைநாட்டுகிறேன். குந்தவை பிராட்டியின் அந்தரங்கத் தோழி என்பதையும் காட்டிக் கொடுக்கிறேன். ஊர்வலத்தில் ஒரு பல்லக்கு மட்டும் பிரிந்து முன்னால் வந்தது. மற்ற யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் சற்று பின்னால் நின்றன. முன்னால் வந்த பல்லக்கு வானதியின் அருகில் வந்ததும் பூமியில் இறக்கப்பட்டது. அதனுள்ளிருந்து முதன் மந்திரி அனிருத்தர் வெளியே வந்து நின்றார். அவர் சமிக்ஞையை காட்டவே சிவிகை சுமந்தவர்களும் காலாமுகர்களும் அப்பால் நகர்ந்து சென்றார்கள். அனிருத்தர் வானதியை மேலும் கீழும் முற்று பார்த்து,
1: இது என்ன விந்தை

0: நான் காண்பது கனவு அல்லவே? என் முன்னால் நிற்பது கொடும்பாளூர் இளவரசிதானே? ஈழத்து போரில் வீர சொர்க்கம் எய்திய பராந்தகன் சிறிய வேளாரின் செல்வப் புதல்வி வானதிதானே என்று கேட்டார்.
1: ஆமையா, நான் காண்பதும் கனவல்லவே? என் முன்னால் நிற்பது சோழ சாம்ராஜ்ய மக்களின் பயபக்தி மரியாதைக்குரிய அன்பில் அனுருத்த பிரம்மராயர்தானே? சக்கரவர்த்தியின் அந்தரங்க அபிமானத்தை பெற்ற முதன் மந்திரியார்தானே என்றாள் வானதி.
0: தாயே, நான் யார் என்பதை நீ அறிந்திருப்பது பற்றி சந்தோஷப்படுகிறேன். இதனால் என்னுடைய வேலை எளிதாகும், உனக்கும் அதிக கஷ்டம் கொடுக்க வேண்டி ஏற்படாது.
1: ஆஹா, அதை பற்றி தங்களுக்கு கவலை வேண்டாம். தங்களை போன்ற அமைச்சர் திலகத்தினால் எனக்கு கஷ்டம் நேர்ந்தால் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன், அதை கஷ்டமாகவே கருத மாட்டேன்.
0: உன் வார்த்தைகள் மேலும் எனக்கு திருப்தி அளிக்கின்றன. உன்னை கவனமாக அதிகமாக கஷ்டப்படுத்தும் உத்தேசமும் எனக்கு இல்லை. இரண்டொரு கேள்விகள் உன்னிடம் கேட்கப் போகிறேன். அவற்றுக்கு மறுமொழி சொல்லிவிட்டால் போதும், பிறகு.
1: ஐயா, நீங்கள் என்னை கேள்வி கேட்பதற்கு முன்னால் நான் கேட்பதற்கு சில கேள்விகள் இருக்கின்றன.
0: கேளம்மா, தயக்கமில்லாமல் கேள். நான் உன் தந்தையை ஒத்தவன், உன்னை என் மகளாகவே கருதுகிறேன். சில நாளைக்கு முன்பு உன் பெரிய தகப்பனார் சேனாதிபதி பூதி விக்ரம கேசரியை மாதோட்டத்தில் சந்தித்தேன். உன்னை என்னுடைய மகளைப் போல பாவித்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படியே வாக்களித்தேன்.
1: வந்தனம் என் தந்தையே. குழந்தை பிராயத்தில் தகப்பனை இழந்த எனக்கு தந்தையாயிருப்பதாக முன்னொரு தடவை சக்கரவர்த்தி வாக்களித்தார். இப்போது தாங்கள் ஒரு தந்தை தோன்றியிருக்கிறீர்கள். இனி எனக்கு என்ன குறை?
0: நீ என்னிடம் கேட்க விரும்பியதை சீக்கிரம் கேளம்மா. வானம் கருத்து இருள் சூழ்கிறது, மழை வரும் போல தோன்றுகிறது
1: என்றார் அமைச்சர் அனிருத்த பிரம்மராயர். தந்தையே, சாலையோடு பல்லக்கில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த தங்கள் அருமை மகளை இந்த காலாமுகர்களை விட்டு வழிமறித்து இவ்விடம் பலவந்தமாக கொண்டு சேர்க்கும்படி செய்தது தாங்கள்தானா? இந்த அபலை பெண்ணின் கையை தீவர்த்தி பிழம்பில் காட்டி எரிக்கும்படி சொன்னதும் தாங்கள்தானா? இந்த பயங்கரமான மனிதர்கள் அவ்வாறு தங்கள் மீது குற்றம் சாட்டினார்கள், நான் அதை நம்பவில்லை.
0: குழந்தாய், இவர்கள் கூறியது உண்மையே. நான் தான் இவர்களுக்கு அவ்விதம் கட்டளையிட்டேன். அதற்குற்றமாயிருந்தால் அதற்கு பொறுப்பாளி நானே.
1: மூன்று உலகமும் புகழ்பெற்ற சோழ நாட்டு முதன் மந்திரியே, தங்கள் பேச்சு எனக்கு வியப்பளிக்கிறது. குற்றமாயிருந்தால் என்கிறீர்களே? தாங்கள் சகல தர்மசாஸ்திரங்களையும் நீதி சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்தவர், சோழ சாம்ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களையெல்லாம் நடத்தி வைக்கும் பொறுப்பு வாய்ந்தவர். நீதிக்கு மாறாக சக்கரவர்த்தியே காரியம் செய்தாலும் அதை கண்டித்து நியாயமாக நடக்கச் செய்யும் உரிமை வாய்ந்தவர். ஒரு காரியம் குற்றமா இல்லையா என்பது தங்களுக்கு தெரியாவிட்டால் வேறு யாருக்கு தெரியும்? சாலையோடு பிரயாணம் செய்யும் அபலைப்பெண் ஒருத்தியை பலவந்தமாக வழிமறித்து தனியிடத்துக்கு கொண்டு சேர்ப்பதும் அந்த பெண்ணை சித்திரவதை செய்வதாக பயமுறுத்துவதும் குற்றமா இல்லையா என்று தங்களுக்கு தெரியாமல் போனால் வேறு யாரை கேட்டு தெரிந்து கொள்வீர்கள்? சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் வழிப்பிரயாணத்தில் எவ்வித பயமும் கிடையாது என்று கேள்விப்பட்டிருந்தேன். அதிலும் பெண்களை துன்புறுத்தும் துஷ்டர்களுக்கு கடும் தண்டனை உண்டு என்றும் கேள்விப்பட்டிருந்தேன். அது குற்றமா இல்லையா என்றே தங்களுக்கு சந்தேகம் தோன்றியிருப்பது மிக வியப்பான காரியமல்லவா?
2: முதன் மந்திரி அனிருத்தர் திணறிப்போனார். இடையில் குறுக்கிட்டு பேச அவர் இரண்டு தடவை முயன்றும் பயன்படவில்லை. இப்போது அவர் குரலை கடுமைப்படுத்திக் கொண்டு,
0: பெண்ணே, கொஞ்சம் பொறு. உன் பேச்சு திறமை முழுவதையும் கட்டி விடாதே. குற்றமா இல்லையா என்று நான் சந்தேகப்படுவதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை. அது நான் கேட்கும் கேள்விக்கு நீ சொல்லும் விடையை பொறுத்திருக்கிறது. முக்கியமான இராஜாங்க ரகசியம் ஒன்றை அறிந்த பெண் ஒருத்தி நாகைப்பட்டினம் சாலையில் போவதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தும்படி என் மனிதர்களுக்கு கட்டளையிட்டேன். அவர்கள் என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதாக எண்ணிக்கொண்டு செய்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருக்கலாம். இராஜாங்க சதிவேலையில் ஈடுபட்ட பெண்ணுக்கு பதிலாக குடந்தை ஜோதிடரிடம் சோதிடம் கேட்டுவிட்டு திரும்பிய உன்னை கைப்பற்றியிருக்கக்கூடும். மகளே, நீ சொல், குடந்தையிலிருந்து பழையாறைக்கு திரும்புவதுதான் உன் நோக்கமா? சிவிகை தூக்கிகள் தவறாக உன்னை நாகைப்பட்டினம் சாலையில் கொண்டு

0: போனார்களா? ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்த ஒருவனை அந்தரங்கமாக பார்க்கும் நோக்கத்துடன் நீ நாகைப்பட்டினத்துக்கு புறப்படவில்லை? இல்லை என்று நீ சொல்லி நிரூபித்தாயானால் இவர்கள் செய்தது குற்றமாகும். அதில் எனக்கும் பங்கு உண்டுதான். என்ன சொல்லுகிறாய் பெண்ணே? இன்னும் தெளிவாகவே கேட்டு விடுகிறேன். இளவரசன் அருள்மொழிவர்மனை இரகசியமாக சந்திப்பதற்காக நீ நாகைப்பட்டினத்துக்கு புறப்படவில்லையே?
1: இளவரசி இப்போது கதிகலங்கி போனாள். முதன் மந்திரி அனிருத்தரை எரித்து விடலாமா என்று அவளுக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது. ஆனால் ஆத்திரத்தை வெளியில் காட்டுவதில் பயனில்லை என்று உணர்ந்தாள். கள்ளங்கபடம் அறியாதிருந்த அந்த சாது பெண்ணுக்கு அப்போது எங்கிருந்தோ ஆழ்ந்து சிந்திக்கும் சக்தியும் சூழ்ச்சித்திறனும் ஏற்பட்டிருந்தன. ஆகையால் முதன் மந்திரியின் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல், ஐயா, இது என்ன வார்த்தை? இளவரசர் அருள்மொழிவர்மரையா ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்தார் என்று சொல்லுகிறீர்கள்? சக்கரவர்த்தியின் அருமை குமாரரை பற்றி நீர் இவ்விதம் பேசுவது குற்றமல்லவா? சோழகுலத்துக்கு எதிரான சதி அல்லவா? ஆஹா, இதை பற்றி நான் உடனே குந்தவை பிராட்டியிடம் சொல்லியாக வேண்டும் என்றாள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இந்த நெடுங்கதையின் இந்த கட்டத்தில் அனிருத்த பிரம்மராயரின் நிலை யானை பற்றின சில பழமொழிகளை நினைவூட்டுது. திரிபுவன சக்கரவர்த்தி சுந்தர சோழ பராந்தகரின் மகாமான்ய முதன் மந்திரி அனிருத்த பிரம்மாதிராஜர் வருகிறார், பராக் பராக். இந்த கோஷம் யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்கிற பழமொழியைப் போல ஒலிக்குது. சீடனாக இருந்தாலும் நாராயண பட்டாச்சாரியின் சீமந்த புத்திரர் தாங்களே அல்லவான்னு கிண்டலாக கேட்டு தன் ஐயங்களை எழுப்ப தயங்கல்ல ஆழ்வார்க்கடியான். இப்போ வரையிலும் வேறு யாருக்கும் இத்துணை துணிச்சல் இருந்ததில்லை. பல்லக்கில் போய்கிட்டிருந்த தன்னையும் பல்லக்கு தூக்கிகளையும் துணைக்கு வந்த சேடி பெண்ணையும் வழி மறித்து துன்பத்துக்கு உள்ளாக்கினதுக்கு இவர்தான் காரணம்னு கேள்விப்பட்டதும் வானதியின் சீற்றத்தை பார்க்குறோம். என் முன்னால் நிற்பது சோழ சாம்ராஜ்ய மக்களின் பயபக்தி மரியாதைக்குரிய அன்பில் அனிருத்த பிரம்மராயர் தானே. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அல்லவா? கொடும்பாளூர் கோமகள் எப்படி மடக்கினா பாருங்க. இந்த பயங்கரமான மனிதர்கள் தங்கள் மீது குற்றம் சாட்டினார்கள். நான் அதை நம்பவில்லை. தன்முனைப்பு காரணமாக வார்த்தையை விட்டுட்டார். நான் தான் அவ்விதம் கட்டளையிட்டேன். அது குற்றமாயிருந்தால் அதற்கு பொறுப்பாளி நானே. வானதி பிடிச்சுக்கிட்டார். சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ராஜ்யத்திலேயே பெண்களை துன்புறுத்தும் துஷ்டர்களுக்கு கடும் தண்டனை உண்டு என்று கேள்விப்பட்டிருந்தேன். அது குற்றமா இல்லையா என்றே தங்களுக்கு சந்தேகம் தோன்றியிருப்பது மிக வியப்பான காரியம் அல்லவா? திணறிப் போயிட்டார் அனிருத்தர். ஆனைக்கும் அடிசருக்கும். பெண்களின் உடல் அமைப்பு, மென்மையான குணம், கூச்ச சுபாவம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மெல்லியலார் என்கிற தொடர் வழங்கப்படுது. தன்னை காத்துக்கிற வலிமை பலம் இல்லாதவள் அபலை. இதில் ஆ என்கிற முன்னோட்டு எதிர்மறை பொருளை தருது. யானையை பற்றின பழமொழிகள் எல்லாமே யானையைப் போலவே பெரிய தத்துவங்களை உணர்த்துகின்றன. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். ஆனை, இதை ஆ நெய்னு பிரித்தா பசு நெய் என்கிற அர்த்தம் கிடைக்கும். பூனை, இதை பூ நெய் இப்படி பிரித்தா பூவில் ஊறும் நெய், அதாவது தேன் என்கிற பொருள் வரும். ஒருவர் இளமை காலத்திலே பசு நெய்யையும் முதுமையில் தேனையும் சேர்த்துக்கிட்டா நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வாழலாம் என்பதை அறிவுறுத்துகிற உட்பொருளை கொண்டது இந்த பழமொழி. நல்லது, அனிருத்தரின் தற்காப்பு தந்திர பேச்சுக்கு வானதியால் ஈடு கொடுக்க முடியுமா?
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: கேட்போர் இதயங்களுக்கு இது மூட்டும் இசையோடு வான்வழி வான்

நீங்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வெஞ்சார் வந்தார். நம்மோடு இணையவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை தனுஸ்ரீ அவர்கள். சந்திக்கிறார் ரவிச்சந்திரன்.

0: வணக்கம் நேயர்களே, இது கோடை பண்பலையின் போட்டி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று நிலையத்திற்கு சிறப்பு விருந்தினராக நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. வென்றார் வந்தார். நிகழ்ச்சியில் வென்று பண்பலைக்கு இன்று வந்திருப்பவர் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை தனுஸ்ரீ. ஆ, அப்படி தானே உங்கள் பேர் அதானே? ஆமாம்.
1: ஆமாங்கண்ணா.
0: ம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்கண்ணா.
0: நல்லா கேட்குதா அது?
1: ஆ, கேட்குதுங்க.
0: ரொம்ப அழகாக இருக்கீங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன நிகழ்ச்சியில் நீங்கள் போட்டி போட்டிங்க நம்ம கோடை பண்பலையில்?
1: செப்புக செந்தமிழ்.
0: செப்புக செந்தமிழா? உங்களுக்கு தமிழ் பிடிக்குமா?
1: ஆ, பிடிக்கும்ண்ணா.
0: ம், எத்தனை தரம் இந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க?
1: ரெண்டு தரம்ண்ணா.
0: மூணாவது தரம் ஜெயிச்சிட்டிங்களா?
1: ஃபஸ்ட்டு தடவை பேசினேன்னா, ரெண்டாவது தடவை ஜெயிச்சிட்டேண்ணா.
0: அப்படியா? நான் நினைக்கிறேன் பாப்பா குட்டி பிள்ளையா இருக்குது, அதனால் இதை எப்படியாவது ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் இந்த வேலையை செஞ்சிட்டாரு போல். ம், அவர் பேர் என்ன தெரியுமா? உங்களோட பேசினார்ல செப்புக செந்தமிழில், அவர் பேர் தெரியாதா?
1: தெரியாதுண்ணா.
0: அவர் பேர் ஜேபி ரமேஷ்குமார். சொல்லுங்கள்.
1: ஜேபி ரமேஷ்குமார்.
0: ம், சரி. என்ன படிக்கிறீங்க?
1: சிக்ஸ்த்து படிக்கிறேண்ணா.
0: எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: புனித சிசிலியா நடுநிலைப்பள்ளி.
0: புனித சிசிலியா நடுநிலைப்பள்ளியா? அது எங்கே இருக்குது?
1: திண்டுக்கல்ண்ணா.
0: சரி. திண்டுக்கலுக்கு எப்படி, இங்கே வடமதுரையிலேருந்து பஸ்ஸில் கிளம்பி போயிடுவீங்களா?
1: ஆமாங்கண்ணா.
0: நீங்களா போவீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து போவீங்களா?
1: அக்கா கூட போவேண்ணா.
0: ஆ, அப்படியா? அக்கா பேர்
1: பூர்ணினா.
0: பூர்ணியா? அந்த அக்கா தான் கூட்டிகிட்டு போவாங்களா? எத்தனை அக்கா இருக்கு?
1: உதயலட்சுமி, யோகலட்சுமிண்ணா.
0: அதே அப்பா, ஏகப்பட்ட அக்கா இருக்காங்களா? எல்லாம் ஒரே தான் பஸ்ஸில் கிளம்பிடுவீங்களா?
1: ஆமாங்கண்ணா.
0: ம், சரி. ஸ்கூலில் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: ஆர் வைஷ்ணவி,
0: ம்,
1: கவியரசி,
0: ம்,
1: அஸ்மா.
0: அப்படியா? அந்த மூணு ஃப்ரெண்டு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா? இவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா?
1: சொல்லலைண்ணா.
0: என்ன போங்க, நீங்கள் சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கேட்டிருப்பாங்கல்ல, கேட்டுட்ருப்பாங்கல்ல ஸ்கூலில் எல்லாருமே. தனுஸ்ரீ வந்து பாருங்கள், வடமதுரையிலேருந்து வந்திருக்கிற எங்கள் தனுஸ்ரீ கோடை பண்பலையில் இந்த மாதிரி செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் ஜெயிச்சு அங்கே போய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ம், சரி, பரவாயில்ல. இங்கே நீங்கள் பேசுனதெல்லாம் அங்கே போய் போட்டு காட்டலாம்.
1: ம்,
0: சரி. அப்புறம் என்ன பாட்டெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு?
1: முட்டைக்கலைக்கு.
0: ம், அந்த பாட்டு இப்போ முதல்ல நம்ம கேட்கலாம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி, உங்களுக்கு கஷ்டமாகவே இல்லையா அந்த செப்புக சிந்தமிழ்லாம் நான்லாம் கேட்டேன்னு வைங்களேன், எனக்கே ஒரு மாதிரி ப்ரெஷர் கூடிடும், ஒரு மாதிரி வேர்த்து கொட்டிடுறேன், என்ன குண்டக்க மண்டக்க கேள்வியாக கேட்குறாப்புல அப்படின்னு. உங்களுக்கு அப்படியெல்லாம் பயமா இல்லையா?
1: பயம் இல்லைண்ணா.
0: என்ன கேட்டார் உங்கள்கிட்ட அந்த நிகழ்ச்சியில், ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இல்லைண்ணா.
0: இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்லுங்கள். என்ன கேட்டார்? என்ன என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாரா?
1: ஆ, இல்லைண்ணா.
0: ஆ, எங்கே படிக்கிறீங்கன்னு கேட்டாரா? ஆ, அதுவும் மறந்துடுச்சு.
1: எங்கள் அப்பாவோட முன்னே எழுத்து கேட்டாங்கண்ணா.
0: ஓ, அப்படியா? என்ன சொன்னீங்க?
1: என்னுடைய முன்னெழுத்து ஈ என்று கூறலாம் ஐயா அப்படின்னு சொன்னேன்.
0: ஆ, அந்த ஒரு வார்த்தையில் சொல்லாமல் கூறலாம் ஐயா அப்படின்னு லென்த்தாக அடிச்சு விட்ருக்கீங்க. இல்லைன்னா மணி அடிச்சு விட்ருவாங்க.
1: ஆமாங்க.
0: சரி. வீட்டில் அக்காங்க பூரணி சொன்னீங்க, இன்னொரு அக்கா என்ன பேர்?
1: யோகலட்சுமி.
0: யோகலட்சுமி. இன்னொரு அக்கா?
1: உதயலட்சுமிண்ணா.
0: உதயலட்சுமி. சரி. அம்மா அப்பா? அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன?
1: அம்மா பேர் குஷ்புண்ணா.
0: அடே அப்பா. ம், அப்புறம் அப்பா பேர்?
1: ஈஸ்வரமூர்த்திண்ணா.
0: ஈஸ்வரமூர்த்தி. ம், நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க உங்கள் டேடிக்கு, ம், அப்பாவுக்கு. சரி, என்ன செய்கிறாரு அப்பா?
1: அப்பா விவசாயம்ண்ணா.
0: ம், அருமையான தொழில். அம்மா என்ன செய்கிறாங்க?
1: அம்மா வீட்டில் இருக்காங்க.
0: வீட்டில் இருக்காங்க. சரி. இந்த செப்புக சிந்தமிழில் நீ பேசியே ஆகணும் அப்படின்னு சொன்னது, உன்னை மிரட்டினது யார், அப்பாவா அம்மாவா?
1: அப்பாண்ணா.
0: அப்படியா? மிரட்டினாரா இல்லை நல்லா சொன்னாரா?
1: பேசு பேசுன்னு சொன்னாங்க.
0: ம், உனக்கு அது, நீ நிகழ்ச்சி கேட்பியா முதல்ல?
1: ஆ, கேட்பேண்ணா.
0: எப்போவுமே கேட்பியா? எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையும்?
1: ஆ, கேட்பேன்.
0: எப்படியெல்லாம் பிள்ளைங்க பேசுகிறாங்க, இவங்க எப்படியெல்லாம் அவுட் பண்ணுறாங்க, இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தால் தானே அதில் ஜெயிக்க முடியும்.
1: ஆமாண்ணா.
0: ரொம்ப அழகாக பேசுகிறீங்க தனுஸ்ரீ. நீங்கள் கேட்டிங்களா அந்த முதல் பாட்டு? அதை கேட்டுட்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் இங்கே ஒரு பாட்டு பாடி காட்டணும், சரியா?

0: பாட்டு கேட்டு வந்துடலாமா?
1: சரி.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: இது கூடை பண்பலை வானொலி 100.5. நேரம் 2:39. வென்றார் வந்தார் அந்த நிகழ்ச்சியில் குட்டி பாப்பா இங்கே யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையிலிருந்து தனுஸ்ரீ அவங்க தான் வந்திருக்காங்க. என்ன போட்டியில் ஜெயிச்சாங்கன்னா, என்ன போட்டி?
1: செப்புக செந்தமிழ்ண்ணா.
0: செப்புக செந்தமிழில் பார்த்தீங்கன்னா 2வது தரமே ஜெயிச்சு இங்கே சிறப்பு விருந்தினராக வந்துட்டாங்க. எல்லா வீட்டெல்லாம் பற்றியெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: இங்கிலீஷ்ண்ணா.
0: அப்படியா? எதனால்? அது ஏதோ பிடிக்குது இங்கிலீஷ். அது உங்கள் இங்கிலீஷ் டீச்சர் பேர் என்ன?
1: நிர்மலா கிரேசி மிஸ்ண்ணா.
0: அப்படியா? அந்த மிஸ் நல்லா சொல்லித் தருவாங்களா?
1: ஆ, சொல்லித் தருவாங்க.
0: உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குமா?
1: ஆ, பிடிக்கும்ண்ணா.
0: சரி, இந்த பள்ளிக்கூடத்துலலாம் கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி அப்படின்னு ஏதாவது 3 மாதத்துக்கு ஒரு தான் இருந்தால் ஒரு பேப்பரை தூக்கிட்டு வந்துடுவாங்க நம்மகிட்ட. எந்த போட்டியிலெல்லாம் கலந்துக்குவீங்க?
1: ஓவிய போட்டினா.
0: ஆ, வெரி குட். அப்புறம் வேறு?
1: அவ்வளோதானா?
0: ம், அவ்வளோதானா? நல்லா வரைவீங்களா?
1: ஆ, வரைவேன்.
0: பாட்டெல்லாம் நீங்கள் பாடுவீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் பார்த்தீங்களா? எங்கள்கிட்ட மறைக்க பார்க்குறீங்க. அதனால் நாங்கள் உங்களை விட மாட்டோம். ம், பாட்டு பாடுவீங்களா நல்லா?
1: ஆ, பாடுவேண்ணா.
0: என்ன பாட்டு வீட்டில் அடிக்கடி பாடுவீங்க?
1: முட்டை கலக்கினா.
0: அந்த பாட்டா? எங்கே பாடுங்க, நாங்கள் கேட்குறோம்.
1: ஏ மஞ்ச பலூன்னு, ஏ சூப்பர் ஸ்டாலுன்னு, ஏ பாடி ஏன் வாட்டர் மெலன்னு, ஏ பலூன்னு, ஏ சூப்பர் ஸ்டாலுன்னு, ஏ பாடி வாட்டர் மெலன்னு. லைட்டானா கனவில்ல பாரதியே, லைட்டானா யோசிக்கிற உன பத்தி.
0: ம், எதுக்கு அந்த பாட்டு அவ்வளோ பிடிக்குது? அந்த தாளம்லாம் நல்லா இருக்கா?
1: ஆமாங்க.
0: ம், சரி, நீங்கள் நல்லா படித்து நல்லா பெரிய பிள்ளையாகி உங்கள் டீச்சர் மாதிரி நல்லா பெருசாக, அம்மா மாதிரி பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் என்ன

0: மாதிரி வேலைக்கு போகலான்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: ஐஏஎஸ்னா
0: அப்படியா? எதுக்கு இந்த ஐஏஎஸ், அது ரொம்ப கஷ்டம்னு வேற சொல்றாங்க எல்லாரும் ஊருக்குள்ள. ஈஸியாக தான் இருக்கா? டெய்லி படிக்கணும், நிறையா புத்தகம் படிக்கணும், வீடு நிறையா மூட்டை மூட்டையாக புத்தகத்தெல்லாம் அடிக்க வச்சு படிச்சுட்டு இருக்காங்க அந்த படிப்புக்கு. சரி, எதுக்கு அதை படிக்கணும் அதை சொல்லுங்க. அந்த படித்து என்ன போறீங்க, என்ன செய்யணும்?
1: நான் வந்து போய் சொல்கிறவங்களே பிடிச்சி வச்சிருவேண்ணா.
0: பிடிச்சி வச்சிருவீங்க, வெளியில் விடுறதெல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து நம்ம ஐபிஎஸ். சரி பரவாயில்ல, இது ஐஏஎஸும் படித்தும் பிடிச்சி வைக்கலாம் உள்ளுக்குள்ளே. நல்ல படிப்பு தான், ஆனால் நீங்கள் நிறையா படிக்கணும், நல்லா படிக்கணும்.
1: ஆ சரிங்கண்ணா.
0: ஸ்கூல்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல?
1: ஆமாங்கண்ணா.
0: அதே மாதிரி ஊர்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அந்த வட மதுரையில்?
1: ஆமாங்க.
0: எந்த தெருவில் இருக்கீங்க நீங்க?
1: சித்தூர்ண்ணா.
0: சித்தூரா? அங்க இப்பதான் கோயில் திருவிழாலாம் முடிஞ்சு அப்பதானே?
1: ஆமாங்கண்ணா.
0: நான் வந்திருந்தேன், என்ன நீங்க பார்க்கலாம்,
1: நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு
0: வரவா? சரி, ஊர்ல யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
1: எனக்கு யானசேகர், பவானி, மீரா.
0: ஓ, இவங்கெல்லாம் ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி, நீங்கள் இந்த செப்புகாசந்தமிழ் கேட்டீங்க, அந்த நிகழ்ச்சியில் ஜெயிச்சிட்டிங்க. நீங்கள் நம்ம கொடைக்கானல் எஃப்எம்மில் வேறு என்னென்ன ப்ரோக்ராம்லாம் கேட்பீங்க?
1: வானவில் நிகழ்ச்சினா.
0: ஓ, அவ்வளோ பெரிய நிகழ்ச்சியெல்லாம் கேட்பீங்களா? ஆ சரி. அப்புறம்
1: காலையில் திருக்குறள் சொல்லுவாங்களே?
0: ஆமாம், திருக்குறள் சொல்லுவாங்க. அது கேட்பீங்க.
1: அப்புறம் அளவுதானா?
0: திருக்குறள் ராத்திரி 8 மணிக்கு இந்த அக்காங்கள்லாம் வந்து உங்களோட விளையாடுவாங்கல்ல?
1: ஆமாங்கண்ணா.
0: இளமை பேசுகிறது அப்படின்னு சொல்லி அதில் எல்லாம் விளையாண்டது இல்லையா?
1: விளையாண்டது இல்லைண்ணா.
0: இனிமே விளையாடணும் சரியா?
1: ஆ சரிங்க.
0: போயிட்டு இனிமேல் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியை கேட்டிங்கன்னா அதில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன தகவல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி உங்களோட ஜாலியாக விளையாடுவாங்க 8 மணியிலேருந்து 9 மணி வரைக்கும்.
1: ஆ சரிங்கண்ணா.
0: அப்புறம் வானவில் வேற கேட்குறேன்னு வேற சொன்னீங்களா? பயமாக தான் இருக்குது எனக்கு. மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, இப்போ நம்ம இன்னொன்று என்ன செய்யணும்னா இன்னொரு பாட்டு கேட்டுருவோம். அதுக்குள்ளே உங்கள்கிட்ட என்ன கேட்குறதுன்னு நானும் யோசிச்சுக்கிறேன். இன்னொரு பாட்டு கேட்கலாமா?
1: ஆ கேட்கலாம்.
0: என்ன பாட்டு கேட்கலாம்?
1: வெண்ணிலவு சாரலேருந்து அமரன்.
0: அமரன்லேருந்து வெண்ணிலவு சாரலா? இல்லை, வெண்ணிலவு சாரலேருந்து அமரனா?
1: அமரன்லேருந்து வெண்ணிலவு சார்.
0: இப்போ பாருங்க.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் தான். ஏன்னா தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டு சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
7: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
8: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
7: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
8: சேகோலி இல்லை,
7: சேதாரம் 3% மட்டுமே.
8: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
7: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகை.
9: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
10: தொடர்புக்கு 9524936156.
11: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
12: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
11: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
13: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: நேரம் 2:50. இது கோடை பண்பலை வானொலி 100.5. நம்ம வானொலியில் இருக்கிற நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரியான சிறப்பு நிகழ்ச்சிகளில் போட்டி நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்று நம்ம நிலையத்துக்கு நாம் சிறப்பு விருந்தினராக நம்ம அவங்கள அழைச்சி பேசுவோம். அந்த நிகழ்ச்சியினுடைய பேர் தான் வென்றார் வந்தார். அப்படி வென்று இன்றைக்கி வந்திருக்கிறவங்க திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில். நான் அந்த சித்தூரையும் சேர்த்து சொல்லணுமா? அப்படின்னா தான் தெரியுமா?
6: ஆமாங்கண்ணா.
5: அப்போ வடமதுரை சித்தூர்லேருந்து தனுஸ்ரீ, அவங்க அப்பா வந்து ஈஸ்வரமூர்த்தி.

0: அம்மா வந்து குஷ்பு. கரெக்டாக சரியாக சொல்லியாச்சா?
1: ம்,
0: சரி. ஸ்கூலில் எல்லாம் போவீங்களா? என்ன விளையாடுவீங்க? என்ன விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: சாப்புத்திரினா.
0: சாட்புத்திரியா? அப்போ ஊரில் ஊரில் விளையாடும் போது என்ன விளையாடுவீங்க?
1: ஊர்லனா மரந்தொட்டு விளையாடுவேண்ணா.
0: மரம் தொட்டா? இப்படி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிருவாங்களே, ஒரு குச்சி எரிஞ்சிட்டு, அந்த விளையாட்டா?
1: இல்லைண்ணா.
0: ஆ, அப்புறம் எனக்கு தான் தெரியாமல் போச்சு.
1: ஒரு மரம் சொல்லுவாங்கன்னா அதை தொடணும்ண்ணா, அதை பிடிச்சிட்டா அதை அவுட்டுண்ணா.
0: ஓ, பரவாயில்லையே, இது நல்ல விளையாட்டாக இருக்கே. சரி, அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு போகிறது, விளையாடுறது, இந்த மாதிரியான நேரங்கள்லாம் போக வேறு எங்கே போவீங்க? வேறு என்ன உங்களுக்கு பிடிக்கும்?
1: எல்லாமே பிடிக்கும்ண்ணா.
0: ம், இல்லை எங்கே ஏதாவது போய் படிப்பீங்களா?
1: நூலகம்ண்ணா.
0: நூலகத்துக்கு போய் படிப்பீங்களா? யார் உங்களை முத முதல்ல நூலகத்துக்கு கூட்டிகிட்டு போனது?
1: கூட்டிட்டு போகலன்னா வீட்டிலே புக்கு இருக்குண்ணா, அதிலே படிப்பேண்ணா.
0: ஓ, அப்படியா? நல்ல விஷயமா. என்னென்ன புக்கெலாம் படிப்பீங்க வீட்டில்?
1: கதை.
0: ம்,
1: கவிதை.
0: ம், ம், கவிதையெல்லாம் படிப்பீங்களா? ம், சரி.
1: காமராசர் கவிதை.
0: ம்,
1: அவ்வளோதான்.
0: ம், இந்த ஒரு கதை சொல்லுங்களேன், நீங்கள் படித்த புத்தகத்துலேருந்து ஏதாவது ஒரு கதை.
1: ஒரு பாட்டி இருப்பாங்கன்னா, அந்த பாட்டி வந்து பக்ரீத் பண்டிகை அப்போ ஒரு ஏதாச்சும் ஒன்று செலவுக்கு வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்கண்ணா.
0: யாருக்கு?
1: அந்த பையனுக்குண்ணா.
0: அவங்க பேரனுக்கா?
1: ஆமாங்கண்ணா.
0: காசு கொடுப்பாங்களா?
1: ஆமாங்க.
0: பக்ரீத்துக்கு ஏதாவது வாங்கிக்க அப்படின்னு. சரி,
1: அதுக்கு ஒரு தோசைக்கல் வாங்கிட்டு தருவாங்கண்ணா.
0: யார்? அந்த பேரனா?
1: ஆமாண்ணா.
0: எதுக்கு?
1: சுற்று சுடும்னா. அதனால் அவங்க பாட்டிக்காக கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறம்.
0: ஓ, அதாவது வந்து பக்ரீத்துக்கு பேரனுக்கு வந்து பாட்டி செலவுக்கு காசு கொடுக்குறாங்க, ஆனால் பாட்டி சமைக்கும்போது கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறதுனால அவர் தோசை கல் வாங்கிட்டு வந்து பாட்டி கொடுப்பாரா?
1: ஆமாங்கண்ணா.
0: இந்த கதை என்ன சொல்லுது? இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது?
1: பாசம்ண்ணா.
0: யாருக்கு? யார் மேலே?
1: பாட்டி மேலே பாசம்ண்ணா.
0: ம், பாட்டி மேலே பேரனுக்கு பாசம், பாட்டிக்கு பேரன் மேலே பாசம், ஆனால் அதை விட பேரனுக்கு பாட்டி மேலே ரொம்ப பாசம். ம், சரி. ரொம்ப நல்ல அருமையான கதை சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு கை தட்டிடலாம். அப்புறம் இந்த அக்காங்கள்லாம் எங்கெங்கே படிக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லலை. எல்லாருமே ஒரே ஸ்கூலில் படிக்கிறீங்களா, வேறு வேறு ஸ்கூலில் படிக்கிறீங்களா?
1: வேறு வேறு ஸ்கூல்ண்ணா.
0: பூரணி அக்கா?
1: ரெண்டு பேரும் இங்கேண்ணா, ரெண்டு பேரும் அங்கேண்ணா.
0: இங்கேண்ணா இங்கே?
1: திண்டுக்கல்ண்ணா.
0: திண்டுக்கல்ல? இங்கே
1: திண்டுக்கல்ல புனித செலிசி.
0: இல்லை, நான் இல்லை, நான் இப்படி கேட்குறேன், பூரணி அக்கா எங்கே படிக்கிறாங்க?
1: எங்கள் ஸ்கூலில் தான்.
0: உங்கள் ஸ்கூல்னா புனித
1: செசிலியா நடுநிலை,
0: அந்த பள்ளிக்கூடத்தில். சரி, யோகலட்சுமி அக்கா?
1: யோகலட்சுமி உதயலட்சுமி ஒரு ஸ்கூல்ண்ணா.
0: வேறு ஸ்கூலில்? அவங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க?
1: ஜோசப் ஸ்கூல்ண்ணா.
0: ஜோசப் ஸ்கூல், வெரி குட். சரி, நல்லா. இன்னொரு பாட்டு நீங்கள் பாடலாமா நிகழ்ச்சியில்? இல்லை, நீங்கள் பாடுறதுக்கு, கேட்குறதுக்கு இல்லை. இன்னொரு பாட்டு நீங்கள் பாடிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் கேட்குற பாட்டு ஒன்று கொடுத்துடலாம்.
1: ஆ, சரிங்கண்ணா.
0: என்ன பாட்டு பாடலாம்? இந்த சொல்லுங்கள்,
1: வெண்ணிலவு சாரல் நீ.
0: ம், பாடுங்க.
1: வெண்ணிலவு சாரல் நீ, வீசம் குளி சாரல் நீ, நெஞ்சு.
0: அவ்வளோதான் வருது, முழுசாக வரமாட்டேங்குது. சரி, பரவாயில்ல. நீங்கள் நம்ம கோடை பண்பலையில் இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்கள, உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குது?
1: சந்தோஷமாக இருக்குண்ணா.
0: ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லுவீங்களா?
1: ஆ, சொல்லுவேன்.
0: அவங்களும் தமிழில் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்கணும் இல்லையா?
1: ஆமாங்கண்ணா.
0: அவங்களும் ஜெயிக்கணும் இல்லையா?
1: ஆமாங்கண்ணா.
0: சரி, தனுஸ்ரீ, இப்போ நம்ம கோடை பண்பலைக்கு நீங்கள் வந்தீங்க, எனக்கு சாக்லேட்லாம் கொடுத்தீங்க, வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: வேறு அவ்வளோதானா?
0: ஆ, அவ்வளோதானா? நம்ம எஃப்எம்க்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்ல, ஒரு நன்றி சொல்லலாம், ஒரு வணக்கம் சொல்லலாம், ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள்.
1: உதவியெல்லாம் வாழ்த்துக்கள்ண்ணா.
0: பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க. ஆமாம், உதய விழா வரப்போகுது, நீங்கள் எல்லாம் அங்கே வரீங்க. எங்கே உதய விழா நடக்குதோ அங்கே வர்றீங்க. இது வரைக்கும் உங்களோட நிகழ்ச்சியில் பேசுனதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்ண்ணா.
0: என்ன பாட்டு கேட்கலாம் இப்போது?
1: இப்போ வந்து தளபதியிலேருந்து காட்டுக்குயிர்.
0: காட்டுக்குயில் மனசுக்குள்ளே.
1: ஆமாண்ணா.
0: டுன் தட தட தட தட டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு ட

இதுவரை கேட்டு ரசித்தும் வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் திண்டுக்கல் வடமதுரை தனுஸ்ரீ அவர்கள். சந்தித்தார் அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன். தொடர்ச்சியாக நம் கோடி பண்பலை 100.5 மேலூர் கே கோகிலா அவர்களின் பொழிப்புரையோடு வளம் வரவிருக்கிறது உயிரெழுத்து. முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

ரவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தவேக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தவேக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 421 ரன் எடுத்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கதம் மற்றும் நவீன் சிவக்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் அனைவரும் ஒருங்கிணைந்து பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி

இளந்தமிழின் தித்திப்பை இவ்வுலகம் முழுக்க இசையோடு இணைத்து காற்றோடு கரம் கோர்த்து எடுத்து செல்ல இம் கவிமாந்தர்கள் வருகிறார்கள். இசையும் தமிழும் இணையும் இந்த உலகம் இசையுலகம், அதுவே உயிரெழுத்து. காத்திருக்கிறார்கள் நம் இசை மாந்தர்கள். வார்த்தைகள் கைகோர்த்து வரிகளானால் அது உயிருண்டு உழவிடும். உயிருண்ட வரிகளுக்கு உடல் கொடுக்கும் மொழியுண்டு, அதுவே இசை. இசை திரியும் திசையெல்லாம் பசி போல் ஒட்டி கொள்ளுமே இதங்களெல்லாம் இதயத்தோடு. காற்றலையில் இந்த காற்றலை தூதுவி கொண்டு வந்த தூது மேலூர் மதுரை மாவட்டம் கே கோகிலா அவர்களிடமிருந்து. நமது கோடை பண்பலை 100.5 2007 உதய விழாவை முன்னிட்டு வெற்றியின் கொண்டாட்டம் என்ற தலைப்பில் தனது வாழ்த்துக்களை மழையாக பொழிந்துள்ளார். முதல் பாடலாக 1999 வெளியான படையப்பா என்ற திரைப்படத்தில் இருந்து வரவிருக்கிறது வைரமுத்து அவர்களின் வரிகளில். பாலக்காடு ஸ்ரீராம் அவர்களின் குரலில், ஏ ஆர் ரகுமான் அவர்களின் இசையில். கே கோகிலா அவர்களின் வாழ்த்து பாடல் வானொலியில் வான்வழியே ஒலிக்க உள்ளது. காற்றலையில் அவர் அனுப்பிய தூது. வெற்றி பெற கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் ஒழுக்கமும் அவசியம் என்பதை இந்த பாடல் உணர்த்துகின்றது. பாடலின் பொருளை மையில்

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ்.

0: எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
1: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
0: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
1: சேகோலி இல்லை,
0: சேதாரம் 3% மட்டுமே.
1: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
0: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் & கோ தங்க நகை மாளிகை.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
5: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
8: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம விருதுநகர்லேருந்து ஒரு நேயர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சரி, இந்த மாதிரி வெளியில் எல்லாரும் எங்கே போனாலும் நிறைய பேர் பேசிக்கிறது கொலாஜன் எடுத்துக்கணும், கொலாஜன் வந்து எதில் கிடைக்கும், கொலாஜன் மாத்திரை எடுத்துக்கிட்டா முட்டி வலி சரியாயிரும், ஸ்கின்னெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க சார். அதை பற்றி ஒன்று பேசுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ கொலாஜனுங்கிறது நார்மலாக வந்து ஒரு ப்ரோட்டீன் வகை தான் வச்சுங்க, ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் தான் கொலாஜன் அந்த டைப்பு. அது வந்து ஒரு ஒரு பில்டிங் மெட்டீரியல் மாதிரி வச்சுங்க. ஒரு அதை வந்து நம்ம என்னென்னா ஒரு அந்த பில்டிங்க்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கறது தான் அந்த கொலாஜினோட வேலை. அந்த கொலாஜின் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா வெறும் போன்லையும் கார்ட்லேஜ், அந்த போனோட கார்ட்லேஜ்லேயும் இருக்கான்னு கேட்டால் அதில் மட்டும் இல்லை, ஸ்கின்ல இருக்குது, இந்த நரம்பில் இருக்குது, அது வந்து நிறையா லிகமெண்ட்டில் இருக்குது, தசையில் இருக்குது, ரத்த குழாயில் இருக்குது, ஏன் நம்ம கண்ணோட கருவிலியில் கூட இருக்குது இந்த இது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கொலாஜின் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான். அதில் ஒன்றொன்றுக்கும் ஒரு ஒரு ஒர்க் இருக்குது அதில். ஸோ மெயினாக வந்து இப்போ எலும்பு சம்மந்தப்பட்டது எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து அந்த கொலாஜின் வந்து கொஞ்சம் நம்மளோட போனை ஃப்ளெக்சிபிலிட்டியாக கொஞ்சம் வச்சுக்கும், அதாவது லைட்டான மைக்ரோ மூமெண்ட்ஸ் உள்ளே நடக்கும், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் நல்லா வச்சுக்கும், அதை டஃப்பாகவும் வச்சுக்கும் போனை. அந்த கொலாஜின்ங்கிற ஒரு இது ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுங்க, ஒரு அந்த நம்மளோட கற்பனைக்கு வரணும்னா. ஸோ அதே மாதிரி வந்து போன் வந்து நிறையா அந்த கால்சியம்மு அந்த நிறையா கால்சியம்னால ஆயிருக்கு, அதோட சேர்த்து கொலாஜின்ங்கிற ஒரு காம்பனண்ட்னாலையும் ஆயிருக்கு. கொலாஜின் இல்லை அப்படின்னா எலும்பு பார்த்திங்கன்னா ஃப்ரெஜைல் ஆயிரும், அதாவது ஈஸியாக நம்ம எங்கேயாவது போய் நிற்கணும்னாலே அது உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரியான இது இருக்கும். அதே மாதிரி அந்த மூட்டுக்கான கார்ட்லேஜ் ஒரு லேயர் இருக்கும் 2 mm, அதுக்கான ஸ்ட்ரென்த்துமே மெயின் ஃப்ரேம் ஒர்க்கே எங்கேருந்து கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே அந்த கொலாஜின் மூலிமா தான் ஸ்ட்ரென்த் அதுக்கு வருது. அது வந்து நம்ம ஷாக் அந்த மூமெண்ட் இருக்க ஷாக் ஜாயிண்ட் குதிக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் மைக்ரோ ஷாக்ஸ் எல்லாமே அது கொஞ்சம் வாங்கிக்கும். அதே மாதிரி நரம்பு, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்க நரம்பு, தசை, அதே மாதிரி ஜவ்வு, இந்த மாதிரி இதுலேயும் இருக்குது. ஏஜ் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கொலாஜின் வந்து கம்மியாகும், அதனால தான் அந்த தோலில் சுருக்கம் உழுவுறது, அந்த ஏஜிங் ப்ராசஸ் நமக்கு நடக்கிற ரீசன் வந்து கொலாஜின் கம்மியாகும். அந்த மாதிரி அந்த ஹீலிங் ப்ராசஸ் எல்லாமே ஸ்லோ ஆகும், ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இந்த மாதிரி இதாகும். நிறையா நியூட்ரிஷன் கொலாஜின் உருவாகிறதுக்கு நிறையா வெறும் கொலாஜின் அப்படியே எடுத்தால் இதாகுமான்னு கேட்டால் அது இல்லாமல் என்ன ப்ரோட்டீன் நிறையா எடுக்கலாம், இந்த விட்டமின்ஸ் சி, ஜிங்கு, காப்பர், அயன் இதெல்லாம் நம்ம சேர்ந்து எடுக்கும்போது அந்த கொலாஜின்ங்கிற ஒரு உற்பத்தி வந்து அதிகமாகும். சாப்பாட்டில் என்னென்னலாம் கொலாஜின் விஷயங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா மெயினாக முட்டையில் இருக்குது, மீனில் இருக்குது, சிக்கனில் இருக்குது, பால் வகைகளில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடியது ஆரஞ்சு, லெமன்னு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லையும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கொய்யாப்பழம், ஸோ அந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு, அந்த நிறையா விதை சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கொலாஜின் ஃபார்மேஷனுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இதோடது. ஸோ டெஃபினட்டாக ஏஜ் ப்ராசஸ் ஆக ஆக அது இதாக தான் செய்யும். கொலாஜின் சப்ளிமெண்ட்ஸ் ஏஜ் ஆகிறவங்க எடுத்துக்கலாமான்னா தாராளமாக எடுத்துக்கலாம், இதனால் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. அன்டில் உங்களுக்கு ஏதாவது கிட்னி ப்ராப்ளமோ லிவர் ப்ராப்ளமோ இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அது வந்து உங்கள் மருத்துவரை கேட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்.
9: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம்

0: மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: அடுத்ததாக 1992 வெளியான அண்ணாமலை என்ற படத்தில் இருந்து வரவிருக்கிறது எஸ்பிபி அவர்களின் குரலில், வைரமுத்து அவர்களின் வரிகளில், தேவா அவர்களின் இசையில். மேலூரிலிருந்து வான்வழி கிடைத்த கோகிலா அவர்களின் தூது அந்த பாடலின் பொருளை உரைக்கிறது. வெற்றி பெற வேண்டுமானால் முயற்சியை கைவிடாமல் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்த்துகிறது. ஈதோ காற்றலையில் வலம் வருகிறது அந்த பாடல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
6: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை,
5: அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.

தொடர்ச்சியாக வைரமுத்து அவர்கள் உயிர் கொடுத்த வரிகளுக்கு உடல் கொடுத்த தேவா அவர்களின் இசையில் 1997 அருணாச்சலம் என்ற படத்தில் வெளியான பாடல் மலேசியா வாசுதேவன் அவர்களின் குரலில். மதுரை மாவட்டத்திலிருந்து கோகிலா அவர்கள் தெஞ்சலில் இட்ட தூது வெற்றி பெற வேண்டுமானால் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் முன்னேற வேண்டும் என்ற அந்த பாடலின் பொருளை ஏந்தி வந்து கொடுத்தது.

அடுத்ததாக 2004 கில்லி என்ற படத்தில் வெளியான கபிலன் அவர்களின் வரிகளில் சிங்கர் சுக்மிந்தர் சிங், மாணிக்க விநாயகம் ஆகியோரின் குரலில் வித்யாசாகர் அவர்களின் இசையுடத்தி தயாரான அந்த பாடல் இசை உலகில் உலாவரும் முன் காற்றின் கரம் கொடுத்த அந்த தூது. இது வருகிறது கோகில் அவர்களின் தூது. வெற்றி பெற இலக்கை நோக்கி விடாமுயற்சியுடன் செயல்பட ஊக்கம் அளிக்கின்றது இந்த பாடல். என்கிறார் அவர், கேட்டு ரசிக்கலாம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
5: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: வெற்றி பெற வேண்டுமானால் வாழ்க்கையில் உள்ள சவால்களை எதிர்கொண்டுதான் வெற்றி பெற வேண்டும் என்கிறார் கோகிலா அவர்கள். நேயர்களை நீங்கள் இணைந்திருப்பது கொடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து. நேரம் 3:34. இரண்டாயிரத்தி 2013 வாலி அவர்களின் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர், ஹிப்ஹாப் தமிழா ஆதி, யோயோ ஹனி சிங் ஆகியோரது குரலில் எதிர்நீச்சல் என்ற படத்தில் இருந்து அனிருத் அவர்களின் இசையுடுத்தி வலம் வருகிறது இதோ இந்த பாடல்.

0: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
1: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
0: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
1: சேகோலி இல்லை,
0: சேதாரம் 3% மட்டுமே.
1: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
0: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா மாணிக்கம் & கோ தங்க நகை மாளிகை.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:00
6: தங்கள் அன்புடன்.
5: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
6: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
5: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
6: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
5: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
6: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
5: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
6: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.

0: வெள்ளாத்தி,
1: கண்டல் காடுகள் என்றழைக்கப்படும் அலையாத்தி காடுகள்
0: அல்லது
1: பனிப்பெண்
0: அல்லது
1: அடிமை.
0: வெள்ளாத்தி
1: பனிப்பெண்.

நீங்கள் இணைந்திருப்பது கோடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து. இசையின் விசையில் இதயம் துடிக்கும் இந்த நேரம் 3:44. தொடர்ச்சியாக 2017 வெளியான மெர்சல் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள விவேக் அவர்களின் வரிகளில் ஏ.ஆர். ரகுமான் அவர்களின் இசையுடுத்திய அந்த பாடல் கைலாஷ்கர், சத்யபிரகாஷ், தீபாங்லு ஆகியோரது குரலில் காற்றோடு இணைகிறது. வெற்றி பெற்ற மக்களின் தன்னம்பிக்கை மற்றும் பெருமை உணர்வை வெளிப்படுத்துகின்றது இந்த பாடல். வாருங்கள் கேட்டு ரசிப்போம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: இரண்டாயிரத்தி பதினாறில்

தீபாவளி படத்தில் வெளியான பாடல் அருண் ராஜா காமராஜ் அவர்களின் வரிகளிலும் குரலிலும் சந்தோஷ் நாராயணன் அவர்களின் இசையுடத்தி வளம் வருகிறது. அந்த பாடலை விளக்குகிறார் கோகிலா அவர்கள். வெற்றி பெற உறுதியுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கை கொண்டு போராடிட வேண்டும் என்பதாக வருகிறதாம் அந்த பாடல். வாருங்கள், நாமும் கேட்டு ரசிக்கலாம்.

தொடர்வது கே கோகிலா அவர்களின் பழிப்புரையோடு கோணி பண்பலை 100.5 உயிரெழுத்து. வெற்றி பெற அந்திக்கு எதிர் அநீதிக்கு எதிராக துணிவுடன் நிற்க வேண்டும் என்பதை கூறுகின்றது இந்த பாடல். 2013 கங்கை அமரன் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா, ஜி வி பிரகாஷ், டி இமான், விஜய் ஆண்டனி, எஸ் எஸ் தமன் ஆகியோரது குரலில் வெளியான பிரியாணி என்ற படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கிறது.

இருடுத்திய வரிகளுக்கு இசையென்றோ உடலாகிறது. எழுத்திற்கு வந்த இந்த உயிர்தான் பெரும்பான்மையான மாந்தர்களை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்கிறது. இதமான இளந்தமிழும் இதயத்தை குத்தாட்டம் போட வைக்கும் இசைப்புயலும் இணைந்த கே கோகிலாமேலூர் மதுரை மாவட்டம் அவர்களின் பொழிப்புரையோடு வந்த உயிரெழுத்து நிறைவிற்கு வருகிறது. உடன் இணைந்திருந்த நான் உங்கள் செல்ல மகள் சிவசக்தி. அடுத்ததாக தொடரவிருக்கிறது திக்குமுக்கு வண்ணத்துரிகை. முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமலா. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் அனைவரும் ஒருங்கிணைந்து பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தாவேக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்கான ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின்

3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. கல்லையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கதம் மற்றும் நவீன் சிவகுமார் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 100.5
1: அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
8: கொடைப்பண்மலை 100.5 திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. நீங்கள் வரவேண்டிய இலக்கங்கள். பொது நேயர்கள் 24, 24, 26, 29 3, 3, 3. மகளிர் 24, 24, 29. அறிமுக நேயர் 24, 24, 24. முன் இணைப்பிற்கு சுழியம் 4, 5, 4, 2. வாருங்கள் நெஞ்சங்களே, விளையாடி மகிழ்வோம்.

0: என்ன
1: தம்பி இந்த பக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம்
0: என்ன அப்படி கேட்டுட்டீங்க?
1: இல்ல தம்பி இங்க வரணும் தான், இவ்வளவு நாள் வராம போயிட்டியே அப்படிங்கிற வருத்தத்துல கேக்கு.
0: இல்ல இது வருத்தம் மாதிரி தெரியல, இதோ வன்மத்துல.
1: என்ன தம்பி, நீ நம்ம கள்ளிப்பட்டிக்கார தம்பி, நான் இங்க பக்கத்துல பெரியவளத்துல இருக்கேன், எப்படி நான் எப்படி உண்மையில அன்பு இல்லாம எப்படி இருப்பேன்?
0: சரி இப்படி சொல்றீங்க, ஆனா எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்றது.
1: சரி பரவாயில்ல,
0: என்ன சொல்லுங்க.
1: இருந்தாலும் அண்ணனை பார்க்க வந்திருப்ப, ஏதாவது காரணம் ஏதாவது இருக்கலாம். என்ன காரணம்னு சொன்னேன்னா, அப்படியே நம்ம திக்குமுக்குள்ள அப்படியே போயிடலாம்.
0: இல்லைன்னா இதை சொன்னா நீங்க என்ன நினைச்சுக்குவீங்கன்னு தெரியல. இருந்தாலும் யாருக்கும் தெரியாம உங்ககிட்ட மட்டும் ரகசியமா சொல்றேன். சரி, கல்யாணம் முடிச்சுக்கலாம்
1: அப்படின்னு
0: தெரிஞ்சிடும். சரி, இதோ எல்லாரும் சொல்றாங்களே, வருத்தப்படுறாங்களே, நம்ம மேல அக்கறைப்படுறாங்களே சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணனா.
1: சரி
0: சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் இடைவெளி இருக்கும் இல்லையா? அந்த 10 நாள்க்குள்ள பல சம்பவங்கள் நடக்கிறத பாத்துட்டு நம்மளுக்கே மனசு மாறுது. சரி, அடுத்த முறையாவது என்ன பண்ணலாம்?
1: இந்த கல்யாணம் பண்ணலாமா
0: வேணாமான்னு?
1: வேணாமா?
0: ஆமாண்ண,
1: ஒண்ணும் இல்ல, கல்யாணம் பண்றதுங்கிறது அந்த வீட்டுல கட்டாயப்படுத்தத்தையும் செய்வாங்க.
0: சரிங்க,
1: ஏன்னா எப்படியாவது நம்மளை எங்கிட்ட கொண்டு போய் மாட்டி விடணும்.

0: அப்படின்றதுக்காக அதை அவங்க கடமை, அதை அவங்க செய்வாங்க. ஆனால் நம்ம அதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக இப்போ ஏதாவது குடும்பத்தில் நடக்கிற சம்பவம் ஏதாவது ஒன்று நான் சொல்கிறேன்,
1: சரிண்ணா,
0: அந்த இடத்துல நீ இருந்தால் என்ன செய்வ அப்படின்னு நீ சொன்னேன்னா அதை வச்சு நீ தயாராகிட்டியா?
1: இல்லை, ஏற்கனவே பல பேர் தாக்குறாங்க, வளைச்சு வளைச்சு நாலு திசை இல்லை எட்டு திசையில் தாக்குறாங்க, இதில் நீங்கள் திசைக்கு வரீங்க?
0: இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, இது வேற ஒரு வீட்டில் நடக்கிறது, அந்த இடத்துல நீ இருந்தால் என்ன செய்வ?
1: ஓ சரி,
0: அப்படின்னு மட்டும் சொன்னா போதும்.
1: சரிங்க, இப்ப கேருங்க, பாஸ் ஆகுறனும் ஃபெயில் ஆகுறனும் எதா இருந்தாலும் நல்ல விஷயத்த சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க.
0: உறுதியா? என்ன, அண்ணனுடைய ஆசீர்வாதம் இல்லாம இருக்காது, ஏன்னு கேளு. நாங்க பெற்ற துன்பம்
1: தான்
0: இல்ல, இன்பம் வந்து பெருகை பையாகும்.
1: சரிங்கண்ணா,
0: ஒரு வீடு, அந்த வீட்டுல ஒய்ப் என்ன செய்யறாங்க, மொபைல பாத்துக்கிட்டே வந்து ஏதோ டம்ளரையோ ஏதோ தட்டி விட்டுறாங்கன்னு வச்சுக்க, ஏதோ ஒண்ணு கொட்டிருச்சு.
1: சரிங்கண்ணா,
0: கொட்டணும்னா வீட்டுக்காரர் வந்து பாக்குறாரு, அவருக்கு உடனே கோவம், இப்படித்தான் நீ வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு எதையாவது கொட்டி விட்டுக்கிட்டு தட்டி விட்டுக்கிட்டு இப்படியே இருக்க, இருக்கிற பொருள்லாம் அப்படி வீணாகிக்கிட்டு இருக்க, இந்த பாரு எனக்கு ரொம்ப கோபமாயிருச்சு, நான் வெளியில் போகிறேன், வெளியில் போயிட்டு திரும்பி வரும்போது எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி வைக்கிறேன், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வெளியில் போயிடுறாரு.
1: சரிங்கண்ணா,
0: போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறாரு.
1: இது யார் அனுபவம்?
0: இல்லை இல்லை, உதாரணம், ஒரு வீட்டில் நடக்கும்,
1: வீட்டில் நடக்கும்.
0: ஏன்னா உனக்கு தானே அதை இப்படிலாம் நான் யோசித்து தம்பிக்காக ரெடி பண்ணி இப்போ திருப்பி வந்து பார்க்குறாரு.
1: சரிண்ணா,
0: அந்த கொட்டினது இருக்குல்ல, அங்கனக்குள்ளேயே இருக்கு, அந்த கீழே விழுந்த பாத்திரம் இருக்குவார், அது எப்படி குப்பரை கிடந்துச்சோ அதே மாதிரி குப்பரவே கிடக்கு, பக்கத்தில் அந்த ஒய்ப்பு உட்காந்துருக்கு. என்னம்மா நான் சொல்லிட்டு போயிட்டு திருப்பி வந்து பார்க்குறேன், அப்படியே இருக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஒய்ப் என்ன சொல்லுது, இல்லை நான் வெளியில் போயிட்டு வருவேன், சுத்தமாக தொடச்சி வைக்கணும், இல்லை அப்படின்னு இழுத்து நிறுத்திட்டு போயிட்டீங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் உட்காந்துருக்கேன்.
1: சரி
0: அப்படின்னு அந்த ஒய்ப்பு சொல்லுது. இப்போ அந்த கணவராக இப்போ நீ இருந்தேன்னு வச்சுக்க, அந்த ஒய்ப்புக்கு இப்போ என்ன பதில் சொல்லுவேன்?
1: உன்னோட அறிவாளித்தனத்தை நினச்சி நான் ரொம்ப வியக்கிறேம்மா, வேணா இன்னொரு வாய்ப்பு வேணா கொடுக்குறேன், போயிட்டு மறுபடி வர்றேன், அதுக்குள்ளேயும் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு
0: வேணா
1: தொடச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணா போகலாம்.
0: என்ன அப்படியே இருக்கு, இல்லன்னா அப்படி நீ என்ன பண்ணுவேன்னு பாக்குறதுக்காகத்தான் உட்கார்ந்துருக்கேன்னு ஓய்வு சொல்லுச்சுல.
1: ஆமாண்ணா,
0: ஒன்றும் இல்லைம்மா, நான் துடைக்க ஆரம்பிச்சிருவேம்மா, நீ காலை மட்டும் கொஞ்சம் ஓரத்தில் ஒதுக்க, இந்த வாரம் எப்படி எடுத்து துடைச்சி வைக்கிறேன் பாருன்னு இப்போ சொல்லியிருந்தேன்னா பாஸ் ஆகிருந்தேன்.
1: இல்லை, நான் அது வந்து இப்போ உள்ள பிள்ளைங்கிட்டலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது.
0: இல்லை, நீ ஃபெயில் ஆகிட்ட,
1: ஃபெயில் ஆகிட்டேண்ணா.
0: இப்போ திக்குமுக்கு சொல்லுவோம், இன்னொரு கேள்வி வச்சிருக்கேன், அதை கேட்டு அதுலையாவது நீ பாஸ் ஆகிறியான்னு பார்ப்போம்.
1: அதை முன்னாடி சொல்லிடுவீங்கள, எப்படி கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிரும்ல? இல்லையா,
0: இல்லை இல்லை இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு சம்பவம் அந்த இடத்துல நீ இருந்தால் என்ன செய்ய? அது அதான் இப்போ முதல்ல ஃபெயில் ஆகிட்ட, ரைட்டா?
1: சரிண்ணா,
0: பத்துக்கு பூஜ்யம்
1: போட்டாங்க.
0: ஒரு மார்க் போடலாம், பத்துக்கு ஒரு மார்க், அதாவது ஒன்னா நம்பர் கேள்விக்கு ஒரு மார்க் வாங்கிருக்கேன். இப்ப நம்ம என்ன செய்வோம்னா, அண்ணனு நீ ஒரு டீய குடிக்கிறோம், டீய குடிச்சிட்டு தெம்பா திக்குமுக்கு சொல்றோம், டீய குடிக்கலாமா வேணாமா?
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9996552399. நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இது

0: ரிட்டர்ன் நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
2: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
3: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
2: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
3: சேகோலி இல்லை,
2: சேதாரம் 3% மட்டுமே.
3: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
2: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் VS சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VS சூரியன் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: என்ன ஒரு மதிப்பெண் வாங்கினது சந்தோஷத்துல. இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு சின்னது, அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க?
9: இல்ல அதான் நான் தான் சொல்லிட்டேன்,
8: ஏற்கனவே சொல்லிட்டீங்க.
9: இல்ல இருந்தாலும் நான் இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு பாக்குறதுக்காகத்தான் உட்காந்துருக்கேன். என்ன தங்க இப்படி சொல்லிட்ட, இல்லைன்னா என்ன செய்ய போறேன்? அத்தையன் வந்து எடுத்து நல்லா தொடச்சி கிளீன் பண்ணி, இதுக்கு முன்னாடியெல்லாம் நீ இப்படி தொடச்சிருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு தொடச்சிருவேன். நீ வந்து சேரில் உட்காரு, எப்படி தொடக்கிறேன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை நீ நினைக்கிற மாதிரி கல்யாணம்னா நீ ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்ப, நம்ம வந்து அப்படியே புல்லட்டில் போவோம், பின்னாடி அவங்க பவியமாக வருவாங்கன்னு.
8: வாய்ப்பு இல்லை.
9: அதெல்லாம் ராஜா ரொம்ப கஷ்டம் ராஜா.
8: யாரும் இன்னும் 20-30 மட்டும் ஓடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்.
9: இல்லை இல்லை, இன்னும் நிலைமை ரொம்ப மோசமாயிரும். யாரோ வந்திருக்காங்க யாருன்னு கேட்போம்.
8: முன்னாடியாவது யாருன்னு சொன்னீங்க, இப்போவாது நான் என்ன பண்ணுவேன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த வார்த்தை வரணுன்றக்காக தான் வெயிட் பண்ணோம்.
9: சரி
8: வரட்டும். வணக்கம்.
10: இனிய மாலை வணக்கம். பழனியிலிருந்து கருணாநிதி.
8: நல்லா பாடுவார்.
9: அப்படியா?
8: ஆமா.
9: என்ன ஒரு ரெண்டு வரிய பாட சொல்லுமா? ஃபுல்லா பாடிட கூட.
8: ஆமா,
9: எங்க பாடுங்க
8: பாடுங்க
9: கருணாநிதி. இல்லை உங்களை நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு சொன்னார் தம்பி. ஒரு ரெண்டு வரி பாடுங்க வீட்டை நினச்சிக்கிட்டே. நேரம் எல்லா பாட்டும்
10: பாரு. இந்த தேவதை யார், இந்த தேவதை
9: பாஸ் ஆயிட்டாரு.
10: பாஸ் ஆயிட்டாரு.
9: பார்த்தியா, கத்துக்க பாட்டு பாடுங்க. வீட்டை நினைச்சுன்னு சொன்னோன்னா எந்த பாட்டை செலக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தியா, அதுல இருந்து தெரியணும் உனக்கு. இங்க கருணாநிதி போதுங்க, புள்ளரிச்சு போயிட்டா ஒரு திக்குமுக்கு இருக்கு.
8: கேக்குறீங்களா? நிம்மதியே இல்லைன்னு நிம்மதிய தேடி நிம்மதியா வாழலாம்னு நினைச்சா நிம்மதியவே வெறுத்து நிம்மதி இல்லாம நிம்மதியாவே வாழலாம்னு தோணுது.
9: கருணாநிதியோட நிம்மதியை கெடுக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட.
8: மறுபடி சொல்லலாம்.
9: சொல்லலாம்.
8: இங்க இருங்க, நல்லா கவனிக்கணும் கருணாநிதி. நிம்மதியே இல்லைன்னு நிம்மதிய தேடி நிம்மதியா வாழலாம் நினைச்சா நிம்மதியவே வெறுத்து நிம்மதி இல்லாம நிம்மதியாவே வாழலாம்னு தோணுது.
9: ஏப்பா நிம்மதியா, அதை கொஞ்சம் ஏதாவது பாதியா குறைச்சிட முடியாதாயா? ஏன் அப்படி செய்யறீங்க? சரி கருணாநிதி, உங்களால முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க.
10: நிம்மதியே இல்லைன்னு நிம்மதியா இருக்கலாம் நினைச்சா அந்த நிம்மதியே வெறுத்து போய் எங்காவது ஓடிடலாமான்னு தெரியும்.
9: இப்ப நாங்களுமே என்ன செய்யலாம்னா, நிம்மதியே இல்லாம மறுபடியும் ஏற்கனவே குடிச்ச அந்த டீய மறந்துட்டு இன்னொரு காப்பி ஒண்ணு குடிச்சிட்டு
8: தருவாங்கன்னா?
9: இல்ல இல்ல, உறுதியா தருவாங்க. இந்த திக்குமுக்க சொன்னதுக்கு இது காப்பி தரலன்னா என்ன ஆகுறது?
3: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
11: அனில் பாஸ்தா,
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
11: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
9: இப்ப யார் வந்திருக்கான்னு கேட்போம். அவங்க நிம்மதியை கெடுத்துடாம நல்லா சொல்லணும், சரியா?
8: ஏன்னா
9: ஏற்கனவே 10 ஒரு மார்க் தான் வாங்கியிருக்கேன்.
8: இல்ல நாங்க பேசுறதுலாம் நிம்மதி இல்லாம நீங்க தவிக்கிறீங்கன்னு அர்த்தமா?
9: இல்ல இல்ல, நம்ம உறுப்பு நம்ம சங்க உறுப்பினர்கள் எல்லாம் கஷ்டப்படுறோம்.
8: ஆமாண்ணா, ஆமாண்ணா, அதுதான் நீங்க இருக்கீங்க எடுத்து சொல்றதுக்கு.
9: வாங்க வணக்கங்க.
12: எங்க பாசத்திற்கும் மரியாதைக்கும் அன்பு ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், குழந்தைங்க நிகழ்ச்சி குழந்தையா தம்பி கனிமுத்துக்கும்

0: நல்லா இருக்கும் தங்கச்சி, யார் பேசுறீங்க? பாருங்க, ஒரு வாரமா முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனாலும் தங்கச்சி, இந்த நிம்மதி திக்குமுக்கு இருக்குல்ல,
1: அத நீங்க சொல்லி ஆகணும்.
0: இப்ப சொல்லுங்க,
1: பத்மாவதி அக்கா நல்லா கேட்டுக்கோங்க.
2: சொல்லுங்க தம்பி.
1: நிம்மதியா வாழலாம் நினைச்சு வாழ்ந்தா நிம்மதியா வாழலாம்.
0: என்னப்பா இது, என்னப்பா இது, ரொம்ப குழப்பமா இருக்கேப்பா. சரி பரவாயில்ல தங்கச்சி, நீங்க சொல்லுங்க. தம்பி சொல்லிட்டாரு, இனிமே என்ன இருக்கு சொல்லுங்க தங்கச்சி.
1: இப்ப அப்ப முழுமையா சொல்லட்டுமா இல்ல பாதி சொல்லட்டுமா?
0: பாதி மட்டும்
1: பாதி. நிம்மதியா வாழலாம் நினைச்சு வாழ்ந்தா நிம்மதியா வாழலாம்.
0: சொல்லுங்க தங்கச்சி. பரவாயில்ல, ஆனால் இந்த சலுகை இருக்குல்ல. ஆனால் உலகத்துல இந்த 10க்கு 1 மார்க் போட்டிருந்தேன்னா அதை 1/2 மார்க்கா மாத்திடுறேன். 10க்கு 1/2. தங்கச்சி இப்போ ஒரு பாட்டு இருக்கு, அதை நீங்க பாடுங்க தங்கச்சி. இல்ல இல்ல இல்ல, நல்ல பாட்டு இந்த கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னையில இருந்து நல்லா காது கேட்கும்.
1: எங்கேயும் போக தேவையில்லை.
0: ஆமா, எல்லாம் தங்கச்சி,
2: எங்க அண்ணன் தம்பி வெளியில ஓடிடாம கதவ சாத்தி வச்சுக்க சொல்றேன்
0: எல்லாரையும். நாங்க தைரியமா தான் இருக்கோம்.
2: இன்னொரு
0: தடவை
2: கேட்டிருக்கேன்,
0: சிரிப்பு
2: தான் அதிகமா
0: வருது. இன்னொரு ஒரு தடவை, ஒரு தடவை
2: நன்றிங்க
0: தங்கச்சி. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, பாட்டு கேட்போம், அதுக்கு முன்னாடி மறுபடியும் என்ன செலவானாலும் பரவாயில்ல, இன்னொரு டீய குடிச்சிட்டு கேட்போம்.
3: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
9: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
4: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை,
3: அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: தீப்புட்டிக்குது அணைச்சு கொள்ளடியோ.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: வழங்கிய வண்ணத்துரிகை. கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
9: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
10: நிம்மதியா
11: வாழலாம் நினைச்சா எங்க விடுறீங்க அப்படின்னு.
10: அது யாரு எழுதி இருந்தாங்க?
11: தேனி பெரியகுளம், கீர்த்தனா, நாகராஜ், யுவராஜ், கோகுல்ராஜ்.
10: சரி,
11: ரொம்ப நிம்மதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
10: ஏன்னா இதை எழுதி நம்மகிட்ட

0: அதனால அவங்க நிம்மதியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றிகளை சொல்லிட்டு இந்த மாதிரி நிம்மதி இல்லாமல் எழுதாம நிம்மதியோட இன்னும் அஞ்சாறா எழுதி அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு
1: அது கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும்னு சொல்லி.
0: ஆமாம், இப்போ அடுத்த திக்குமுக்குக்கு போகிறோம்.
1: சந்திக்க போறோமா இல்ல சொல்ல போறோமா?
0: இல்ல அதுக்கு முன்னாடி உனக்கு டெஸ்ட் வேற இருக்கு.
1: ஆமாண்ணே, நீங்க முன்னாடி ஏற்கனவே கேட்டீங்க இல்லையா, அதுல ஏதோ ஒரு அரை மார்க் வாங்கினேன், அதே கொஞ்சம் மனசு திருப்தியா இருந்துச்சு. இருந்தாலும் என் மனசு பொறுக்கல.
0: இல்ல இப்ப நான் வேற ஐடியா பண்ணிட்டேன்.
1: என்ன,
0: ஒரு குடும்பத்துல நடந்தது அப்படின்னு சொல்லும் போது தம்பிக்கு ஒருவேளை குழப்பம் வரலாம். அதனால இப்ப உன்னையவே வச்சே சொல்றேன். இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
1: இந்த முறை கேளுங்க, நான் கண்டிப்பா
0: நல்லா சொல்லுவேல. நீ பாஸ் ஆகுறியா இல்லையான்னு பாப்பா. கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு. ஒரு கல்யாணத்துக்கு மேரேஜுக்கு போறீங்க, போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்த உடனே
1: போன இடத்துல இதுவும்
0: அதெல்லாம் அதெல்லாம் கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வீட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்த உடனே இப்ப உங்கள் ஒய்ஃபு கேட்குறாங்க உங்ககிட்ட,
1: இல்லை ஹோட்டல் சாப்பாடு இதெல்லாம் சொல்ல அதெல்லாம் வேணாம்,
0: அதெல்லாம்
1: வீட்டுக்கு வந்துட்டோம்,
0: வீட்டுக்கு தான் வந்துட்டீங்களா, அப்புறம் அது ஹோட்டல் சாப்பாடு. அப்போ ஏங்க அந்த கல்யாண பொண்ணு இருக்குல்ல, அது ஒரு அழகாக ஒரு சேலை ஒன்று கட்டி இருந்துச்சுலங்க. அந்த சேலையை நான் கட்டினா அழகா, இப்போ ஆப்ஷன் நான் அழகா இருப்பேன்,
1: ஆப்ஷன் நீ அழகா இருப்பான்,
0: எனக்கு அழகா இருக்காது.
1: சரிங்கண்ணா,
0: அந்த கல்யாண பொண்ணை நான் பார்க்கவே இல்லை.
1: சி,
0: அந்த கல்யாண பொண்ணு கட்டியிருந்த புடவையை நான் கவனிக்கல.
1: இத்தனை ஆப்ஷன் கொடுத்தா மறந்துடும்.
0: இல்லை நாலு ஆப்ஷன், இப்போ உனக்கு நாலு ஆப்ஷன். தங்கச்சி கேட்டது என்னன்னா, அந்த புடவையை நான் கட்டியிருந்தா எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேக்குது.
1: சரிங்கண்ணா,
0: இப்ப நீ சொல்லணும் அழகா இருக்கும்னு சொல்லணும்.
1: சரிங்கண்ணா,
0: அழகா இருக்காதுன்னு சொல்லணும்.
1: சரிங்கண்ணா,
0: அந்த கல்யாண பொண்ணை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும். அந்த பொண்ணு கட்டியிருந்த புடவையை நான் சரியா கவனிக்கலன்னு சொல்லணும். இந்த நாள்ல எந்த பதில் சொல்லுவேன்?
1: இந்த நாலு பதிலுமே இல்லைனா என்னன்னா,
0: இல்லை புதுசாக கூட நீ யோசிச்சு சொல்லலாம் சொல்லலாம் சொல்லலாம்.
1: அதுக்கு மார்க் மதிப்பெண் உண்டா? இல்லை
0: இல்லை, அதுக்கு தான் அதிகமான மதிப்பெண். இந்த நாளும் இல்லாமல் இன்னொன்று நீ சொன்னேன்னு
1: வச்சுக்கேன். சரிங்க,
0: அது வேற லெவல்ல சொல்லு பாப்பா.
1: இல்லை உலகத்திலேயே நீ தான் அழகின்னு நினைச்சிட்டு இருந்தம்மா, ஆனா இப்பவும் நினைக்கிறேன் நீ தான் அழகி. இருந்தாலும் அந்த பொண்ணும் அழகுதான் சொல்லி சமாதானப்படுத்து.
0: ஃபெயில் ஆகிட்டியப்பா, ஃபெயில் ஆகிட்டியே, நான் என்ன செய்ய?
1: இதில் ஃபெயில் ஆகிட்டேன்னா நான் எப்படி சொல்லணும்?
0: அந்த நாலு ஆப்ஷன் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தாலாவது உயிரோடு இருந்திருப்பேன். ஆனால் இப்போ நீ சொன்ன பாரு, அந்த பொண்ணும் அழகுதான், அந்த புடவையை கட்டினா நீயும் அழகுதான்னு சொன்ன பற்றியா, நேராக நீயே போய் ஆஸ்பத்திரியில் போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு.
1: ஐயோ சரிண்ணா,
0: உனக்கு இன்னும் பத்தலை.
1: என்ன அவ்வளோதான், தேர மாட்டேன்.
0: இல்லை இல்லை, பயிற்சி இல்லை. இன்னொன்று, என்ன பேசணும், எங்கே எந்த இடத்துல எதை பேசணும்னே இன்னும் உனக்கு தெரியலை. நீ என்ன செய்யறது?
1: எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கண்ணா,
0: பாருங்க. திக்குமுக்க எடுத்துக்க, இந்த பத்துக்கு
1: எப்படி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா,
0: இந்த பூஜ்ஜியத்துக்கும் கீழே ஏதாவது நம்பர் இருக்கா?
1: மைனஸ் பத்து,
0: மைனஸ் பத்துக்கு மைனஸ் பத்து அப்படி சொல்கிறா தம்பி. இந்த ரெண்டாவது கேள்வியிலேயே நீ ஃபெயில் ஆகிட்ட.
1: எப்பவுமே இந்த கிரியேட்டிவ் க்வெஸ்சனுக்கு ஒரு மதிப்பெண் கொடுப்பாங்கண்ணா கண்டிப்பாக.
0: இல்லை இல்லை, நீ செஞ்சதுக்கு பேர் கிரியேட்டிவே கிடையாது. அது உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு வழி இல்லாதவன் செய்கிற வேலை. யாரோ வந்திருக்காங்க, அவங்கள என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீ இப்போ கேட்டவாரு பதில் ஒன்று சொன்ன
1: பாரு,
0: நெஞ்சு லேசாக வலிக்குது. நான் போய் ஏதாவது குடிச்சிட்டு வரேன்.
2: எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
5: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
4: இது எதுக்கு?
5: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர்

0: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும்
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: ஆனா இப்படி ஒரு சம்பவத்தை ஏன் இல்ல கேட்டேன், எப்படி இதற்கு பதில் சொல்வது அப்படின்னு.
5: சரி,
4: இனி வந்து ரவிச்சந்திரன் ஒரு அனுபவசாலி இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு
5: தெரிஞ்சுக்கவே
4: சொல்லுது. அதனால நீங்க அந்த இப்படி ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க எப்படி என்ன பதில் சொல்லியிருப்பீங்க?
5: அதாவது இதில் நீ என்னென்னலாம் கவனிக்கணும் தெரியுமா அந்த கேள்வியில்?
4: சரிங்கண்ணா.
5: ஏங்க, அந்த கல்யாண பொண்ணு கட்டியிருந்த சிலையை நான் கட்டியிருந்தா அழகா இருக்குமான்னு கேட்டுச்சுல.
4: ஆமா,
5: அழகா

0: கேட்டு தெரிஞ்சுக்கவா?
1: ஓ ஏஏ சொல்லு,
0: அதே சொல்லுது. அதனால நீங்க அந்த இப்படி ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க எப்படி என்ன பதில் சொல்லியிருப்பீங்க?
1: அதாவது இதில் நீ என்னென்னலாம் கவனிக்கணும் தெரியுமா அந்த கேள்வியில்?
0: சரிங்கண்ணா.
1: ஏங்க, அந்த கல்யாண பொண்ணு கட்டியிருந்த சிலையை நான் கட்டியிருந்தால் அழகாக இருக்குமான்னு கேட்டுச்சுல.
0: ஆமாம்.
1: அழகாக இருக்கும்னு சொன்னால் அப்போ அந்த கல்யாண பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க.
0: ஓ அப்படி
1: அப்படி வரும்.
0: சரி.
1: அழகாக இருக்காதுன்னு சொன்னால் நாமளே குழியை தோண்டி படுத்துக்கிறேன். அப்படி ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, அந்த கல்யாண பொண்ணை நான் பார்க்கலமா, ஆனால் நீ எந்த சேலை கட்டினாலும் உனக்கு அழகாத்தாமா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். நைட்டு கிடைக்க வேண்டிய உப்புமாவுக்கு பதிலாக உனக்கு ஏதோ ஒரு வெஜ் பிரியாணி கிடைக்கும். நீ வந்து நீ போப்பா, நீ யாரோ திக்குமுக்கு இப்போ சொல்லிடுவான்.
0: இல்லை நீங்கள் எந்த இல்லை 1980-90களெல்லாம் சரி, இப்போ எத்தனாவது நூற்றாண்டு? 22
1: இங்கே பாரு. இப்போ வந்து 2026.
0: ஆமாண்ணா.
1: 2,03,046 வருஷத்துலேயும் பொம்பளை பிள்ளைங்ககிட்ட இதுதான் நடக்குங்கிற விஷயத்த நீ இன்னைக்கு எழுதி வச்சுக்க. ஆமாம், 2,00,000 வருஷத்துக்கு அப்புறமும் இதுதான் நடக்கும். சரியா? அது ஒன்றும் மாற்றம்லாம் கிடையாது. நீ என்னமோ புதுசாக ஏதோ இப்போல்லாம் இது நாங்கள்லாம் 2K கிட்ஸு எங்களுக்கெல்லாம் அப்படி நடக்காது அப்படின்னு சொன்னேன்னா எந்த ஆஸ்பத்திரிங்கிறதான் வித்தியாசப்படும். பிரைவேட் ஆஸ்பத்திரியா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா?
0: அது நம்ம பொருளாதாரத்தை பொறுத்து நம்ம மாத்திக்கலாம்.
1: ஆமாம், யார் வந்திருக்காங்கன்னு கேட்போம். வணக்கம்ங்க.
2: வணக்கங்க. ரெண்டு சகோதருக்கும் மாலை வணக்கம்.
1: தங்கச்சி யாருங்க?
2: நெரூர், கரூர் மாவட்டம் நெரூர். அருள் தேவி பேசுறேங்க. நல்லா இருக்கிறீங்களா?
0: அருள் தேவி எங்கா?
1: தங்கச்சிக்கு வந்து எல்லா விவரமும் தெரியும்.
0: தெரியும். அதனால
1: நம்ம பேசினதெல்லாம் அவங்க
0: தெரிஞ்சு வச்சிருப்பாங்க.
1: வச்சிருப்பாங்க
0: மனசுலயே வச்சிருப்பாங்க நினைக்கிறேன்.
1: ஆனா திக்குமுக்கு தான் எப்படி சொல்ல போறாங்கன்னு தெரியல. தங்கச்சி சொல்லிடலாமா உங்களுக்கு?
0: கவனிச்சுக்கணும் சரியா சொல்றத. இல்லன்னா அவ்வளவுதான். முத்தூர் ரோட்ல போனது சிவப்பு நிற கரும்பு லோடு லாரி.
1: அடுத்து
0: சித்தூர் ரோட்ல போனது பழுப்பு நிற பருப்பு லோடு லாரி.
1: சொல்லுங்க.
0: முத்தூர் ரோட்டில் போனது சிவப்பு நிற கரும்பு லோடு லாரி. சித்தூர் ரோட்டில் போனது பழுப்பு நிற பருப்பு லோடு லாரி. யாரு பின்னாடி?
1: இல்ல சொல்லுங்க. அவங்க தான். எப்படி
2: சிக்கிருக்கீங்க? முத்தூர் ரோட்டில் போனது சிவப்பு கருப்பு லாரி.
1: சிவப்பு கருப்பு லாரி. ரெண்டு லாரி போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருங்கக்கா. நீ அங்கேயே இருங்க. நாங்கள் சாலை பாதுகாப்பு கருதி என்ன செய்கிறோம்னா, வண்டியை ஓரம் கட்டி இன்னொரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேற்கொண்டு பேசுவோம்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
5: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
4: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
5: சேகோலி இல்லை,
4: சேதாரம் 3% மட்டுமே.
5: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
4: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
7: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்த திக்குமுக்க இன்னொருத்தர்கிட்ட கேட்குறான், அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்குறான்.
0: டீ நல்லா இருந்துச்சுன்னா?
1: நல்லா இருந்துச்சு டீ. எப்போவுமே இந்த நம்ம லாரி ஓட்டுநர்களுக்காக ஓரத்தில் வச்சுருக்கிற கடைகள்லாம் அதை வலுவாக தான் இருக்கும். வணக்கம்.
0: சாப்பாடு முதற்கொண்டு இல்லை காசு கொடுப்பீங்களா? இல்லை
1: இல்லை இல்லை இல்லை
0: ஏதோ பழக்க வழக்கத்தில் அப்படிலாம் இல்லை.
1: அப்படியெல்லாம் இல்லை. வணக்கங்க. யாருங்க? என்னாச்சு?
0: என்ன பேரு? சொக்கலிங்கம்.
10: சொக்கலிங்கம்
0: சொக்கலிங்கம்னா

0: அண்ணே
1: இதெல்லாம் பத்தி ஆமா
0: சொல்லுங்கண்ணே. சொல்லலாமா திக்கு முக்க?
2: பாருங்க ஒரு கேள்வி,
0: இது எனக்கு அதே சந்தேகம்.
2: இல்ல அந்த கேள்வி எப்பவுமே நீங்க மனசுல வச்சுக்கோங்க, அத மனசுல வச்சுக்கோங்க. ரெண்டாவது நல்லா நிதானமா யோசிச்சு அப்புறமா அத ஒரு முடிவுக்கு போவோம். இப்போ இந்த திக்குமுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். நீங்கள் முடிக்கலாமா முடிக்கக்கூடாதான்னு.
0: முத்தூர் ரோட்டில் போனது சிவப்பு நிற கரும்பு லோடு லாரி, சித்தூர் ரோட்டில் போனது பழுப்பு நிற பருப்பு லோடு லாரி. நல்லா இருக்கே,
2: சொல்லுங்க சொக்கலிங்க.
1: முத்தூர் ரோட்டில் போனது சிவப்பு நிற கரும்பு லோடு லாரி,
0: அப்படித்தான்.
1: முத்தூர் ரோட்டில் போனது
2: அப்படியே திரும்ப சொல்றதுக்கு யாருக்கு முடியுதோ அவங்கதான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னு கேளு, அன்னைக்கு கவிதாண்டுவான், அப்புறம் ரெண்டாவது ராதாண்டுவான், அப்புறம் முன்னாடி பூமி வேணாம் விட்டுருவான். இப்ப இங்க இருங்க சொக்கலிங்க, ஒரு ஒரு பாட்டு இருக்கனாச்சு, அதை நீங்க அப்படியே கேட்டு பாடணும். இங்க பாருங்க, பொண்ணுங்களா வர்ற மாதிரில இருக்கு. சொக்கலிங்க
0: ராசி, ராசி அப்படின்னா சொக்கலிங்க இதுக்கெல்லாம் ராசி.
2: அதாவது சொக்கலிங்க வீட்டுக்கு பொண்ணு
3: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
4: எனக்கும்
3: வணங்கிக்
5: கொண்டிருக்கும் வனத்துறை.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா, மாணிக்கம் & கோ தங்க நகை மாளிகை.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
5: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: சத்தியமங்கலத்துல இருந்து ஊரும் செய்திருக்காரு கே எம் பாளையம். ஆமா, அவரே தான்.
10: அவர் நல்லா எழுதியிருக்காரு, சொல்றதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. இதே மாதிரி அவர் எழுதி அனுப்பட்டா
9: அந்த கடிதத்துல பாத்தீங்களா,
10: கலரு
9: அண்டர்லைன் வேற
10: எல்லாத்திலுமே கலர் கலர் தான். என்னன்னு அந்த கலருக்கு அவருக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கு. வெளியில போறீங்க,
9: என்ன
10: பெரிய வெங்காயம் 1 கிலோ வாங்கிக்கிங்க, அதுல சின்ன வெங்காயமா பார்த்து வாங்கிக்கிங்க. சின்ன வெங்காயம் 1 கிலோ வாங்கிக்கிங்க, அதுல கொஞ்சம் பெரிய வெங்காயமா பார்த்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நீ வெங்காயம் இப்ப எப்படி வாங்குவ?
9: இல்லண்ணா, அதுக்கு நீயே நேரடியா போய் வாங்கிடலாமான்னு
10: சொல்லுவேண்ணா. இந்த ஜென்மத்துல என்ன, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நின்று ஒண்ணு நடந்துச்சுன்னா
9: எழுதி வச்சுக்க.
10: இல்ல, அதாவது ஏற்கனவே 10-10 போட்டேன்ல, 10-100 இப்ப இந்த திக்குமுக்கு லெட்டரேடு நம்ம சங்க உறுப்பினர்களை சந்திச்சுட்டு உனக்கு என்னோட வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கங்க, வாங்க.
9: எவ்வளவு அப்பா வியர்க்கே வருகன்னு இல்ல,
10: அது வெங்காயம் நீ போய் வாங்கிக்கணு. எவ்வளவு தைரியம், எந்த காலத்துல இருக்க நீ?
9: வணக்கங்க.
11: வணக்கம் முதலாளி, நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பலத்து கோவிந்தசாமி முதலாளி.
10: வாங்க கோவிந்தசாமி, இவரே நல்லா கேட்ச் பிடிப்பா.
11: அப்படியே

0: போய் செவத்தை பிடிச்சி எந்திரிச்சு என்னமா வாங்கணும்
1: அப்படின்னு அப்படி கேட்பாரு. சரி, ஆனா உன் பேச்சுல திமிரு தெரியுது.
0: இது இது வந்து வாய்ப்பு இல்ல தம்பி, ரொம்ப கஷ்டம். இல்ல இல்ல, அவர் என்னமோ ஒரு கற்பனையில இருக்காருங்க கோவிந்தசாமி. ஒரு வாரத்துல கிளியர் ஆயிடுவாரு, கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துல நேரம் நம்ம கிட்ட தான் வருவாரு.
1: சொன்னதுல உண்மைதானே?
0: சரி, திக்கு முக்க சொல்லுப்பா.
1: கோவிந்தசாமி அண்ணா, சரி வந்த வேலை முடிஞ்சதா? இப்ப நான் அதாவது தூதுவலை துவையில, தூதுவலை துவையில குவளையில போட்டு காலை மாலை இரவு மூணு வேளை சாப்பிட்டா உடலுக்கு நல்லது.
0: யாருக்கு நல்லது?
1: இது உடலுக்கு நல்லதுனா
0: சொல்லுங்க.
1: தூதுவலை துவையில குவளையில் போட்டு காலை மாலை இரவு மூன்று வேளை சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது. இப்படிக்கு
0: சரி சொல்லிருங்க, அதையும் சொல்லிருங்க. இந்நேரம் மறந்துருப்பாரு அவர்.
1: இப்படிக்கு வேணாண்ணா, அதை நிப்பாட்டிக்கலாம்.
0: சொல்லுங்க கோவிந்தசாமி.
1: கரூர் வெங்கமேட்டுல இருந்து கண்ணம்மா, அமுதா, கலா, கமலிச்செல்லம்,
2: இவங்க எல்லாம்
1: எனக்கு குறிப்புங்களா?
0: இல்ல, அவங்க எல்லாமே மொட்டை மாடியில உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதுவாங்க. கண்ணம்மா, அமுதா, கலா, கமலி செல்வம் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிடுவான். இங்க இருங்க கோவிந்தசாமி,
1: போயிடாதீங்க, இருங்க.
0: எப்படி எப்படி உருண்டு பிறண்டு கேட்ச் பிடிச்சிங்களோ கட்ட பைய, அதே மாதிரி இந்த பாட்டை நீங்க இப்ப பாடிடணும்.
1: ஆமா, இதை நீங்க பாடினாதான் நாங்க உண்மையை ஒத்துக்குவோம்.
0: அஸ்கா கிளம்பிடுவாரே. கிடைக்குப்பா, பாடுங்க
1: கோவிந்தசாமி.
2: முதலாளி
1: பாடணும்.
0: அந்த புள்ள மூக்குலையும் தொண்டையிலையும் கலந்து ஒரு ஹஸ்க்குங்கிற வார்த்தையை அப்படி சொல்லிச்சு. வேணாம், அந்த பிள்ளைய விட்டுருவான்.
1: ஆனா இது பேரு ஹஸ்க்னா, ஹஸ்கி குரல்ல பாடணும் இல்லையா?
0: ஹஸ்க் ஹஸ்க்
1: அந்த மாதிரி.
0: எங்க எங்க எங்க எங்க
1: இல்ல, நான் பண்ணா நீங்க.
0: சரி, வேணாம் வேணாம், வேற வேற போடுங்க, வேற போடுங்க.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: இதை சொல்லணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது விளம்பரம், இதை சொல்லிட வேண்டாம். இன்னொன்று உங்களுக்கு வருதுங்க கோவிந்தசாமி.
1: இதெல்லாம் பாடிடுவார்.
0: இருங்க கோவிந்தசாமி, அது என்ன வார்த்தைன்னு நீ அவருக்கு சொன்னேனா?
1: சரிங்கண்ணா,
0: அதே மாதிரி அவர் பாடுவார். அது என்ன வார்த்தை? பாட வேணாம்,
1: பாடுனா
0: சொன்ன போல.
1: உசுமல் அரசு, உசுமல் அரசு,
0: உசுமல் அரசு, உசுமல் அரசு, உசுமல் அரசு,
1: யோ யோன்ற,
0: யோ யோ,
1: ஐயோ யோ இல்ல, யோ யோ யோன்ற
0: கல்யாணத்துல தான் ஐயோ. இது இங்க யோ யோ
1: உனக்கு
0: கல்யாணம் ஆகாது.
1: சரிண்ணா,
0: நான் கிளம்புறேன்.
1: என்ன?
0: இல்ல இல்ல,
1: ஓ

0: மண்மலை 100.5 இதுவரை கேட்டோம். பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.

வைக்கமுக்கு வனத்தூரிகை நிறைவுக்கு வருகிறது. விடைபெறுகிறார்கள் அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் மற்றும் கனிமுத்து. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், எம் சரவணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு லோகப்பிரியா. கணினியாக்கம் சுரேந்தர், வேல்முருகன். இனி கவிப்பொழிய வரவிருக்கிறது சித்திரச் செவ்வானம். முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாவிக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவிக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவிக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளது.

ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

கதிரவனை வழியனுப்பி கனிந்திருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. சில நேரங்களில் இசை சொல்ல தயங்கும் உணர்வுகளை கவிதைகள் மிக அழகாக சொல்லிவிடும். சில வார்த்தைகள் மனதை வருடும், சில வரிகள் நினைவுகளை தூண்டும், சில கவிதைகள் வாழ்க்கையே பிரதிபலிக்கும். வார்த்தைகளின் அழகும் இசையின் இனிமையும் ஒன்றாக கலக்கும் சித்திர சிவனம் நிகழ்ச்சியில் இணைவது செல்வி கதிரேசன். நினைவுகள் எல்லாம் நெஞ்சோறும் கூடுகட்டும் பறவைகள், தொலைவில் பறந்தாலும் திசை மாறி சென்றாலும் மனம் என்ற மரக்கிளைக்கு மீண்டும் வந்து அமர்ந்துவிடும்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
5: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
6: சேகோலி இல்லை,
5: சேதாரம் 3% மட்டுமே.
6: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
5: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகை.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 9524936156.
9: இசைவானில் நினைவுகள் சிறகடித்து சென்ற நேரம் 5:11. பேரை சொல்ல மனம் துடிக்கிறது, சொல்லாமல் இருக்க இதயம் பிடிவாதம் பிடிக்கிறது. சில காதல்கள் சத்தமாக பேசுவதில்லை, ஒரு பார்வையிலே 1000 பெயர்களை எழுதிவிடும். சொல்லாத நேசத்தின் மென்மையையும் மனம் மறைத்த காதலின் இனிமையையும் இசையில் வரைந்த ஒரு அழகான பாடல் இதோ உங்கள் இதயங்களை வருட.

0: பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
1: We are ready.
2: We are ready.
3: We are ready.
4: We are ready.
5: We are ready.
6: We are ready.
7: We

0: அண்ணே
1: டேய் தம்பி, அண்ணே அஞ்சு நிமிஷத்துல வரேன்ட்டு போனேன், டீ குடிச்சுட்டு வரேனே, அஞ்சே நிமிஷத்துல வந்து வேணேன்ட்டு போனேன், அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சா?
0: அண்ணே ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா, அதுதான் அந்த ஃபுட்பால் பற்றி தான் பார்க்க போனேன், அதனால தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு.
1: உன்னை தேடி இன்னைக்கு பெரிய அண்ணன் வேற போனாரு, நான் போய் கையோட கூட்டு வந்துடுறேன்ட்டு. இன்னைக்கு அவரை காணா நீ வந்துட்ட, நேற்று உன்னை காணா அவர் இருந்தாரு.
0: நான் வேணா ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துருவா அவரை.
1: வேணா வேணா வேணா வேணா, சொல்லி முடிச்சுட்டு பொறுமையாக போய் ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் பார்க்கலாம். சரியா?
0: சரிண்ணே, பார்த்துடலாம். நேற்று மேட்ச் பார்த்தீங்களாண்ணே?
1: பார்த்தேன்டா பார்த்தேன்டா, நைட்டு 1:30 ஆரம்பிச்சிச்சு மேட்ச்சு. மொதல் மேட்ச்சு ஜெர்மனிக்கும் ஈக்குவலாக இருக்கும், என்னம்மா இருந்துச்சு
0: அண்ணே, வேற லெவலாக இருந்துச்சுண்ணே மேட்ச்சு. அது அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னுச்சுங்களேன், 2-0, 2-1 அப்படின்றது இருந்துச்சு ஒரு கோல் கணக்கு. முதல் கோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி அணியோட லிக்ராசன் அப்படின்றவர் 2 நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு கோல்
1: பார்த்தியா, 109 செகண்ட் மேட்ச் ஆரம்பிச்சு, 109வது செகண்டில் ஒரு கோல். அப்படி மேட்சை போட்டு நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்கும்போது ஒரு கோலை போட்டு விட்டார் மனுஷன்.
0: ஆமாண்ணே, 2வது கோல் வந்து ஈக்வடாரில் ஒரு கோல் அடித்தாங்க பாருங்க, நெல்சன் அப்படின்றவர் 9வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார்.
1: பார்த்தேன்டா பார்த்தேன்டா, இது ஈக்வடாருக்கு முக்கியமான கோல், ஏன்னா வேர்ல்டு கப்பில் வச்சு அவங்களுக்கு பதிவான முதல் கோல் இதுதான். அது 9 நிமிஷத்துலேயே வந்திருக்கு, நல்ல விஷயம் தான்.
0: 3வது கோல் பார்த்தீங்களாண்ணே, அதுவும் 77வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருக்காரு. அதுவும் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி அணியை ஈக்வடார் அணியை ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் வேற லெவலாக போச்சு இல்லை அந்த மேட்ச்சு?
1: ஆ போச்சுடா, நல்லா தான் போச்சு. ஜெர்மனி என்னதான் ஜெர்மனி தோத்துருந்தாலும் ஆல்ரெடி அவங்க புள்ளிப்பட்டியலை மேலே தான் இருக்காங்க, அதனால அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க ஈஸியாக முன்னேறிடுவாங்க. ஈக்குவலாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது, ஏன்னா என்னதான் 3வது இடத்துல இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இவங்க அஃபிஷியலாக வெளியே போல வாய்ப்போடு தான் இருக்காங்க. அடுத்த மேட்ச்சு ஒரோசாவுக்கும் ஐவரி கோஸ்ட்டுக்கும் நடந்துச்சு, அதே 1:30 தான்.
0: ஆமாண்ணே ஆமாண்ணே, நானும் பார்த்தேனே அந்த மேட்ச்சு, ரொம்ப இதாக போச்சு, ரொம்ப சீரியஸாக போச்சு அந்த மேட்ச்சு. அதில் ஐவிரியஸ் வந்து 2 கோல் அடிச்சிருப்பாங்க. அந்த கோல் முதல் கோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அணியோட நிக்கோலாஸ் பெப்பே அப்படின்றவர் ஒரு கோல் அடிச்சிருப்பார். 7 நிமிஷத்தில் ஒரு கோலும், 64வது நிமிஷத்தில் 2வது கோலும் அடிச்சிருப்பார். 2-0 கோல் கணக்கில் ஜெயிச்சிருப்பாங்க.
1: ஒருத்தரே 2 கோலையும் போட்டு ஐவரி கோஸ்ட்டை ஈஸியாக ஜெயிச்சு வச்சிட்டாரு. இதில் குரோசாவோட பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? மக்கள் தொகை அடிப்படையில் மிகவும் கம்மியான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, வெறும் 1,56,000 பேர் தான் அந்த நாட்டில் இருக்காங்களாம். அப்படி மிகவும் மக்கள் தொகை அடிப்படையில் மிகவும் குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு இப்போ தகுதி பெற்றிருக்காங்க, இவங்களுக்கு ஒரு சாதனை இருக்குது, பரவாயில்ல. என்னதான் தோர்த்துருந்தாலும் வெறும் 1,56,000 தான் மக்கள் தொகை, இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் தான், நல்ல விஷயம் தான்.
0: அடுத்ததே 3வதுண்ணே,
1: 3வது ஜப்பானுக்கும் ஸ்வீடனுக்கும் காத்தாலும் 4:30 நடந்துச்சு மேட்ச்சு, பார்க்குறதுக்கு டைம் ஆகுது.
0: ஆனால் நான் காலையில் பார்த்துட்டேனே அதை, அதுவும் வேற லெவலாக இருந்துச்சு. 1-1 கோல் கணக்கில் போட்டியோட முதல் கோல் யார் அடிச்சிருக்காங்கன்னா, ஜப்பான் நாட்டோட டேசின் அப்படின்றவர் 56வது நிமிஷத்தில் ஒரு கோலை பதிவு செஞ்சார். 2வது கோல் ஸ்வீடன் நாட்டோட அந்தோனி 62வது நிமிஷத்தில் ஒரு கோலை பதிவு செஞ்சார். இந்த போட்டியில் அதிகப்படியான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுக்கு தான் அதிகப்படியான சான்ஸ் இருந்துச்சு கோலுக்கு, ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்களால ஒரு கோல் கூட அடிக்க முடியல.
1: 4-1 கணக்கில் ட்ரா பண்ணிட்டாங்க. என்ன தான் ட்ராவாக இருந்தாலும் இதில் ரெண்டு பேத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா ஜப்பான் இந்த ஒரு ட்ரா மூலியமாக ஒரு பாயிண்ட் பெற்று புள்ளிப்பட்டியில் முன்னாடி போய் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்வீடனுக்கும் இன்னும் வாய்ப்பு இருக்க தான் செய்யுது, ஏன்னா இன்னும் ஸ்வீடன் முழுசாக வெளியே போகலை. அவங்களுக்கு மற்ற டீம் எப்படி விளாட்றாங்கன்றதை பார்த்து, யார் ஜெயிக்கிறான்றதை பொறுத்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது.
0: அடுத்து 3வது போட்டி 4வது போட்டி வந்து யாருக்குன்னு பார்த்தீங்களாண்ணே, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அந்த மேட்ச்சு.
1: கோல் மழை பொழிஞ்சிச்சே 4வது போட்டியில் தான், துனிசியாவுக்கும் நெதர்லாந்துக்கும்.
0: அது வேற லெவலாக இருந்துச்சுனே, 1-3 கோல் கணக்கில் ஒரு சேம் சைடு கோல் வேறு ஒன்று ஆச்சு, அது பார்த்தீங்களாண்ணே அந்த மேட்ச்சு.
1: சேம் சைடு கோல் தான் முக்கியமான கோல். என்னன்னா எல்லி ஸ்க்ரீன் அப்படின்றவர், பாவம் மனசே வெளியே தான், எத்தை பார்த்தாப்புல எங்கிட்ட பட்டு எப்படி போச்சோ,
0: அது அந்த பின் மண்டையில் அடிச்சு உள்ளே உழுந்துச்சு பாருங்க போஸ்ட்டுக்குள்ள,
1: உள்ளே போயிடுச்சு, பாவம் ஓன் கோல் ஆகி போச்சு. இது ஒரு மோசமான சாதனையை பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னா இது வரைக்கும் உலகக்கோப்பை வரலாற்றில் ஒரு தொடரில் அதிகமாக அடிக்கப்பட்ட சேம் சைடு கோல் 12 தான், அதை இவர் நேற்று சமன் செஞ்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி 2018 தொடரில் தான் இந்த மாதிரி நடந்துச்சு. இப்போ குரூப் ஸ்டேஜே இன்னும் முடியலை, அதுக்குள்ளே 12 சேம் சைடு கோல் போட்டாங்க. இன்னும் பல மேட்சுகள் வேறு காத்துட்ருக்கு, இன்னும் எத்தனை சேம் சைடு கோல் வருதுன்னு பார்த்துருவோம்.
0: அது இல்லாமல் இப்போ இந்த கோல் கணக்கை பார்த்துருவோம்மா, எவ்வளோ அடிச்சிருக்காங்கட்டு. முதல் கோல் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டு அணியோட எலிஸ் கிரீ அப்படின்றவர் 3வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். 2வது கோல் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டு அணியோட நட்சத்திர வீரன் அப்படின்னு சொல்லலாம் வேற, பிரெயின் பார்பே, அவர் போட்டியோட 7வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்து 54வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். துனிஷியா அணியோட ஹசின் ஒரு கோல் அடித்து இருந்தும் 1-3 கணக்கில் துனிஷியா அணியை நெதர்லாண்ட் அணி வெற்றி பெறுறாங்க.
1: இல்லை அந்த பிரெயின் போட்டார் பாரு 7வது நிமிஷத்தில் 2வது கோல், அவருக்கு

0: இன்டர்நேஷனல் மேட்ச்ல இதுதான் முதல் கோல் அவர் நாட்டுக்காக போட்டிருக்காரு, அதுவும் வேர்ல்டு கப்ல போட்டிருக்காரு. பெருமையான விஷயம் தான் அவருக்கு. அப்புறம் துனிசியாவுக்கு இந்த வேர்ல்டு கப் சொல்லிக்கிற மாதிரி போகல, ஏன்னா அவங்க மூணு விளாண்ட மூணு மேட்ச்லயுமே தோத்துட்டாங்க. அது இல்லாம அவங்களுக்கு எதிராக 12 கோல்கள் அடிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மோசமான சாதனை தான். பாவம், அடுத்த முறை கொஞ்சம் பலமா திரும்பி வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்.
1: அடுத்த போட்டி யாருன்னு பாத்தீங்களா?
0: அமெரிக்காவில் நடந்துச்சு, அமெரிக்காவுக்கும் துருக்கிக்கும். இதில் கோல் மலை பார்க்குற, அப்படி இங்கிட்டு திரும்பிட்டு இங்கிட்டு பார்க்கும்போது ஒரு கோல் போட்டு போடுறாங்க. மொத்தம் 5 கோல் போட்டாங்களாமே, பார்த்தியா?
1: அண்ணே பார்த்தேனே, அது சூப்பரால போச்சு அந்த மேட்ச்சு. ஃபஸ்ட்டு கோல் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோல் வந்து யூஎஸ்ஏ நாட்டோட ஆஸ்டனி ட்ரஸ்டி அப்படின்றவர் போட்டியோட 3 நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். இரண்டாவது கோல் பார்த்தீங்கன்னா, துருக்கி நாட்டிலேருந்து அட்ராக்லர் அப்படின்றவர் 10 நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். 3 கோல் துருக்கி நாட்டை சேர்ந்த பாரிஸ் அல்பேர் அப்படின்றவர் போட்டியோட 31 நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். யுஎஸ்ஏ நாட்டில் ஸ்டெஃபின் அப்படின்றவர் 49 நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்து 3 கோல் அடித்து, துருக்கி நாட்டை சேர்ந்த காகான் அப்படின்றவர் போட்டியோட 90 நிமிஷத்துலேயும் ஒரு கோல் அடித்து 3-2 என்ற கோல் கணக்கில் அவங்கள வெற்றி பெற்றாரு.
0: இந்த காகான் இருக்கார் பற்றியா, அவர் சப்ஸ்டிடியூட்டாக உள்ளே வந்தார். அதாவது டைம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூட்டாக உள்ளே வந்து 98 நிமிஷத்தில் ஒரு கோலை போட்டு துருக்கியை வின் பண்ண வச்சிட்டாங்க. துருக்கி என்ன தான் பிரமாதமாக விளாண்டு ஜெயிச்சிருந்தாலும், அதுவும் 3 கோல் போட்டு ஜெயிச்சிருந்தாலும், அவங்க ஆல்ரெடி 2 மேட்ச்சில் தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு பெருசாக எதுவும் நடக்க போகிறதுல, அவங்க உலகக்கோப்பை தொடரை விட்டு வெளியே போயிட்டாங்க. அமெரிக்காவுக்கும் அந்த மாதிரி இல்லை, ஏன்னா அவங்க ஆல்ரெடி உயரத்தில் தான் இருக்காங்க, புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்காங்க. அவங்க ஏற்கனவே குவாலிஃபை ஆகிட்டாங்க, அதனால் அவங்க ரொம்ப கேஷுவலாக தான் விளாண்ட மாதிரி தான் தெரிஞ்சு. ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, அமெரிக்காவோட மேனேஜரை பற்றியா, அவர் கோச்சு மௌரிசியோ பொசிட்டினோ அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு, 9 மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு அவங்களோட லைனப்பில். 9 மாற்றங்கள், அதில் 8 பிளேயர்ஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் மேட்ச்சு. 8 பேரை கூட்டம் வந்து, தம்பி போய் விளாண்டு பழகுங்கப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட்ருக்காப்புல. இந்த ஒரு தைரியமான முயற்சி தான், ஏன்னா அவங்க ஏற்கனவே உள்ளே போயிட்டாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு உள்ளே போயிட்டாங்க, அதனால் இவர் ஒரு தைரியமான முடிவு எடுத்தார்.
1: அடுத்து கடைசி மேட்சை பார்த்தீங்கன்னே ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சு, பாரகவைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும்.
0: பார்த்தேன். ஏன்னா போன மேட்ச்சில் கோல் மலை, மொத்தம் 5 கோல் போட்டிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் 1 கோல் கூட போடலை. நானும் இப்போ போடுவாங்க அப்போ போடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் நடக்கலையே.
1: இந்த ஆஸ்திரேலியா அணியோட ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது பார்த்தீங்களாண்ணே, ஸ்ரீலங்கா நாட்டோட சேர்ந்த நிசான் வேலுப்பிள்ளை அப்படின்றவர், தமிழ் பேசுகிறவர். அவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு முத முறை வந்து விளாடுறாரு.
0: நம்மளால் தான் விளாட முடியல, ஒரு தமிழர், ஏதோ இலங்கை தமிழர் இருந்தாலும் தமிழர் தானே விளாண்டா நல்லது தான்.
1: ஒரு இவங்க கோல் கணக்கை பார்த்து சொல்லிடலாமாண்ணே. இப்போ முதல் கோயில் பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த பாரு பார்த்தீங்கன்னா, யாருமே கோல் அடிக்க முடியல, ஏன்னா 0-0 என்ற நடுநிலைமையில் நின்றுச்சு. ஆனால் அதிக வாய்ப்பு யாருக்கு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா அணிக்கு தான் அதிக கோல் வாய்ப்பு இருந்துச்சு.
0: இதில் ஒரு சின்ன பையன் நல்லா துணு துணு விளாண்டுட்டு இருந்தாப்புல பார்த்தியா, 18 வயசு தான் அதுதான் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அந்த லூகாஸ் ஹாரிங்டன்றவருக்கு, வெறும் 18 வயசில் வேர்ல்டு கப்புக்காக விளாட்றாப்புல, நல்ல விஷயம்தான். இது இல்லாமல் ஆஸ்திரேலியா இது வரைக்கும் 23 வேர்ல்டு கப் மேட்ச் விளாண்டுருக்காங்க, ஆனால் இதுதான் ரெண்டாவது முறையாக கோலே இல்லாமல் ஒரு மேட்ச்சை முடிக்கிறாங்க. அது இவங்களுக்கு இது ரெண்டாவது முறை. பராகுவே அணிக்கும் ஆஸ்திரேலியா உள்ளே போயிட்டாங்க, தகுதி பெற்றுட்டாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு. பராகுவே அணிக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது, இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. மதில் மேல் போனையாக நிற்கிறாங்க, வேறு டீமெல்லாம் ஜெயிக்கணும், மற்ற சில டீம்கள் தோக்கணும், அந்த மாதிரி கணக்கை போட்டுக்கிட்டு உள்ளே போவோமா மாட்டோமான்னு ஒரு பதஸ்தத்துலேயே உட்காந்துருப்பாங்க. பாவம்.
1: அப்புறம்னே அந்த டீ வாங்க குடிக்க போயிட்டு வரலாமா நம்ம?
0: போனவர் ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் தேடுவோம், இன்னைக்கு கிடச்சாரு சுக்குமல்லி காப்பி
2: தான். பந்தாட்டம் இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.

இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
1: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை,
0: அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
3: இ

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். காற்றுக்கு உருவம் இல்லை, ஆனால் உன் நினைவுக்கு வடிவம் உண்டு. கண்ணை மூடும் இரவிலும் கனவாய் வந்து பேசும் மௌனமான காதலுக்கும் இசையாய் மாறும் ஒரு ஜீவன் நீ.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9966552399.
6: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
7: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
6: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
7: சேகோலி இல்லை,
6: சேதாரம் 3% மட்டுமே.
7: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
6: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா, மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை ஜேகேகே சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
2: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை ஜேகேகே சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையின் 1.5 சித்திர செவ்வானம். குடைபிடித்து நடந்தாலும் தோல் நனைக்கும் சாரல், நெஞ்சுக்குள் நீ தந்து சென்ற காதல் தூறல். மழைக்கால மேகம் கலைந்து போகலாம், உந்தன் நினைவு மேகம் என்றும் கலைவதில்லை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினைய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 11 பழகிய குரல் தொடர்ச்சி. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட விக்ரமன் இனிமேல் தப்பி பிழைக்க முடியாது என்ற எண்ணம் வந்தபோது தன்னுடைய தாய், தன் மனம் கவர்ந்த பெண், ஒற்றர் தலைவன் என்று எல்லாரையும் எண்ணினான். இனி விக்ரமனுடைய கைகள் அடியோடு களைத்து விட்டன. அவனுடைய உடம்பு இரும்பினால் ஆனது போல் கனத்தது. முடியாது, இனி ஒரு கணமும் முடியாது. அதோ வெள்ளத்தில் உருண்டு புரண்டு கருப்பாய் வருகிறதே, அது என்ன? பெரிய மரம் ஒன்றை வெள்ளம் அடித்து கொண்டு வருகிறது. நல்ல வேளை, அதை பிடித்து கொள்ளலாம். ஐயோ, மரம் அதோ போய்விட்டதே! இனிமேல் நம்பிக்கைக்கு சிறிதும் இடமில்லை. விக்ரமனுடைய கண்கள் இருண்டன. மதி மயங்கிற்று. அந்த சமயத்தில் அவனுக்கு திடீரென்று படகோட்டி பொன்னனுடைய நினைவு வந்தது. இளம் பிராயத்தில் காவேரியில் நீந்த கற்றுக்கொள்ளும் போது சில சமயம் இம்மாதிரி களைப்படைந்து முழுகும் தருவாய்க்கு வந்துவிடுவதுண்டு. அப்போதெல்லாம் பொன்னன் அவனை தூக்கி எடுத்து காப்பாற்றியிருக்கிறான். அம்மாதிரி இச்சமயமும் பொன்னன் வரமாட்டானா? இது என்ன பைத்தியக்கார எண்ணம்! ஒருவேளை பொன்னன் தானோ? ஆஹா, இது என்ன வீண் பிரம்மை! அம்மா, அம்மா! விக்ரமனை ஒரு பெரிய அலை மோதியது. அவன் நீரில் அமிழ்ந்து நினைவிழந்தான். விக்ரமனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரக்ஞை வந்து கொண்டிருந்தது. எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து, பாதாள உலகத்திலிருந்து வருவது போல் மகாராஜா என்ற மெல்லிய குரல் கேட்டது. இது யாருடைய குரல்? கேட்டு பழகிய குரல் மாதிரி இருக்கிறதே. ஆம், படகோட்டி பொன்னனுடைய குரல்தான் இது. உண்மையாக நடப்பதுதானா? கனவில்லையா? பிரம்மை இல்லையா? கடைசியாக காட்டாற்று வெள்ளத்தில் தான் இறங்கியதும், நீந்தி கை களைத்து நீரில் மூழ்கியதும் விக்ரமனுக்கு நினைவு வந்தன. ஒருவேளை இது மரணத்திற்கு பிறகு மறு உலகத்தில் கேட்கும் குரலோ? இதுவரையில் விக்ரமனுடைய கண்கள் மூடியிருந்தன. இப்போது ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து பார்த்தான். ஆமாம், படகோட்டி பொன்னனுடைய முகம்தான் அது. மழையில் நனைந்து வெள்ளத்தில் முழுகி எழுந்திருந்த பொன்னனுடைய தேகம் முழுவதும் தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. போதாததற்கு அவனுடைய கண்களிலிருந்து நீர் பெருகி வழிந்து கொண்டிருந்தது. பொன்னா, நீதானா? இதெல்லாம் நிஜமா அல்லது கனவா என்றான் விக்ரமன். மகாராஜா, நானும் அதையேதான் கேட்க இருந்தேன். நிஜமாக நீங்கள்தானா அல்லது இது கனவா, பிரம்மையா? நிஜமாக நான் விக்ரம மகாராஜாவையா வெள்ளத்திலிருந்து கரையேற்றினேன்? உயிர் பிழைத்து கண் விழித்து என்னுடன் பேசுவது நீங்கள்தானா? ஒன்றுமே நம்ப முடியவில்லையே. ஆஹா, வள்ளி மட்டும் இங்கே இச்சமயம் இருந்தாளானால் என்றான் பொன்னன். ஆற்றங்கரை அரச மரத்தடியில் ஒரு பெரிய வேரின் மேல் பொன்னன் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய மடியின் மீது விக்ரமனுடைய தலை இருந்தது. மழை நின்று சிறு தூறல் போட்டு கொண்டிருந்தது. குளிர்ந்த வாடை வீசிற்று. இரவு சமீபித்துக் கொண்டிருந்தபடியால் நாலாபுரமும் இருள் அடர்ந்து வந்தது. விக்ரமன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: நாவல் தொடர் குரல் வண்ணம் கார்த்திகாராணி.
1: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சை பானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம் AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK Muniraja College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
1: Counseling code 2758.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். காற்றின் காலடி தடங்கள் தெரியாது, ஆனால் அது கடந்து போன பாதைகள் இதயம் மட்டும் மறப்பதில்லை. கண்ணில் படாத காற்று சுவாசிக்கும்போது மட்டும் உயிர், கண்ணில் படாத காதலும் இதயத்தில் கலக்கும்போதுதான் உயிர்.

கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் நேயர்களே. சூரியன் விடைபெறும் அழகிய வேளையில் இசையோடு உங்கள் மனதில் ஒளியேற்ற வருகிறது கதம்ப மலர்கள்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: விழுப்புரம் திருவாமத்தூர் அபிராமேஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

0: உன்னையே மறவேன் மறவேன்.
1: இந்து மதத்தில் பசுவின் உடலில் அனைத்து கடவுள்களும் வாசம் செய்வதாக கருதப்படுவதால் பசு மிகவும் மதிக்கப்படுகிறது. இருப்பினும் முன்னொரு காலத்தில் பசுக்களுக்கு அவற்றின் தற்காப்புக்காக கொம்புகள் இல்லை. மற்ற விலங்குகளின் தாக்குதல்களை அவைகளால் தாங்க முடியவில்லை. இதன் விளைவாக பசுக்களின் பிரதிநிதி குழு ஒன்று வந்து சிவன் மற்றும் பார்வதியை நிவாரணம் தேடி இங்கு வழிபட்டது. இனிமேல் அவர்கள் அனைவருக்கும் கொம்புகள் இருக்கும் என்று சிவன் ஆசீர்வதித்தார். தமிழில் ஆ என்பது பச

பசுவை குறிக்கிறது. பசுவிற்கு மாற்றம் கொண்டு வந்த இடமாதலால் இது திரு ஆ மாத்தூர் என்று அழைக்கப்பட்டது. கோயிலின் தல புராணமும் இராமாயணத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. ராமனும் சுக்ரீவனும் ராவணனை எதிர்த்து போரிடுவது பற்றி இவ்விடத்தில்தான் பேசி ஒரு புரிந்துணர்வுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அந்த விவாதங்களின் போது அவர்கள் அமர்ந்ததாக நம்பப்படும் ஒரு லிங்கம் செதுக்கப்பட்ட வட்டக்கல், அதாவது பாறை உள்ளது. ராவணனை வதம் செய்த பிறகு ராமத்தனுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோசத்தை போக்கு இங்கு வந்ததாக கூறப்படுகிறது. கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் ராமர் சந்நிதியும் உள்ளது. சூரபத்மனை சந்திக்கும் முன் பார்வதியிடமிருந்து முருகன் வேல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு விநாயகர் விஷ்ணுவின் சில பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததாகவும் அதனால் அவருக்கு மாழ்த்துயர் தீர்த்த விநாயகர் என்றும் பெயர். மூவர், அதாவது அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூவரும் பாடிய சில பாடல்கள் பெற்ற தலங்களில் திருவாமத்தூர் அபிராமேஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்று.

0: இக்கோயில் வளாகத்திற்குள் இரண்டு தனித்தனி கோவில்கள் உள்ளன. பார்வதிக்கு ஒரு தனி கோவில் உள்ளது. அதன் சொந்த கோபுரம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான கோவில்கள் நிறைந்துள்ளன. இங்குள்ள சிவன் சுயமூர்த்தியாகவும் பார்வதியின் தனி கோவிலில் உள்ள மூர்த்தியை ஆதிசங்கரர் நிறுவியதாகவும் கூறப்படுகிறது. அம்மனின் மூர்த்தி நின்று கொண்டு பாம்பின் வால் அவளது உடலில் தங்கியிருப்பது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இறைவன் திருப்பெயர் அபிராமேஸ்வரர், அழகிய நாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவரையே ஆமாத்தூர் அம்மான் என்று பாடி பரவுகிறார் திருஞான சம்பந்தர். இந்த ஆமாத்தூர் அம்மான் சுயம்பு மூர்த்தி பசுக்கள் வழிபாடு செய்த அடையாளமாக குழம்பு சுவடு லிங்கத்தின் தலையில் உள்ளது. பார்வதி தேவியால் சபிக்கப்பட்ட பிரிங்கி முனிவர் பிற்காலத்தில் இந்த கோயில் ஸ்தலங்களில் விருட்சமான வன்னி மரத்தின் வடிவில் அம்மனின் ஆசைகளை நாடினார் என்று நம்பப்படுகிறது. திருவாமத்தூர் அபிராமேஸ்வரர் அனைவருக்கும் வச்சாத வளங்களையும் வாரி வழங்கட்டும். இன்று விழுப்புரம் திருவாமத்தூர் அபிராமேஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: ஒரு 150 பேர் உட்காரக்கூடிய இடம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 பேர் வந்துட்டாங்க. நான் கொடுத்துருந்த தலைப்பு அத்தனை பேரும் ஈர்த்திருக்குது. பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துருந்தேன். வணிக மேலாண்மை குறித்த செய்திகள் தமிழ் இலக்கியத்தில் இருக்கின்றன. இதுதான் நான் கொடுத்த தலைப்பு. வந்த கூட்டம் எதுக்காக வந்துச்சுங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, தமிழ் இலக்கியத்தில் வணிக மேலாண்மை இருக்கா இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வந்திருக்காங்க. அதைத்தான் ஒருத்தர் உண்மையாகவே சொன்னார். வணிக மேலாண்மை தமிழ் இலக்கியத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்பாகவே நாம் வந்து எல்லா வேலையும் பார்த்துருக்குறோம், விவசாயம் பண்ணியிருக்கிறோம், வியாபாரம் பண்ணியிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு கேட்டாங்க. பட்டினப்பாலை என்ற ஒரு நூல் இருக்கிறது. சோழர்கள் பூம்புகார் நகரத்தில் எப்படி கடற்கரை நகரத்தில் அவர்கள் வந்து துறைமுகம் வைத்திருந்தார்கள், அதில் வியாபாரம் எப்படி நடந்தது, அது முழுவதும் அதில் சொல்லப்படுது. எடுத்துக்காட்டாக தரை வழியாக பயணப்பட்டு பொருள்களை கொண்டு போகிறது. அடுத்தது என்ன, வான்வழி பயணம் இல்லை அந்த காலத்தில், அப்போ கடல் வழியாக பயணப்பட்டு கொண்டு போய் செல்வது. காற்றின் மூலம் தன்மை அறிந்து கொண்டு படகுல போய் பாய்மரக் கப்பல்களில் போய் வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேருந்து பொருள்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்த பொருளை உள்ளூர் வரி போட்டு எல்லாருக்கும் விற்பனை பண்ணுறாங்க. பயணப்படுற போது அவங்க எப்படி அந்த வழியை பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா, நான் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கல் ஒன்றை பார்த்தேன், ஒரு மைல்கல்ல. அந்த மைல்கல்னால் தெரியுமா ஆச்சரியங்களா, அடுத்த ஊர் எவ்வளவு தூரம்ங்கிற விஷயத்த இந்த பண்ணாங்குழி மாதிரி குழி குழியாக போட்டிருக்காங்க. அதாவது 7 குழி இருந்தால் இங்கேருந்து 7 மைல் அர்த்தம், 4 குழி இருந்தால் 4 மைல் அர்த்தம். இது கற்றார்க்கும் கல்லாதவருக்கும் மட்டும் இல்லைங்க, பார்வை இல்லாதவருக்கும் அது பயன்படும். அப்போ இவை எல்லாமே நம்ம முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். இவற்றை நாம் வந்து இலக்கியங்களில் பார்க்குறோம். சங்க இலக்கியங்களில் சொல்லப்படாத செய்திகள் இல்லை. எப்போதாவது நேரம் கிடைக்கிறப்ப இவற்றெல்லாம் படித்து பாருங்கள். வணிக மேலாண்மை குறித்து மட்டுமில்லை, வணிகத்தில் எப்படி கொடிகட்டி பறந்தார்கள் என்பதும் அந்த நூலில் நாம் கண்டு அறிந்து கொள்ளலாம்.
2: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
6: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
7: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
11: ஞானபீடம் பரிசு பெற்ற அகிலன் அவரது பிறந்த நாளை June 27 கொண்டாடுவோம்.
10: June 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு
11: சேகோலி இல்லை,
10: சேதாரம் 3% மட்டுமே.
11: தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
10: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகை.
12: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
13: தொடர்புக்கு 9524936156. JKKM Agricultural College கோபிச்செட்டிப்பாளையம்
14: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
13: BSc Honor Agriculture மற்றும் BSc Honor Horticulture படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகார் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்

கோடை எஃப்எம் தர நிகழ்ச்சிகளையும் பாட்டுகளையும் சந்தோஷமா கேட்டுக்கிட்டே சுறுசுறுப்பா வேலைகளை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி, கதம்ப மலர்கள் பல பேரோட ரிங்டோன்ஸா இருக்கிற சில பாடல்களை அள்ளித்தர பகுதி போ இருங்க, இந்த சுரங்கள் முடியட்டும். இதுல உங்களோட ரிங்டோன்ஸ் பாட்டுகளும் வரலாம், கேளுங்க.

ஆமாம், இந்த பாட்டு யாருக்கெல்லாம் ரிங்டோன்? கை தூக்குங்க. கொடைக்கானல் பண்பலையில் கதம மலர்கள் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி 8 மணிக்கு வர இளமை பேசுகிறது நிகழ்ச்சி பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கானது. மாணவர்களே, உங்களுக்காகவே ஜாலியான 2 விளையாட்டுகள் இருக்குது. ஒன்று சொலவடை, பழமொழி, கேள்விப்பட்டிருக்கீங்களே. இன்னொன்று

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும்போது

0: வேலைவாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9966552399.

0: காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
1: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை,
0: அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமுலா. தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார்.
1: வருவாய்த்துறையை பொறுத்தவரை தேவையான பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பணிகள் எங்கெங்கே தேவை என்பதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நிதிநிலையை பார்க்கின்ற போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டிலே வாழ்கிற அத்தனை பேருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து வருகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையில்லா நகரத்தை தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது.
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய

0: நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்புப் பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி ஹண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சாதாரண சாமானியர்களும் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் பத்மஸ்ரீ விருதினை பெற்று சேலம் திரும்பிய சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜாஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான நர்த்தன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜாஸ்தபதி மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை, 2013 ஆம் ஆண்டு மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை வடிவமைத்துள்ளார். இவரது சிற்பக்கலைத்திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜாஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜாஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் 1-2 உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: தன்னை போன்ற சாமானியர்களுக்கும் நாட்டின் உயரிய விருது கிடைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ராஜாஸ்தபதி தெரிவித்தார்.
3: கடந்த 51 ஆண்டுகாலம் சிற்பக்கலைத்துறையில் என்னை இணைச்சி பயணிச்சுட்டு வரேன். பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த சிற்பக்கலையில் 100% ஆகமத்துக்குட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிற்பக்கலை கூடம் என்பது சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மாநில அரசு, மத்திய அரசு போன்ற பல்வேறு நிலையில் விருதுகள் வழங்கியிருந்தால் கூட இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
0: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவில் தேரோட்டத்திற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: வர 28ஆம் தேதி திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லையப்பர் கோவில் தேர் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த தேருக்காக லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வருவாங்க. நாங்க எதிர்பார்க்கிறோம். தேவையான சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 250 சிசிடிவி கேமராக்கள், 3 ட்ரோன், 10 கிரைம் டீம்ஸ் இந்த பகுதியில பணி செய்வாங்க. வர பக்தர்களுக்காக பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 18 இடங்கள்ல நாங்க செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அண்ட்

0: மெடிக்கல் டீம்ஸ், ஃபயர் சர்வீஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் கொடுத்து போதுமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரெடியா இருக்கும். காவலர்களோட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டுகோள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் நடைபெற்ற போதைப்பொருளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 5000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் 12 கிலோ போதைப்பொருளை கொண்டு சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கான்பூர் இடையே அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில்

கைது செய்தனர். மதுரை கான்பூர் இடையே அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் பிலிப்பைன்ஸை வென்றது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் பெல்ஃபாஸ்டில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து அயர்லாந்து பேட் செய்து வருகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு

0: 105.5. வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: சிறுதானிய சாகுபடி என்பது ஒரு தனிப்பயிரை சாகுபடி செய்வது மட்டும் கிடையாது, அது ஒரு பண்ணையம். நம்முடைய கலாச்சாரத்தில் எப்போதும் மண்ணுக்கு முக்கியத்துவம் உண்டு. மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக மண்ணரிப்பை தடுக்க வேண்டும். இந்த மண்ணரிப்பை மானாவாரியில் விளையும் சிறுதானிய பயிர்கள் 80% அளவுக்கு தடுக்கிறது. இத்தகைய சிறுதானிய பயிர்களில் நோய் தாக்கம் ஏற்படும் போது அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முதுகலை ஆராய்ச்சியாளர் சி. நாவரசு அவர்கள்.
3: விவசாய பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் நாவரசு, முதுநிலை ஆராய்ச்சியாளர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். நம்ம வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவில் வந்து சிறுதானிய பயிர்கள் வந்து அதிகமாக வந்து பயிரிட்டு இருந்தாங்க முன்னொரு காலத்தில். இப்பயும் வந்து அதிகமாக பயிரிடுறாங்க, ஆனால் மகசூல் இல்லாதது, அதிகமாக நோய்கள் உண்டாகிறது, இந்த மாதிரி காரணங்களால் சிறுதானியங்களோட பயிரிடுறதே வந்து ரொம்ப வந்து குறைஞ்சிருச்சு. இதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக வந்து நோய்கள், அதாவது பயிர்களில் வர்ற நோய்களையும் சொல்லலாம். காலத்திலலாம் வந்து நம்ம பெரியவங்க எல்லாருமே கேழ்வரகு, பனிவரகு இந்த மாதிரி வந்து நிறையா வந்து சிறுதானிய பயிர்கள் தானியங்களை வந்து சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து கிடைக்கிறதே வந்து அரிதா இருக்கு. ஆனா நம்ம இப்பயும் வந்து அதிகமா யூஸ் பண்றது வந்து கேழ்வரகு, ஒரு சில இடத்துல ஆரியோன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்து ராகி அப்படிங்கிறதுல வந்து சொல்லுவோம். இந்த பயிரில் வந்து அதிகமாக மகசூல் இழப்பு ஏற்படுத்துறது முக்கியமாக வந்து 3 நோய்கள். மேக்சிமம் 50% பயிர் இழப்புக்கு வந்து காரணமாக இருக்கிற இந்த 3 நோய்கள் தான். இது 3 வந்து பூசண நோய்கள். அதிகமாக வந்து தாக்குறது என்ன இருந்துன்னா குலை நோய் அப்படின்னு சொல்லுவோம். எந்த நோய் காரணி தாக்குதுன்னா பயிரிக்குளேரியா கிரிசியே அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து எந்த நோய்னா இலைப்புள்ளி நோய், எல்மித்தோஸ்போரியம் நாடுலோசம் அப்படிங்கிற இது இன்னொரு வந்து ஒரு பூசண காரணி. இன்னொன்று வந்து தூர் அழுகல், கிளிரோசியம் வால்ஃபிசி, இது வந்து ஒரு 3வது பூஞ்சை நோய்கள் காரணி. இது 3 வந்து அதிகமாக வந்து இந்த கேழ்வரகு அப்படிங்கிற ஒரு பயிரில் அதிக வந்து மழை மகசூல் இறப்பை ஏற்படுது. கட்டுப்படுத்தணும், அந்த நோயை வந்து கட்டுப்படுத்தினா தான் சிறு குறு விவசாயிகள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிற உபயோகிக்கிற பயிரிடுற பயிரை, அது நம்ம நாட்டு பயிரை வந்து காப்பாற்ற முடியும். அதுவும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து அதிகமாக இன்கமும் கிடைக்கும். இதில் முக்கியமான ஒன்று அதிகமாக வந்து இழப்பை ஏற்படுத்துறது வந்து குலை நோய், ஒரு பூசண காரணி, அதாவது முன்னையே சொன்ன மாதிரி பயிரிக்குளிரி கிரிசி அப்படிங்கிற ஒரு நோய் காரணிங்கிற மூலியமா வந்து எல்லா பயிருக்கும், அதாவது இந்த கேழ்வரகு பயிருக்கு பரவுது. இந்த பூசண காரணி வந்து ஸ்டார்டிங் விதைச்சி 2 வாரத்திலிருந்து அறுவடைக்கு முந்தின நாள் கூட இந்த நோய் காரணி வந்து இன்ஃபெக்ட் பண்ண முடியும். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா இலையில வந்து ஒரு நீள்வட்ட கண் போன்ற அமைப்பு மாதிரி இருக்கும், அதாவது பழுப்பு நிறத்துல இருக்கும். இது வந்து சின்ன சைஸ்ல இருக்கும்போது பழுப்பு நிறத்திலையும் கொஞ்சம்

0: பெருசாக பெருசாக, அதாவது இந்த இலை வந்து இலை புள்ளி அந்த இறந்த பகுதிகள்லாம் வளர வளர நடுவில் வந்து ஒரு சாம்பல் நிறத்திலையும் இருக்கும். இந்த சாம்பல் நிறத்தில் வந்து இதனுடைய வித்துக்கள், இந்த பைரிக்ளோரியா கிரிசியே அப்படிங்கிற அதாவது பூசணத்தோட வித்துக்கள் இதில் இருக்கும். இந்த செடி இன்ஃபெக்ட் ஆகியிருக்கோ அதாவது பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். இது வந்து எல்லா பயிர் நிலைகளையும் அஃபெக்ட் பண்ணும். முக்கியமாக சொல்ல போகணும்னா இலைகள், இலைகள் தான் வந்து நமக்கு தேவையான கேழ்வரகு உற்பத்தி பண்ணுறது மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இது வந்து இலையை தாக்கிரும். ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி அப்படிங்கிறது இருக்கிறது, அதாவது இந்த பழுப்பு புள்ளிகள் மொத்தமாக சேர்ந்து ஒரு மொத்தமாக நெறிஞ்ச மாதிரி ஒரு தெரிகிற மாதிரியும், அதெல்லாம் மொத்த இலையுமே காஞ்சிடும். இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா ஓகே, பட் நிறையா புள்ளிகள் வந்து உருவாகிச்சுன்னா எல்லாம் சேர்ந்து மொத்த இலையுமே காஞ்சிரும். அப்படி வந்து காஞ்சிட்டா இலைகள் பாதிக்கப்படும். இதே மாதிரி நாற்றங்காலையும் நடக்கும்போது ஒரு நாத்தே வந்து மொத்தமாக பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தூர் கட்டினதுக்கு அப்புறம், அதாவது கதிர் வந்ததுக்கு அப்புறம், கதிரையும் சரி கதிரோட தண்டு பகுதியிலும் சரி இந்த நோய் பாதிப்பு ஏற்படும் போது அந்த இடத்துல இந்த மாதிரி கரும் புள்ளிகள் தோன்றனா அந்த இடம் இறந்துடும். இப்போ இறந்துட்டு என்னாகும், கேழ்வரகு கதிருக்கான சத்து போகாது, உடனே என்னாகும், உடஞ்சி விழுந்துடும். உடஞ்சி விழுந்துட்டா நமக்கு அந்த மொத்த பயிரும், அதாவது அந்த ஒரு நாத்துல இருந்து வர்ற மொத்த பயிருமே நமக்கு வந்து இழப்பு தான் ஏற்படும். அது மட்டும் இல்லாம தண்டு பகுதியில வந்து ஒரு புள்ளி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தண்டு பகுதியில வந்திருக்கும் போது அந்த தண்டுல வந்து அதே மாதிரி பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும். அது அப்படியே வந்து பெருசாகி பெருசாகி அந்த தண்டே மொத்தமா உடஞ்சு விழுந்து, முதல்ல வந்து என்ன சொன்னோம், இந்த மாதிரி வந்து தூர் கட்டினதுக்கு அப்புறம் உடஞ்சாலும் சரி தண்டு உடஞ்சாலும் சரி இழப்பு வந்து நம்ம பயிருக்கு வந்து அதிகமா ஏற்படும். இப்படி வந்து மேலாண்மை இந்த நோயை பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நாம் வந்து விதையை வாங்கிட்டு வரோம் அப்படிங்கும் போது நல்ல சுத்தமான விதைகளா பார்த்து நாம் வாங்கிட்டு வரணும், முக்கியமான ஒண்ணு. அது இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட பயிர்களை நாம் அதிகமா உபயோகப்படுத்தணும். அது வந்து என்ன என்னன்னா கோ ஆரியே 14, பையூர் ஆரியே 2, இதெல்லாம் வந்து நம்ம கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டினால வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது. அடுத்து ஜிபியூ 28, ஜிபியூ 45, ஜிபியூ 48, அதுக்கப்புறம் L5. இது மாதிரி வந்து மற்ற ஆராய்ச்சி நிலையத்தினால ரிசர்ச் பண்ணி குலை நோய் அப்படிங்கிற அந்த பூசணத்துக்கு எதிர்ப்பு சக்தி கொண்ட பயிர்கள் முன் பயிரிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த சீசனில் பயிரிடாமல் கொஞ்சம் முன்னாடி, அதாவது ஜூலை மந்த்தே வந்து பயிர் இட்டுட்டோம் அப்படின்னோம்னா பாதி டிசீஸ் வந்து அதுலேயே குறைஞ்சிருங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கெமிக்கலுக்கு போகாமல் பகுதி அளவு பயாலஜிக்கல், அதாவது உயிரி காரணிகள் யூஸ் பண்ணலாம், இயற்கை முறையிலையும் வந்து நம்ம இது பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது எதிரி நோய் உயிரி காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசில சப்டிலிஸ், ட்ரைகோடர் மாவட்டம், இந்த மாதிரி வந்து நாம் வந்து எதிர் நோய் உயிரி காரணிகளை வந்து யூஸ் பண்ணும்போது அதிகமான பயிர் இழப்பை தவிர்க்கலாம்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: சிறுதானிய பயிர்களில் நோய் தாக்கம் ஏற்படும் போது அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்து விளக்கம் தந்தார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முதுகலை ஆராய்ச்சியாளர் சி. நாவரசு அவர்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: வாழ்த்து கூறுவதும் வாழ்த்து பெறுவதும் ஒரு அழகான பொக்கிஷம். நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை நொறு புள்ளியைந்தில் சிறப்பு வாழ்த்து தன்றில்
1: 3 கோடி ஆதரவு பெற்ற ஒரே பண்பலை கோடை பண்பலைக்கு 27வது அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பலம் சோமசுந்தரம், நன்றி வணக்கம்.
2: ஈரோடு மாவட்டம் சலங்கபலத்திலிருந்து இந்திரா கோவிந்த் பேசுறேன். கோடை பண்பலைக்கு 27வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மிக சிறப்பா நடிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் எஸ்எம்ல எல்லாம் ஒர்க் பண்றவங்க எல்லாம் உறவுகள் மாதிரியே இருக்காங்க. வணங்குகிறேன் அம்மா, நன்றி வணக்கம்.
3: ஹலோ வணக்கம், நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் வளையபுக்கலம் கிராமத்துல இருந்து முனீஸ்வரி பேசுறேன். 27வது பிறந்தநாள் வாழ்த்து.
4: 26 ஆண்டுகள் கடந்து 27வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு இனிய 27வது இன்றைய தின வாழ்த்துக்கள். பால் வீதியில் எத்தனையோ கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஜோதிட வல்லுநர்கள் 27 நட்சத்திரங்களை முக்கியமாக குறிப்பிட்டுள்ளனர். அதுபோல் எத்தனையோ பண்பலைகள் இருந்தாலும் நேயர்களின் நெஞ்சங்களை நீங்கா இறங்கியிருக்கும் கோடை பண்பலைக்கு மீண்டும் எனது 27வது உதய தின வாழ்த்துக்கள். கூறுவது மின்னுக்கல் மாவட்டம் பழனி செந்தில்குமார், வணக்கம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: ஜூன் 27 நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகை.
5: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தன்றில்.
6: அன்பான பண்பலையே, ஆசையை தூண்டும் பண்பலையே, இன்னிசையால் ஈண்டெடுத்த பண்பலையே, உள்ளத்தை ஊக்குவிக்கும் பண்பலையே, எண்ணத்தை ஏற்றமிக்கும் பண்பலையே, ஐயத்தை போக்கும் பண்பலையே, ஒற்றுமை ஓங்க வைக்கும் பண்பலையே, அவியத்தை போக்கும் பண்பலையே, உனக்கு வாழ்த்து வாழ்த்துகிறேன். உனக்கு என்றும் இளமையானவள், என்றும் என்றும் வாழ்த்துக்களுடன் செல்வி ராஜேந்திரன், வெள்ளக்கோவில். வணக்கம் சாமி.
7: அன்பின் கடலே, அறிவின் ஊற்றே, என் கோடை பண்பலையே, எத்தனை நல்லுணங்கள் நீ கொள்ளை கொண்டவள், அலையலையாய் செவி சேர்த்தவள், எண்ணற்ற வண்ணங்களில் விருந்து படைத்தவள், பூவின் இதழ் போல் வருடி செல்லும் உன்னை வர்ணிக்க வார்த்தை இல்லை. உன்னை நினைக்கையில் உள்ளம் குளிருதே. நீ 27 அடியெடுத்து வைப்பது எமக்கு பெருமையே. வாழ்க வாழ்க உமது பெருமை, வாழ்க தொடர்க தொடர்க உன் சேவை தொடர்க. என்றும் அன்புடன், நாமக்கல் மாவட்டம், மாவர்த்திப்பட்டி சிற்றூர், ராசா ஜெய்ஸ்ரீ.
8: சேலம் மாவட்டம் குள்ளப்ப நாயக்கர் வந்து மாற்றுத்திறனாளி கணேசன் பேசுறேங்க. ஆரம்ப காலத்துல முஸ்லிம்

0: இருக்கும்போது பிடிச்ச வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எனக்கு போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உற்ற நண்பனாய் விளங்கும் கோடை பண்பலை 26வது முடித்து 27 அடி எடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள். இதோடு எங்களது குடும்பத்தாரை சேர்ந்த தனலட்சுமி, செல்வராணி, சங்கீதா, பிரியா மற்றும் குடும்பத்தில் அனைவரும் கோடை பண்பலைக்கு 27வது வகவே வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: வானொலியை நேசிக்கும், வானொலியை வாசிக்கும், வானொலியை சுவாசிக்கும், வானொலியை இயக்கும் அத்தனை பாச உறவுகளுக்கும் கரூர் வெங்கமேட்டில் இருந்து மணிமாஸ்டர். எங்கள் இளவரசி கோடை பண்பலைக்கு 27வது பிறந்த நாள் விழா. அதிகாலை விழித்து இறைபணியில் தொடங்கி அன்றாடம் அன்னையாக, தந்தையா, சகோதரனா, சகோதரியா, நண்பனா, மாமனா, மச்சானா, கல்வியா, அறிவா, தொழிலா, பயணமா, இப்படி எண்ணற்ற வகையில் பல பரிணாமங்களை படைத்திடும் சமைத்திடும் 100.5 நேயர் இதயங்களில் இதயங்களிலும் மக்கள் மனங்களிலும் சமுதாய பயனுற தமிழையும் தமிழ் இசையும் ஊட்டி வளர்க்கும் எனது அன்னையே, நீ வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தும் அன்பு நெஞ்சம் மணிமாஸ்டர் கரூர் வெங்கமேடு.
2: வணக்கம். மடத்குளம் வட்டம் அறிநாச்சிவாலயம் ஆனந்தகுமார். நமது கொடைக்கானல் வாழ்வு நிலையத்தின் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். வணக்கம்
3: அனைவருக்கும். இனிய காலை வணக்கத்துடன் கோடை பண்பலை 27வது விழாவை மிக முயற்சியாக கொண்டாடி கொண்டிருக்கும் 24 மாவட்டங்கள் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கும் இந்த அன்பு செல்வத்துக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்கள் கூறுகிறோம். கரூர் மாவடியாங்கோயிலிருந்து ரகுபதி.
4: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா வாழ்த்துக்கள். வாழ்த்தும் உள்ளங்கள் திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர். வாழ்க பல்லாண்டு. கோடை பண்பலை 100.5. வணக்கம்.

0: மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
1: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கூடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
1: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை,
0: அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தன்றில்
3: 3 கோடி ஆதரவு பெற்ற ஒரே பண்பலை கோடை பண்பலைக்கு 27வது அடி எடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பலம் சோமசுந்தரம், நன்றி வணக்கம்.
4: ஈரோடு மாவட்டம் சலங்கபலத்திலிருந்து இந்திரா கோவிந்த் பேசுறேன். கோடை பண்பலைக்கு 27வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மிக சிறப்பா நடிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் எஸ்எம்ல எல்லாம் ஒர்க் பண்றவங்க எல்லாம் உறவுகள் மாதிரியே இருக்காங்க. வணங்குகிறேன் அம்மா, நன்றி வணக்கம்.
5: ஹலோ வணக்கம், நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் வளையபுக்கலம் கிராமத்துல இருந்து முனீஸ்வரி பேசுறேன். 27வது பிறந்தநாள் வாழ்த்து.
6: 26 ஆண்டுகள் கடந்து 27வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு இனிய 27வது இதய தின வாழ்த்துக்கள். பால் வீதியில் எத்தனையோ கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஜோதிட வல்லுநர்கள் 27 நட்சத்திரங்களை முக்கியமாக குறிப்பிட்டுள்ளனர். அதுபோல் எத்தனையோ பண்பலைகள் இருந்தாலும் நேயர்களின் நெஞ்சங்களை நீங்கா இறங்கியிருக்கும் கோடை பண்பலைக்கு மீண்டும் எனது 27வது உதய தின வாழ்த்துக்கள். கூறுவது மின்னுக்கல் மாவட்டம் பழனி செந்தில்குமார், வணக்கம்.
3: 3 கோடி ஆதரவு பெற்ற ஒரே பண்பலை கோடை பண்பலைக்கு 27வது அடி எடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பலம் சோமசுந்தரம், நன்றி வணக்கம்.
4: ஈரோடு மாவட்டம் சலங்கபலத்திலிருந்து இந்திரா கோவிந்த் பேசுறேன். கோடை பண்பலைக்கு 27வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மிக சிறப்பா நடிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் எஸ்எம்ல எல்லாம் ஒர்க் பண்றவங்க எல்லாம் உறவுகள் மாதிரியே இருக்காங்க. வணங்குகிறேன் அம்மா, நன்றி வணக்கம்.
5: ஹலோ வணக்கம், நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் வளையபுக்கலம் கிராமத்துல இருந்து முனீஸ்வரி பேசுறேன். 27வது பிறந்தநாள் வாழ்த்து.
6: 26 ஆண்டுகள் கடந்து 27வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு இனிய 27வது இதய தின வாழ்த்துக்கள். பால் வீதியில் எத்தனையோ கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஜோதிட வல்லுநர்கள் 27 நட்சத்திரங்களை முக்கியமாக குறிப்பிட்டுள்ளனர். அதுபோல் எத்தனையோ பண்பலைகள் இருந்தாலும் நேயர்களின் நெஞ்சங்களை நீங்கா இறங்கியிருக்கும் கோடை பண்பலைக்கு மீண்டும் எனது 27வது உதய தின வாழ்த்துக்கள். கூறுவது மின்னுக்கல் மாவட்டம் பழனி செந்தில்குமார், வணக்கம்.
7: அன்பான பண்பலையே, ஆசையை தூண்டும் பண்பலையே, இன்னிசையால் ஈண்டெடுத்த பண்பலையே, உள்ளத்தை ஊக்குவிக்கும் பண்பலையே, எண்ணத்தை ஏற்றமிக்கும் பண்பலையே, ஐயத்தை போக்கும் பண்பலையே, ஒற்றுமை ஓங்க வைக்கும் பண்பலையே, அவியத்தை போக்கும் பண்பலையே, உனக்கு வாழ்த்து வாழ்த்துகிறேன். உனக்கு என்றும் இளமையானவள், என்றும் என்றும் வாழ்த்துக்களுடன் செல்வி ராஜேந்திரன், வெள்ளக்கோவில். வணக்கம் சாமி.
4: அன்பின் கடலே, அறிவின் ஊற்றே, என் கோடை பண்பலையே, எத்தனை நல்லுணங்கள் கொள்ளை கொண்டவள், அலையலையாய் செவி சேர்த்தவள், எண்ணற்ற வண்ணங்களில் விருந்து படைத்தவள், பூவின் இதழ் போல் வருடி செல்லும் உன்னை வர்ணிக்க வார்த்தை இல்லை. உன்னை நினைக்கையில் உள்ளம் குளிருதே. நீ 27வது அடியெடுத்து வைப்பது எமக்கு பெருமையே. வாழ்க வாழ்க உமது பெருமை, வாழ்க தொடர்க தொடர்க உன் சேவை தொடர்க. என்றும் அன்புடன் நாமக்கல் மாவட்டம் மாவட்டிப்பட்டி சிற்றூர் ராசா ஜெய்ஸ்ரீ.
8: வணக்கம், நான் சேலம் மாவட்டம் குள்ளப்ப நாயக்கர் வந்து மாற்றத்திருநாடு கணேசன் பேசுறேங்க. ஆரம்ப காலத்துல முசிறி ஐயா இருக்கும்போது பிடிச்ச வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எனக்கும் போன்ற மாற்றுத்திறனாளிக்கு உற்ற நண்பனாய் விளங்கும் கோடை பண்பலை 26வதாகவே முடித்து 27வது அடி எடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள். இதோடு எங்களது குடும்பத்தாரை சேர்ந்த தனலட்சுமி, செல்வராணி, சங்கீதா, பிரியா மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் கோடை பண்பலைக்கு 27வது

0: பேராவே வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
1: வானொலியை நேசிக்கும், வானொலியை வாசிக்கும், வானொலியை சுவாசிக்கும், வானொலியை இயக்கும் அத்தனை பாச உறவுகளுக்கும் கரூர் வெங்கமேட்டில் இருந்து மணிமாஸ்டர். எங்கள் இளவரசி கோடை பண்பலைக்கு 27வது சிறந்த நாள் விழா. அதிகாலை விழித்து இறைபணியில் தொடங்கி அன்றாடம் அன்னையாக, தந்தையா, சகோதரனா, சகோதரியா, நண்பனா, மாமனா, மச்சானா, கல்வியா, அறிவா, தொழிலா, பயணமா, இப்படி எண்ணற்ற வகையில் பல பரிணாமங்களை படைத்திடும், சமைத்திடும் 100.5 நேய இதயங்களில் மக்கள் மனங்களிலும் சமுதாய பயனுற தமிழையும் தமிழ் இசையும் ஊட்டி வளர்க்கும் எனது அன்னையே, நீ வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தும் அன்பு நெஞ்சம் மணிமாஸ்டர் கரூர் வெங்கமேடு.
2: வணக்கம். மடத்குளம் வட்டம் அரிநாச்சிவாளையம் ஆனந்தகுமார். நமது கொடைக்கானல் வாழ்வு நிலையத்தில் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.
0: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் கோடை பண்பலை 27வது ஆண்டு விழாவை மிக முயற்சியாக கொண்டாடி கொண்டிருக்கும், 24 மாவட்டங்கள் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த அன்பு செல்வத்துக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்கள் கூறுகிறோம். கரூர் மாவடியாங்கோயிலிருந்து ரகுபதி.
3: வணக்கம். கோடை பண்பலை 100.5 27வது ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள். வாழ்த்தும் உள்ளங்கள் திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர். வாழ்க பல்லாண்டு கோடை பண்பலை 100.5. வணக்கம்.

0: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தன்றில்.
1: நான் தேனி மாவட்டம் தெரிவள வட்டம் தேமகலத்திலிருந்து மணிமுத்து நித்யா பேசுகிறேன். 27ஆம் ஆண்டு இதே விழா நல்வாழ்த்துக்கள் குறிப்பது. இது நான் அனைத்து நிகழ்ச்சிகளும் நான் 10 ஆண்டுகளாக கேட்டு வருகிறேன். நான் தேனி மாவட்டம் மணிமுத்து நித்யா, என் மகள் திவ்ய பிரியா, என் மகன் கரசன் ராஜா குடும்பத்து சார்பாக வண்ணத்தூரிய நிகழ்ச்சிகளும் நான் கேட்டு வருகிறேன். பல்கலைக்கழகம் நிகழ்ச்சி கேட்பதாக படிப்பறிவில்லாத அனைத்து மக்களுக்கும் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்குகிறார்கள். நான் 12 மணி வரைக்கும் நிகழ்ச்சி கேட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம், உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
2: வணக்கம், நான் கரூர் வேலுசாமிபுரம் அஞ்சலி பிரபு பேசுகிறேன். என் கோடை பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள் கூறுவது கரூர் வேலுசாமிபுரம் அஞ்சலி பிரபு, அஞ்சலி, மோனிகா, அச்சயா. நன்றி, வணக்கம்.
3: என் பேர் அந்தோணிசாமி, நான் திண்டுக்கல் மாவட்டம் கொரளம்பட்டி. நான் ஒரு மாற்றுத்திறனாளி கண் பார்வையற்றோர். எனது தொழில் வந்து வயற்பின்னல் தொழில் செஞ்சுட்டு வர்றேன். கோடை எப்பவுமே வந்து பரிசாப்த ஒளிபரப்ப ஆரம்பிச்சாங்களோ அதிலிருந்து கேட்டுட்டு இருக்கேன். அது நல்லா ஒளிபரப்பெல்லாம் நல்ல ஒரு நிகழ்ச்சியா இருக்கு, எனக்கு ஒரு நல்ல பிரயோஜனமாகவும் இருக்கு. இந்த கொடைக்கானல் எப்பம் உதய விழா வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நல்ல ஒரு நயமான முறையில் ஒளிபரப்பு வருகிறாங்க, அதனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சமானதா இருக்கு. நான் இப்படிக்கு நன்றி, வணக்கம்.
4: சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், முத்துநாயக்கன்பட்டி, பாலகொட்டப்பட்டி என்கின்ற சிற்றூரிலிருந்து சி பிரபார் என்ற அறிவலகனின் 27வது உதய விழா வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
5: வணக்கம். தேனினும் இனிய தென்றலாம் எம் கோடை பண்பலை தென்றல். இல்லந்தோறும் நேயர்கள் மனதில் என்றும் வீசிடும் தென்றல். மலை உச்சியில் புறப்படும் தென்றலை விட எம் கோடை பண்பலையில் புறப்படும் தென்றலே, நீயே நேயர்கள் மனதை மயிலிறகாய் வருடி செல்கிறாய். 27வது உதய நாள் விழா காணும் எம் கோடை பண்பலைக்கு இனிய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் நிர்மலா சந்திரசேகர். திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி வட்டம் காடவளையத்திலிருந்து கிருத்திகா, முகேஷ், சந்திரசேகர், ரகுநாதன், புவனேஸ்வரி. வணக்கம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
4: கவிதை படைப்பவர்களுக்காகவும், படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்,
5: பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
4: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு. பண்பலை படைப்பாளிகள்.

0: வரும் வேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது.
2: கோடை பண்பலை 100.5
3: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-1-0-1.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
3: பண்பலை படைப்பாளிகள்.

0: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தன்றில்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராவூர் நாடாவிலிருந்து ரவி, 27வது ஆண்டு. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். எனது இனிய சகோதரன், எனது இனிய நண்பன் கொடைக்கானல் எஃப்எம்க்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எனது இனிய நண்பங்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பயன் அடைஞ்சிருக்கேன். கோடை பண்பலைக்கு கோடான கோடி நன்றிகள்.
3: வணக்கம் நேயர்களே. கோடை எஃப்எம் 100.5 27வது வருடம் அடியெடுத்து வைக்கும் எங்கள் கோடை தாரலுக்கு தமிழ்நாட்டில் உள்ள கோடை நேயர்கள் அனைவருக்கும் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலு கொத்தனூர் கிழக்கு வண்ணாந்தோரை என்றென்றும் அன்புடன் இறைவர் சுரேஷாந்தி, சங்கீதா, சௌதமி, யாசிகாஸ்ரீ, தன்விகாஸ்ரீ, துபாய் செல்லம், கௌரவேல், மானசா. நன்றி நேர்களே.
4: கோடை பண்பலை 100.5 27வது நல்வாழ்த்துக்கள் கூறுவது கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் சந்திரன்.

0: கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்.

0: இசை
1: இசை பாடு
0: மழை
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
0: பண்பலை வானொலி நிலையம்
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
4: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தன்றில்
5: வணக்கம். இனிய பண்பலை கோடை பண்பலைக்கு இனிய உதயவிழா.

0: நல்வாழ்த்துக்கள் கூறுவது. தஞ்சாவூர்ல இருந்து நீலாம்பியை, நன்றி, வணக்கம்.
1: திண்டுக்கல்ல இருந்து பேபி பேசுறேன். கொடைக்கானலுக்கு என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சொல்வது ஏஆர் அழகர், கமலேஷ், தன்சிதா பேபி, நன்றி.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஜான்வெற்றி, கோடை தன்பலுக்கு 27ஆம் ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், நன்றி.
3: கோடை பண்பலைக்கு தேனி மாவட்டம் போடிநாயக்கம் திருமாவரம் டீக்கடை முருகேசன் திரைமாவதி வாழ்த்து தெரிவிக்கிறோம். 27ஆவது ஆண்டு விழாவுக்கு வாழ்க வாழ்க, வளமுடன் வாழ்க, வாழ்த்துகிறோம்.
4: வணக்கம். தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்திலிருந்து நாகக்கனி பேசுறேன். அருள் மாலையில் ஆரம்பித்து வசந்த வடிகளில் நுழைந்து நெஞ்சல் நிறைந்தவையாக மலர்ந்து கொடை சென்றலாக தவழ்ந்து இரவு சிறகாய் விரிந்து கொண்டிருக்கும் நம் கோடை பண்பலைக்கு 27ஆவது உதய நாள் வாழ்த்துக்கள், நன்றி.

0: आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தன்றில்.
4: சார் வணக்கம், நான் கோடை பண்பலை 100.5 சொல்லா நல் வாழ்த்துக்கள். தேனி மாவட்டத்திலிருந்து
5: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் மாலைவனன்பட்டில இருந்து பவானி ஸ்ரீ. கோடை பண்பலைக்கு 27 உதயவில நல்வாழ்த்துக்கள்.
6: கோடை பண்பலைக்கு எனது 27 வாழ்த்துக்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஆச்சியம்மாள். கோடை பண்பலைக்கு எனது வாழ்த்துக்கள். மிகவும் வேகமான உற்சாகமான வரிகள் கொண்ட தொடக்கத்துடன் அறிவிப்பாளர்கள் அன்பலையில் வருவது வானிலையில் எனக்கு மிகவும் பிடிக்கும். என இனிய பண்பலைக்கு எனது வாழ்த்துக்கள். எனக்கு கோடை பண்பலை மிகவும் பிடிக்கும்.
7: வணக்கம், திண்டுக்கல் மாவட்டம் மாலைவனன்பட்டி நந்தினி பேசுறேன். வாழ்த்துக்கள் கோடை பண்பலைக்கு.
8: திருப்பூர் மாவட்டம் முத்தூர் சங்கப்பையங்காட்டிலிருந்து புங்காடு குப்புசாமியின் கோடை பந்தலுக்கு 27 வாழ்த்துக்கள்.
3: நேயர்களின் அன்பான வாழ்த்துக்களோடு வலம் வந்தது சிறப்பு வாழ்த்து தென்றில். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு, நன்றி. நேயர்களே,

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி அண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சி பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மை பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக லார்கன் புக்கர் 50 ரன் எடுத்தார். ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீராபாய் சானு தலைமையிலான இந்த அணி

போட்டியில் பிந்தியா ராணி தேவி, ஹர்ஜிந்தர் கவுர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அடுத்த மாதம் 23ஆம் தேதி கிளாஸ்கோவில் தொடங்குகிறது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரித்தின் பிரணவ் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: இளமை பேசுகிறது. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலையின் இளமை பேசுகிறது நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருக்கிற, தங்களை தயார்படுத்திட்டு இருக்கிற பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்களை இப்போ வருக வருகன்னு வணக்கத்தோட வரவேற்கலாம். இன்னைக்கு இளமை பேசுகிறது ரெண்டு விளையாட்டுகளை மாணவர்களுக்காக தர வந்தாச்சு. ஒன்று சுழவடை. எப்படின்னா ஒரு பழமொழி, அந்த பழமொழியோட சொற்களை மாற்றி மாற்றி தருவோம். நீங்கள் அந்த வார்த்தைகளை வரிசைப்படுத்தி சரியான பொருத்தமான பழமொழியை கண்டுபிடிச்சு சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு எளிமையான பழமொழியோட சொற்களை மாற்றி மாற்றி சொல்கிறேன், என்னவா இருக்கும்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கை மண்ணளவு கல்லாதது உலகளவு கற்றது. கண்டுபிடிச்சிங்களா? சரியா யோசிச்சிங்க. கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. தெரிஞ்சுக்கோ கனி, அவ்வளோதான். அடுத்த விளையாட்டு பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். எப்படின்னா ஒரு வார்த்தை அல்லது ஒரு குட்டி தலைப்பு கொடுப்போம், ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஒரு குட்டி தலைப்பு. சரியா, நீங்கள் அந்த தலைப்பை பயன்படுத்தாமல் அது தொடர்பான வாக்கியங்களை உருவாக்கணும். இப்போது உதாரணத்துக்கு பனை மரம்னு சொன்னதும் அது சம்மந்தமானதை சொல்லலாமா? ரெடியா? தமிழ்நாட்டின் மாநில மரம், அவ்வளோதான். வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. பதநீர், கற்கண்டு, நுங்கு, பழம், கிழங்கு, கருப்பட்டி, விசிறி, சொல்லுங்கள், ஓலை, நார், கட்டனு, இதோட பாகங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு கற்பக தரு அனைத்தையும் வழங்கும் மரம்னு ஒரு சிறப்பு பேர் இருக்கு இல்லையா, இயற்கையாகவே தானாக வளரக்கூடியதுங்க. இன்னுமே நிறைய சொல்லலாம். ரெண்டு விளையாட்டுமே என்ன ரொம்ப எளிமையாக இருக்கா? அப்போ வாங்க, பள்ளி கல்லூரி மாணவர்கள் ரெடியா? உங்களில் பல பேருக்கு நாளைக்கு விடுமுறையாக இருக்கலாம், சிலருக்கு ஸ்கூல் காலேஜ் இருக்கலாம், கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஜாலியாக விளையாட வரலாம். இப்போ தொலைபேசி எண்கள் சொல்ல போகிறேன். முதல் முறையாக புதுசாக பேச வரவங்களுக்கு 0-45-42-24-24-24 மறுபடி சொல்லலாம். 0-45-42-24-24-24 வழக்கமாக பேசுகிறவங்களுக்கு தெரியுமே உங்களுக்கு, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், 0-45-42-24-24-29. உங்களை சந்திக்க கனிமுத்தும் வந்துட்டேன்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடை எஃப்எம்-ல எல்லாமே பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் ஆச்சு, மாணவர்களை சந்திச்சு அவங்க இல்லைன்னா கோவப்பட்டுருவாங்க பாக்க. நீ வணக்கம்.
3: பழமொழிங்க
2: மாவட்டம் பழமொழிய சொல்றேன், சொல்லவடைய சொல்றேன். தேர் அச்சாணி முச்சானும் இல்லாத ஓடாது. தேர் அச்சாணி முச்சானும் இல்லாத ஓடாது.
3: அச்சாணி இல்ல தேர், அச்சாணி இல்லாத தேர் கரையாணி இல்லாத ஓடாது.
2: ஏய், ஆனா கொஞ்சம் சரியா சொல்லலாம். மறுபடியும் சொல்றேன்,
3: தேர் கரையாணி நீங்க சொல்லிருக்கீங்க, அச்சாணி ஓகே, கரையாணின்னு சொல்லிருக்கோம்.
2: சரிங்க,
3: நன்றிங்க
2: பிரபாகரன்.

0: இப்போ இளமை பேசுகிற நிகழ்ச்சி கலந்துக்கூடிய நேயர் நண்பர் மாணவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: மகாசக்தி பேசுறேன்.
0: மகாசக்தி சத்யா? என்ன படிக்கிறீங்க மகாசக்தியா? சரி, என்ன விளையாட்டு விளையாட
1: போறீங்க?
0: எப்படி விளையாடணும் தெரியுமா? சரி, உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவே கேட்குறேன். சின்ன குரலாக இருக்கு, சின்ன பாப்பான்னு நினைக்கிறேன். சரிம்மா, உங்களுக்கான அந்த தலைப்புன்னு வச்சுக்கலாம். வாகனம், வண்டி இருக்குல்ல, வண்டி, வண்டியை பற்றி நீங்கள் சொல்லணும். சரி, வாகனம் எதுக்காக பயன்படுது, அதோட உதிரி பாகங்கள் இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா? எங்கெங்கே பயன்படுத்துகிறோம், என்னென்ன வகைகள் இருக்கு? என்னம்மா?
1: ஊருக்கு போறதுக்கு.
0: ஊருக்கு போறதுக்கு பயன்படுது. சரி,
1: ரெண்டு பேர் போலாம்.
0: ரெண்டு பேர் போலாம். ஆமா, இப்போதைக்கு ரெண்டு பேர் போலாம். என்னமா வேற? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது இல்லையா? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வண்டிகள் பேர்லாம் சொல்லுங்க. சரி, நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க வீட்டில்? சரி, உங்ககிட்ட என்ன இருக்கு, சைக்கிள் இருக்கா, மிதிவண்டி? இல்லையா? எப்படி போவீங்க பள்ளிக்கூடத்துக்கு, நடந்தா, பஸ் இல்லையா, அப்பா வந்து விடுவாரா?
1: அப்பா விடுவார்.
0: சரிங்க, இப்படி பயந்து பயந்து பேசக்கூடாது, ஏமாத்திருவாங்க இந்த உலகத்தில், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்க. வாகனம், உங்களுக்கு தெரிஞ்ச வாகனங்கள் பேர்லாம் சொல்லுங்க. இப்படின்னா நானும் அப்போவே வந்திருப்பேனே, ஏதாவது வண்டியை பிடிச்சி. என்ன, பரவாயில்ல மகாசக்தியா. சொல்லுங்க. ஓ, அங்கிட்டு
1: வந்துட்டாங்கப்பா.
0: இல்லை, பொதுவாக இரண்டு சக்கரம், இரண்டு சக்கரம், மூன்று சக்கரம், நாலு சக்கரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாமா? நாலு சக்கரத்துக்கு நிறைய இருக்குது. வேற வேற உங்களுக்கு சொல்ல தோணுது ஏதாவது, வண்டிகளை பற்றி, வாகனத்தை பற்றி? மயில் வாகனம் கேள்விப்பட்டது இல்லையா? சரிங்க மகாசத்யா, அடுத்த முறை நல்ல முயற்சி பண்ணி நிறைய சொல்லலாம். நன்றி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: நேரம் இரவு 8:22. கொடைக்கானல் பண்பலையில் இளமை பேசுகிறது. ரெண்டு விளையாட்டுகளோட வந்துட்டு இருக்கு, ஒன்னு சொல்லவடை, இன்னொன்னு பட்டும் படாமலும் தொட்டும் தோடாமலும். மிரட்டுறாங்க மாணவர்கள் எல்லாமே, கனி விட்டுறாத. வணக்கம், யார் பேச வந்திருக்கீங்க?
3: வணக்கம், நான் ஈரோடு மாவட்டம் அஞ்சூர் வட்டம் மணிபாலன்.
2: மணிபாலன் கரெக்டா சொன்னா பேரை? நல்லா இருக்கியா பேரு மணிபாலன்? இப்ப எல்லாம் பேர் இந்த மாதிரி பேர் கேட்டாலே உலக மகா அதிசயமா இருக்கு, தெரியுமா? சரி, எந்த விளையாட்டு விளையாட போறீங்க மணிபாலன்? நல்லா இருக்கே, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். நிறைய உங்களுக்கு இந்த ஏர் வரிசை இறங்கு வரிசை அசெண்டிங் டிசெண்டிங் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். என்ன படிக்கிறீங்க நீங்க?
3: என்ன
2: குரூப்பு? சொன்னா அசெண்டிங் டிசெண்டிங் சொன்னனா சரியா தான் சொல்லியிருக்கேன். சரி, உங்களுக்கான அந்த சொல் வந்து கணக்கு. நீங்கள் பயோமெஸ் எடுத்திருக்கீங்களே அதனால எடுத்து குத்தமா. என்னமா கணக்கு? ம், எண்கள் இருக்கும், எண்களில் நிறைய வகைகள் இருக்கு.
3: ம்,
2: அப்புறம் என்ன சொல்லலாம்?
3: வடிவியல் வரும்.
2: ஆ, அப்புறம் 5 மார்க் கேள்விகள் இருக்கும், 2 மதிப்பெண் கேள்விகள் இருக்கும், 1 மதிப்பெண் கேள்விகள் இருக்கும், 3 மதிப்பெண். உங்களுக்கெல்லாம் 3 மதிப்பெண்ணும் இருக்கும்ல?
3: ஆ,
2: இருக்கும். அதே சொல்லலாம். சரி, கணக்கில் வேறு என்ன சிறப்பு இருக்கு? நம்ம தமிழர்கள்லாம் கணிதத்தில் புகுந்து விளையாடுவாங்க தெரியுமா? சரி, நிறையா கல்வெட்டுகள், சிற்பங்கள்லாம் அதுக்கு சாட்சி, படைப்புகள், கட்டடங்கள். வேற இல்லை, அவ்வளோ நுணுக்கமாக இருந்திருக்காங்கன்னு சொல்ல வரேன். சரியா?
3: ஆ,
2: வேறு சொல்லுங்கள் கணக்கு பற்றி தெரிஞ்சது. அவ்வளோதானா? சொல்லலாமே, உங்களுக்கு தான் நிறையா கிட்டத்தட்ட 12 சாப்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, அதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து விடுங்க. இதில் அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
3: மாறிலிகள்.
2: ஆ, ஆஹா, மாறிலிகள் இருக்குது, மாறிகள் இருக்குது. ஆ, வேற போதும்.
3: என்ன
2: முடிவெளியா? ஆ, நிறைய குறியீடுகள் பயன்படுத்துவோம்ல. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குறியீடு என்ன, சிம்பிள் என்ன, என்ன குறி? ஆ, இல்லை.

0: சரி, அப்போ நான் பயந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எப்படி
1: ஆமா
0: இருக்கு இப்போ நீங்கள் பாடங்கள் புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லையா?
1: ஆ
0: எப்படி இருக்கு, எப்படி போயிட்டுருக்கு படிப்பு? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால கேட்குறேன். பயமுறுத்துறாங்களா
1: நல்லா
0: வீட்டில்?
1: என்னங்க
0: பயமுறுத்துறாங்களா? 12வது போயிட்ட, பார்த்துக்கோ, கவனமாக படி, மதிப்பெண் வாங்கலை. அப்படிலாம் இல்லை. என்ன?
1: ஹலோ
0: கேக்குதா பேசுறது?
1: கேக்குதுங்க.
0: நன்றி. வாழ்த்துக்கள். கணிதம் படித்தவங்க ரொம்ப யோசிச்சு தாங்க பேசுவாங்க, அவங்களே எடிட் பண்ணி எடிட் பண்ணி பேசுவாங்க, அதனால ஒன்றும் சொல்ல முடியாது. வணக்கம், யாருங்க?
1: வணக்கம், திண்டுக்கல் மாவட்டம் பாடம்பரியம்.
0: பேரு?
1: உதயலட்சுமிங்க.
0: உதயலட்சுமி. உங்க பேரை உதயான்னு கூப்பிடுவாங்களா, லட்சுமின்னு கூப்பிடுவாங்களா? வீட்டில் லட்சுமி சொன்னா தான் நல்லா இருக்கும். அப்படி தானே?
1: அப்படிதான் சொன்னா நல்லா இருக்கும், ஆனா எல்லாரும் உதயான்னு
0: தான். கேட்டுக்கோங்கப்பா, லட்சுமின்னு சொல்லுங்கப்பா, எவ்வளவு முக்கியம் தெரியுமா? சரிம்மா, என்ன விளையாட்டு விளையாட
1: போறீங்க? சொல்ல மாட்டீங்க.
0: உங்களுக்கான அந்த பழமொழியோட சொற்கள் மாத்தி சொல்றேன், கண்டுபிடிக்கணும்.
1: சரிங்கண்ணா.
0: உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழியை சொல்லுங்க பாப்போம். முதல்ல உதயலட்சுமிக்கு தெரிஞ்ச பழமொழியை இப்போ சொல்ல போறாங்க. ஆடுறா, சரி வேணாம், நம்ம அந்த ஒரு பகிரங்கமான பரீட்சைக்கு போகணும். என்னம்மா?
1: காற்றில் போதை தூற்றிக்கொள்.
0: அதுக்கு என்ன அர்த்தம், என்ன அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்னு சொல்கிறாங்களே பெரியவங்கலாம், என்ன
1: காரணம் வந்து இந்த நெல் இது பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. காலை வரும்போதே வந்து செஞ்சேன்,
0: அவ்வளோதான்,
1: வாய்ப்பு
0: கிடைக்கும். இப்போ அப்படி மாத்திக்கிட்டா நம்ம எப்படி மாத்திக்கலாம்? வாய்ப்பு கிடைக்கும் போதே சரியா பயன்படுத்திக்கணும். அதனால கவனம். சரி, உங்களுக்கான அந்த சொற்கள் மாத்தி சொல்றேன், ரொம்ப எளிமையாத்த இருக்கும், பயப்படக்கூடாது. அக்கறை இக்கரைக்கு பச்சை. கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு உதயலட்சுமி.
1: நன்றிங்கண்ணா.

0: இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
0: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கொடிக்கனல் பண்பலையில் இளமை பேசுகிறது கேட்டுட்டு ரெண்டு விளையாட்டுகள், ஒன்று சொல்லவடை, இன்னொன்று பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். வாங்க பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்ண்ணா.
3: யாருங்க?
4: கலைச்செல்வன்.
3: எங்கிருந்து பேசுறீங்க கலைச்செல்வன்?
4: சிவகங்கை மாவட்டம் எஸ்டிமங்கலம்ல
3: பேசுறேன். சிவகங்கை பா. நீங்க ரொம்ப முக்கியமான இடத்துக்கு அங்கே போயிருப்பீங்க இல்லையா? சில இடங்களுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க சில இடங்களுக்கு போயிருப்பீங்க.
4: ஆமாண்ணா.
3: கீழடி?
4: என்ன
3: படிக்கிறீங்க?
4: என்னென்ன?

0: நம்ம அந்த மியூசிக் கம்போசரோட ஹிஸ்டரிய பத்தி எழுத சொல்லுங்க. அவங்க என்ன சாங் கம்போஸ் பண்ணிருக்காங்கங்கறத எழுத சொல்லுவாங்க. சோ பிராக்டிகல்ங்கறது என்னன்னா, அப்ப கம்போஸ் பண்ண கம்போசரோட கான்செப்ட் நம்ம எடுப்பாங்க, அது நம்ம பாட்டு வந்து பிராக்டிகல்.
1: அடடா, இது ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நான் விட்டு விட்டு கேட்குது. கொஞ்சம் அந்த டவர் கிடைக்கிற இடம் பார்த்து பேசுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் இசை குறிப்பு எழுதுவீங்களா கலைச்செல்வன்?
0: ஆமாண்ணா.
1: அப்படியா? சே, இந்த ட்ரிபிள் கிளஃப் பேஸ் கிளஃப் பற்றிலாம் முழுமையாக தெரியும்.
0: இல்லை இல்லை, அந்த அளவுக்கு போகல. ஆ, இப்போ இப்போ தான் நாங்கள் கம்போசிங் பற்றி நாங்கள்
1: அப்படியா ஆரம்பத்தில்
0: ஆரம்பத்தில்
1: ஆ சரி, அதாவது என்னென்னா ஸ்வரங்கள் ராகங்கள் எப்படி இருக்கு, எந்தெந்த ராகங்கள் எந்தெந்த பாடல பயன்படுத்திருக்காங்க, முன்னோர்கள் அப்போ என்னென்ன இசைக்கருவிகள் பயன்படுத்திருக்காங்க, எப்படி ஆர்கெஸ்ட்ரேஷன் வச்சு கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் அதோட நுணுக்கங்கள் என்ன, அப்படி தானே சரியா கலைச்செல்வன் சொன்னீங்க. சரி, உங்களுக்கான அந்த சொலோடை வந்து வெயில் அருமை தெரியும் நிழலின்
0: நிழலின் அருமை எனக்கு தெரியாது.
1: தெரியாதா? ஓ, நம்மளே மாத்திக்கலாம், பழமொழி தானே, புதுசா மாத்திக்கலாம். இங்க பாருங்க, எல்லாம் கலாய்கிறீங்கன்னு நினைக்கிறேன், மாணவர்கள்லாம் சேர்ந்து. பரவாயில்ல, எனக்கு பழகிருச்சு, இருக்கட்டும். நிழலின் அருமை வெயில் தெரியும், அப்படித்தானே? சரியா கவனிக்கணும், நிழலின் அருமை வெயிலில் தெரியும். சரியா கலைச்செல்வன், நன்றி. ஆ, சரி, வேற என்ன இசைக்கருவி என்ன கத்துக்கிறீங்க?
0: இப்போ நான் வயலின் கத்துக்கிறேன்.
1: வயலினா? அப்படியா?
0: வயலின் வயலின்
1: அது தனியா?
0: இல்ல இல்ல, அது பிராக்டிகல் கிளாஸ் கூட தனியா சொல்லிடுவோம்.
1: ஆ சரிப்பா, இசையை பத்தி பேசுனா அதுக்கு நேரமே போதாது. நன்றி,
0: தேங்க்யூண்ணா.
1: இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம், இப்போ யார சந்திக்க போறோம்? வணக்கம். யாரது?
2: புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் கொத்தமங்கலத்துல இருந்து அருள்வழி பேசுறேன்.
1: வாங்க அருள்வழி, எங்க போனீங்க இவ்வளவு நேரமா?
2: லைன் புடிச்சிட்டு போனா.
1: ஆ சரி சரி, முயற்சியே பெரிய வேலைதான்.
2: ஆமாங்கண்ணா.
1: என்ன படிக்கிறீங்க அருள்வழி?
2: நான் இப்ப எட்டால் படிக்கிறேன்ண்ணா.
1: பக்கத்துல யார் யார் நிக்கிறாங்க?
2: பக்கத்துல யாருமே இல்லண்ணா.
1: இல்லையா? இல்லையே. நான் கூட நான் பேச போறேன், எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு ஊர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்களோ நினைச்சிட்டேன். கொலா கட்டி சொல்லுவாங்க இல்லையா, அறிவிப்பு அந்த மாதிரி.
2: அப்ப எந்த விளையாட்டு
1: விளையாட போறீங்க? பட்டும் பாட்டாமலும் தொட்டும் தோடாமலுமா சொல்ல வடையா? சரி, உங்களுக்கான அந்த சொல் வந்து அந்த வார்த்தை வந்து உணவு.
2: என்னன்னா?
1: உணவு, சாப்பாடு. பசிக்கும்ல, சாப்பிடு. உணவை பத்தி சொல்லுங்க.
2: அது நம்ம சாப்பிடுறதுனா,
1: அது நம்ம
2: வாழ்வுல வந்து அது ஒரு பகுதினா.
1: பகுதியா?
2: அதாவது நம்ம ஒரு வாழ்க்கை ஒரு பங்கு மாதிரினா.
1: சரி, என்னமோ தெரியலப்பா, இனிப்பு ஏதோ சின்ன சின்ன கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லிடுவோம் அப்புறமா சார்கிட்ட. ஆ சொல்லுங்க.
2: காய்கறி பழங்கள் நம்ம சாப்பிடுவோம்னா, அதுல இருந்து நம்ம தயாரிப்போம்.
1: சரிங்க,
2: அது ரொம்ப சத்தா நமக்கு. மூணு வேளை சாப்பாடு ரொம்ப முக்கியம்னா, நெல்லுல இருந்து அரிசி கிடைக்குதுன்னா, அதுல இருந்து நம்ம உணவு சமைச்சு சாப்பிடுறோம்னா.
1: உணவுன்னு வந்துருச்சே, உணவுன்னு பயன்படுத்த கூடாது இல்லையா? சரி, ஒரு முறை தானே. ஆ சரி, பொறுத்து கொள்வோம்.
2: சிறுதானியங்களை சாப்பிடுறோம்னா, அதே மாதிரி நிறைய பொருள்களை சாப்பிடுறோம்னா.
1: சரிங்களா, இதை வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம மருந்து உடலுக்கு அவசியமே இல்லைங்க. அதனால நேரத்துக்கு சாப்பிட்றணும். பல பேர் வந்து நேரம் கிடைக்கும் போது சாப்பிட்றாங்க, அதுவும் நல்லதான், ஆனால் அதே சமயம் கவனமாக இருக்கணும்.
2: ஆ
1: சரி, சொன்னாங்க. ஆமாம், இந்த மாதிரி அருள்வழி வருவாங்க, கனிமத்தை கேட்பாங்கன்னு சொன்னாங்க. என்னை கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க அருள்வழி. அப்பா அம்மா பேரு?
2: அப்பா பேரு சிங்கராஜ்.
1: சரிங்க, உங்களுக்கு உங்களுக்கு எந்த உணவு ரொம்ப பிடிக்கும்? அதாவது இப்போ இயற்கை உணவு இருக்குது, அப்புறம் துரித உணவுன்னு சொல்றாங்க, என்னென்னமோ உணவுலாம் இப்பெல்லாம் வந்துருச்சு, அதனால பயமா இருக்குது, அதெல்லாம் கேட்கும் போதே. அப்படி சொல்லுங்க. சிறுதானியம் பிடிக்கும்.

0: இதா என்ன அந்த காலத்துல சிறுதானியம் பிடிக்குதுன்றாங்க, அதிசயம்ப்பா. சரி, அப்படியே வாழ்க்கை. சரிங்க, சரி சரி பாப்பா, மாணவர்கள் சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம்.
1: சரிங்க,
0: நன்றிமா.
1: நன்றிங்கண்ணா.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம் கோடை எஃப்எம்ல. பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆஹா ஓஹோன்னு பேசுறாங்க. 8:46, கனி கொஞ்ச நேரம் தான் இருக்கு, வேகமா பேசு. வணக்கம். ஹலோ, இந்த இசையை கேட்டு மயங்கிறாதீங்க. யார் பேச வந்திருக்கிறது? யாருங்க? ஹலோ,
3: சரண்யா. சரண்,
2: எங்க இருந்து பேசுறீங்க? சரண்யா,
3: திருச்சி.
2: திருச்சியில? எங்க
3: திருச்சியில?
2: என்ன, திருச்சியில?
3: மனமேடு. மனமேடு?
2: ஆ, அங்கயா? என்ன படிக்கிறீங்க சரண்யா? என்ன இன்ஸ்டால்மெண்ட்டில் பேசுகிறீங்களா? பயமோ? நான் எப்படி பேசுகிறேன் அதே மாதிரி நீங்களும் பேசுங்க. என்னை விட நீங்கள் நல்லாவே பேசலாம், தெரியுமா?
3: பழகிடுச்சுங்களே.
2: ம், சரி, பழகிக்கோங்க. எந்த விளையாட்டு வேணும்? பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலுமா? சொல்ல வடையா? ஆமாம், நீங்கள் என்ன படிக்கிறீங்க?
3: காலேஜ்.
2: அதில் காலேஜில்
3: பிசிஏ.
2: படிங்க, நல்லா படிங்க. கல்லூரி மாணவர்களாக இப்படி பேசுறத நாங்கள் நம்பவே மாட்டோங்க. ஆ,
3: அப்படிங்களா?
2: அப்புறம் அப்படிங்களாவா? யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? காலேஜில் கேட்டால் தானே தெரியும், வீட்டில் கேட்டால் தானே தெரியும். ஐயோ, தாங்க முடியல பண்ணுவாங்க. சரி, உங்களுக்கான அந்த தலைப்பு வந்து இசை. இசையை பற்றி சொல்லணும், ஆனால் இசைன்றத பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? சொல்ல பயன்படுத்தக்கூடாது. சொல்லுங்க. இசைன்னு பயன்படுத்தக்கூடாதே. அது எப்படின்னா, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அப்படின்னா, இப்போது நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன் இல்லையா, அந்த தலைப்பு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, ஆனால் அது சார்ந்து இருக்கக்கூடிய வாக்கியங்களும் உருவாக்கணும், விஷயங்களை சொல்லணும். என்ன, அப்படியா? அப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கேட்கட்டுமா? அலைபேசி, மொபைல் ஃபோன். இப்போ பாரு பதில் வரும் பாரு. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர், சொல்லலாமே. அலைபேசியை பற்றி நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சதை. அது எதுக்காக பயன்படுத்துகிறோம், ஏன் பயன்படுத்துகிறோம்?
3: நம்ம என்னம்மா,
2: ஒருத்தர்கிட்ட மட்டும்தானா? ஆ, உலகம் முழுக்க பேசிக்கலாம், அப்படி ஒரு சாதனம் இல்லையா? ஆ,
3: தகவல் சொல்கிறது.
2: ஆ, தகவல் தெரிவிக்க, சரிங்க. தகவல் தொடர்பு சாதனம், சரிங்க. முயற்சி பண்ணுங்க, உங்களை நாங்கள் டிஸ்கரேஜ் பண்ண மாட்டோம். வேற
3: என்ன?
2: அடடா, சொல்லியிருந்தீங்கன்னா முன்னாடியே சொல்ல வேணாமா? நீங்கள் நிறைய தயார்படுத்திட்டு வந்திருப்பேன் இல்லையா? ஆ, இங்கே இருங்க, அதோடய தொழில்நுட்பம்லாம் பயங்கர லெவலில் இருக்கும், தெரியுமா? சரி,
3: என்ன,
2: பரவாயில்ல சரண்யா, இருக்கட்டும். அடுத்த முறை நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னு நம்புகிறோம் நாங்கள், சரியா? நன்றி. இப்போ கொஞ்சம் தைரியம் வந்திருக்கா? கொஞ்சம் தைரியம் வந்திருக்கா பேசுறதுக்கு அடுத்த முறை?
3: கண்டிப்பாக தைரியம்.
2: ஆ, அவ்வளோதான், நன்றி. இளமை பேசுகிறதுல இப்ப யார சந்திக்க போறோம்? வணக்கம்.
4: வணக்கம்.
2: யாரது?
4: திண்டுக்கல் மாவட்டம் மாலகன்னு பவானி சிங் சார்.
2: என்ன படிக்கிறீங்க பவானி ஸ்ரீ?
4: இதுக்கு
2: முன்னாடி எப்ப பேசிருக்கோம் நம்ம ரெண்டு பேரும்? நாம ரெண்டு பேர் மட்டும் இங்க நிகழ்ச்சியில
4: போன வாரம்
2: சார். அதான் கேட்டேன் உங்களை, என்ன விளையாட்டு வேணும் உங்களுக்கு?
4: ரெடியா?

0: ரெடி சார்.
1: உங்களுக்கு என்ன சொல்லலாம்? கண்டுபிடிச்சிட்டேன், சரியா? தழும்பாது குறைகுடம், கூத்தாடும் நிறைகுடம். தழும்பாது குறைகுடம், கூத்தாடும் நிறைகுடம். நேரெதிரா இருக்கா? என்ன
0: குறைகுடம் கூத்தாடும்?
1: ஏய், அவ்வளவுதான், மறுபடியும் சொல்லுங்க.
0: நிறைகுடம் தழும்பாது,
1: ஆஹா,
0: குறைகுடம் கூத்தாடும்.
1: ஆஹா, அச்சச்சே, ஏய், வாழ்த்துக்கள் பவானி சார் உங்களுக்கு.
0: தேங்க் யூ சார்.
1: இது ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: கேள்விப்பட்டிருக்கேன் சார்.
1: அதுதான் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆ, இதுக்கு என்ன பொருள் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க உங்க பார்வையில?
0: தண்ணி நிறைய இருந்தா வந்து அது ஆடாம ஒழுகாது. கம்மியா இருந்துச்சுன்னா அது ஆடிட்டு வந்து தண்ணி ஒழுகும்.
1: சரி, இதை நம்ம வாழ்க்கையோட அப்படியே ஒப்புமைப்படுத்தி சொன்னா என்ன சொல்லலாம்? சில நான் பாத்தீங்களா, நல்லா நிறைய நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனா ரொம்ப அமைதியா பேசுவாங்க. என்ன பவானி சார், கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா பாப்பா? சரிம்மா, சரி சரி. யார் மனசும் கஷ்டப்படுத்தவோ துன்பப்படுத்தவோ சொல்லலைங்க, புண்படுத்தவோ சொல்லலை. அப்படி ஒன்று நிறைய நம்ம இந்த மாதிரி பொருள் தேடலாம். ஏன்னா பழமொழிகள் நம்ம காலத்துக்கு தகுந்தப்ப நம்ம மாற்றிட்டே இருக்கோம். இருந்தாலும் அதோட அந்த ஆழமான தன்மை, பொருள் தன்மை வந்து மாறாது, அப்படி
0: தானே?
1: நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நம்மளை நாம் சரிப்படுத்திக்க முடியும்.
0: சரிங்க சார்.
1: நிறைய பொருள் இருக்கும், நம்ம சிலதை தேடலாம். என்னம்மா? நன்றி.
0: நன்றிங்க சார்.

இதுவரைக்கும் கொடைக்கானல் பண்பலையில் இளமை பேசுகிறது மாணவர்களை ரொம்பவே உற்சாகமாக சந்திச்சது. நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நாமக்கல் பிரபாகரன், ஈரோடு மகா சத்யா, ஈரோடு மணிபாலன், திண்டுக்கல்லிருந்து உதயலட்சுமி, சிவகங்கை கலைச்செல்வன், புதுக்கோட்டை அருள்வழி, திருச்சி சரண்யா, திண்டுக்கல் பவானி ஸ்ரீ, எல்லாருக்கும் தொடர்ந்து கோடை எஃப்எம் மோடு பயணிக்கும் நேயர்களுக்கும் நன்றி. அடுத்ததா கொடை தென்றல் வரும், காத்துருங்க.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றால். இன்றைய தென்றல் யாருடைய குரலோடு வந்து உங்கள் செவிகளோடு சிருங்காரம் இசைக்கவிருக்கிறது? கே ஜே யேசுதாஸ். இசைஞானி இளையராஜாவின் இசையில் அவர் பிற பின்னணி பாடகியரோடு இணைந்து இசைத்த பாடல்கள்தான் இன்று தேன் சுமந்து வந்து தித்திப்பை தெளிக்கவிருக்கிறது. நிகழ்ச்சிக்காக பாடல்களை கேட்டு அதற்கு பொழிப்புரை எழுத முயன்றபோது சில விடங்களில் வள்ளுவ காதலர்கள் வந்து வந்து போனார்கள். பொழிப்புரையேன் புதிதாக எழுத வேண்டும்? பாடல் உணர்வுகளை பதிய வைத்திருக்கும் குரலையும் பொருளையும் பொழிப்புரையாக சொன்னால் என்ன என்று தோன்றியது. ஏறக்குறைய நிகழ்ச்சிக்காக தேர்வு செய்த பாடல்களும் அப்படித்தான் இருந்தன. முதல் பாதியில் ஏறக்குறைய ஹிந்துஸ்தானி ராகங்களை தழுவிய பாடல்கள், பிற்பகுதியில் கர்நாடக இசையின் முகத்தை உரசி கொண்டிருக்கும் பாடல்கள். இயேசுதாஸ் குரல் என்றாலே மென்மை, ஆழம், அமைதி. பாடல்களில் காதல், பொழிப்புரையில் வள்ளுவம், இவற்றோடு இணைந்த இந்த அழகிய இரவு, இவை இந்த கொடைத்தென்றலை இதமாக்காதா?

0: காய்ச்சாத பானினா.
1: இசைஞானி இளையராஜாவின் இசையில் பிற பின்னணி பாடகியரோடு இணைந்து பாடிக்கொண்டு இருக்கிறார் கே ஜே யேசுதாஸ். வள்ளுவம் நிலவிடம் இப்படி பேசுகிறது. உலகம் உன்னை அழகின் அடையாளமாக கொண்டாடுகிறது. காதலர்கள் உன்னை தங்களின் காதல் சாட்சியாக பார்க்கிறார்கள். ஆனால் நிலவே, என் காதலியின் முகத்தை நீ ஒருமுறை பார்த்திருந்தால் உன் பெருமைகளையெல்லாம் நீ அவளிடம் அமைதியாக ஒப்படைத்திருந்திருப்பாய். ஏனென்றால் அவள் உன்னைவிட அழகு. அதற்கு காரணம் அவளுடைய முக அழகு மட்டுமல்ல, அவளை காதலிக்க ஒரு காதலன் இருக்கிறான். அதுதான் காரணம். ஒருவரை நேசிக்க தொடங்கியவுடன் உலகின் ஒட்டுமொத்த அழகும் அவன் நேசிக்கும் அந்த ஒரு முகத்தில் வந்து தங்கிவிடுகிறது. அல்லது அப்படி தங்கி விடுவதாய் காதலனுக்கு தோன்றுகிறது. நீ பிரபஞ்சத்தை வெளிச்சமாக மாற்றுகிறாய், ஆனால் ஒரு முகத்தையே ஒரு பிரபஞ்சமாக மாற்றி விடுகிறது காதல். மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

கேஜே யேசுதாஸ் பிற பொன்னணி பாடகரோடு இணைந்து பாடிக்கொண்டிருக்கிறார். இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலை. மனிதன் உலகை ரசிக்க கதவுகளை கொடுத்தது இயற்கை. மனிதன் உலகை ரசிக்க கதவுகளை கொடுத்தது இயற்கை. பார்க்க, கேட்க, நுகர, சுவைக்க, உணர என மனிதன் உலகை ரசிக்க கதவுகளை கொடுத்தது இயற்கை. ஆனால் அவை அனைத்தையும் ஒரே இடத்தில் கண்டுவிட தந்துவிடுகிறது காதல். காதலியை பார்க்கும்போது கண்கள் நிறைகின்றன. அவளது மொழி காதுகளை சிலிர்க்கச் செய்கிறது. அவள் வரும்போது காற்றுக்கே மனம் பிறக்கிறது. அவள் அருகில் அமர்ந்தால் அது உள்ளத்தை இனிக்கச் செய்கிறது. அவளின் ஒரு சிறு தீண்டல் ஒட்டுமொத்த உணர்வுகளுக்கும் பூத்துவி ஒரு வரவேற்பு கடிதத்தையும் எழுதிவிடுகிறது. மனிதன் உலகை ரசிக்க கதவுகளை கொடுத்தது இயற்கை. ஆனால் அவை அனைத்தையும் ஒரே இடத்தில் கண்டுவிட தந்து விடுகிறாள் காதலி. கண்டு கேட்டு உண்டு உயர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உள.

இசைஞானி இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பிற பின்னணி பாடகியரோடு இணைந்து பாடிக்கொண்டு இருக்கிறார். இது கோடை பண்பலை வானொலி 100.5 கொடை தென்றலை. நோயும் மருந்தும் ஒரே பட்டகத்தில் இருப்பதில்லை. நோயும் மருந்தும் ஒரே பட்டகத்தில் இருப்பதில்லை. ஆனால் காதல் அல்லது காதலி அப்படியல்ல. அங்கே ஒரே பட்டகத்தில் நோயும் இருக்கிறது, மருந்தும் இருக்கிறது. நோய் ஏற்பட்டால் அந்த நோய்க்கு மாற்றான வேறு ஒரு பொருள்தான் மருந்தாக முடியும். ஆனால் இங்கே நோயே மருந்தாக இருக்கிறது. அது எப்படி சாத்தியப்படுகிறது? காதலனுக்கு ஏற்பட்ட காயம்

காதலி ஏற்படுத்திய அந்த காயத்திடமே மருந்தை தேடுகிறது. மௌனத்தை வேதனையாக தந்த காதலியிடம் அந்த மௌனத்திடமே வார்த்தைகளை மருந்தாக கேட்கிறது. நினைவுகளின் வடிவில் காதலி எரியவிட்ட நெருப்பை நிஜத்தில் வந்து அணைக்கச் சொல்கிறது. குறளில் இன்னொரு அழகும் இருக்கிறது. நோயையும் மருந்தையும் பிரித்து பார்த்த உலகிற்கு காதல் விதிவிலக்கு என்று சொன்னதுதான் அது. பிணிக்கு மருந்து பிற மண் அணியிழை, தன் நோய்க்கு தானே மருந்து.

இசைஞானி இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் பிற பின்னணி பாடகியரோடு இணைந்து இசைக்க இது கோடை பண்பலை வானொலி 100.5 கொடை தென்றல். காதலில் கூடலை போலவே உடலும் அழகு, உடலுக்கு பின்னான கூடல் அதனினும் அழகு. காதலில் கூடலை போலவே உடலும் அழகு, ஊடலுக்கு பின்னான கூடல் அதனினும் அழகு. ஊடல் என்றால் காதல் உடைந்து விட்டதாக அர்த்தமல்ல. காதல் எவ்வளவு ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்பதை இதயங்கள் தெரிந்து கொள்வதற்கான சிறிய இடைவெளி. ஊடல் என்பது காதலில் வெரிசல் அல்ல, அது காதலின் நீளத்தை அளந்து பார்க்கும் அளவுகோல். காதலில் ஊடல் என்பது முடிவு அல்ல, அது இலையுதிர் காலம், வரப்போகும் வசந்தத்திற்கான முன்னுரை. காதலில் கூடலை போலவே ஊடலும் அழகு, ஊடலுக்கு பின்னான கூடல் அதனினும் அழகு. ஊடுதல் காமத்திற்கின்பம், அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின்.

கே ஜே யேசுதாஸ் பிற பின்னணி பாடகியரோடு இணைந்து பாடிக்கொண்டிருக்கிறார் இசைஞானி இளையராஜாவின் இசையில். இது கோடை பண்பலை வானொலி 100.5 கொடை தென்றலை. வள்ளுவம் நெருப்பிடம் பேசுகிறது. வள்ளுவம் நெருப்பிடம் பேசுகிறது இப்படி: நெருப்பே, நீ ஆச்சரியமானவன்தான். ஆனால் இன்றோ உன்னை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். உன்னால் முடியாததை ஒரு காதலியால் செய்துவிட முடிகிறது. உன்னால் முடியாததை ஒரு காதலியால் செய்துவிட முடிகிறது. நெருப்பு என்ற விஷயத்தில் நீங்கள் இருவரும் ஒன்றுதான். ஆனால் அருகிலிருந்தால் சுடும் நீங்கள் விலகும்போது வித்தியாசப்படுகிறீர்கள். விலகிவிட்டால் நீ அணைந்து விடுகிறாய். ஆனால் காதலி என்ற நெருப்பு அப்படியல்ல. நினைவுகளுக்குள் புகுந்து சுட்டுக்கொண்டே இருக்கிறது. அதுவும் உன்னை போல் அல்ல, சுடும்போதும் அழகாய் சுடுகிறது. இன்னொன்றும் இருக்கிறது, சுடும்போதே குளிரவும் செய்கிறது. நெருப்பே, இந்த மாய வித்தையெல்லாம் காதலிக்கே உரித்தானது. நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தண்ணென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள்

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இசைஞானி இளையராஜாவின் இசையில் கேஜே இயேசுதாஸ் பிற பின்னணி பாடகியரோடு இணைந்து பாடிக்கொண்டிருக்கிறார். இது கோடை பண்பலை வானொலி 100.5 கொடை தென்றலை. காதலிப்பதற்கும் காதலை உணர்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. காதலிப்பதற்கும் காதலை உணர்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. காதலை உணர்வது காதலிப்பதை விட சிரமமானது. காதல் ஒரு மலர் அல்ல, அதனினும் மென்மையாக இரண்டு இதயங்களை ஒட்ட வைத்திருக்கும் ஒரு நூல் இலை. காதல் ஒரு மலர் அல்ல, அதனினும் மென்மையாக இரண்டு இதயங்களை ஒட்ட வைத்திருக்கும் ஒரு நூல் இலை. காதலின் இன்பம் என்பது காதலில் இல்லை, அது காதலை உணரும் இதயத்தில் இருக்கிறது. காதலின் இன்பம் என்பது காதலில் இல்லை, அது காதலை உணரும் இதயத்தில் இருக்கிறது. இதயத்தின் மொழியை வாசிக்க தெரிய வேண்டும். வாசிக்க தெரிந்தவனிடம்தான் இசை கருவிகள் தன் முழு விவரங்களையும் வெளிப்படுத்தும். வாசிக்க தெரிந்தவனிடம்தான் இசை கருவிகள் தன் முழு விவரங்களையும் வெளிப்படுத்தும். மலரினும் மெல்லியது காமம், சிலரதன் செவ்வி தலைப்படுவார்.

0: கே ஜே யேசுதாஸ் பிற பின்னணி பாடகியரோடு இணைந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் பாடிக்கொண்டிருக்க இது கோடை பண்பலை வானொலி 100.5 கொடை
1: தென்றலை.
0: ஒரு இதயத்தை திறக்க ஒரு கோட்டையை உடைக்கும் அளவிற்கு படைகள் தேவையில்லை. ஒரு இதயத்தை திறக்க ஒரு கோட்டையை உடைக்கும் அளவிற்கு படைகள் தேவையில்லை. காதல் போதுமானது. காதலியிடம் காதலை சொல்ல முயலும்போது அச்சமும் நாணமும் அவளது பெண்மைக்கு கதவாக நின்றாலும் கதவுக்கு வெளியே நிற்பது காதலென்று சொன்னால் கதவு தானாகவே திறந்து கொள்ளும். உண்மையான காதல் கதவை உடைப்பதில்லை. கதவு தேவையில்லை என்பதை காதலியின் இதயத்திடம் சொல்லி சம்மதிக்க வைக்கிறது. காம கணிச்சி உடைக்கும் நிறையன்னும் நானுந்தாள் வீழ்த்த கதவு.

இசைஞானி இளையராஜாவின் இசையில் பிற பின்னணி பாடகியரோடு இணைந்து இசைத்து கொண்டிருக்கிறார் கேஜே யேசுதாஸ். இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலை. கள்ளின் சுவையைப் போலல்ல காதலின் சுவை, கள்ளின் சுவையைப் போலல்ல காதலின் சுவை. கள் தரும் சுகம் தொடங்கி முடிந்துவிடும், காதல் தரும் சுகம் அப்படியல்ல, அது நினைவுகளிலும் தொடரும். மதுவை நினைத்து பார்ப்பதால், கண்ணால் காண்பதால், ஏன் தொட்டால் கூட அதன் சுகம் கிட்டாது. ஆனால் காதல் அப்படியல்ல. நினைத்து பார்த்தாலே நெஞ்சம் நெகிழ்வதும், நேரில் பார்க்கும்போது உள்ளம் மகிழ்வதும், தொட்டால் உடலோடு உயிரும் சிலிர்ப்பதும் காதலியிடம் மட்டும்தான். கள்ளின் சுவை போல் அல்ல காதலின் சுவை. உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்திற்குண்டு.

0: மனம் மிக அலைபாயுதே.
1: என்ன நேயர்களே, ரசித்தீர்களா நிகழ்ச்சியை? இசைஞானி இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் பிற பின்னணி பாடகியரோடு இணைந்து பாடிய பாடல்கள் இதயம் தொட்டதா? குரல் வழியே வந்த பொழிப்புரை புதிய முகவரியை இட்டதா? இசை தட்டுக்கள் தந்த அந்த இனிசையை உங்கள் இதயத்திற்கு இடமாற்றம் செய்தமைக்காக பெரு மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றேன். ரவிச்சந்திரன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இந்த இரவு வேளையில் உங்களின் விருப்ப பாடல்களை நேரலை வழியா தர வருது. இன்னைக்கு நினைவே சுகம் எந்த மாவட்டத்துக்கு சொல்லிடுவோம், ராம்நாடு முகவை என அழைக்கப்படும் மாவட்டம்னு சொன்னதும் சட்டுன்னு நினைவுக்கு வர்றது ராமநாதபுரம்.

0: ராமநாதபுரம் மாவட்ட நேர்களுக்கான தொலைபேசி எண்கள் முதல் முறையாக பேச வர்றவங்களுக்கு 0-4542-24-24-24 0-4542-24-24 வழக்கமான நேர்களுக்கு 0-45-42-24-24-29 நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடில இருந்து நளினி பேசுறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாம்க்கா?
1: புது புது அர்த்தங்கள் படத்திலிருந்து கல்யாண மாலை
0: கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

0: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்கான நினைவே சுகம் வந்துட்டு இருக்கு. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: பேர் சொல்லுங்க.
1: பேர் ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து குபேந்திரன் பேசுறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: தளபதி படத்துல இருந்து சுந்தரினியும் சுந்தரன்.
0: ஆஹா, அப்போ சிம்போனி நாம கேட்க தயாரா இருக்கணும். கேட்கலாங்க. நன்றி
1: நன்றி சார்.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டுருக்கு நேரம் இரவு 10:14. இப்போது நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: யாருங்க?
1: ராமநாதபுரம் திருவாடானை சிறியா சித்தேந்தர். கர்ணன் சுந்தரம்மாள்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க கர்ணன்?
1: பாடம் எங்கோ ஒரு பாட்டுக்காரன் மதுரை மருத்துவ வாசம்.
0: கேட்கலாங்க. நன்றி.
1: ஓகே சார்.

0: கொடைக்கானல் எஃப்எம்எல் நினைவே சுகமும் கேட்டுட்ருக்கோம். ராமநாதபுரம் மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டு இருக்க வணக்கம், யாருங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் காத்திரங்கிற கிராமம் கலிதாபுரம்.
0: கலிதா? கலிதா,
1: கலிதா.
0: சரி, எந்த மாவட்டம் சொன்னீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடிங்கிற.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? உன் கண்ணீர் வழிந்தாங்கிற படத்துல
0: கேட்கலாங்க. நன்றி
1: நன்றி நன்றி.

0: கோலம். கோடை எஃப்எம்மின் இனிமே சுகம் கேட்டுட்ருக்கோம். நேரம் 10:24. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: சார், ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் ராமலிங்கபுரம் கலைவீரன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க கலைவீரனுக்கு?
1: இப்படம் அபிராமி, கன்னித்தமிழோ கம்பன் கவியோ, அந்த பாடுங்க சார்.
0: கேட்கலாங்க. நன்றி.
1: நன்றி சார்.

0: கோடை எஃப்எம் 100.5 நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டுருக்கு. வணக்கம், யாருக்கு பேச வந்திருக்கீங்க?
1: வணக்கம் சார், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க முருகன்? முருகா,
1: எனக்கு வந்து தாலாட்டு பாடவா படத்தில் வந்து வெண்ணில வச்சு வானத்தை படிக்கலையா படம்.
0: ரொம்ப காயப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றிங்க.
1: அப்படிலாம் கிடையாது சார்.
0: நன்றிங்க.
2: வெண்ணில வச்சு வானத்தை பிடிக்கலையா ஏன் கண்

0: நேரம் இரவு 10:33. கூட எஃப்எம்மில் நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சி அவர்களுடைய நேயர் வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: யாருங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி கூதங்குடி முருகேசன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க முருகேசன்?
1: சார், நெத்விகன் படத்துல இருந்து ராமனின் மோகனம் ஆனகி மந்திரம்
0: கேட்கலாங்க. நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறது?
1: இனியா.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் பரமக்குடி வட்டம் ரமணேஸ்வரம்.
0: என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
1: மெதுவா மெது.
0: எது? அண்ணா நகர் முதல் தெருவா?
1: ஆமாம் சார்.
0: ம், ரேடியோ செட்டில் அந்த பாட்டு இல்லாமல் இருக்காது இல்லையா?
1: ம்,
0: நன்றிங்க.
1: நன்றி சார்.

0: நேரம் இரவு 10:43 கொடைக்கானல் பண்பலையில் நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீங்க?
1: ராமகுணம் தமிழிலிருந்து சங்கர் பேசுகிறேன் சார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க சங்கர்?
1: ஆர்ஆர் ஆடியோ படத்துலேருந்து கண்ணு.
0: ஆஹா, கேட்கலாங்க.
1: தேங்க்யூ.
0: நன்றிங்க.

0: கொடைக்கானல் பண்பலை இன்னொரு பிள்ளைந்தில் நினைவை சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சிக்கு புதுசாக பேச வரீங்கன்னா உங்களுக்கான தொலைபேசி எண் 0545 42 24 24 24. வணக்கம், இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர்
1: வணக்கம் சார்.
0: யாருங்கா பேசுறது?
1: இந்துமதி.
0: என்ன பாட்டு வேணுங்கா?
1: அலைகள் வருதுல
0: கேட்கலாங்களா? நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: நேரம் இரவு 10:52. கொடைக்கானல் பண்பலையில் நினைவை சுகம் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம். யார்
1: பேசுறோம்?
0: லீலாவதி அம்மா
1: படத்துல
0: இருந்து. நீங்க எதுவும் பேசாதீங்க, நானே பேசுறேன்ட்டீங்களா?
1: இல்ல,
0: நன்றிங்கம்மா, பாடல் கேட்கலாம்.
1: நன்றிங்க சார்.

வானம் இன்று நட்சத்திரங்களால் எழுதப்பட்ட ஒரு கவிதை புத்தகமாக நிலவு தன் ஒளியை அதன் ஒவ்வொரு பக்கத்திலும் தூவி கொண்டிருக்கிறது. தூங்கும் பூக்களின் வாசமும் தூரத்தில் வீசும் தென்றலின் வருடலும் மனதில் விழித்திருக்கும் நினைவுகளென இவை அனைத்திற்கும் துணையாக இரவின் மென்மையை இசையாக்கும் பாடல்களுடன் இரவு சிறகு நிகழ்ச்சியில் இணைவது செல்வி கதிரேசன்.

நேயர்களுக்கு எங்களின் அதிகாலை வணக்கம். புதிய நாளில் அடியெடுத்து வைத்து வரும் நம் எல்லோருக்கும் இந்த நாள் மகிழ்ச்சியான நல்லதொரு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துது கோடை பண்பலை 100.5.

ஒளிபரப்பாகும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழலாம். வளமையான அலைவரிசை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும், தஞ்சாவூர் சுற்று வட்டார நேர்கள் 101.2 மெகாஹெர்ட்ஸிலும். இன்று சக வருடம் 1948, ஆசாத 6, பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஜூன் 27, 2026 சனிக்கிழமை. நேரம் அதிகாலை 4:57.

0: அவள் பேரனும் அதற்காக.
1: ஓஹோ அப்படியா, அது சரி. மாம்பழம் கேட்டவன் கோபித்தது எதற்காக?
0: நான் பழம் என்று அவன் நிரூ